0: நேரம் 8:01 கேட்டுக்கொண்டிருப்பதைங் புதிய மனத்தியாலத்திற்குள் நாங்களும் நுழைந்திருக்கின்றோம். 8 அப்படி என்ற உடனே போட்டி நிகழ்ச்சிக்கான நேரமாக தான் இருக்கின்றது. இன்றைய நாள் வெள்ளிக்கிழமை நாங்கள் என்ன போட்டி நிகழ்ச்சியை கொண்டு வந்திருக்கிறோம் அப்படி என்றால், போவோமா ஊர்கோளம் போட்டி நிகழ்ச்சி உங்களுக்காக தயாராக இருக்கின்றது. அதற்கு முதல் டொரண்டோவினுடைய காலநிலையும் ஒருமுறை பார்த்துவிடலாம். டொரண்டோவில் இப்பொழுது 25 டிகிரி செல்சியஸாகவும் உணர்நிலை 28 காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதேபோன்று டொரண்டோ மற்றும் GTA பெரும்பாகத்தில் எரிபொருளின் விலை இன்று 3% குறைவடைய போகின்றது.
1: அதே மாதிரி தொடர்ச்சியாக நீங்களும் நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொள்ள ESFM.ca வழியாக உலகின் எந்த மொழியில் இருந்தாலும் கேட்கலாம். உங்கள் மொபைல் போனிலும் கூட ஆப்பாக டவுன்லோட் செய்து எந்த நேரமும் கேட்டுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். சமூக வலைதளங்களில் எங்களது வீடியோக்களை பார்க்க பேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் ஊடாக ESFM தமிழ் என்னும் பக்கத்தை பார்வையிடலாம். யூடியூபில் ESFM 102.7, அலுவலக தொடர்பு இலக்கம் 416-824-1212 அல்லது எங்களுடைய மின்னஞ்சல் முகவரி ESFM 102.7@gmail.com.
0: சரி, இந்த நேரத்தில் வந்து போவோமா ஊர்கோளம் போட்டி நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா சகானா, 2 ஊர்களை வந்து நாங்கள் கொண்டு வருவோம். அந்த வகையில் ஒரு ஊர் வந்து தமிழ்நாட்டிலிருந்து ஒரு ஊரையும், அதே போன்று இலங்கையிலிருந்து ஒரு ஊரையும் கொண்டு வருவோம். அந்த வகையில் இன்றைய நாள் நாங்கள் தமிழ்நாட்டிலிருந்து சத்தியமங்கலம் என்கின்ற ஊரையும், இலங்கையிலிருந்து வியாபாரி மூளை என்கின்ற ஊரையும் கொண்டு வந்திருக்கின்றோம். இந்த 2 ஊர்களின் எழுத்துக்களை வைத்து நீங்கள் சொற்களை உருவாக்க வேண்டும்.
1: ஆமாமா, நேரொருவர் இணைந்து கொண்டு 3 சொற்கள் வரை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். நாங்கள் 3 சொற்கள் ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு தர இருக்கின்றோம். நாங்கள் எடுத்து வந்த சொற்கள் சரி, மலை, பாதி ஆகிய சொற்கள் நாங்கள் உங்களுக்கு தந்திருக்கிறோம். இது தவிர்த்து, இந்த 3 சொற்கள் தவிர்த்து நீங்கள் வேறு 3 சொற்களோடு நேரொருவர் எங்களுடன் இணைந்து கொண்டு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-554-4040.
0: மீண்டும் ஒருமுறை அந்த 2 ஊர்களையும் உங்களுக்காக தருகின்றோம். தமிழ்நாட்டிலிருந்து சத்தியமங்கலம், அதே போன்று
1: இலங்கையிலிருந்து வியாபாரி மூளை, இதுதான் நாங்கள் இன்றைய நாள் எடுத்து வந்திருக்கிற ஊர்களாக இருக்கிறது. இணைந்து கொள்ளலாம். 416-554-4040.

0: நேரம் 8:07. போவோமா ஊர்கோளம் போட் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நாள் நாங்கள் தந்திருக்கும் அந்த ஊர்களின் பெயர் தமிழ்நாட்டிலிருந்து சத்தியமங்கலம், இலங்கையிலிருந்து வியாபாரி மூளை. இந்த இரண்டு ஊர்கள் தான் உங்களுக்காக எடுத்து வந்திருக்கின்றோம். உங்களோட நேர்களும் இணைந்திருக்கிறார்கள்.
1: யார் வந்திருக்கிறாங்கன்னு பார்க்கலாம். என்னென்ன சொற்களோடு அவர்களும் இணைந்திருக்கிறார்கள் என்று கேட்டு பார்க்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் தேவகுமார், நலமா இருக்கிறீங்களா? இருவரும்
1: நல்ல சுமா இருக்கிறோம். தேவகுமார், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: மகிழ்ச்சி. நீங்கள்
2: என்ன சொல்லு சொல்லி?
0: நாங்கள் சரி மலை பாதி
1: என்ன முதலாவது சொல் முதலாவது என்ன
2: சொன்னீங்க?
1: காலையா?
2: பாலை
1: பாலை பாலை பாலை சரி
2: பாலை பத்தியம்
1: பத்தியம்
2: சத்தியம் சத்தியம்
1: சத்தியம்
2: சத்தியம் பாதி
1: பாதி. சரி, மூன்று சொற்கள் போதுமானது. நன்றி தேவகுமார்.
2: நன்றி.
1: சரி, அடுத்த நேரிடம் நாங்கள் செல்ல போன்றோம். அதாவது இரண்டு ஊர்களின் எழுத்துக்களை நீங்கள் வைத்து சொற்களை உருவாக்க வேண்டும். இந்த இரண்டு ஊர்களின் எழுத்துக்களை சேர்த்து தான் நீங்கள் அந்த சொற்களை உருவாக்க வேண்டும். அடுத்த நேரிடம் கேட்டு பார்க்கலாம். வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம். எஸ் கே சிங்கம், எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நலமாக இருக்கிறோம். சரி, நீங்கள் என்ன சொற்களோடு இணைந்திருக்கின்றீர்கள்?
3: மகம்
1: மகம்
3: மகம் மலை திலகம்
1: திலகம்
0: திலகம்.
1: திலகம். சரி, நன்றி நன்றி
3: நன்றி.
1: சரி, திலகம் சரியா தான் இருக்கிறது. என்ன காணா இருக்கிறது? நானும் காணா எங்கே அப்படின்னு சொல்லி தேடி பார்த்து கொண்டிருந்தேன். சரி, காணாம இருக்கிறது. நீங்களும் தொடர்ச்சியாக அழைக்கலாம். 4164544040. இதுதான் எங்களுடைய தொலைபேசி இலக்கமாக இருக்கிறது. தமிழ்நாட்டிலிருந்து நாங்கள் கொண்டு வந்திருக்கின்ற அந்த ஊர் சத்தியமங்கலம், அதே போன்று இலங்கையிலிருந்து வியாபாரி மூளை. இந்த இரண்டு ஊர்களின் எழுத்துக்களை வைத்து நீங்கள் சொற்களை உருவாக்க வேண்டும். அதாவது இந்த இரண்டு ஊர்களின் எழுத்துக்களை எடுத்துத்தான் நீங்கள் சேர்த்துத்தான் சொற்களை உருவாக்க வேண்டும். என்ன?
0: ஆமா.
1: சரி, நாங்கள் மூன்று சொற்களை வந்து உங்களுக்கு உதாரணத்துக்கு தந்திருந்தோம். அதை ஒரு ஞாபகப்படுத்துவோம்.
0: ஆமாம், நிச்சயமாக. நாங்கள் தந்திருந்த சொற்கள் சரி மலை பாதி ஆகிய சொற்கள் நாங்கள் தந்திருக்கிறோம். இது தவிர்த்து நேயர்கள் கூட இணைந்து கொண்டு எக்கச்சக்கமான சொற்கள் எங்களுக்கு பகிர்ந்திருக்கின்றார்கள். இணைந்து கொள்ளலாம். 4164544040.
1: இசையமைப்பாளர் வித்யாசாகர் மற்றும் அவரது குழுவோடு கலக்கும் இசை நிகழ்வு ஐக்ளீன் கனடா வழங்கும் அப்படி போடு இம்மாதம் 20 மாலை 6 கிரேட் கனேடியன் கசினோ ரிசார்ட்டில் இடம்பெறுகிறது. கார்த்திக், திப்பு, மதுபாலகிருஷ்ணன், புஷ்பவனம், குப்புசாமி, சைந்தவி, ஸ்ரீவர்தினி, பூஜா, அஜய், ஸ்ரீஷா, ஹர்ஷா என பல பாடகர்கள் மற்றும் கலைஞர்கள் கலந்து கொள்கின்றனர். இந்த சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் டிக்கெட்டுகளை பெற ஏதுவாக நண்பகல் தொடக்கம் மாலை 5 வரை. நிகழ்வு அலுவலகம் திறந்திருக்கும். இலக்கம் 2225 மார்க்கம் ரோட், யூனிட் 402 என்ற முகவரியில் நேரில் டிக்கெட்டுகளை கொள்வனவு செய்யலாம். மேலதிக விவரங்களுக்கு நீங்கள் அழைக்கலாம். 4167561200.

0: நேரம் 8:16. Highway 401 வெஸ்ட்பவுண்டில் விட்பீனில் பிராக் ஸ்ட்ரீட்டுக்கு அண்மையில் இடம்பெற்ற விபத்து காரணமாக பாரிய தாமதம் ஏற்பட்டு இருக்கின்றது. ஏற்கனவே நாங்களும் சொல்லியிருந்தோம், மீளும் ஒரு முறை ஞாபகப்படுத்துகிறோம். ஓஷாவா ஸ்டீவன்சன் ரோடிலிருந்து இந்த தாமதங்கள் வந்து ஆரம்பிக்கின்றனவாம். இந்த விடயத்தை கவனத்தில் கொண்டு மாற்று பாதையை பயன்படுத்தி அனைவரும் பயணியுங்கள் அப்படின்ட்டு அறிவுறுத்தப்படுகிறது.
1: சரி, இந்த விடயத்தோடு நாங்களும் போவோமா? ஊர்கோளம் போட்டி நிகழ்ச்சியில் இன்றைய நாள் நாங்கள் கொண்டு வந்திருந்த அந்த இரண்டு ஊர்களையும் மீண்டும் ஞாபகப்படுத்திக் கொண்டு நீர்களையும் சந்திக்கப் போகின்றோம். தமிழ்நாட்டிலிருந்து சத்தியமங்கலம் என்கின்ற ஊரை நாங்கள் கொண்டு வந்திருக்கின்றோம். அதேபோன்று இலங்கையிலிருந்து வியாபாரி மூளை. இந்த இரண்டு ஊர்களின் எழுத்துக்களை வைத்து நீங்கள் சொற்களை உருவாக்க வேண்டும். இதுதான் போவோமா ஊர்கோளம் போட்டி நிகழ்ச்சியாக இருக்கிறது. அடுத்த நேரை நாங்கள் சந்திக்கப் போகின்றோம். சஹானா, யார் என்று பார்க்கலாமா?
0: ஆமாம், இணைந்திருக்கும் நேர், வணக்கம்.
2: வணக்கம், இதுவரைக்கும் நான் சுகந்தி அழைக்கிறேன்.
1: சுகந்தி, எப்படி இருக்கிறீங்க?
0: நாங்களும் நலமாக இருக்கிறோம் சுகந்தி. சரி, நீங்கள் என்ன அந்த மூன்று சொற்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க?
2: சொல்லும், ஒன்று வந்து விதி, பாகம்,
1: பாகம்,
2: முகம். முகம் ஒருத்தரும் சொல்லே, முகம்
1: இல்ல.
2: சொல்றேன்,
1: நன்றி நன்றி
2: நன்றி, வணக்கம்
1: வணக்கம். நீங்களும் தொடர்ச்சியாக அழைக்கலாம். 416-554-4000 இதுதான் எங்களுடைய தொலைபேசி இலக்கம்.
3: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணும், ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.
4: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார், 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசஸ், கண்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார், 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
5: லட்டிகா புரொடக்ஷன்ஸ் ஆதரவில் சூப்பர் சிங்கர்ஸ் லைவ் இன் டொரண்டோ. உங்கள் மனம் கவர்ந்த சூப்பர் சிங்கர் நட்சத்திரங்கள் நிகில், தவசீலி, மீனாட்சி மற்றும் மேக்னா நேரடியாக மேடையேறும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிக்கு தயாராகுங்கள். கனடா ஈவென்ட் சென்டரில் June 27 சனிக்கிழமை. நுழைவுச் சீட்டுகள் 30, 50, 75, 100 மற்றும் $150. சிறப்பு சலுகைகள், முன்பதிவுகளுக்கு 10% தள்ளுபடி, குழந்தைகளுக்கு இலவச அனுமதி. 3 டிக்கெட்டுகள் வாங்கினால் 1 டிக்கெட் இலவசம். அலையுங்கள் 6479926592 6475490059.
6: வேலை இழந்து விட்டீர்களா? டெர்மினேஷன் பே சரியாக இல்லையா? செவியரன்ஸ் பேக்கேஜில் பிரச்சனையா? ஒர்க் பிளேஸ் ஹராஸ்மெண்ட், அன்பெய்ட் வேஜஸ், ராங்ஃபுல் டிஸ்மிசல், கன்ஸ்ட்ரக்டிவ் டிஸ்மிசல் போன்ற எம்ப்ளாய்மெண்ட் லோ பிரச்சனைகளா? ட்ரிங்கிங் அண்ட் டிரைவிங், அசால்ட் போன்ற கிரிமினல் வழக்குகளா? லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமாரை தொடர்பு கொள்ளுங்கள். 6477665189 6477665189. எம்ப்ளாய்மெண்ட் லோ வழக்குகள் தகுதியின் அடிப்படையில் முற்பணம் இல்லாமல் கண்டன்சென்சி முறையில் ஏற்றுக்கொள்ளப்படும். லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமார், 4K Saloon in Pudiyakkadai Scarborough Ville June 1st, 2016 Mahilchikaramana Thirappu Vida Anivariyum Anbudan Alikkinsanar RK Saloon and Barbershop 5653 Shepherd Avenue East Unit 5 Markham and Shepherd Kargil Chinese Cultural Center Munbaga Scarborough Ville Kanna 416 303 0881 Udayan 647 539 5601 RK Saloon.
7: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
8: அது சரி,
7: உங்களுக்கு ஆடி கார்.
8: என்னது,
7: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
9: 2 நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்சாலியாகுங்கள்.
10: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
9: அசத்தலான டிசைன் நகைகளை 1 இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி
10: 416-900-4599. ஆதவன் உணவகம், கோலாகலமான ஆரம்பம். திறப்பு விழாவை முன்னிட்டு எல்லா உணவுகளும் விசேட விலைகளில். சிக்கன் அல்லது மட்டன் நாசி கோராங் 8.99, சிக்கன் அல்லது மட்டன் ஃப்ரைட் ரைஸ் 6.99, மசாலா தோசை கோம்போ $6, மட்டன் அல்லது பட்டர் சிக்கன் ரோல் 5 வாங்கினால் மற்றொன்று ஃப்ரீ. சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் ராம் ரைஸ் ஸ்பெஷல். ஆதவன் உணவகம், 501 Passmore Avenue Unit 28, 6476565690 6476565690.
11: நல்ல பாட்டு, நல்ல விஷயம்.
12: FM 102.7
11: East FM.

0: நேரம் 8:26 இஸ்டம் 102.7 இணைந்திருக்கின்றீர்கள். ஹைவே 401 வெஸ்ட் பவுண்டில் விட்பியில் பிராக் ஸ்ட்ரீட்டுக்கு அண்மையில் இடம்பெற்ற விபத்து காரணமாக பாரிய தாமதம் ஏற்பட்டிருக்கின்றது. ஆஷவா ஸ்டீவன்சன் ரோடிலிருந்து தாமதங்கள் ஆரம்பிக்கின்றன. இந்த விடயத்தை கவனத்தில் கொண்டு மாற்றுப்பாதையை பயன்படுத்துங்கள்.
1: பூவாமா ஊர்கோளம் போட்டி நிகழ்ச்சியில் நாங்களும் நீங்களுமாக இணைந்திருக்கின்றோம். இன்று தமிழ்நாட்டிலிருந்து சத்தியமங்கலம், அதேபோன்று இலங்கையிலிருந்து வியாபாரி மொழி, இந்த இரண்டு ஊர்களின் எழுத்துக்களை வைத்து நீங்கள் சொற்களை உருவாக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தோம். எங்களுடைய நேயர்களிடம் நாங்கள் கேட்டிருந்தோம். எங்களுடைய ஒரு நேயர் சுகந்தி இணைந்து முகம் என்ற ஒரு சொல்லை வந்து சொல்லியிருந்தார். ஆனால் இதுல வந்து மூணா இல்லையே, மூவண்ணா தானே இருக்குது சகனா. அதுக்கு பிறகு நாங்கள் அலசி ஆராய்ச்சி பார்த்ததுல மூணாவா காணே இல்ல என்றபடியா சரி, அது அவர் முகம் என்று சொல்லியிருந்தார். அந்த விடயத்தையும் நாங்கள் இதில் ஞாபகப்படுத்திக் கொண்டு சத்தியமங்கலம், வியாபாரி மூளை, இந்த இரண்டு ஊர்களின் எழுத்துக்களில் இருந்து உருவாக்கிய சொற்கள் சிலவற்றை நாங்களும் உங்களோடு பகிர்ந்துள்ள இருக்கின்றோம்.
0: ஆமாமா, நாங்கள் தந்த இந்த சொற்கள் சரி, மலை, பாதி ஆகிய சொற்கள் நாங்கள் பகிர்ந்திருந்தோம். இது தவிர்த்து நேயர்கள் இணைந்து கொண்டு இடி, பாலை, சத்தியம், மகம், நடை, திலகம், விதி, பாகம் ஆகிய சொற்களை வந்து பகிர்ந்திருந்தார்கள். அவர்கள் அனைவருக்கும் இந்த பொழுது நாங்களும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மீளவும் இதே மாதிரி இன்னும் ஒரு போட்டி நிகழ்ச்சியில் உங்களை நாங்களும் சந்தித்துக் கொள்ள இருக்கின்றோம். தொடர்ந்து 8:30 செய்தி அறிக்கையும் நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம்.

0: கனடாவுக்கும் பிரான்சுக்கும் இடையில் புதிய தகவல் பரிமாற்ற ஒப்பந்தம் எட்டப்பட்டுள்ளது. இதற்கான அறிவிப்பினை பிரான்ஸ் அதிபருடன் இணைந்து கனேடிய பிரதமர் மார்க் கார்னி வெளியிட்டுள்ளார். பாதுகாப்பு, சக்திவளம், அத்தியாவசிய கனிமங்கள் ஆகிய துறைகளில் ஏற்கனவே இணைந்து செயற்படும் இரு நாடுகளும் தற்போது செயற்கை நுண்ணறிவு துறையிலும் இணைந்து செயற்படுவதை கனேடிய பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார்.
1: ஈரான் போரினை நிறுத்தும் ஒப்பந்தம் ஒன்றை எட்டுவதில் நெருக்கமான நிலைக்கு அமெரிக்காவும் ஈரானும் வந்துள்ளதாக பிராந்திய அதிகாரிகளை மேற்கோள் காட்டி செய்திகள் வெளியாகியுள்ளன. இருதரப்பு பேச்சுக்களில் முன்னேற்றங்கள் ஏற்படுத்தியதை அடுத்து ஈரான் மீது நடத்தப்படவிருந்த பாரிய தாக்குதலை ரத்து செய்வதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் நேற்று அறிவித்திருந்தார். இந்நிலையில் ஒப்பந்தம் எட்டப்படும் வாய்ப்புகள் முன்னெப்போதும் இல்லாத வகையில் சாதகமாக உள்ளதை ஈரானிய வெளிவிவகார அமைச்சரும் உறுதிப்படுத்தியுள்ளார்.
0: தமிழ்நாட்டுக்கு நீர்ப்பாசனத்திற்காக திறக்கப்படும் மேட்டூர் அணையை நீர்மட்டம் குறைவாக உள்ளதாக தெரிவித்து கர்நாடக அரசு திறக்காததை அடுத்து தமிழக வெற்றிக்கழக அரசு மீது திமுக மற்றும் அதிமுக ஆகியன குற்றம் சாட்டியுள்ளன. மேட்டூர் அணை திறக்கப்படாததால் பாதிக்கப்படும் விவசாயிகளை ஊக்குவிக்க கிட்டத்தட்ட 135 கோடி ரூபாய்கள் செலவில் சிறப்பு திட்டத்தை முதலமைச்சர் விஜய் அறிவித்துள்ள நிலையில் கர்நாடகாவிலிருந்து தண்ணீரை கொண்டுவராமல் விவசாயிகளை முதலமைச்சர் ஏமாற்றுவதாக திமுகவும் அதிமுகவும் விமர்சித்துள்ளன.
1: இலங்கையில் வலிகாமம் வடக்கில் தமிழ் மக்களை மீள்குடியேற்றம் செய்ய வலியுறுத்தி வரும் திங்கட்கிழமை மாபெரும் போராட்டத்தை நடத்தவுள்ளதாக மயிலிட்டி மீள்குடியேற்ற அபிவிருத்தி குழு அறிவித்துள்ளது. வலிகாமம் வடக்கு பகுதியிலிருந்து தமிழ் மக்கள் வெளியேற்றப்பட்டு திங்கட்கிழமையுடன் 37 ஆண்டுகள் நிறைவடுகின்றமை குறிப்பிடத்தக்கது.
2: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.
3: பொதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண ஈஸ்ட் FM கேளுங்க.
4: Everything you like, everything you need is found only here.
3: ஈஸ்ட் FM 102.7.

0: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்
1: மாணவர்களுக்கு ஈஸ்ட் எஃப்எம் விடுக்கும் அறிவித்தல். நீங்கள் ஒலிபரப்பு துறையில் ஆர்வம் உள்ளவரா? கோடை காலத்தில் பகுதி நேர வேலை ஒன்றை செய்யும் எண்ணத்தில் உள்ளீர்கள் என்றால் உங்கள் ரெசுமேயை ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com க்கு அனுப்பி வையுங்கள். ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com.
2: 16 வருடங்களாக ஸ்காப்ரூ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6973589
3: வித்யாசாகர் லைவ் இன் கான்சர்ட். ஐ கிளீன் கனடா வழங்கும் அப்படி போடு. இசையமைப்பாளர் வித்யாசாகர் மற்றும் அவரது குழுவோடு களமிறங்கி கலக்கும் இசை நிகழ்வு ஜூன் 20 தேதி மாலை 6 மணிக்கு ரீட் கனடியன் கேசினோ ரிசார்ட்டில். கார்த்திக், திப்பு, மதுபால கிருஷ்ணன், புஷ்பவனம் குப்புசாமி, சாய்ந்தவி, ஸ்ரீவர்தினி, பூஜா, அஜய், ஸ்ரீஷா, ஹர்ஷ, இன்னும் பல பாடகர்கள் வாருங்கள். இசையோடு மகிழ்ந்திடுங்கள். ஜூன் 20 தேதி மாலை 6 மணிக்கு ரீட் கனடியன் கேசினோ ரிசார்ட்டில். நிகழ்ச்சி ஏற்பாடு வீந்திரா ப்ரொடக்ஷன், வாண்டமன் என்டர்டெயின்மெண்ட். விவரங்களுக்கு 416-756-1200, 416-756-1200, 1260-1216-1200.
4: IP கோல்ட் ஹவுஸ் திருமணம், பூப்பனித நீராட்ட விழா, கோவில் நகைகள், காசு மாலை, பதக்கம், புதிய டிசைன்களில் காப்புகள், நீளமான நெக்லஸ் தெரிவுகள் மற்றும் பல தெரிவுகளுக்கு IP கோல்ட் ஹவுஸ் டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப். பேர் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. IP கோல்ட் ஹவுஸ், 4D நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 6, மார்க்கம் 905-554-5890.
5: கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா வழங்கும் உங்கள் நாவிற்கு சுவையூட்டும் சிறப்பு உணவுகள் இப்போது மேலும் சிறப்பாக மாண்டே டு ஃப்ரைடே காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை புஃபே வித் அன்லிமிடெட் தோசை. 20 மேற்பட்ட வகைகள் $16.99 மட்டுமே. ஃபார் கிட்ஸ் $12.99 மட்டுமே. தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள், வாழை இலையில் கல்யாண பிரியாணி, ஃபிஷ் பொளிச்சது, ஃபிஷ் நிர்வனா, கிளி பரோட்டா, கிளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பராட்டா மற்றும் நான் பராட்டா மீண்டும் மீண்டும் வர தூண்டும் சுவை. கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா, 1210 Kennedy Road, Scarborough, 416-288-0994, kyralitis.com.
6: எத்திசையும் எங்களிசை, ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: நேரம் 8:46 இஸ்டம் 102.7 இணைந்திருக்கின்றீர்கள். ஹைவே 401 வெஸ்ட் பவுண்டில் விட்பியில் பிராக் ஸ்ட்ரீட்டுக்கு அண்மையில் இடம்பெற்ற விபத்து காரணமாக பாரிய தாமதம் ஏற்பட்டிருக்கின்றது. ஓஷாவா ஸ்டீவன்சன் ரோடிலிருந்து தாமதங்கள் ஆரம்பிக்கின்றன. இந்த விடயத்தை கவனத்தில் கொண்டு மாற்று பாதையை பயன்படுத்துங்கள் என்று அறிவுறுத்தப்படுகிறது.
1: இசையமைப்பாளர் வித்யாசாகர் மற்றும் அவரது குழுவோடு கலக்கும் இசை நிகழ்வு ஐ கிளீன் கனடா வழங்கும் அப்படி போடு இம்மாதம் 20 மாலை 6 கிரேட் கனேடியன் கசினோ ரிசார்ட்டில் இடம்பெறுகின்றது. கார்த்திக், திப்பு, மதுபாலகிருஷ்ணன், புஷ்பவனம், குப்புசாமி, சைந்தவி, ஸ்ரீவர்தினி, பூஜா, அஜய், ஸ்ரீஷா, ஹர்ஷா என பல பாடகர்கள் மற்றும் கலைஞர்கள் கலந்து கொள்கின்றனர். இந்த சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் டிக்கெட்டுகளை பெற ஏதுவாக நண்பகல் தொடக்கம் மாலை 5 வரை நிகழ்வு அலுவலகம் திறந்திருக்கும். இலக்கம் 22-25 மாக்கம் ரோட், யூனிட் 402 என்ற முகவரியில் நேரில் டிக்கெட்டுகளை கொள்வனவு செய்யலாம். மேலதிக விவரங்களுக்கு நீங்கள் அழைக்கலாம் 416-756-1200.
0: நேரம் 8:47. பிக்கரிங் நகரில் குறைந்த டவுன் பேமெண்ட்டுடன் பில்டர் வழங்கும் மோர்கேஜுடன் புத்தம் புதிய டிட்டாச் வீட்டை கொள்வனவு செய்வதற்கு வாய்ப்பினை வழங்குகின்றார் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியாலிட்டி இங்கின் ரமணன் சந்திரசேகரமூர்த்தி. 7.5% டவுன் பேமெண்ட்டுடன் வீட்டை கொள்வனவு செய்யும் வாய்ப்பு. போதுமான வருமானம் இருந்தும் வீடொன்றை கொள்வனவு செய்ய முடியாமல் இருப்பவர்களுக்கான அரிய சந்தர்ப்பம். 3 பில்டர் வழங்கும் குறைந்த வட்டி வீதத்துடனான அடமான கடன் வசதி. அத்துடன் அரசால் வழங்கப்படும் 13% HST ரீபேட் சலுகையினை பெறுங்கள். அழையுங்கள் ரமணன் சந்திரசேகரமூர்த்தி 416-716-2212.
1: வெளிமையாக நாங்கள் வெள்ளிக்கிழமைகளில் ஒரு கின்னஸ் சாதனையை உங்களோடு பகிர்ந்து கொள்வோம். அந்த வகையில் இது மரதன் போட்டிகளில் ஒரு உலக சாதனை படைத்திருக்கின்ற ஒருவரை பற்றித்தான் நாங்களும் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். மரதன் போட்டிகளில் கென்ய வீரர் ஒருவர் உலக சாதனை ஒன்றை இப்பொழுது படைத்திருக்கின்றார். லண்டன் மரதன் போட்டியில் சுமார் 42 கிலோமீட்டர் தூரத்தை கென்யாவைச் சேர்ந்த செபஸ்டியன் சாவே 1:59:30 கடந்திருக்கிறாராம்.
0: ஆமாம், இதன் மூலம் மாரத்தான் போட்டிகளில் 2 குறைவான நேரத்தில் இலக்கை எட்டிய முதல் வீரர் என்ற பெருமையை அவர் பெற்றிருக்கின்றார். அதுதான் இன்றைய நாள் நாங்கள் பகிர்ந்து கொண்ட சாதனையாக இருந்தது. நேரம் 8:48.

0: நம்ம உரிமை நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சி நிறைவடையும் நேரம் கூட நெருங்கி இருக்கின்றது. இந்த நேரத்தில் நாங்கள் வலிமையாக இரண்டு விடயங்களை ஞாபகப்படுத்திக் கொண்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். அந்த வகையில் டொரண்டோ மற்றும் ஜிடிஏ பெரும்பாகத்தில் எரிபொருளின் விலை இன்று நள்ளிரவு 3% குறைவடைய போகின்றது.
1: அதே வேளையில் காலநிலை நள்ளிரவில் 17°C குறைவடைய இருக்கின்றது. நாளைய நாள் அதிகூடிய வெப்பநிலையாக 25°C ஒரு நிலை 29°C இருக்கப் போகிறது.
0: இன்று நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த அது மட்டுமல்லாமல் நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிய அனைத்து நேயர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்று செல்லும் நாங்கள்
1: சஹானாலிங்கநாதன்
0: மற்றும் உங்கள் அன்பின் அபர்ணா ஏஜே. நன்றி நேர்களே, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
3: ஸ்காப்ரோவில் மாடர்ன் அண்ட் ஃபின் சந்திப்பில் உங்கள் குடும்பத்திற்காக நம்பிக்கையுடனும் அனுபவத்துடனும் ஒரு புதிய மருத்துவ மையம் திறக்கப்பட்டுள்ளது.
4: டாக்டர் பாலா அவர்களின் மேலாண்மையில் செயற்படும் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் உங்கள் உடல் நலத்திற்கும் பல் நலத்திற்கும் சிறந்த ஒரே இடம்.
3: ஓபன் 7 days a week, காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. வாக்இன்ஸ் வெல்கம், அப்பாயின்மெண்ட்ஸ் வெல்கம்.
4: புதிய பேஷண்ட்ஸ் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார்கள்.
3: BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ், 3430 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், சுவீட் 6A, ஸ்காப்ரோ. 416-649-6388.
5: பொண்ணை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்க விட மறுதே தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்ட்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்மென்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
6: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
7: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறேன்னு தெரியல.
6: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
8: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட 416-704-8074, 416-704-8074.
9: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5 முதல் 5000 பேர் வரையான கேட்ரிங் வசதி, சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன். நந்தா கேட்ரிங், 416-626-8421, 416-626-8421.
10: ஸ்காம்ப்ரோவில் சரவண பவன், மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் ஸ்காப்ரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல். நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறுசுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் ஃபின்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
11: என்ன யோசின?
12: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம்னு தான் யோசிக்கிறேன்.
11: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்க, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
13: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில். அம்மா நகை அடகுமாடம்.
14: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
15: என்றும் இசையுடன் உங்களுடன்.

காற்றில் பரவும் இசை போல.

0: station with the best music.
1: It's East FM.
2: It's East FM.
3: Feel the power. Feel the bass. 102.7 FM.
4: மாணவர்களுக்கு ஈஸ்ட் எஃப்எம் விடுக்கும் அறிவித்தல். நீங்கள் ஒலிபரப்பு துறையில் ஆர்வம் உள்ளவரா? கோடை காலத்தில் பகுதி நேர வேலை ஒன்றை செய்யும் எண்ணத்தில் உள்ளீர்கள் என்றால் உங்கள் ரெஸ்யூமேயை ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com க்கு அனுப்பி வையுங்கள். ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com.
5: ரிச்மண்ட் ஹில் இந்து ஆலயத்தில் முருகப்பெருமான் திருவிழா ஜூன் 8 திங்கட்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி ஜூன் 17 புதன்கிழமை மஞ்சம், ஜூன் 18 வியாழன் மாம்பழ திருவிழா, ஜூன் 19 வள்ளி வேட்டை திருவிழா, ஜூன் 20 சனி சப்பரம், ஜூன் 21 ஞாயிறு காலை தேர் திருவிழா, திங்கள் காலை தீர்த்த திருவிழாவை தொடர்ந்து ஜூன் 23 செவ்வாய்க்கிழமை பூங்காவனம், ஜூன் 24 புதன் வைரவர் மடையுடன் முருகப்பெருமான் திருவிழாக்கள் நிறைவு பெறும். ஆலய தொலைபேசி இலக்கம் 905-883-1109.
6: Commercial and Construction Financing Specialist Anthony T. Ponraja.
7: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
6: Business vaithirupor matrum business arambipporukana business loan and business line of credit.
4: 10% down udan commercial mortgage.
6: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja.
8: Commerce Ventures 416-457-0651.
4: 416-457-0651. Some conditions may apply. Ajax Mitsubishi-யில் தமிழ் பேசும் மக்களுக்கான விசேட ஸ்பிரிங் ஆஃபர்களை பெற்றுக் கொள்ள தவறாதீர்கள். கனடாவின் நம்பர் 1 PHEV களை 1.49% ரேட்டில் வாராந்தம் $108 பிளஸ் டாக்ஸில் இருந்து பைனான்ஸ் அல்லது லீஸ் செய்யுங்கள். 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸ். ரீடிசைன் 2026 அவுட்லேண்டர் மைல்டு ஹைபிரிட் களை 1.9% ரேட்டில் வாராந்தம் $150 பிளஸ் டாக்ஸில் இருந்து லீஸ் செய்யுங்கள். அனைத்து புதிய வாகன கொள்வனவுகளுக்கும் விசேட பரிசுகளும் காத்திருக்கின்றன. அழையுங்கள். Ahmed Tamseen 437-860-7002 437-860-7002.
9: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுண்ட் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ் மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
10: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP மோட்கேஜஸ் இங்க். மார்னிங்சைட் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், சுவீட் 408, ஸ்கார்ப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881. 416-754-8881.
11: இப்பொழுதும் கேளுங்கள் East FM 102.7.

0: நாட்டுக்கொரு பண்பலை
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில் ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும் 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552.
2: முரளி பஸ் வழங்கும் 34வது ஆண்டு கோடை கால சுற்றுலாக்கள் June 25, 26, 27, 28 4 நாட்கள் அமெரிக்க சுற்றுலா. 27ஆம் தேதி வாஷிங்டன் டிசி முருகன் கோவில் தேர் திருவிழா. நியூயார்க் சிட்டி பிட்ஸ்பர்க் டெம்பிள். கிராவ் சிட்டி ஷாப்பிங். July 9, 10, 11, 12 மற்றும் July 23, 24, 25, 26 தேதிகளில் அமெரிக்க சுற்றுலா. July 18, 19 சனி ஞாயிறு மான்ட்ரியல் சுற்றுலா. August 5 முதல் 11 வரை கனடா ஈஸ்ட் கோஸ்ட் சுற்றுலா. முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் முரளி 416-456-3514 416-456-3514.
3: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் இல் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
4: 50,000 ஹோம் இக்விட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
3: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்துக்கும் ஓர் பெயர்.
4: Mortgage Solutions, கிருபா தனபால சிங்கம். 416-298-2777. Mortgage Solutions.

0: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சப்சல்க் சாரீஸ், லெஹங்கா ஷோட், ஷல்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா, பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயில் இருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ, 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும்.
1: கேம்சோனிக்ஸ் செக்யூரிட்டி கேமரா இல்லங்களையும் வியாபார நிறுவனங்களையும் வாகனங்களையும் 24 மணி நேரமும் திருட்டில் இருந்து பாதுகாப்பான முறையில் கண்காணிக்க அதிநவீன AI தொழில்நுட்பத்துடன் கூடிய செக்யூரிட்டி கேமரா, செக்யூரிட்டி கிளாஸ் டோ ஃபில்ம்ஸ், டூ வே ஆடியோ சிஸ்டம்ஸ், அலாரம் சிஸ்டம், கலர் நைட் விஷன், 24 hours ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங் வசதியுடன் மொபைல் ஆப் ஊடாகவும் பார்வையிடும் வசதி. கேம்சோனிக்ஸ் 18 வருட அனுபவம் கொண்ட நிறுவனம். ப்ரொஃபஷனல் இன்ஸ்டாலேஷனுக்கு ரஜீவ் சிவராசா, 6472 5748 6473025748.
2: ஆர்கேஎஸ் சலூனின் புதிய கிளை ஸ்காபரோவில் ஜூன் 1 தேதி மகிழ்ச்சிகரமான திறப்பு விழா அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். ஆர்கேஎஸ் சலூன் அண்ட் பாபர் ஷாப், 5650 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் 5, மார்க்மன் ஷெப்பர்ட் கரையில், சைனீஸ் கல்ச்சரல் சென்டர் முன்பாக ஸ்காபரோவில், கண்ணா 4163030881, உதயன் 6475395601. RKS Salon.
3: Your favorite music on your favorite station. 102.7.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7
1: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி, Community Legal Services, 289-242-5450.
2: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட சமையலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
3: எப்படி ஏண்டா, எங்களோட ஹோல் ஃபேமிலிக்கு 8 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அதோட அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். இப்ப கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
2: அவங்களோட ஆபீஸ் அங்க இருக்கு.
4: Sandhurst Family Dental Clinic, 1001 Sandhurst Circle, Unit 207, Finch Vidyal, Mechanicum Middlefield Committee. இலவச ஆலோசனைகளுக்கு 416-299-1020.
5: Focus Educational Services, Ontario Certified Teacher Sabita Silvarajavin தலைமையில் இயங்கும் Focus Education Services இப்போது புதிதாக இணையும் ஜூனியர் கிண்டர்கார்டன் முதல் கிரேட் 8 வரையான மாணவர்களுக்கு ஒரு மாத இலவச வகுப்பை வழங்குகின்றார்கள். ஜூன் முதல் ஆகஸ்ட் வரை இந்த இலவச வகுப்பில் இங்கிலீஷ், பிரெஞ்ச், மேத் ஆகிய பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும். அழையுங்கள். 647-534-4509 மார்னிங் சைடன் ஷெப்பர்ட் சந்திப்பில் ஃபோக்கஸ் எஜுகேஷனல் சர்வீசஸ்.
3: கனடா நயினாதீவு நாகம்மாள் கோவில் அலங்கார திருவிழா 2026 ஜூன் 15 தேதி முதல் ஜூலை 3 தேதி வரை நடைபெற திருவருள் கூடியுள்ளது. ஜூன் 27 சனிக்கிழமை சப்பரம், ஜூன் 28 ஞாயிறு காலை தேர் திருவிழா, ஜூன் 29 திங்கள் காலை தீர்த்தம், ஜூன் 30 செவ்வாய் தெப்ப திருவிழா, ஜூலை 3 வள்ளி வைரவர்மடை. கனடா நயினாதீவு நாகம்மாள் கோவில், 5664 எல்ஜின் மில்ஸ் ரோட், மாக்கம், மாக்கம் ஃபேர் கிரவுண்ட்ஸுக்கு அண்மையில். 416-293-4000. தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட், மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
6: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
6: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மாக்கம் ரோட், மாக்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மாக்கம் ரோடை பார்த்தபடி,
6: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ், Unit 67, Markham,
6: 416-461-6401.
7: East FM 102.7 Kittale. Summer. East FM 102.7. 102.7.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: நீங்கள் ஒன்டாரியோ ஹெல்த் கேர் துறையில் ஒரு நம்பகரமான வேலையை தேடுகின்றீர்களா? இதோ உங்களுக்கான ஓர் அரிய சந்தர்ப்பம். JRS காலேஜ் வழங்கும் ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கர் சர்டிபிகேட் கோர்ஸ். நீங்கள் ஒரு குவாலிஃபைட் டயட்டரி எய்ட் அல்லது ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கராக இன்றே அழையுங்கள். 416-292-2455. ஃபுல்லி ஆன்லைன் கோர்ஸ், 100 அவர்ஸ் கேரண்டீட் பிளேஸ்மெண்ட். ஹெல்த் கேர் துறையில் உங்களுக்கான ஜாப் செக்யூரிட்டியுடன் கூடிய புதிய வேலை வாய்ப்பினை பெற்றுக்கொள்ள அழையுங்கள். JRS காலேஜ், 416-292-2455.
2: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். Scarborough Convention Center, 20 Torham Place, Brighton Convention Center, 2155 Macnicol Avenue, Midlandon, Macnicol.
3: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றத விட எப்பவுமே ஒரு படி மேல.
2: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128. 416-835-4128.
3: Scarborough Convention Center, Brighton Convention Center. எப்பவுமே ஒரு படி மேல.
4: மெட் ஹெல்த் லேபரட்டரிஸ், பிளட், யூரின் அண்ட் ECG பரிசோதனைகள் ஸ்காப்ரோவில் மூன்று இடங்களில், 5928 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 226 அல்லது 3443 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 402 அல்லது 3630 லாரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 205. வாக் இன் அல்லது ஆன்லைனில் முன்பதிவு செய்யலாம். மேலதிக விவரங்களுக்கு mhlab.ca என்ற வெப்சைட்டை பாருங்கள்.
5: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி, வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
6: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன், 416-817-5060. 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள். ராஜி லிங்கன், 416-817-5060. 416-817-5060. You are in good hands with Allstate.
7: பாட்டுக்கு பண்பலை, ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: இன்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.
1: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி ஓட்டோ ஹோம் ஸ்டூடண்ட் ரெண்டல் வேக்கன் ப்ராப்பர்ட்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடோ கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப் பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி 6472682710
2: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்கும் இடம் அருகே தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும் உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்ட்டை பெற்றுக் கொள்ளவும். பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் 40 வருட அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ் 416-293-6262. உங்கள் நம்பிக்கை புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
3: ஆதவன் உணவகம் கோலாகலமான ஆரம்பம். திறப்பு விழாவை முன்னிட்டு எல்லா உணவுகளும் விசேட விலைகளில். சிக்கன் அல்லது மட்டன் நாசி கோராங் 8.99, சிக்கன் அல்லது மட்டன் ஃபிரைட் ரைஸ் 6.99, மசாலா தோசை கோம்போ $6, மட்டன் அல்லது பட்டர் சிக்கன் ரோல் 5 வாங்கினால் மற்றொன்று ஃப்ரீ. சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் ராம் ரைஸ் ஸ்பெஷல். ஆதவன் உணவகம் 501 Passmore Avenue Unit 28, 647-656-5690, 647-656-5690.
1: All My Blinds சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரைஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 Nagar Avenue Unit 15, Scarborough. 416-841-5301.
4: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 Finch Avenue East, Scarborough.
3: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
4: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.

0: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்
1: ஹை ஃபை பார்பர் ஷாப், சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூபோர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹை ஃபை பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹோர்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹை ஃபை பார்பர் ஷாப். ரமேஷ், 437-243-1719, 437-243-1719.
2: ராமன் ஹோம் கம்ஃபர்டில் லெனக்ஸ், கேரியர், குட்மேன் ஏர் கண்டிஷனர்ஸ், ஃபர்னஸ், சென்ட்ரல் வைக்கூம் மற்றும் டேங்க்லெஸ் வாட்டர் ஹீட்டர்ஸ் விசேட விலையில், ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள், 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் ராமன் ஹோம் கம்ஃபர்ட் இப்போது ஹாமில்டன், நயாகரா ஃபால்ஸ், பீட்டர்போரோ, கிங்ஸ்டன், பிவர்டன் உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், மார்க்கமன் ஸ்ட்ரீட் சந்திப்பில் யாலோ பில்டிங்கில், 416-332-2989. Some conditions may apply.
1: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22-கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22-கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர், 22-கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மெரில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
3: பாசிக்குடா கார்டன்ஸ், நல்லூர் குமரன் கட்டுமானத்தில் மட்டக்களப்பு பாசிக்குடா பீச்சிற்கு அருகே திருகோணமலை ஹைவேயில் அனைத்து வசதிகளுடன் கூடிய பிரம்மாண்ட வீடமைப்பு திட்டம். 200க்கும் மேற்பட்ட பிரீமியம் விலாஸ் அபார்ட்மெண்ட் மற்றும் லேண்ட் பிளாட், 24 hours ரெஸ்டாரண்ட், ஜிம், பிசினஸ் லான்ச், 24 hours செக்யூரிட்டி, மேலும் அனைத்து வசதிகளுடன் 1 bedroom 600 square feet வீடு ஒன்றின் விலை $32,500 மட்டுமே. மேலும் விவரங்களுக்கு அலையுங்கள் ஆர் ரிஷிகேஷன், 6478182798, 6478182798.
4: சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் மாபெரும் சம கிளியரன்ஸ் சேல், June 1 to July 15 வரையில் அனைத்து வீட்டு தளவாடங்களும் 50% கழிவு விலைகளில். பவர் ரெக்ளைனர் லெதர் சோஃபாக்கள், பவர் ரெக்ளைனர் செக்ஷனல் சோஃபாக்கள், நீளமான வெல்வெட் சோஃபாக்கள், கெனடியன் மேட் அழகான ஃபேப்ரிக் சோஃபாக்கள், பெட்ரூம் செட்கள், சோஃபா பெட்கள், டைனிங் டேபிள்கள், சுவாமி மாடம் அலுமாரிகள் அனைத்தையும் மிக குறைந்த விலைகளில் பெற்றுக்கொள்ள சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் சம கிளியரன்ஸ் சேல். 1970 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 6, ஸ்கார்போரோ, 4372672394, 416-289-9993.
5: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம்
6: 102.7.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: அழகாக சிரித்தது அந்த நிலவு,
3: அதுதான் எதுவோ
2: அனலாக கொதித்தது இந்த மனது.

0: இசையும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: பிரிஷா லோ ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன்.
2: வாகன விபத்துக்கோ வழக்கி விழுதல் தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144.
1: 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்
2: தமிழ் பேசும் சட்டத்திறனியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
1: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி, LLB, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்,
2: 2225 மார்க்கம் ரோட், Suite 307-647-478-0144.
3: Welcome to New Ocean Supermarket.
4: எல்லாம் நல்ல மலிவா தான் இருக்குது. நீர் அந்த பக்கம் போய் பைத்தங்காய தேடும், நான் இந்த பக்கம் போய் பருப்பு தேடுறேன்.
5: அதெல்லாம் தேவையில்லை, எல்லாம் ஒழுங்கா அடுக்கி வச்சிருப்பி நம் குழப்பம் இல்லாம எடுக்கலாம். வாங்கோ,
4: மரக்கறி எல்லாம் நல்ல புதுசாயும் மலிவாயும் இருக்கு.
5: மீறச்சி எல்லாம் கூட ஃப்ரெஷ்ஷா இருக்கு, விலையும் குறைவு.
4: கன்வீனியன்ஸ் ஸ்டோரும் இருக்கு.
5: இங்கே இவ்வளவு சாமான் வாங்கியும் பில் எவ்வளவு குறைவுன்னு பாத்தீங்களா?
6: சுத்தம், தரம், மலிவுடன் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட், டப்ஸ்கோட் அண்ட் ஃபின்ச் ஸ்கார்ப்ரோ. இப்போது ஸ்கிப் ஊடாக ஆன்லைனிலும் ஆர்டர் செய்யலாம்.
7: என்ன யோசினை?
8: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம் தான் யோசிக்கிறேன்.
7: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
9: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகு சோவை, கெனடி எக்லிண்டன் சந்திப்பில், ஷங்கர் அண்ட் கோ அருகில், அம்மா நகை அடகு மாடம்.
10: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
11: உங்கள் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கான ஓர் அவசிய செய்தி, ஆட்டிசம், டைப் 1 டயபிட்டிஸ் உட்பட 36 நோய்களுக்கான கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ் பெற இப்போது சிறந்த வாய்ப்பு. பிறந்து ஒரு வயதான குழந்தைகளுக்கு மாதம் வெறும் $39 இருந்து குறைந்த பிரீமியத்தில் காப்புறுதி பெற்றுக் கொள்ளலாம். மேலும் நீங்கள் செலுத்தும் தொகையை எந்த நோய்களும் இல்லையெனில் உங்கள் குழந்தைகள் பல்கலைக்கழகம் செல்லும் போது திரும்ப பெற வாய்ப்பும் உள்ளது. மேலும் விவரங்களுக்கு அலையுங்கள் ஜெய் நடராஜா பைனான்சியல் அட்வைசர், 416-558-2551.
12: கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா வழங்கும் உங்கள் நாவிற்கு சுவையூட்டும் சிறப்பு உணவுகள் இப்போது மேலும் சிறப்பாக மாண்டே டு ஃப்ரைடே காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை புஃபே வித் அன்லிமிடெட் தோசை, 20-க்கும் மேற்பட்ட வகைகள், $16.99 மட்டுமே. ஃபார் கிட்ஸ் $12.99 மட்டுமே. தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள், வாழை இலையில் கல்யாண பிரியாணி, ஃபிஷ் பொளிச்சது, ஃபிஷ் நிர்வனா, கிளி பரோட்டா, கிளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பராட்டா மற்றும் நான் பராட்டா மீண்டும் மீண்டும் வர தூண்டும் சுவை. கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா, 1210 Kennedy Road, Scarborough, 416-288-0994, kyralites.com.
13: நல்ல பாட்டு, நல்ல விஷயம்.
14: FM 102.7 East FM.

0: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணும். இது இஸ்டஃபம்.
1: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்துவாரே?
2: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில்ஸ் பெயின். டாக்டர்ட்ட போனா பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறன்னு தெரியல.
1: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
3: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704
4: என்னது? இப்பவே வெளிக்கிடுங்கோ.

0: விஜயா ஜுவல்லரிக்கு
1: இரண்டாம் ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்முதல் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிசாலியாகுங்கள்.
2: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
1: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி
2: 416-900-4599.
3: Bridal Town Dental, Dr. Jayabalan, University of Toronto வில் கல்வி பயின்ற பல வருட அனுபவம் வாய்ந்த பெட் சிகிச்சை நிபுணர். குழந்தைகள் முதல் முதியவர் வரை அனைத்து விதமான பெட் சிகிச்சைகளும் வழங்கப்படும். Bridal Town Dental, Dr. Jayabalan, 2000 ஆண்டிலிருந்து சேவை. 385 Silver Star Boulevard, Unit 217, Midland and Mechanical, Maxim Building in the Rona Plaza, Scarborough. அழையுங்கள் 416-492-3775, 416-492-3775.
4: விவாஹா டொராண்டோ, கல்யாண பட்டு சேலைகள் கண்கவரும் தெரிவுகளில் வாங்க விவாஹா டொராண்டோ.
5: எப்பொழுதும் வித்தியாசமான டிசைன்ஸ், வித்தியாசமான ஸ்டைல், ஸ்பெஷலைஸ்ட் இன் காஞ்சிபுரம் கஸ்டமைசேஷன்,
4: பியோர் காஞ்சிபுரம் சில்க் சாரீஸ், மென்ஸ் வேஷ்டிஸ், இன்னும் பல
5: கல்யாண பட்டு சேலைகளுக்கு கைராசியான இடம் விவாஹா டொராண்டோ.
4: மார்க்கமன் ஸ்டீல்ஸ் பிளாசாவில் ப்ளூ பில்டிங்கில் உங்களை அழைக்கின்றது விவாஹா டொராண்டோ.
5: அழகோ அழகு. 6477873784.
6: கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்னை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்று தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சல்ட் ப்ரொபோசல், பேங்க் கிரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-908, 5656, 416-908.
7: East FM 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் சம்மர். East FM 102.7.

East FM 102.7 கேட்டாலே. 102.7.

저희를 통한 광고를 원하시는 분들은 416-824-1212, 416-824-1212로 전화주세요.

0: East FM 102.7.
1: This is East FM 102.7.

நேரம் காலை 9:02, டொரண்டோ 21°C, 24°C ஆக உணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. சனிக்கிழமை ஜூன் மாதம் 13ஆம் தேதியின் காலை காற்றலையூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மற்றொரு மகிழ்ச்சி. இப்பொழுதிலிருந்து 9 மணி வரை ஈஸ்ட் எஃப்எம் தமிழின் நேரலை நிகழ்ச்சிகளையும் 24 மணித்தியாலமும் எங்கள் இணைந்திருக்க ஈஸ்ட் எஃப்எம் .ca மற்றும் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் என்ற பக்கத்தினூடாகவும் இணைந்திருக்கலாம். யூடியூப்பில் இப்போது காணொலிகளாக ஈஸ்ட் எஃப்எம் 102.7 காத்திருக்கின்றது. தொடர்புகளுக்கு 416-8241212 மின்னஞ்சலூடாக தொடர்பு கொள்ள ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com. சனிக்கிழமை ஜூன் மாதம் 13ஆம் தேதி இன்றைய நாளின் காலை சூரிய உதயம் 5:35 இடம்பெற்றிருக்கின்றது. சூரிய அஸ்தமனம் 28:59 இடம்பெற காத்திருக்கிறது. இன்றைய நாளை பொறுத்தவரையில் இன்று மதியம் 29°C ஆக இருக்கப் போகின்றது. உடல்நிலை 31 வரை செல்லக்கூடிய வாய்ப்புகள் தென்படுகின்றன. நாளைய நாள் ஞாயிற்றுக்கிழமை கூடிய வெப்பநிலை 19°C ஆக இருக்கும். மழைக்குரிய சாத்தியக்கூறுகள் இப்போது தென்படுகின்றன. திங்கட்கிழமை 22°C, செவ்வாய்க்கிழமையும் 22°C ஆக உணரப்படும் என எதிர்ப்பு கூறப்படும். இந்த புதிய நாள் எல்லோருக்கும் இனிய நாளாக அமையட்டும் என எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு, இன்றைய நாளில் பிறந்த நாள், திருமண நாள் மற்றும் சுபகாரியங்களில் ஈடுபட்டுக் கொள்ளுகின்ற அனைவருக்கும் ஈஸ்ட் எஃப்எம் சார்பில் இனிமையான நல்வாழ்த்துக்கள் உரித்தாகட்டும்.

9:12:23 26° ஆகுடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஜூன் மாதம் 13ஆம் தேதி வரலாறு என்ன சொல்லுகின்றது என்பதை பார்க்கின்ற நேரமாக இருக்கின்றது. இலங்கை அரசாங்க சபைக்கான முதலாவது தேர்தல் இடம்பெற்றுக் கொண்டது 1931ஆம் ஆண்டு இந்த நாளாக இருக்கின்றது. இதேபோன்று ஜெனட் என்ற அமெரிக்க கப்பல் ஆர்டிக் பெருங்கடலில் பனிக்கட்டியோடு மோதி முதன் முதலாக ஒரு பெரிய இழப்பாக கப்பல் சொல்லப்பட்டுக் கொண்டதும் இந்த நாளாக இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இதேபோன்று மிக முக்கியமான இருவர் உலகில் ஹிட்லரும் மசூலினியும் வந்து வெனிசில் சந்தித்துக் கொண்ட வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வும் 34ஆம் ஆண்டு இதே நாளில் இடம்பெற்றுக் கொண்டது. ஈழத்தினுடைய முதல் எழுத்தாளர் சங்கமாக இருக்கின்ற தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி சங்கம் ஆரம்பிக்கப்பட்டுக் கொண்டதும் இந்த நாள் அப்படி என்று சொல்லி உலகம் சொல்லப்படுகின்றது. வைரஸ் சுரங்கம் சோவியத் ஒன்றியத்தில் முதன் முதலாக கண்டுபிடிக்கப்பட்டுக் கொண்டதும் 55ஆம் ஆண்டு இந்த நாள் அப்படி என்று சொல்லி சொல்லப்படுகின்றது. அது இன்றைய நாளில் வரலாறு பதிவு செய்து வைத்திருக்கின்ற சில முக்கியமான விஷயங்களை எங்களோடு பகிர்ந்திருந்தோம். இதே நேரம் வாகன போக்குவரத்தினை பொறுத்தவரையில் தாமதம் பெற்ற பயணங்கள் இருந்தாலும் டவுன் டவுனை பொறுத்தவரையில் ஆங்காங்கே சில இடங்களில் தாமதங்கள் நிகழ்வதை காணக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக டிவிபி யோக் மில்ஸில் இருந்து எக்லிங்டன் வரையிலான சவுத் பவுண்ட் நோர்த் பவுண்ட் இரு மரங்குமே தாமதங்களை தந்து கொண்டிருக்கின்றது. அதே நேரம் 401 வெஸ்ட் பவுண்டை பொறுத்தவரை லெஸ்லியில் இருந்து பாத்திஸ்ட் வரையிலான பகுதிகளிலும் தாமதங்கள் இடம்பெறுவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. வாகன எரிபொருள் விலையை பொறுத்தவரையில் 149.9% குறைந்த விலையாக ஜிடிஎல் விற்பனையாக கொண்டிருக்கின்றது. அதே நேரம் நள்ளிரவு 3% விலை குறைவடைந்திருக்கின்றது. பெரும்பாலான இடங்களை பொறுத்தவரையில் 168.9% இப்பொழுது விற்பனையாகின்றது. 9:13 இது காலை காற்றலையினுடைய வீக்கெண்ட் விடுஞ்சா சூழ்நிலை இருக்கின்றன.

0: வீக்கெண்ட் என்றாலே விசேஷம் தானே. வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் 102.7.
1: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP Mortgages Inc. Morning Sir and Finch சந்திப்பு கண்மையில், 2225 Markham Road, Suite 408, Scarborough. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP Mortgages Inc. ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881
2: கேம்சோனிக்ஸ் செக்யூரிட்டி கேமரா இல்லங்களையும் வியாபார நிறுவனங்களையும் வாகனங்களையும் 24 மணி நேரமும் திருட்டில் இருந்து பாதுகாப்பான முறையில் கண்காணிக்க அதிநவீன AI தொழில்நுட்பத்துடன் கூடிய செக்யூரிட்டி கேமரா, செக்யூரிட்டி கிளாஸ் டோர் ஃபில்ம்ஸ், டூ வே ஆடியோ சிஸ்டம்ஸ், அலாரம் சிஸ்டம், கலர் நைட் விஷன், 24 hours ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங் வசதியுடன் மொபைல் ஆப் ஊடாகவும் பார்வையிடும் வசதி. கேம்சோனிக்ஸ் 18 வருட அனுபவம் கொண்ட நிறுவனம். ப்ரொஃபஷனல் இன்ஸ்டாலேஷனுக்கு ரஜீவ் சிவராசா, 6473025748 6473025748 கேம்சோனிக்ஸ்.com.
0: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
3: அது சரி.
0: உங்களுக்கு ஆடி கார்.
3: என்னது?
0: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
4: 2 ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிசாலியாகுங்கள்.
5: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
4: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கமென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி.
5: 416-900-4599.
0: இன்னும் வேலை தேடிக்கொண்டுதான் இருக்கின்றீர்களா? நீங்கள் நம்பியிருந்த வேலை பறிப்போய்விட்டதா? இப்போது செய்யும் வேலை மிகவும் கஷ்டமாக இருக்கிறதா? அடுத்தது என்ன என்று கவலையோடு இருக்கும் உங்களுக்காக JRS காலேஜ் வழங்கும் ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கர் சர்டிபிகேட் கோர்ஸ் இன்றே பதிவு செய்ய அலையுங்கள். 416-292-2455. ஃபுல்லி ஆன்லைன் கோர்ஸ், 100 hours கேரண்டீட் பிளேஸ்மெண்ட். ஹெல்த் கேர் துறையில் உங்களுக்கான புதிய வேலை வாய்ப்பினை பெற்றுக்கொள்ள அலையுங்கள். JRS காலேஜ், 416-292-2455.
1: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபார்முலா ஹோண்டாவின் ராஜா தர்மலிங்கம், 6478334998. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபார்முலா ஹோண்டா. தற்போதைய டரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ராஜா தர்மலிங்கம், 6478334998. 6478334998.
6: வித்யாசாகர் லைவ் இன் கான்சர்ட். ஐ கிளீன் கனடா வழங்கும் அப்படி போடு. இசையமைப்பாளர் வித்யாசாகர் மற்றும் அவரது குழுவோடு களமிறங்கி கலக்கும் இசை நிகழ்வு ஜூன் 20ஆம் தேதி மாலை 6 மணிக்கு ரீட் கனடியன் கேசினோ ரிசார்ட்டில். கார்த்திக், திப்பு, மதுபால கிருஷ்ணன், புஷ்பவனம் குப்புசாமி, சாய்ந்தவி, ஸ்ரீவர்தினி, பூஜா, அஜய், ஸ்ரீஷா, ஹர்ஷ, இன்னும் பல பாடகர்கள். வாருங்கள், இசையோடு மகிழ்ந்திடுங்கள். ஜூன் 20ஆம் தேதி மாலை 6 மணிக்கு ரீட் கனடியன் கேசினோ ரிசார்ட்டில். நிகழ்ச்சி ஏற்பாடு வீந்திரா ப்ரொடக்ஷன், வண்டமன் என்டர்டெயின்மெண்ட். விவரங்களுக்கு 416-756-1200, 416-756-1200.
7: திசையெங்கும் கேட்கும் இசை ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ.

9:29 ஈஸ்ட் எஃப்எம் ஓட இணைந்திருக்கின்றீர்கள். வீக்கெண்ட் விடிஞ்சாச்சு, ஒழித்துக் கொண்டு இருக்கின்றது. இப்போ நாங்கள் எங்கே போகிறோம் என்று சொன்னால், ட்ரோனோ செய்திகளைத்தான் பார்க்க போகின்றோம். நிறைய பேருக்கு தெரிந்திருக்கும், இந்த ஃபீஃபா காய்ச்சல் ஏற்கனவே ஆரம்பமாகிவிட்டது. ட்ரோனோவை பொறுத்தவரையில் அதிகாரப்பூர்வமாக ட்ரோனோவில் இப்பொழுது போட்டிகள் தொடங்கி இருக்கின்றன. கனடாவினுடைய முதலாவது போட்டி கூட முடிவடைந்திருக்கின்றது, சமநிலையில் முடிவடைந்திருக்கின்றது. பொஸ்னியா அணியுடன் 1-1 என்ற சமநிலையில் முடிந்திருக்கின்றது. கனடா பெற்ற முதலாவது புள்ளி இது என்று கூட சொல்லலாம். ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் ட்ரோனோ ஸ்டேடியத்திலும் ஃபேன் ஜோன்ஸ் என்று சொல்லப்படுகின்ற பகுதிகளிலும் திரண்டிருந்தார்கள். இந்த ஃபீஃபா காரணமாக டிடிசி சேவைகள் கூட அதிகரிக்கப்பட்டு இருக்கின்றன. வேர்ல்ட் கப் ரசிகர்களின் வருகையை முன்னிட்டு டிடிசி வந்து கூடுதல் பேருந்துகள், இரவு நேர ஸ்ட்ரீட் கார் சேவைகள் மற்றும் சிறப்பு வழித்தட மாற்றங்களை அறிமுகப்படுத்தி இருக்கின்றது. எக்ஸிபிஷன் பிளேஸ் மற்றும் பிஎம்ஓ ஃபீல்ட் பகுதிகளுக்கு செல்லும் பயணிகள் கூடுதல் சேவைகளை இப்பொழுது பயன்படுத்த முடியும். அதேபோல் டிடிசி பாதுகாப்பு செயலியிலும் கூட புதிய மேம்பாடு ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டு இருக்கின்றது. இப்போது பாதுகாப்பு தொடர்பான தகவல்களை எளிதாகவும் விரைவாகவும் அனுப்ப முடியும் என்றும் சொல்லியிருக்கின்றது. இந்த ஃபீஃபா போட்டியின் பொழுது இருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். பாதுகாப்பு விதிமுறைகளை மீறியதாக இரண்டு ரசிகர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். பாதுகாப்பு ஏற்பாடுகள் தொடர்ந்து வலுப்படுத்தப்பட்டு உள்ளன என்றும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த ஃபீஃபா விழா காலத்தில் வந்து வாகன நெரிசல் எக்கச்சக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ட்ரோனோ வாசிகள் கூட புகார் கொடுத்துருக்கிறாங்க. குறிப்பாக கார்ட்னர் பகுதியாக இருக்கலாம், அல்லது டவுன்டவுனுக்கு செல்லும் பகுதியாக இருக்கலாம், வேலைக்கு செல்பவர்கள் அல்லது வேலையிலிருந்து வீட்டுக்கு செல்பவர்கள்ட விஷயம் வந்து ரொம்ப மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கூட நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. எக்லிங்டன் அண்ட் ஃபின்ச் எல்ஆர்டி திட்டங்களில் கூட முன்னேற்றங்கள் வந்திருக்கின்றது. சேவைகளை மேம்படுத்த நகர் வந்து சிக்னல் முன்னுரிமை பணிகளை வகுப்படுத்தி வருகின்றது. எதிர்காலத்தில் பயண நேரம் குறைவடையலாம் அப்படின்னு கூட எதிர்பார்க்கப்படுகின்றது. ஃபீஃபா கொண்டாட்டத்தில் ட்ரோனோ இப்பொழுது இருந்திருக்கின்ற இந்த நேரத்தில் நாங்கள் இப்போ இந்தியா பக்கம் கூட செல்லலாம். மேகேதாட்டு அணை விவகாரத்தில் தாவேக அரசு வேடிக்கை பார்ப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்கின்றார். அதேபோல் தாவேக்காவினுடைய நிர்வாகி ஒருவர் பல பெண்களை பாலியல் துன்புறுத்தல் செய்த சம்பவம் குறித்து நயினார் நாகேந்திரன் கூட ஒரு பதிவு செய்திருக்கின்றார். இந்த தாவேக்கா நிர்வாகிகளிடமிருந்து பெண்களை பாதுகாப்பதற்கு ஏதாவது படை இருக்குதா அப்படின்னு சொல்லி அவர் கேட்டிருக்கின்றார். அதேபோல் அண்மையில் நிறைய சர்ச்சைகளுக்கு உள்ளான, அல்லது அவரை பற்றி நிறைய பேர் பேசினவங்கன்னு சொல்லலாம், அண்ணாமலை அவர் கூட ஒரு கருத்தை சொல்லியிருக்கின்றார். ஆவின் மேஜிக் பால் விவகாரத்தில் யாரை ஏமாற்ற இந்த பொய்யான விளக்கத்தை தாவைக்க அரசு அளிக்கின்றது என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கின்றார். இது தொடர்பாக தன்னுடைய எக்ஸ் தளத்தில், சென்னையில் மொத்தம் விற்பனையாகும் கிட்டத்தட்ட 14.75 லட்சம் லிட்டர் ஆவின் பாலில் 50% பால் விற்பனை பச்சை நிற கிரீன் மேஜிக் பேக்கெட் பாலாகத்தான் அது விற்கப்படுகின்றது. இந்த கிரீன் மேஜிக் பால் விற்பனை குறைக்கப்பட்டு குறைந்த அளவே தற்போது விற்பனைக்கு வழங்கப்படுகிறது என்ற செய்தி அறிந்து அது குறித்து விசாரித்த பொழுது ஏற்கனவே 50% விற்பனை குறைக்கப்பட்டிருப்பதாகவும், படிப்படியாக கிரீன் மேஜிக் வகை பால் வகை வந்து விற்பனை நிறுத்தப்பட உள்ளதாகவும் ஆவின் விற்பனை மையங்களிலேயே கூறுறாங்க. ஆனா இப்ப தாவேக்க அரசு என்ன சொல்லியிருக்குன்னு சொன்னா, கிரீன் மேஜிக் பாலின் விற்பனை குறைக்கல அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்பே முன்பு போல் அது கிடைப்பது இல்லை, இந்த மாதிரி கிரீன் மேஜிக் வகை பால் விற்பனை கணிசமாக குறைந்துள்ளதை பொதுமக்களே தெரியுது, அவங்களுக்கே தெரியுது, யாரை ஏமாற்ற இப்படி விளக்கம் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கேள்வி எழுப்பியிருக்கின்றார். தாவேக்காவிற்கு ஆதரவளித்த கட்சிகள் மீது முதல்வர் விஜய்க்கு நம்பிக்கை இல்லையா என திமுக தலைவர் ஸ்டாலின் கேள்வி எழுப்பியிருக்கின்றார். எப்பொழுது அடுத்த தேர்தல் நடந்தாலும் மக்களை இந்த ஆட்சி அகற்றுவார்கள் என்றும் சொல்லியிருக்கின்றார். அதிமுக எம்எல்ஏக்களை ஷாப்பிங் செய்கின்றார் முதல்வர் விஜய் என்றும் கூட அவர் கருத்து தெரிவித்திருக்கின்றார். இந்நிலையில் தமிழகத்தில் மாதாந்திர மின்கட்டண முறையை தமிழக அரசு நடைமுறைப்படுத்த வேண்டும் என ராமதாஸ் கூறியிருக்கின்றார். தமிழ்நாட்டில் இப்பொழுது வீட்டு மின்சார நுகர்வோருக்கு 2 மாதங்களுக்கு ஒரு முறை மின்கட்டணம் வசூலிக்கப்பட்டு வருகின்றது. பல ஆண்டுகளாக இது இருந்து வந்தாலும் இப்பொழுது இருக்கின்ற பொருளாதார சூழலில் மக்களுடைய தேவைகள் மற்றும் தொழில்நுட்ப முன்னேற்றங்களை கருத்தில் கொண்டு மின்கட்டண வசூல் முறையை மாதத்திற்கு ஒரு முறை என்று மாற்றுவது காலத்திற்கு உகந்ததாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இஎஸ்எஃப்எம்மோடு இணைந்திருக்கின்றீர்கள். வீக்கெண்ட் விடிஞ்சாச்சு ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. 9:00 வரையில் உங்கள் இஎஸ்எஃப்எம்மில் தமிழ் நேரலை ஒளிபரப்புகளை நீங்கள் கேட்டு மகிழ முடியும்.

0: உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்டை பெற்றுக் கொள்ளவும். பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும். எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ், மார்க்மன் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன். எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ், 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்க அத்தியாயம். எலைகோ
1: ஏஜாக்ஸ் மிட்சுபிஷியில் கனடாவின் நம்பர் 1 PHEV களை 1.49% ரேட்டில் வாராந்தம் $108 பிளஸ் டாக்ஸ் இருந்து பைனான்ஸ் அல்லது லீஸ் செய்யுங்கள். 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸ். மார்க்கெட்டிலேயே சீப்பஸ்ட் SUV-யை பெஸ்ட் வாரண்டியுடன் பெறும் வாய்ப்பாக 2026 RVR-களை வாராந்தம் $78 பிளஸ் டாக்ஸ் இருந்து 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸுடன் பெற்றுக் கொள்ளுங்கள். அனைத்து புதிய வாகன கொள்வனவுகளுக்கும் விசேட பரிசுகளும் காத்திருக்கின்றன. ஆமெட் தம்சீன், 437-860-7002.
2: வீட்டில் செய்து தரப்படும் கல்யாண பலகாரங்கள். உங்கள் வீட்டு கல்யாண விழாவுக்கு தேவையான அரிய தரம், சிப்பி சோகி, லட்டு, பூந்தி, மஸ்கெட், முறுக்கு என அனைத்து பலகாரங்களும் மிகவும் தரமாக, சுவையாக, மலிவாக செய்து தரப்படும். அழகான பைகளில் பேக்கிங்கும் செய்து தரப்படும். அழையுங்கள். 6479621569, 6479621569.
3: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்மன் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
4: 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375 டாலர்கள். Get approval within 24 hours. Funded within 72 hours.
3: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
4: Mortgage Solutions, கிருபா தனபால சிங்கம், 416-298-2777. MortgageSolutions.ca.
5: ரிவர்டேல் பவுண்ட் புரோக்கர்ஸ், 30 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம் பெற்ற லைசன்ஸ்ட் பவுண்ட் புரோக்கர்ஸ். குறைந்த வட்டியில் நம்பிக்கையான சேவை. அவசர பண தேவைக்காக உங்கள் மதிப்பு மிக்க தங்கத்தை விற்க வேண்டாம். அதற்கு பதிலாக உங்கள் தங்கத்தை அடகு வைத்து தேவையான பணத்தை உடனே பெற்றுக் கொண்டு பின்னர் எளிதாக மீட்டுக் கொள்ளுங்கள். குறுகிய கால நிதியுதவி எதற்காக இருந்தாலும் உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது ரிவர்டேல் அடகு சேவை. 1061 ஜெரார்ட் ஸ்ட்ரீட் ஈஸ்ட், இன்சைட் தி ஸ்மோக்கர் ஸ்மார்ட். அழையுங்கள் 437-984-1061. ரிவர்டேல் பவுண்ட் புரோக்கர்ஸ், நம்பிக்கைக்கும் நிதியுதவிக்கும் உங்கள் நெருங்கிய தேர்வு.
6: இப்பொழுதும் கேளுங்கள் ஈஸ்ட் FM 102.7.

0: 9:46 இசையமைப்பாளர் வித்யாசாகர் மற்றும் அவரது குழுவோடு கலக்கும் இசை நிகழ்வு ஐ கிளீன் கனடா வழங்கும் அப்படி போடு மாதம் 20 மாலை 6 கிரேட் கெனடியன் கசனோ ரிசோர்ட்டில் இடம்பெறுகிறது. கார்த்திக் திப்பு, மதுபாலகிருஷ்ணன், புஷ்பவனம் குப்பசாமி, சாய்ந்தவி, ஸ்ரீவர்த்தினி, பூஜா, அஜய், ஸ்ரீஷா, ஹர்ஷா என பல பாடகர்கள் மற்றும் கலைஞர்கள் கலந்து கொள்கின்றார்கள். இந்த சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் டிக்கெட்டுகளை பெற ஏதுவாக நண்பகல் தொடக்கம் மாலை 5 வரை நிகழ்வு அலுவலகம் திறந்திருக்கும். இலக்கம் 2225 மார்க்கம் ரோடு யூனிட் 402 என்ற முகவரியில் நேரில் டிக்கெட்டுகளை கொள்முடவு செய்யலாம். விவரங்களுக்கு 4167561200. தங்கநகை உலகின் புதிய புரட்சி விஜயா ஜுவல்லரி ஜூன் மாதத்துக்கான தங்க சேமிப்பு திட்டம் ஆரம்பமாகி இருக்கின்றது. மாதம் $200 செலுத்தி 15 மாதங்கள் இடம்பெறும் தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும்போது தங்க மோதிரம் அன்பளிப்பு, அதிர்ஷ்டசாலி ஒருவருக்கு $3000 மதிப்பிலான தங்க நகை பரிசு, தாளிக்குடியோடர்களுக்கு செய்கூலி சீதாரமில்லை, அத்தோடு கோல்ட் குயின் அன்பளிப்பு, ஒருவரிடத்துக்கு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ சலுகையில் மாதாந்தம் பணம் செலுத்தி நகை வாங்கலாம், $5000 மேல் நகை வாங்கும் போது ஆடி 2026 A3 காரை வெல்லும் வாய்ப்பு, மார்க்கமென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி 4169005999. இந்தியா பக்கம் சில இருக்கின்றோம். நிறைய விஷயங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த ஆவின் கிரீன் மெஜிக் பால் விற்பனை குறைக்கப்படவில்லை என தாவேக்க அரசு பொய்யான விளக்கத்தை அளித்திருப்பதாக அண்ணாமலை அவருடைய அறிக்கையில் தெரிவித்திருக்கின்றார். சென்னையில் மொத்தம் விற்பனையாகும் சுமார் 14.75 லிட்டர் ஆவின் பாலில் கிட்டத்தட்ட 50% சுமார் 7.5 லட்சம் லிட்டர் பால் விற்பனை பச்சனர கிரீன் மேஜிக் பாக்கெட் பால் அப்படி என்று சொல்லி அண்ணாமலை குறிப்பிட்டிருக்கின்றார்.
1: அதால நாங்க ரொம்ப பாதிக்கப்பட்டபடியே நாங்க அடிக்கடி சொல்லுவோம், அதை இந்த பச்சை மேஜிக் பால் வந்து எவ்வளவு முக்கியம் சொன்னா, இது ஒரு சாதாரண ஒரு விஷயம், ஒரு சின்ன ஒரு மாற்றம் இருக்கு ஏன்னு கேட்டதுக்கு, இல்ல அது அப்படி ஒண்ணும் இல்லையே என்று சொல்றது எவ்வளவு பெரிய அபத்தமானது அப்படின்றத அண்ணாமலையினோட கருத்தா இருக்கு. ஏற்கனவே நாங்க இந்தியா செய்திகள்ல நாங்க முதல் முந்தியும் ஒருக்கா இதை பத்தி ஒரு செய்தி ஒன்று சொல்லியிருந்தோம், அதுல நாங்க கவர் பண்ணியிருந்தோம்.
0: அதே நேரம் யாழ்ப்பாணத்தில் செம்மணி மனித புதைகள் விவகாரத்தை நேரில் ஆராய்வதற்காக 17 நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார செம்மணிக்கு விசேட விஜயம் மேற்கொள்ள உள்ளதாக கடற்றொழில் மற்றும் நீரியல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்திருக்கின்றார்.
1: காங்கேசன்துறை முதல் கற்பட்டி வரையிலான கடற்பரப்புகளில் மறு அறிவித்தல் வரும் வரை பயணிப்பதை தவிர்க்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. இந்த காங்கேசன்துறையிலிருந்து மென்னாரூடாக கற்பட்டி வரையான கடற்கரைக்கு அப்பால் உள்ள கடற்பரப்புகளில் காற்றின் வேகம் வந்து அவ்வப்போது மணத்தியாளத்திற்கு 60-70 km வரை அதிகரிக்கக்கூடும் என்பதனால் இந்த கடற்பரப்பு மிகவும் கொந்தளிப்பாக இருக்கலாம் என்று சொல்லி இந்த மறு அறிவித்தல் வரும் வரையில் இங்கு செல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க.
0: சட்டத்தின் ஆட்சி உறுதிப்படுத்துவோம் என்ற தலைப்பில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் குழு ஒன்று ஜனாதிபதி அனுரகுமார் தசநாயக்காவிற்கு கடிதம் ஒன்றை அனுப்பியிருக்கின்றது. இதில் தடுப்பு காவலில் உள்ள முன்னாள் புலனாய்வு பிரிவு பிரதானி சுரேஷ் சாலே கொடூரமான முறையில் நடத்தப்படுவதாக சமூகத்தில் எழுந்துள்ள விவாதங்களின் அடிப்படையிலே இந்த கடிதம் ஜனாதிபதிக்கு இப்பொழுது அனுப்பப்பட்டிருக்கின்றது.
1: சீன நிறுவனத்திற்கு சொந்தமான பல்பொருள் அங்காடி ஒன்றை நுகர்வோர் விவகார அதிகார சபை முற்றுகையிட்டிருக்கின்றது. இலங்கையின் நுகர்வோர் சட்டங்களை மீறி தயாரிப்பு திகதி, காலாவதியாகும் திகதி அல்லது விநியோகஸ்தரின் விவரங்கள் மற்றும் ஏனைய தரவுகள் எதனையும் உள்ளடக்காமல் பொருட்களை விற்பனை செய்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. கல்பிட்டியில் நடத்தப்பட்டு வந்த இந்த விற்பனை நிலையத்தில் உள்ளூர் நுகர்வோருக்கும் பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டுள்ள போதிலும் அவற்றில் என்னென்ன பொருட்கள் அடங்கியுள்ளன என்பதை அவர்கள் அறிந்து கொள்வதற்கு பொருத்தமான எந்தவொரு மொழியும் பயன்படுத்தப்படவில்லை என குறிப்பிடப்பட்டுள்ளது.

0: ஏஜாக்ஸ் ஆப்டிமாட்டின் நான்காவது ஆண்டு பூர்த்தியை முன்னிட்டு நாளை ஞாயிறு காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை இந்த ஆண்டின் மெகா சேல். பிராண்ட் நேம் சன் கிளாசஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் $120, RXSV பைஃபோக்கல் அல்லது ப்ரோக்ரஸிவ் இன்ஹவுஸ் ஃப்ரேம்ஸ் பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ, சிங்கிள் விஷன் சன் கிளாசஸ் அப் டு 50% ஆஃப் ஆல் டிசைனர் ஃப்ரேம் கிரேட் டீலில், ஐ எக்ஸாமுக்கு $60, சீனியர்ஸ் கெட் ஃப்ரீ ஃப்ரேம். கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி கண் பரிசோதனை செய்ய முடியும். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஏஜாக்ஸ் ஆப்டிமாட்டில் மட்டுமே இந்த அரிய வாய்ப்பு. 1901 ஹார்வுட் அவென்யூ நார்த், ஏஜாக்ஸில் ஹார்வுட் அண்ட் டோன்டன் சந்திப்பில். 905-428-3131, 905-428-3131. பிக்கரிங் நகரில் குறைந்த டவுன் பேமெண்ட்டுடன் பில்டர் வழங்கும் மோர்கேஜுடன் புத்தம் புதிய டிட்டாச் வீட்டை கொள்வனவு செய்வதற்கு வாய்ப்பினை வழங்குகின்றார் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியாலிட்டி இங்கின் ரமணன் சந்திரசேகரமூர்த்தி. 7.5% டவுன் பேமெண்ட்டுடன் வீட்டை கொள்வனவு செய்யும் வாய்ப்பு. போதுமான வருமானம் இருந்தும் வீடொன்றை கொள்வனவு செய்ய முடியாமல் இருப்பவர்களுக்கான அரிய சந்தர்ப்பம். 3 வருடங்களுக்கு பில்டர் வழங்கும் குறைந்த வட்டி வீதத்துடனான அடமான கடன் வசதி. அத்துடன் அரசால் வழங்கப்படும் 13% HSP ரீபேட் சலுகையினை பெறுங்கள். அலையுங்கள் ரமணன் சந்திரசேகரமூர்த்தி. 416-716-2212.
1: இந்த குரல்ல இதமான பாடல்கள் கேட்க ஈஸ்ட் FM 102.7 நம்ம ரேடியோ தான் எப்பவுமே ஹாட்.
2: Ajax Nissan and Infiniti Servings Event 2026 Nissan Rogue SUV kalayum 0% rate il finance cheyungal. Anithu trim 2026 Nissan Kicks um 0% finance rate. 2025 Nissan Leaf electric vahanangalai 0% lease matum finance rate il peralam. 2025 Infiniti QX 50 kal 0% finance and lease rate il kaathirukkindrana. Completely redesigned 2026 Nissan Sentra kalayum vandu paarungal. Anithu vahana kolvanavugalukkum 4 oil changes ilavasam. Tamilil pesa முகமது லெபி 437-477-7960, 437-477-7960.
3: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. 416-817-5060. You are in good hands with Allstate.
4: ஹை ஃபைவ் பார்பர் ஷாப் சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹை ஃபைவ் பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹோட்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹை ஃபைவ் பார்பர் ஷாப். ரமேஷ், 437-243-1719, 437-243-1719.
5: கிருஷா லோ ப்ரொஃபஷனல் கோர்ப்பரேஷன்.
6: வாகன விபத்துக்கோ வழக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144.
5: 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
6: தமிழ் பேசும் சட்டத்திறனியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
5: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி, LLB, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்,
6: 2225 மார்க்கம் ரோட், Suite 307-647-478-0144.
7: கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா வழங்கும் உங்கள் நாவிற்கு சுவையூட்டும் சிறப்பு உணவுகள் இப்போது மேலும் சிறப்பாக. மாண்டே டு ஃப்ரைடே காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை புஃபே வித் அன்லிமிடெட் தோசை, 20-க்கும் மேற்பட்ட வகைகள், $16.99 மட்டுமே. ஃபார் கிட்ஸ் $12.99 மட்டுமே. தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள், வாழை இலையில் கல்யாண பிரியாணி, ஃபிஷ் பொளிச்சது, ஃபிஷ் நிர்வனா, கிளி பரோட்டா, கிளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பராட்டா மற்றும் நான் பராட்டா மீண்டும் மீண்டும் வரத்துண்டும் சுவை. கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா, 1210 கெனடி ரோட், ஸ்கார்ப்ரோ. 416-288-0994. கைரளி டேஸ்ட் .com.
8: MJS Gold House
9: பல்லின மக்களின் நம்பிக்கையும் நன்மதிப்பையும் வென்றது. MJS
8: உயர்ந்த தரத்தில் அதிநவீன டிசைன் தங்க வைர நகைகள், நவீன யுக ஆடை அணிகலன்கள், கரன்சி எக்ஸ்சேஞ்ச், உலகளாவிய துரித பண பரிமாற்ற சேவை போன்றவற்றுக்கு
9: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில் MJS 416-299-1630
8: MJS Gold House
9: மின்னிடம் தாரகையாய் நீங்கள் ஜொலிக்க MGS வண்ணத்தில் கோலமிடுங்கள்.

0: பத்து மணி ஆறு நிமிடம், 23 டிகிரி செல்சியஸ், 26 டிகிரி செல்சியஸாக உணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஜூன் மாதம் 13 தேதி சனிக்கிழமையின் காலை காற்றிலே இன்னும் ஒரு புதிய மனத்தை அழைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஈஸ்ட் எஃப்எம் இப்பொழுது நீங்கள் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் என்ற பக்கத்தினூடாக பார்த்து மகிழலாம். அது மட்டுமல்லாமல் யூடியூபில் காணொலிகளாக பார்க்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7 காத்திருக்கின்றது. 416-8-2-4-1-2-1-2 அல்லது ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com.
1: 23 டிகிரி செல்சியஸில் ஸ்காபரோ 26 உணர்ந்து கொண்டு இருக்கின்றோம். இன்று அது கூடிய வெப்பநிலையாக 26, அது குறைந்த வெப்பநிலையாக 18 டிகிரி செல்சியஸும் இருக்கப் போகின்றது. நாளை பொறுத்தவரையில் 26 டிகிரி செல்சியஸ், 31 உணர இருக்கின்றோம். தெளிவான சூரிய வெளிச்சத்துடன் கூடிய ஒரு காலநிலையாக இந்த வார இறுதி உங்களை சந்திக்க இருக்கின்றது.
0: வாகன போக்குவரத்தினை பொறுத்தவரையில் தொடர்ந்தும் தாமதமற்ற பயணங்களாக இருந்தாலும் டான்வெலி பாக்வேயினுடைய பகுதி தொடர்ந்தும் தாமதங்களை தந்து கொண்டிருக்கின்றது. வாகன எரிபொருள் இன்றைய நாளிலும் நள்ளிரவில் 3% குறைவடைந்திருப்பதையும் ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம்.
1: அதே போல் இன்றைக்கு உங்களுக்காக ஒரு சிந்தனையை நாங்கள் கொண்டு வந்திருக்கின்றோம். இந்த வாழ்க்கை இருக்குதானே, எப்பவும் ஒரே மாதிரி நாங்கள் பயணிக்கிறது கிடையாது.
0: வலுவழுது கொண்ட வாழ்க்கையா?
1: அதேதான். சில நேரத்தில் உங்களுக்கு என்ன இது போர் அடிக்குது, சலிப்பா இருக்கே அப்படின்னு சொல்லி நீங்க நினைப்பீங்க. பிறகு வாழ்க்கையில நடக்கிற மாற்றங்கள் வந்து அந்த சலிப்பான வாழ்க்கையே எங்களுக்கு கிடைச்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லி எங்களை ஆசைப்பட வைக்கும். அதாவது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதனூடாக நீங்கள் பயணித்துக் கொண்டிருந்தாலும், சில நேரம் அது இலகுவான பயணமாக இருக்கலாம், அல்லது கடினமான பயணமாக இருக்கலாம், கொஞ்சம் சகிக்க முடியாத பயணமாக இருக்கலாம், எப்படியாக இருந்தாலும் நீங்கள் பயணித்துக் கொண்டு இருக்கும் பொழுதே உங்களால் முடிந்த வரையில் ரசித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் பின்னொரு காலத்தில் இப்பொழுது இருக்கிற லைஃபே வந்து ரொம்ப நல்லா இருக்கு, அல்லது எதற்காகவும் நீங்கள் திரும்பி வர முடியாது அப்படி வச்சுக்கொள்ளலாம். நீங்க என்ன நடந்தாலும் நீங்க இந்த நாளுக்கு திரும்பி வர முடியாது. ஆகவே உங்களுடைய வாழ்க்கையை வந்து வரமாக்குவதும் சாபமாக்குவதும் உங்களுடைய கையில் தான் உள்ளது. அதைத்தான் இன்றைக்கு நாங்கள் சிந்தனையாக கொண்டு வந்திருக்கின்றோம்.

0: ஃபீஃபா உலகக்கோப்பை கோலாகலமாக ஆரம்பமாகி இருக்குது. நேற்றைய நாளில் கனடாக்கும் பொஸ்னியாவுக்கும் இடையிலான போட்டியிலும் கூட சமநிலையில் முடிவடைந்திருக்கிறது. முதலாவது புள்ளியை நாங்கள் எடுத்துட்டோம். அமெரிக்கா கூட வெற்றி பெற்றிருக்கின்றது. அதனுடைய புள்ளிகள் இப்பொழுது 3 புள்ளிகளாக இருக்கின்றன. கோலாகலமாக நடைபெறுற இந்த ஃபீஃபா போட்டியை வந்து நீங்கள் போய் பார்க்கணும் அப்படி. இப்போ நாங்கள் இதுக்கு வேற அந்த விளையாடுறவங்களோட பேரெல்லாம் பாடமாக்கணுமே சஞ்சீவன், அதை நினைக்கிறதே எனக்கு கொஞ்சம் கவலையாக இருக்கு.
1: இல்லை, இதில் உலகில் முதன்முறையாக இத்தனை நாடுகள் பங்கு பெறுகின்ற ஃபீஃபா உலகக்கிண்ண கோப்பை இடம்பெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இதில் கனடாவும் பங்கு பெறுவது என்பது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வாக இருக்கின்றது. கனடாவில் நடைபெறுவது என்பது மெக்சிகோ, அதே நேரம் கொரிய ரிப்பப்ளிக் ஆகியவை வந்து குழு ஏயில் முதல் 2 இடங்களை தக்க வைத்துக் கொள்கின்றிருக்கின்றன. அவர்கள் பங்கு பெற்ற முதல் போட்டிகள் வெற்றி பெற்ற அணிகளாக இருக்கின்றன. கனடா பொஸ்னியா தலா 1 புள்ளியை பெற்றிருக்கிறது போட்டி சமநிலையில். அதே நேரம் குழு டியை பொறுத்தவரையில் நேற்று இரவு நடைபெற்றுக்கொண்ட போட்டி அமெரிக்கா பராகுவே இடையிலான போட்டியில் அமெரிக்கா வெற்றி பெற்றிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இன்றைய நாளும் 3 போட்டிகள் இடம்பெற காத்திருக்கின்றன. இன்றைய நாளை பொறுத்தவரையில் கட்டார், அதே நேரம் இது குழு பிக்குரிய போட்டியாக இருக்கிறது. கட்டார் மற்றும் சுவிட்சர்லாந்து அணிகள் மோதுகின்ற போட்டியாக இருக்கின்றது. இது அமெரிக்காவில் இடம்பெறுகின்றது. அதே நேரம் நியூஜெர்சியில் அமெரிக்காவில் பிரேசில் மற்றும் மொரோக்கோ அணிகள் மோதுகின்றன. இன்று மாலை 6 மணிக்கு இந்த போட்டி இடம்பெறுகிறது. கட்டார் போட்டி 3 மணி, மாலை 6 மணிக்கு குழு சி குரிய போட்டியாக இடம்பெறுகிறது. ஹெய்டி மற்றும் ஸ்காட்லாந்து அணிகளுக்கு எதிரான போட்டி வந்து பாஸ்டனில் இடம்பெறுகிறது. குழு சிக்கான போட்டி இது இரவு குறிப்பாக 9 மணிக்கு இந்த போட்டி இடம்பெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இதே நேரம் சுவிட்சர்லாந்து மணிக்கமிடம் துருக்கி மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு எதிரான போட்டி வந்து வான்குவரில் இடம்பெறுகின்றது. குறிப்பாக 10 மணிக்கு என்பது குறிப்பிடத்தக்கது. இவை நாளைய நாளில் இவை இது இன்றைய நாள் இடம்பெறுகின்ற முக்கியமான போட்டிகளாக காணப்படுகின்றன.
0: ஃபீஃபா போட்டிகளுக்கு நீங்கள் பயணிக்கும் பொழுது உங்களுக்காக நாங்கள் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தோம், பேருந்து சேவைகள் பொது போக்குவரத்து சேவைகளை டிடிசி இப்பொழுது அதிகரித்திருக்கின்றது. பாதுகாப்பாக செல்வதும் வருவதும் உங்களுடைய கடமையும் கூட என்பதையும் ட்ரோனா நகர் மீளவும் ஞாபகப்படுத்தி இருக்கின்றது.
1: எலான் மஸ்க் முதலாவது ட்ரில்லியனராக உலகில் முடிசூடியிருக்கின்றார். அதை பற்றி நாங்கள் பேச இருக்கின்றோம். அதுக்கு முன்னதாக நாங்கள் இப்பொழுது என்ன செய்ய போகின்றோம் என்று சொல்லி சொன்னால், நியோஷன் உடைய நாள் தருகின்ற மலை விற்பனை தகவல்களை அறிந்து கொள்ளப் போகின்றோம்.
2: ஆறாந்த விற்பனை வழங்கும் நியூ ஓஷன் சுபமாக்கர் இந்த வாரம் தங்களுடைய மாபெரும் விற்பனை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த கோடை காலத்திலே வெளியே டெண்ட் அமைக்கப்பட்டு ஒரு தாயகத்து பள்ளங்களுக்கான ஒரு விஷேட விற்பனையை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் நியூ ஓஷன் சுபமாக்கர். நீங்க வருகின்ற பொழுது வெளியே உங்களுக்கான அத்தனை பழங்களும், குறிப்பாக மாம்பழமா இருக்கலாம், பலாப்பழம், ஃப்ரெஷ்ஷான இளநீர், மங்குஸ்தான், ரம்புட்டான் சொல்லி ஏராளமான தாயகத்து பழங்களுக்கான விற்பனைகளை இப்பொழுது வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் நியூ ஓஷன் சுபமாக்கத்தை. வெளியே டெண்ட் அமைக்கப்பட்டு ஒரு தாயகத்து பழங்களுக்கான ஒரு டென் செயலாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அதுவரை மீன் சந்தை பார்க்கின்ற பொழுது இலங்கை, இந்திய, கரீபியன் நாடுகள் இருந்து நேரடியாக ஃப்ரெஷ்ஷாக ரகுமதி செய்யப்பட்ட ஏராளமான ஃப்ரெஷ்ஷான மீன் வகைகளை உடனுக்குடன் நீங்க வருகின்ற பொழுது நீங்க பெற்றுக் கொள்ளலாம். இந்த கோடை காலத்தில் உங்களுடைய இல்லங்களில் நீங்கள் பாபிக்கு போடக்கூடிய வகையில் அனைத்து மீன் வகைகளும் உங்களுக்கு மரினேட் செய்து அது தயாராக தெரிகின்றார்கள் நியூ ஓஷன் சூப்பர்மார்க்கெட்டின் மீன் சந்தையில் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பல நூற்றுக்கணக்கான மளிகைப் பொருட்கள் அதிவிஷேட விலையில் வாராந்த விற்பனையை வழங்கும் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டிலும் இந்த வாரம் ஏராளமான விற்பனைகள் இடம்பெறுது. அதிலும் குறிப்பாக நீங்கள் வருகின்ற பொழுது ஏராளமான மளிகைப் பொருட்களை விஷேட விலையை பெற்றுக் கொள்ளலாம். பசுமையான மரக்கறிகளை கூட நீங்க இந்த வாரம் பெற்றுக்கொள்ளக்கூடியது. வாழைக்காய், மரவள்ளி கிழங்கு, ஸ்வீட் பொட்டேட்டோ, சுக்கினி ஒவ்வொன்றும் பவுண்ட் 1.99 படி பெற்றுக் கொள்ளலாம். அதுவரை நீங்கள் குறிப்பாக இங்கே பாய்ச்சங்காய் பவுண்ட் 3.99, முருங்கைக்காய் 6.99, கோவா 99 சென்ட்ஸ் ஆக பெற்றுக் கொள்ளலாம். 10 பவுண்ட்ஸ் வைட் 2.99, 10 பவுண்ட்ஸ் உருளைக்கிழங்கு 4.99 நீங்க பெற்றுக் கொள்ளலாம். இன்னும் ஏராளமான பசுமையான மரக்கறிகளை கூட நேரடியாக வருகின்ற பொழுது நீங்க பெற்றுக் கொள்ள முடியும். பல வகையில் கூட இங்கே ஒரேஞ்ச் 1.29 பவுண்ட்ஸ் ஆக பெற்றுக் கொள்ளலாம். ஆப்பிள் 1.99, பப்பாப்பழம் பவுண்ட் 1.99 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். கெண்டலூப் 3.99 பெற்றுக் கொள்ளலாம். அதேபோல ஏராளமான தாயகத்து பழங்கள் விற்பனையாகின்றன. ஏசியன் பிஎஸ் 1.99 படி பெற்றுக் கொள்ள முடியும். மாதுளம்பழம் 2.99 நீங்க பெற்றுக் கொள்ளலாம். அவக்காடா 6 பீஸ் அடங்கிய பேக் வந்து 4.99 நீங்க பெற்றுக் கொள்ள முடியும். ஃப்ரெஷ்ஷான இளநீர் 3.99, நீங்கள் 10 பீஸ் அடங்கிய பாக்ஸ் எடுக்கின்ற பொழுது $30 பெற்றுக் கொள்ள முடியும். உடனுக்குடன் பட்டியும் தருகின்றார்கள். செவல் நீர் 4.99 படி பெற்றுக் கொள்ளலாம். 10 பீஸ் எடுக்கின்ற பொழுது $42 நீங்க பெற்றுக் கொள்ளக்கூடியும். அதுபோல ஃப்ரெஷ்ஷான மாம்பழ பாக்ஸ் பெற்றுக் கொள்ளலாம். பலாப்பழம் 1.49 படி நீங்க பெற்றுக் கொள்ள முடியும். ஏராளமான சுவாமி படங்கள், சுவாமி சிலைகள், பூஜை பொருட்கள், பூஜைக்கு தேவையான அத்தனை பொருட்களுமே நீங்க பெற்றுக் கொள்ள முடியும். சமையலறை உபகரணங்கள், மட்பாண்ட சமையலறை உபகரணங்கள் சொல்லி என்னென்ன தேவைகளோ அத்தனை தேவைகளுமே நீங்க பெற்றுக் கொள்வதற்கு நேரடியாக வரலாம். நியூ ஓஷன் சுபமாக்கர் தங்களுடைய மாபெரும் விற்பனையை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
3: மனதை வருடும் பாடல்களோடு.

0: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்
1: உங்கள் இல்லத்து வைபவங்களையும் அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். Scarborough Convention Center, 20 Torham Place, Brighton Convention Center, 2155 Macnicol Avenue, Midlandon, Macnicol.
2: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
1: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128. 416-835-4128.
2: Scarborough Convention Center, Brighton Convention Center. எப்பவுமே ஒரு படி மேல.
3: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார், 6479826476. 10க்கு மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார், 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன்.
4: ஃபோக்கஸ் எஜுகேஷனல் சர்வீசஸ், ஒன்டாரியோ சர்டிஃபைட் டீச்சர் சபீதா செல்வராஜாவின் தலைமையில் இயங்கும் ஃபோக்கஸ் எஜுகேஷன் சர்வீசஸ் இப்போது புதிதாக இணையும் ஜூனியர் கிண்டர் கார்டன் முதல் கிரேட் 8 வரையான மாணவர்களுக்கு ஒரு மாத இலவச வகுப்பை வழங்குகின்றார்கள். ஜூன் முதல் ஆகஸ்ட் வரை இந்த இலவச வகுப்பில் இங்கிலீஷ், பிரெஞ்சு, மேத் ஆகிய பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும். அழையுங்கள் 6475344509, 6475344509. மார்னிங் சைரன் ஷெப்பர்ட் சந்திப்பில் ஃபோக்கஸ் எஜுகேஷனல் சர்வீசஸ்.
5: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸ் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர், 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மெரில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
6: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ஷான் சர்வானந்தன், 416-720-1184. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டெரிவ் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ஷான் சர்வானந்தன், 416-720-1184, 416-720-1184.
7: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate, ithuden food handler certificate, smart serve matum PTC license, ivatudan city matum alcohol approval, ivai mattumalla Canadian citizenship and PR pera valikattudal, Sri Lankan dual citizenship pera udavudal. KM Business Solutions, 647-522-1775, 647-522-1775. KM Business .ca.
8: ஈஸ்ட் எஃப்எம் கேட்டா அன்பே மழையாய் பொழியும் என்றென்றும் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: பங்குச்சந்தையில் வந்து காத்திருந்தார்கள் பலர். அதே நேரம் வந்து உலகில் இன்னும் ஒரு சாதனையும் முறியடிக்கப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. சவுதியினுடைய அரம்கோவினுடைய சாதனை 2019 சவுதியினுடைய அரம்கோ வைத்த சாதனையை நேற்றைய நாளில் வந்து ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் வந்து முறியடித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. கிட்டத்தட்ட 75 பில்லியன் டாலர் நிதியை திரட்டியிருக்கின்றது. சுமார் 350 பில்லியன் டாலர் மதிப்பிலான பங்குகளை வாங்க விண்ணப்பங்கள் ஆரம்பத்தில் போடப்பட்டிருந்தது. அந்த பங்குகள் உலகளாவிய ரீதியிலிருந்து வாங்கப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. ஸ்பேஸ் எக்ஸினுடைய குறியீட்டோடு ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் களமிறங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மிகப்பெரிய ஒரு ஐபிஓவாக இது மாறியிருக்கின்றது. இப்போது ஸ்பேஸ் எக்ஸை பொறுத்தவரையில் கூகுள், அதே நேரம் அமேசான் போன்ற ஏனைய நிறுவனங்களுக்கு வந்து ஏஐ உட்கட்டமைப்பு சேவைகளையும் வழங்கி வருகின்ற ஒரு நிறுவனமாக மாறியிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. ஆரம்பத்தில் பங்கினுடைய விலை 135 ஆக இருந்து பின்னர் இது ஆரம்பித்த சில நிமிடங்களிலே வந்து 162-163 எட்டி இருந்தமை குறிப்பிடத்தக்கது. இப்போது இதன் மூலம் நிறுவனத்தினுடைய சந்தை மதிப்பு என்பது 2 டிரில்லியன் டாலராக மாறியிருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இதன் காரணமாக எலன் மஸ்கினுடைய மதிப்பும் மாறியிருக்கின்றது. உலகினுடைய 1வது டிரில்லியனராகவும் அவர் மாறியிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது.
1: அதாவது இந்த மிக்சி சுத்துமா சுத்தாதா அப்படின்னு எல்லாரும் கேட்டீங்க சொன்னா, இது சுத்தும். ஏன்னு சொன்னா, ஈலான் மஸ்க் தான் இப்பொழுது 1வது டிரில்லியனர். இப்பொழுது அவருடைய பங்கு சந்தைகளின் மதிப்பு கிட்டத்தட்ட 2 டிரில்லியன் டாலர்களை விட, அமெரிக்க டாலர்களை விட அதிகரித்திருப்பதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த வால் ஸ்ட்ரீட்ல. ஆனா இப்ப அவர்கிட்ட கையில 2 டிரில்லியன் இருக்கான்னு சொன்னா கிட்டத்தட்ட இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னு சொன்னா, இந்த பங்கு சந்தையிட்ட போக்கு அப்படி, அது ஒரு பேப்பர்ல எழுதி வைக்கிற மாதிரி. இப்ப உங்கள்ட்ட இவ்வளவு இருக்கு, இப்ப அந்த வீடுகள்ட்ட விலமாயித்தா, நீங்க அதை வித்து அது உங்களோட கையில வந்தா தான் உங்களுக்கு தெரியும் எவ்வளவு மிச்சம் வருது அப்படின்னு சொல்லி. இருந்தாலும் உலகின் 1வது டிரில்லியனராக இப்பொழுது அவர் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ள முடியும். ஏன்னா பேப்பர்ல இப்ப அப்படித்தான் இருக்கு சஞ்சீவ், வெங்கட பேப்பர்ல.
0: கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படி என்ன சொல்ல சொன்னா, ஆரம்பத்தில இருந்தே சொல்லுவாங்க ரிஸ்க் டேக்கர்ல வந்து அவருக்கு நிகர் அவர் அப்படின்னு சொல்லிட்டு, உடைச்சு போட்டாலும் திருப்பி அதை கொண்டு வருகின்ற அந்த படங்கள்ல வர்ற மாதிரி தான். ஏன்னா 2025 வந்து ஸ்பேஸ் எக்ஸை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட 9 பில்லியன் டாலர்ஸ் வந்து கம்பெனி லாஸ் பண்ணி இருந்தமை குறிப்பிடத்தக்கது. அதனால அப்படி இருந்த ஒரு கம்பெனியினுடைய ஃபைனான்சியல் ஸ்டேட்டஸை வந்து மாற்றி இருக்கின்ற ஒரு பெருமையும் அவரையே சாரும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இரவு பகலாக நின்று அதை திருப்பி கொண்டு வருவதில் வந்து பல விடயங்கள் அவர் மீது விமர்சனங்கள், அதாவது தொழில்துறை சார்ந்தும் அல்லது ஏனைய விடயங்கள் சார்ந்து வைக்கப்பட்டு கொண்டாலும், ஒரு நிறுவனத்தை வந்து கட்டி அதை கொண்டு வருகின்ற அந்த பாங்கு அல்லது அது சார்ந்த குணவியல்புகள் என்பது எலன் மஸ்கிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய நிறைய விஷயங்கள் பலரிடம் இருப்பது சுட்டிக்காட்டத்தக்கது. அப்படியான ஒருவர் தான் இப்போது மறுபடியும் இன்னொரு சாதனை இப்பொழுது நாட்டி இருக்கின்றார்.
1: 12 வயசுல முதலாவது வீடியோ கேம் அவர் வித்தாராம். அப்பவே அவருக்கு அந்த தானே கற்றுக்கொண்டு தானே எடுத்த ஒரு பொருளை வந்து விற்றது வந்து 12 வயதில் அவர் ஆரம்பித்திருக்கின்றார். ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழகத்தில் 2 நாள் தானே அவர் போனாராம் ஸ்கூலுக்கு, யூனிவர்சிட்டிக்கு. அதுக்கு பிறகு அவர் அதுக்கு பிறகு அந்த பக்கமே போயல. இருந்த போதிலும் இந்த டெஸ்லாவினுடைய உண்மையான கண்டுபிடிப்பாளர் இவர் இல்லை என்ற போதிலும், இவருடைய அந்த கண்டுபிடிப்புகளாக இருக்கலாம் அல்லது நீங்க சொன்னது போலவே அந்த ரிஸ்க் டேக்கிங், துணிச்சலாக சவால்கள் நிறைந்த ஒரு சூழலிலும் கூட துணிச்சலாக முடிவுகளை எடுப்பது என்பது அவருக்கு சாதகமாக நிறைய இடங்களில் இருந்திருக்கின்றது. அவரையும் இந்த நேரத்தில் நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம்.
0: அமெரிக்காவுடன் ஒப்பந்தம் இறுதி செய்யப்படும் நிலையில் உள்ளதாக ஈரான் வெளியுறவு அமைச்சர் சையத் அப்பாஸ் அராக்சி தெரிவித்திருக்கின்றார். ஆனால் சற்று முன்னர் இன்னொரு செய்தி வந்திருக்கின்றது. இஸ்ரேல் குறிப்பாக லெபனான் மீது தாக்குதல்களை நிகழ்த்தியிருக்கின்றது. இன்று காலை இந்த தாக்குதல்கள், வான்வழி தாக்குதல்கள் 20 இடங்களில் இடம்பெற்றிருப்பதாக லெபனானின் அரச ஊடகம் குறிப்பிட்டிருக்கின்றது. சம நேரத்தில் இங்கே பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கையில் இந்த தாக்குதல் என்பது பேச்சுவார்த்தைகளை சீர்குலைக்கின்ற ஒரு விடயமாக மாறும் அப்படி என்று சொல்லி பாகிஸ்தானுடைய பிரதமராக இருக்கின்ற ஷிபாஸ் ஷெரீப் அவர்களும் ட்விட்டர் எக்ஸ்தலத்தினுடைய தெரிவித்திருக்கின்றார்.
1: இந்த வாக் ஆஃப் ஃபேம் அப்படின்ற ஒரு அந்த ஹாலிவுட்ல இருக்கிற இந்த கௌரவ நடைபாதை வந்து நிறைய பேருக்கு பிடித்தமானது, நிறைய பேர் போய் பார்க்குற ஒரு விடயமாக இருக்கின்றது. இப்போ இந்த ஃபீஃபா வேர்ல்ட் கப் ஆரம்பிக்கிற இந்த பயணத்தில் இந்த வாக் ஆஃப் ஃபேமில் வந்து டேவிட் பெக்கமுக்கு ஒரு நட்சத்திரம் செதுக்கப்பட்டு இருக்கின்றது. நிறைய பேருக்கு பிடித்தமான ஒரு விளையாட்டு வீரர் அவர் என்று சொல்லலாம். இங்கிலாந்து, ஸ்பெயின், அமெரிக்கா, பிரான்ஸ் ஆகியவற்றில் லீக் பட்டம் வென்ற 1வது ஆங்கில விளையாட்டாளர் பெக்கம் அப்படின்னு கூட சொல்லலாம். மான்செஸ்டர் யுனைடெட் முதல் ரியல் மேட்ரிட் அணி வரையில் முன்னணி அணிகளுக்காக 20 ஆண்டுகளாக விளையாடி இருக்கின்றார். அவருக்காக இப்பொழுது ஸ்டார் உண்ட வச்சிருக்காங்களாம் சஞ்சீவன்.
0: நல்ல விஷயம்.
1: அந்த ஸ்டாரோட போய் நாங்க இப்ப போட்டோ வரணும் எடுக்கலாம்.
0: 10:33 இசையமைப்பாளர் வித்யாசாகர் மற்றும் அவரது குழுவோடு கலக்கும் இசை நிகழ்வு ஐ கிளீன் கனடா வழங்கும் அப்படி போடு இம்மாதம் 20ஆம் தேதி மாலை 6 மணிக்கு கிரேட் கெனேடியன் கெசினோ ரிசோர்ட்டில் இடம்பெறுகின்றது. கார்த்திக் தீபு, மதுபாலகிருஷ்ணன், புஷ்பவனம் குப்பசாமி, சைந்தவி, ஸ்ரீவர்த்தினி, பூஜா, அஜய், ஸ்ரீஷா, ஹர்ஷா என பல பாடல்கள் மற்றும் கலைஞர்கள் கலந்து கொள்கின்றார்கள். இந்த சனி ஞாயிற்றுக்கிழமை டிக்கெட்டுகளை பெற இதுவாக நண்பகல் தொடக்கம். மாலை 5 மணி வரை நிகழ்வு அலுவலகம் திறந்திருக்கும். இலக்கம் 2225 மார்க்கம் ரோடு, யூனிட் 402 என்ற முகவரியில் நேரில் டிக்கெட்டுகளை கொள்வனவு செய்யலாம். விவரங்களுக்கு 4167 1200.

0: இசையும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த கருசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
2: வித்யாசாகர் லைவ் இன் கான்சர்ட், ஐ கிளீன் கனடா வழங்கும் அப்படிப்போடு. இசையமைப்பாளர் வித்யாசாகர் மற்றும் அவரது குழுவோடு களமிறங்கி கலக்கும் இசை நிகழ்வு June 20 மாலை 6 மணிக்கு கிரேட் கனடியன் கேசினோ ரிசார்ட்டில். கார்த்திக், திப்பு, மதுபால கிருஷ்ணன், புஷ்பவனம் குப்புசாமி, சாய்ந்தவி, ஸ்ரீவர்தினி, பூஜா, அஜய், ஸ்ரீஷா, ஹர்ஷ, இன்னும் பல பாடகர்கள் வாருங்கள். இசையோடு மகிழ்ந்திடுங்கள். June 20 மாலை 6 மணிக்கு கிரேட் கனடியன் கேசினோ ரிசார்ட்டில். நிகழ்ச்சி ஏற்பாடு வீந்திரா ப்ரொடக்ஷன், வாண்டமன் என்டர்டெயின்மெண்ட். விவரங்களுக்கு 416-756-1200, 416-756-1200.
3: வாவ், அது எப்படி உங்கட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
4: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 8 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அதோட அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லின்றதால என்ற பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். இப்ப கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
3: அவங்கட ஆபீஸ் அங்க இருக்கு.
5: Sandhurst Family Dental Clinic, 1001 Sandhurst Circle, Unit 207, Finch Vidyal, Mechanicum Middlefieldicum Idil. இலவச ஆலோசனைகளுக்கு 416-299-1020.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை டுபாய், சிங்கப்பூர்,

0: 6401.
1: ஆகஸ்ட் 2026 ஈஸ்ட் கோஸ்ட் சுற்றுலா. ஆகஸ்ட் 1st முதல் 9th வரை சொகுசு பேருந்து பயணம், தங்குமிடம், காலை மாலை உணவு அனைத்தும் உட்பட ஒருவருக்கு $1,390 மட்டுமே. ஜூலை 21st முன் $100 முன்பதிவு கட்டணம் செலுத்தி பெயர்களை பதிவு செய்வோருக்கு முன்னுரிமை வழங்கப்படும். மேலதிக விவரங்களுக்கு டேவிட் தோமஸ், 6478523141.
2: Financial solutions, residential, commercial, kana, first, second mortgages, refinance, renewal, equity line of credit nei. பெற்றுக்கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? No problem. பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், bad credit, consult proposal, bankruptcy உள்ளவர்களும் பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் loan processing nei உடனுக்குடன் email ஊடாக update செய்யப்படும். Subhra Mortgage Financial Solution, Nason, 1585 Markham Road, Unit 406, 416-908-5656.
3: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம்.

0: 10:45 ஈஸ்ட் எஃப்எம்மோடு இணைந்திருக்கின்றீர்கள். வீக்கெண்ட் விடிஞ்சாச்சு, ஒழித்துக் கொண்டிருக்கின்றது.
1: 25 டிகிரி செல்சியஸ், 28 டிகிரி செல்சியஸ் ஆக உணரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. 29 ஆக இருக்க போன்றது. மதியம் இன்றைய நாளில் 32 வரை உணரக்கூடிய வாய்ப்புகள் தென்படுகின்றன.
0: இந்த நேரத்தில் நாங்கள் கனேடிய செய்திகளை வந்து

0: பார்க்க போகின்றோம். இந்த அமெரிக்காவில் வெளியான ஒரு புதிய ஆய்வு ஒன்றில் 2007 ஐபோன் அறிமுகமான பின்னர் பிறப்பு வீதம் கணிசமாக குறைந்ததற்கு இந்த ஸ்மார்ட் போன்ஸ் ஒரு முக்கிய காரணமாக இருக்கலாம் என்று அந்த ஆய்வு கூறுகின்றது. இளைஞர்கள் அல்லது யுவதிகள் வந்து நேரில் சந்தித்து பழகும் நேரம் குறைந்தது இதற்கு ஒரு முக்கிய காரணம். அதோடு சமூக உறவுகள் எல்லாமே ஆன்லைனுக்கு மாறியதும் கூட ஒரு முக்கிய காரணம்னு சொல்றாங்க. இதனோடு சேர்த்து பல காரணங்கள், அதாவது பொருளாதார சூழ்நிலை, திருமண வயது உயர்வு போன்ற பல காரணிகளும் உள்ளன என்று சொல்லியும் இப்பொழுது ஆராய்ச்சியாளர்கள் எச்சரிக்கின்றார்கள். உங்களுடைய வீட்டில் வந்து குழந்தைகள் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா இன்னமொருவரோடு நேரில் பழகுவது அல்லது இந்த சமூக உறவு என்பது எவ்வளவு தூரம் முக்கியமானது என்பதை அவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள். அதாவது ஆன்லைன்லேயே அவங்களுடைய 24 மணி நேரங்களும் போகுது அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அதை தவிர்க்க வேண்டியது உங்களுடைய கடமை என்பதையும் அவர்கள் ஞாபகப்படுத்தி இருக்கிறாங்க. அதே போல இந்த ஃபீஃபா பற்றி நாங்கள் பேசினோம் தானே சஞ்சீவன், இந்த ஃபீஃபா வந்து கனடாலேயே வச்சிங்க, கனடா வந்து ஃபீஃபா விளையாடுற ஒரு நாடா, எதுக்காக கனடாவில் வச்சிங்கன்னு சொல்லி பல கடும் விமர்சனங்கள் ஆரம்பத்தில் முன்வைக்கப்பட்டிருந்தன. அதால் இப்போ கனடா என்ன செஞ்சாலும் ஷாப்பாக எல்லாரும் சமூக வலைத்தளத்தில் பார்த்துட்டே இருப்பாங்க. முதலாவது இந்த ஸ்டேடியத்துக்கு வந்து கடும் விமர்சனங்கள் வைக்கப்பட்டிருந்தது. அதாவது இதில் தான் இப்போ வேர்ல்ட் கப்பை வைக்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லி எங்களோட பிஎம்ஓ ஸ்டேடியத்தை நாங்கள் எப்படி வச்சிருக்கிறோம், அதுக்கு பின்பக்கத்தால் போய் வீடியோ எடுத்து இதெல்லாம் கம்மி கம்மியாக இருக்குது, இங்கே தான் நீங்கள் வைக்கிறீங்களான்னு சொல்லி வெயிட் பண்ணுற இடத்துல எல்லாம் ஒரு விதமான லக்ஸரியோ எந்த விதமான ஸ்ப்ளர்ஜிங் எதுவுமே இல்லை. மலையில் நினைந்து கொண்டு ரசிகர்கள் வந்து டிக்கெட்டுகளை வாங்கியிருக்கிறாங்க. உலகம் முழுவதும் கவனத்தை ஈர்த்தாலும் பல விமர்சனங்களை தொடர்ச்சியாக சந்தித்து வருது. முக்கியமாக இந்த ட்ரோஃபி இருக்குத்தானே, ஒரு இசை நிகழ்ச்சி நிகழும் பொழுது இந்த ட்ரோஃபியை வந்து இவங்க காட்டுறது வளமை. அந்த ட்ரோஃபி வந்து ஒரு பெரிய ஒரு பலூன், அதாவது காற்று நிரப்பப்பட்ட ஒரு பலூனாகத்தான் அந்த ட்ரோஃபி இருந்தது. அந்த நிலத்திலிருந்து மேலே கொண்டு வந்து காட்டினாங்க. ஆனால் அது வந்து அதுவும் பொறுத்த நேரத்தில் செயலிழந்து திருப்பி உள்ளே போயிட்டது, திருப்பி உள்ளே போயிட்டது. இந்த இசை நிகழ்ச்சிகளிலும் கூட கனேடிய பாடகர்கள் திறமையானவர்கள் இல்லையா, ஏன் நல்ல நிகழ்ச்சி எதுவுமே நீங்கள் நடத்தல, ஏன் அரேபியன் நைட்ஸ் மாதிரி இந்த நிகழ்ச்சிகளை நடத்துறீங்க அப்படின்னு சொல்லி கடும் விமர்சனங்களை இப்பொழுது கனடா சந்தித்து வருகின்றது. போதிய அளவு பட்ஜெட் உங்கள்கிட்ட இல்லையா, உண்மையாகவே உங்கள்கிட்ட காசு இல்லையா, கொஞ்சம் லக்ஸரியா வசதியா தான் நீங்க செஞ்சா என்ன அப்படின்னு சொல்லி இப்ப கனடா வந்து உள்ளூர் வாசிகள்கிட்ட ஏச்சு வாங்குது, வெளிநாட்டாக்கிட்டே இப்பொழுது ஏச்சு வாங்கிட்டு இருக்குது.
1: இது என்ன செய்தாலும் நாங்க குற்றம் சொல்றது என்பது எங்களுக்கு பழக்கப்பட்ட ஒரு விஷயமாக
0: இருக்கின்றது.
1: இந்த வழியில் நியூ ஓஷன் தருகின்ற நாளின் மலை விற்பனை தகவல்களை அறிந்து கொள்ளலாம்.
2: இந்த வாரத்துக்கான விற்பனை வழங்கும் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில் மீன் சந்தை விரிவடைந்தது. சூரிய மீன் பவுன் 3.99, சுவா பாறை பவுண்டு 7.99, திரளை பவுன் 6.99, பாறை மீன் பவுன் 6.99, உட்கோழி 6.99, மூன்றை பெறுகின்ற பொழுது 19.99, பிராய்லர் சிக்கன் பவுன் 3.99, சிக்கன் ட்ரம்ஸ்டிக் 3.99, சிக்கன் பிரஸ்ட் பவுன் 6.99 பெறுகலாம். சிக்கன் லேக் 2.49, போக் பவுன் 4.99, ரால் பவுன் 4.99, கணவாய் பவுன் 9.99, ஆட்ரைச்சி பவுன் 10.99 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். அதுபோல ஃப்ரெஷ் ஸ்லோன் நண்டு, ஸ்லோன் கொடுவா, ஸ்லோன் கிங்ஃபிஷ், ஸ்னாப்பர், அத்துடன் கும்பல பெற்றுக்கொள்ளி மாதுளம்பழம் 2.99, 6 பீஸ் அடங்கிய அவகாடோ பேக் வந்து 4.99, கொய்யாப்பழ பாக்ஸ் 4.99, மன்சானா வாழைப்பழம் 1.99, டிராகன் ஃப்ரூட் 3.99 ஈச்சாக பெற்றுக்கொள்ளலாம். ஃப்ரெஷ் டேட் பேக்கெட் 5.99, வாட்டர்மெலன் 6.99, பலாப்பழம் முழுமையாக பெறுகின்ற பொழுது 1.49 பவுன்ஸாக பெற்றுக்கொள்ள முடியும். மாம்பழ பாக்ஸை கூட நீங்க பெற்றுக்கொள்ளலாம். இன்னும் ஏராளமான பழங்கள்லாம் இப்பொழுது நியோஷன் சூப்பர் மார்க்கெட்டுக்கு வெளியே டென்ட் அமைக்கப்பட்டு ஒரு டென்ட் சேலாக தாயகத்து பழங்களுக்கான ஒரு விற்பனை கூட இங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அதில் கூட நீங்க பெற்றுக்கொள்ளலாம். ஃப்ரெஷ்ஷான இளநீர் இருக்கிறது, உடனுக்குடன் பெற்றிருக்கின்றார்கள். நீங்கள் வருகின்ற பொழுது அதனை கூட நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். சமபோ மளிகைப் பொருட்கள் ஏராளமாக மளிகைப் பொருட்களை கூட நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். 3 சமபோசா 4.99, டெல்மெக் சோயா 5 3.99 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல டென் ஃபிஷ் 3 4.99 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதுபோல சன்ஃபிளவர் ஆயில் 3 லிட்டர் 8.99 பெற்றுக்கொள்ள முடியும். இன்னும் ஏராளமான பொருட்கள் இருக்கின்றன. குறிப்பாக ஆணக்கூட்டை நெல்லெண்ணெய் 750 மில்லி 7.99 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதுபோல கரும்பு சேனி 6 பவுன்ஸ் 7.99, 8 பவுன்ஸ் பசுமை ரைஸ் 8.99 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஒருத்தரா கடலை பருப்பு வந்து 499 pounds நீங்க பெற்றுக்கொள்ளலாம். எனும் ஏராளமான மளிகை பொருட்களை கூட நேரடியாக வருகின்ற பொழுது பெற்றுக்கொள்ள முடியும். நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில் வாரத்தில் 7 நாட்களும் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் திறந்திருக்கும்.
3: East FM 102.7 கேட்டாலே summer East FM 102.7
1: 10:51 degrees Celsius 28 degrees Celsius.

0: ஆன் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 மற்றும் GKJ சர்வீசஸின் புதியதோர் பரிமாணம் 5-star டூர்ஸ் கனடா USA க்கான பாரிஸ் வெட்டிங் டூர்ஸ் போன்ற சகல பயண தேவைகளுக்கும் நாடுங்கள். லக்ஷரி ரிக்ளைனிங் சீட்ஸுடன் 11 பேர் பயணிக்கும் வசதி, 16 பேர் பயணிக்க லிமோ சீட், சவுண்ட் சிஸ்டம், லைட் ஸ்கூலர்ஸுடன் பார்ட்டி பஸ், குடும்பங்கள் மற்றும் நண்பர்கள் நீண்ட தூரம் பயணிக்க 24 பேருக்கான வாகனங்கள், வெட்டிங் மற்றும் சுற்றுலா பயணங்களுக்கான பஸ் சேவைகள் அனுபவம் மிக்க டிரைவர்ஸுடன் வழங்கப்படுகின்றன. 5-star Tours 416-474-1398 416-821-6929
1: பிக்கரிங்கில் இன்டர்நேஷனல் சில்ட்ரன்ஸ் எக்ஸ்போ 2026 வர்த்தக சாவடிகள், உணவு சாவடிகள், கலை நிகழ்ச்சிகள், விருதுகள். ஜூன் 13 திகதி பிக்கரிங் செஸ்னட் ஹில் டெவலப்மெண்ட்ஸ் ரெக்ரியேஷன் காம்ப்ளெக்ஸில் காலை 11 முதல் காண வாருங்கள். தொடர்புகளுக்கு 6473093091. ஃப்ரீ என்ட்ரி, ஃப்ரீ பார்க்கிங்.
2: வேலையும் போச்சு, காரும் போச்சு, கிரெடிட்டும் போச்சு. கார் இருந்தா தான் வேற வேலையாவது பாக்கலாம். இப்ப எங்க போய் கார் வாங்குறது, கிரெடிட்ட பில் பண்றது?
3: கவலையே விடுங்கோ, மெனு அண்ணன் போனா காரோட வீட்டுக்கு வரலாம். கிரெடிட் இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன, நோ ப்ராப்ளம்.
4: Mano, the loan arranger, Oro Sale and Financing. 5 இடங்களில் உங்களுக்கு விருப்பமான வாகனங்களை வாங்க அழையுங்கள். Mano, 647-980-4779. Kingston and Galloway, Sandipal, 4251 Kingston Road, Scarborough, 647-980-4779.
5: Commercial and Construction Financing Specialist Anthony T. Ponraja.
6: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
5: Business vaithirpor matum business aarambipporukana business loan and business line of credit.
7: 10% down udan commercial mortgage.
5: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja.
8: Commerce Ventures 416-457-0651.
7: 416-457-0651. Some conditions may apply.
9: கனடா தினத்தை முன்னிட்டு சரவணா பவன் ஒரு அழகான முயற்சியுடன் வந்திருக்கிறது. நம்ம மூத்த குடிமக்களை கௌரவிக்கும் விதமாக அவர்களுக்காக இலவச தோசை விருந்து ஏற்பாடு செய்திருக்கிறோம். ஜூலை 1 புதன்கிழமை மதியம் 2 முதல் 5 வரை மட்டுமே ஸ்கார்ப்ரோவில் உள்ள உட்சைட் ஸ்கொயர் மால் பார்க்கிங் பகுதியில் சரவணா பவன் எதிரே இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. சுவையான தோசையுடன் இலவச தேநீர் மற்றும் காஃபியும் வழங்கப்படுகிறது. கனடிய மூத்த குடிமக்களுக்கான இந்த நிகழ்விற்கு அடையாள அட்டை அவசியம். இது ஒரு சலுகை மட்டுமல்ல, நமக்காக வாழ்நாள் முழுவதும் உழைத்தவர்களுக்கு சொல்லும் ஒரு சிறிய நன்றி. இந்த கனடா தினத்தில் ஒற்றுமையும் அன்பையும் ஒன்றாக கொண்டாடுவோம். சரவணா பவன் சார்பாக அனைவருக்கும் இனிய கனடா தின நல்வாழ்த்துக்கள்.
10: என்ன யோசின?
11: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம் தான் யோசிக்கிறேன்.
10: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்க, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
12: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகு சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடவு மாடம்.
13: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.

0: என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே.
1: வாழ்க்கையில எல்லாம் பிரச்சனை, எங்க திரும்பினாலும் பிரச்சனை, இதை போட்டாலும் பிரச்சனை, ரோட்ல போனா டிராபிக் பிரச்சனை, வீட்டுக்கு வந்தா இந்த பில்லுகளை பார்த்து பிரச்சனை, வேலைக்கு போனா
2: இருங்க இருங்க, பிரச்சனைங்க மட்டுமே வாழ்க்கை இல்ல, நம்மள சுத்தி நாலு நல்ல விஷயம் ஒவ்வொரு நாளும் நடந்துகிட்டு தான் இருக்கு. அதை கொண்டு வரதுக்கு தானே நாங்க இருக்கோம்.
3: ரொம்ப நன்றிங்க. நீங்க யாரோ எவரோ யார் வத்தபடியோ
4: நீங்களா வழிக்க கொண்டா தரீங்க பாருங்க. உங்களை மாதிரி மனுஷன் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்து. என்ன மனுஷன்!
1: ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை 11 மணி முதல் மதியம் 1 மணி வரை வீக்கெண்ட் ஈஸ்டர் FM.
2: நம்பிக்கை தரும் நல்ல விடயங்களோடும் உற்சாகமான பாடல்களோடும் உங்கள் மூளையை சுறுசுறுப்பாக்கும் கேள்விகளோடும்
1: வானம் நமதே.
2: வானம் நமதே.
1: வானம் நமதே.

0: நன்றி சஞ்சீவன், நன்றி பாகினி. நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வணக்கம் ராஜேஷ்.
1: வணக்கம் அப்பனா. வணக்கம் நேர்களே. நேரம் சரியாக 11 மணி, சனிக்கிழமை காலை 11 மணிக்கு டான் வந்துட்டோம். ஏன்னா அடுத்த 2 மணி நேரத்துக்கு ஒரு அருமையான ப்ரோக்ராம் இருக்க போகுது.
0: அப்படியா? அந்த அருமையான ப்ரோக்ராமுக்கு என்ன பேர் ராஜேஷ்?
1: பேர் சொல்லிடலாமா?
0: சொல்லிருங்க.
1: நிறைய பேருக்கு
0: தெரிஞ்சுதான் வச்ச பேர் மாதிரி இவ்வளவு இது கொடுக்குறீங்களே. சரி,
1: பரவாயில்ல. வருட காலமா சொல்லிட்டு இருக்கோம், எல்லாரும் நேரத்துக்கும் மனப்பாடமா இருக்கும். இருந்தாலும் வானம் நமதே அப்படின்ற நல்ல பாசிட்டிவிட்டி நிறைந்த ஒரு நிகழ்ச்சி தான் வரப்போகுது உங்களுக்கு. உலகத்தில் நடக்கிற நல்ல பாசிட்டிவான விஷயங்கள், நம்பிக்கை தரக்கூடிய விஷயங்கள், புத்துணர்ச்சி அளிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து கொடுக்க போறோம். அது மட்டும் இல்லாம சூப்பரான துளல் இசைப்பாடலுமே வரப்போகுது.
0: ஆமாம், 1 மணி வரை நீங்களும் எங்களோடு இணைந்து கொள்ளலாம், இதையெல்லாம் கேட்டு மகிழலாம். அது மட்டுமல்லாமல் இப்பொழுது டொரண்டோவினுடைய காலநிலையும் ஒரு முறை பார்த்து விடலாம். இன்றைக்கு 32 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை அதிகரிக்க போகிறது அப்படின்னு வரை சொல்லியிருக்கிறாங்க. இப்ப என்ன காலநிலையாக இருக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா, டொரண்டோல 21 டிகிரி செல்சியஸ் ஆகவும் உடல்நிலை 23 ஆகவும் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதே போன்று டொரண்டோ மற்றும் GTA பெரும்பாகத்தில் எரிபொருளின் விலை இன்று நள்ளிரவு 2% குறைவடைய போகின்றது.
1: ஈஸ்ட் எஃப்எம்ஐ தொடர்பு கொள்வதற்கு 416-824-1212 நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க. அப்படி இல்லைனா eastfm102.7@gmail.com அப்படின்ற மின்னஞ்சலுக்கும் நீங்கள் உங்களுடைய அஞ்சலி அனுப்பலாம். யூடியூப்ல eastfm102.7 அப்படின்ற சேனலையும், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்ல eastfm தமிழ் அப்படின்ற பக்கங்களையும் நாங்கள் இயங்கிட்டு இருக்கிறோம்.
0: நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்க ஒழிக்கின்றது ஃபோர் ஸ்டூடெண்ட்ஸ் திரைப்பட பாடல்.

0: டொராண்டோல வந்து 21 டிகிரி செல்சியஸா இருப்பதற்கு வாய்ப்பே இல்லையே, வாய்ப்பில்ல ராஜா அப்படின்னு சொல்லி என்ன திருப்பி ஒரு முறை நாங்கள் செக் பண்ணிக்கலதான் பார்த்தா டொராண்டோவினுடைய காலநிலையை பாத்தீங்கன்னா 25 டிகிரி செல்சியஸுக்கு போயிட்டு ராஜேஷ்.
1: ஆமா, உணர்நிலை 28-29 மேல போகுது. நீங்க சொன்ன மாதிரி உணர்நிலை வந்து 30 மேல போக போகுது. அந்த எல் நினோ அப்படின்றது உண்மையிலாவே இங்க இருக்கு போல இருக்கு அப்படின்னு தான் சொல்ல தோணுது எல்லாருக்கும்.
0: ஆனா நாளைய நாள் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா 25 தொடக்க 30 மில்லிமீட்டர் வரையான மழைப்பொழிவுக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுவதாக சுற்றுச்சூழல் கனடா தெரிவித்திருக்கிறது. அதுவும் ஒரு ஆறுதலான செய்தியாக தான் இருக்கிறது. என்ன?
1: கண்டிப்பா கண்டிப்பா.
0: சரி, இந்த நேரத்தில் பாத்தீங்கன்னா நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் தருகின்ற தகவல்களை நாங்கள் கேட்டறிந்து கொள்ள போகின்றோம்.
2: ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில் ஏராளமான விற்பனைகள் இடம்பெறுகிறது. குறிப்பாக நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் வெளியே டென்ட் அமைக்கப்பட்டு ஒரு தாயகத்து பழங்களுக்கான ஒரு டென்ட் சைட் இங்கே வெளியே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. வருகின்ற பொழுது ஏராளமான பழங்களை நீங்க பெற்றுக்கொள்ளலாம். பலாப்பழம் முழுமையாக பெறுகின்ற பொழுது £1.49 படி நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். மாம்பழ பாக்ஸை கூட விசேடமாக நீங்க பெற்றுக்கொள்ளலாம். ஃப்ரெஷ்ஷான இளநீர் 3.99 படி நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். 10 பீஸ் எடுக்கிற போது நீங்கள் $30 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல நீங்கள் இன்னும் ஏராளமான பழங்கள் இருக்கின்றன. குறிப்பாக ஒரேஞ்ச் 1.29, ஆப்பிள் 1.99, பப்பாப்பழம் 1.99, கண்டலூர் பெற்றுக்கொள்ளலாம். இவ்வளவு குறிப்பாக வாழைக்காய், மரவள்ளி கிழங்கு, ஸ்வீட் பொட்டேட்டோ, சுக்கினி £1.99, பைட்டங்காய் £3.99, முருங்கைக்காய் £6.99 பெற்றுக்கொள்ளலாம். கோவா $0.99 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். 10 பவுன்ஸ் வைட்டோனி 2.99, 10 பவுன்ஸ் உருளைக்கிழங்கு 4.99, வல்லாரை பொன்னாங்கானி கட்டு 3.99 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். முருங்கை இலை கட்டு 4.99, வெங்காய பூவை விஷயோட விலையை வருகின்ற பொழுது நீங்க பெற்றுக்கொள்ள முடியும் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில். அதுபோல பல நூற்றுக்கணக்கான மளிகை பிறகு இந்த வாரம் சமபோசா 3.99, டெல்மிஸ் சோயா 5.99, டீட் பிஷ் 3.99, 300 கிராம் கோகனட் மில்க் பவுடர் 4.49, அதுபோல 8 பவுன்ஸ் ராவை 7.99, 4 பவுன்ஸ் கடலைப்பருப்பு 4.99, 750 மில்லி ஆணைக்கோட்டை நெல்லெண்ணெய் 7.99, 6 பவுன்ஸ் கரும்பு சீனி 7.99, 900 கிராம் மிளகா தூள் 8.99 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். இன்னும் ஏராளமான பூமரக்கண்டுகள், மரக்கறி கண்டுகளை பெற்றுக்கொள்ள முடியும். சுவாமிப்படங்கள், சுவாமி சிலைகள், பூஜை பொருட்கள் சொல்லி அத்தனை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு நேரடியாக வரலாம். டப்ஸ்கோட் அண்ட் ஃபிஞ்ச் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கிறோம்.

0: ஏஜாக்ஸ் ஆப்டிமாட்டின் 4வது ஆண்டு பூர்த்தியை முன்னிட்டு நாளை ஞாயிறு காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை இந்த ஆண்டின் மெகா சேல். பிராண்ட் நேம் சன்கிளாசஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் $120. RX SV bifocal அல்லது ப்ராகிரசிவ் இன்ஹவுஸ் ஃப்ரேம்ஸ், பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ. சிங்கிள் விஷன் சன்கிளாசஸ் அப் டு 50% ஆஃப். ஆல் டிசைனர் ஃப்ரேம் கிரேட் டீலில். ஐ எக்ஸாமுக்கு $60. சீனியர்ஸ் கெட் ஃப்ரீ ஃப்ரேம். கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி கண் பரிசோதனை செய்ய முடியும். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஏஜாக்ஸ் ஆப்டிமாட்டில் மட்டுமே இந்த அரிய வாய்ப்பு. 1901 ஹார்ட்வுட் அவென்யூ நார்த், ஏஜாக்ஸில் ஹார்ட்வுட் அண்ட் டாண்டன் சந்திப்பில். 905-428-3131.
1: வீக்கெண்ட் ஈஸ்டர் ஃபேமில் வானம் நமது நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தங்க நகை உலகின் புரட்சி விஜயா ஜுவல்லரி ஜூன் மாதத்திற்கான தங்க சேமிப்பு திட்டம் ஆரம்பமாகிவிட்டது. மாதம் $200 செலுத்தி 15 மாதங்கள் இடம்பெறும் தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும்போது தங்க மோதிரம் அன்பளிப்பு. அதிர்ஷ்டசாலி ஒருவருக்கு $3,000 மதிப்பிலான தங்க நகை பரிசு. தாலிக்கொடி ஓடர்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை, அத்துடன் கோல்ட் காயின் அன்பளிப்பு. ஒரு வருடத்திற்கு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ சலுகையில் மாதாந்தம் பணம் செலுத்தி நகைகளை நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம். $5,000 மேல் நகை வாங்கும் பொழுது ஆடி 2026 A3 காரை வெல்லும் வாய்ப்பு கூட காத்திருக்கின்றது. மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், விஜயா ஜுவல்லரி. மேலதிக விவரங்களுக்கு நீங்கள் அழைக்கலாம் 416-909-9599.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: மாணவர்களுக்கு ஈஸ்ட் எஃப்எம் விடுக்கும் அறிவித்தல். நீங்கள் ஒலிபரப்புத்துறையில் ஆர்வம் உள்ளவரா? கோடை காலத்தில் பகுதி நேர வேலையொன்றை செய்யும் எண்ணத்தில் உள்ளீர்கள் என்றால் உங்கள் ரெசுமேயை ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com அனுப்பி வையுங்கள். ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com.
2: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6 4 7 2 9 3 5 8 9 9, 6 4 7 2 9 3 5 8 9 9.
3: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 4162663389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 4162979903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 9054283131.
4: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
5: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
4: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
6: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS Cargo, Markham Steels, Red Building இன் உள்ளே 416-291-3232.
7: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS Cargo.
8: எனக்கு அட்டியல், காப்பு, சங்கிலி.
9: அது சரி.
8: உங்களுக்கு ஆடி கார்.
9: என்னது,
8: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
2: 2 ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்முதல் செய்யும் போது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிசாலியாகுங்கள்.
10: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
2: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி
10: 416-900-4599.
11: விவாகா டொராண்டோ கல்யாண பட்டு சேலைகள் கண்கவரும் தெரிவுகளில் வாங்க விவாகா டொராண்டோ. எப்பொழுதும் வித்தியாசமான டிசைன்ஸ், வித்தியாசமான ஸ்டைல். ஸ்பெஷலைஸ்ட் இன் காஞ்சிபுரம் கஸ்டமைசேஷன், பியோ காஞ்சிபுரம் சில்க் சாரீஸ், மென்ஸ் வேஷ்டிஸ், இன்னும் பல. கல்யாண பட்டு சேலைகளுக்கு கைராசியான இடம் விவாகா டொராண்டோ, மாக்கமேன் ஸ்டீல்ஸ் பிளாசாவில் ப்ளூ பில்டிங்கில் உங்களை அழைக்கின்றது விவாகா டொராண்டோ. அழகு அழகு 6477873784.
12: நல்ல பாட்டு, நல்ல விஷயம்.
13: FM 102.7
12: East FM.
13: .ca.

0: நேரம் காலை 11:28 வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்இல் வானம் நம்பிய நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இசையமைப்பாளர் வித்யாசாகர் மற்றும் அவரது குழுவோடு கலக்கும் இசை நிகழ்வு ஐ கிளீன் கனடா வழங்கும் அப்படி போடு இம்மாதம் 20 மாலை 6 கிரேட் கனேடியன் கெசினோ ரிசார்ட்டில் இடம்பெற இருக்கின்றது. கார்த்திக், திப்பு, மதுபாலகிருஷ்ணன், புஷ்பவனம் குப்புசாமி, சைந்தவி, ஸ்ரீவர்தினி, பூஜா, அஜய், ஸ்ரீஷா, ஹர்ஷா என பல பாடகர்கள் மற்றும் கலைஞர்கள் கலந்து கொள்கின்றனர். வாருங்கள், இசையோடு மகிழ்ந்திடுங்கள். வித்யாசாகர் லைவ் இன் கான்சர்ட் நிகழ்ச்சி ஏற்பாடு வாண்டமெண்ட் என்டர்டெயின்மெண்ட் மற்றும் வின்ரா ப்ரொடக்ஷன். இந்த சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் டிக்கெட்டுகளை பெற ஏதுவாக நண்பகல் தொடக்கம் மாலை 5 வரை நிகழ்வு அலுவலகம் திறந்திருக்கும். இலக்கம் 22-25 மாக்கம் ரோட், யூனிட் 402 என்ற முகவரியில் நேரில் டிக்கெட்டுகளை கொள்வனவு செய்யலாம். மேலதிக விவரங்களுக்கு நீங்கள் அழைக்கலாம் 416-756-1200.
1: அதான் பேசிட்டு இருந்தோம், சம்மர் வந்து என்ன போடு போடுது ஜூன் மாசம் பாதிக்கு முன்னாடி அப்படின்ட்டு. அதுக்கேத்த மாதிரி பாத்தீங்கன்னா, டொரண்டோ மாநகரம் 15 அவுடோர் ஸ்விம்மிங் பூல்ஸ் வந்து ஓபன் பண்ணிருக்காங்க சிட்டி முழுக்க. ஸோ உங்க வீட்டுக்கு பக்கத்துல எந்த ஸ்கூல் இருக்கு, அங்க எப்படி போகலாம், என்ன மாதிரி பண்ணலாம்னு பார்த்து என்ஜாய் பண்ணி இந்த சம்மர்ல நீங்க கொஞ்சம் சூட்டை தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே கொஞ்சம் குழுகுலன்னு இருந்துக்கலாம்.
0: அதேதான். சரி, நாளைய நாள் மலைக்குரிய சாத்திய கூறுகள் தென்படுவதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. எனப்படியா அந்த சந்தோஷமான விடயத்தோடு நாங்கள் வந்து நம்பிக்கை தருகின்ற நல்ல விடயங்களை பகிர்ந்து கொள்கின்ற ஒரு நிகழ்ச்சியாக தான் இந்த வானம் நமதே இருக்கின்றது. முதலாவது நம்பிக்கை தருகின்ற அந்த விடயம் எங்கே இடம்பெற்றிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அயோவாவில் தான் இடம்பெற்றிருக்கின்றது. அயோவாவில் இந்த கோடை காலத்தில் பைக் ரைடுக்கு சென்ற 2 16 இளைஞர்கள் 16 வெளியே தனியாக சிக்கி தவித்துக் கொண்டிருந்த மூதாட்டி ஒருவரை காப்பாற்றியிருக்கிறார்களாம். இந்த 2 இளைஞர்களும் ஃப்ரூட்லாண்ட் அயோவாவில் அழகிய காலை பொழுதில் இயற்கையை அப்படியே ரசித்த வண்ணம் பைக் ரைடுக்கு சென்ற வேளை சாலையோரத்தில் ஒரு விடயம் அவர்களுடைய கவனத்தை ஈர்த்திருக்கின்றது. அங்கே ஒருவர் தரையில் படுத்திருப்பதை அவதானித்த இந்த 2 இளைஞர்களும் உடனடியாக அந்த இடத்தை நோக்கி விரைந்திருக்கிறார்கள். அங்கே அந்த மூதாட்டியை பார்த்து ஒரு இளைஞர் வந்து ஹாய் மேம், ஐ ஓகே அப்படி என்று கேட்டிருக்கின்றார். உடனே அந்த மூதாட்டியும், ஆமாம், நான் நலமாக இருக்கின்றேன், எனக்கு உதவி தேவைப்படுகின்றது, 911 அழையுங்கள் அப்படி என்று சொல்லியிருக்கின்றார்.
1: ஆமாம், ஏன்னா அவங்க போன இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஒரு வீட்டோட அந்த ஃப்ரண்ட் யார்டு, அந்த மூதாட்டி வந்து அங்கே பின்னாடி பேக் யார்டில் அவங்க குதிரைகளுக்கெல்லாம் தீவனம் போட்டிருந்தவங்க. எப்போ முந்தா சாயந்தரம், முந்தா நாள் சாயந்தரம் தீவனம் போட்டவங்க ஏதோ ஒரு மாதிரி அப்படியே உட முடியாமல் கீழே விழுந்துட்டாங்க போல இருக்கு. அப்போ கீழே விழுந்தவங்க தான் எந்திரிச்சு நடக்கக்கூட முடியல. அங்கே பேக் யார்ட்லேருந்து ஃப்ரண்ட் யார்டு வரைக்கும் பாவம் உருண்டுட்டே வந்திருக்கிறாங்க. யாராவது வந்து ஹெல்ப் பண்ணுவாங்களா, யாராவது வந்து காப்பாற்றுவாங்களா அப்படின்ட்டு. ஏன்னா அவங்க கையில் ஃபோன் கிடையாது, வீட்டில் யாரும் கிடையாது, அவங்க தொடர்புகளும் வசதி இல்லை. அந்த மாதிரி சாயந்தரம் 5 வந்து இந்த பக்கம் வந்தவங்க கிட்டத்தட்ட 16 வெயிட் பண்ணிருந்துருக்காங்க யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்களா அப்படின்ட்டு. அந்த வெயிலில் குடிக்க தண்ணி கூட இல்லாமல் அந்த அதிர்ஷ்டவசமாக தான் நீங்கள் சொன்ன அந்த 2 கோஹனும் கணரும் அந்த பக்கம் வந்து பார்த்து உடனே அவங்க அம்மாவுக்கு போய் பக்கத்தில் வீட்டு இருந்திருக்காங்க, அம்மா போய் கூட்டிருந்துருக்காங்க. அவங்க அம்மாவும் 911 ஃபோன் பண்ணி இவங்களெல்லாம் காப்பாற்றின பிறகு அவங்க ஹாஸ்பிட்டலில் இப்போ தான் அந்த மூதாட்டி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நினைவு திரும்பி வந்துட்டுருக்காங்க. இதுக்கு நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா, சரி பாப்பாத்தியாச்சு நம்ம வேலையை பார்த்து போகணும் இல்லாமல் அவங்க இன்னுமே எக்ஸ்ட்ரா என்ன அந்த ஃபேமிலியை சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த பையனோட அம்மா அவங்க திரும்பி வர்ற வரைக்கும் அவங்க வீட்டில் இருக்கிற அந்த குதிரைகளை நான் தான் பார்த்துக்க போகிறேன், நான் வீட்டை நான் வந்து கேர்டேக் பண்ணி பண்ணிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் என்றைக்கு அவங்க வராங்களோ ஹாஸ்பிட்டல் இருந்து அன்னைக்கு அவங்களுக்கு பிடிச்ச லசானியா வந்து செஞ்சு கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: பாத்தீங்களா, இந்த மாதிரி எவ்வளவோ நல்ல உள்ளங்கள் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. என்ன இப்ப ஒரு சாலையோரத்துல நாங்க போய் கொண்டிருக்க ராஜேஷ், சில வழிகளில் வந்து ஒரு விபத்து நடந்தால் கூட அதை வந்து பார்த்துட்டு வந்து அப்படியே விட்டுட்டு பேசாம போற ஒரு உலகமா தான் இருக்கு.
1: போட்டோ எடுத்து அதே ரீல் போடுவாங்க. இப்போ
0: அதான், அதை விட அந்த டிராபிக் எல்லாம் பாத்தீங்கன்னா மெதுவாக நடந்து கொண்டிருக்கும். உண்மையில அதை என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதை விடுப்பு பாக்குறது என்ன நடந்துச்சு சொல்லி என்ன உங்களோட வாகனத்தை நிப்பாட்டி நிறுத்தி பாக்குற கணக்கு பேர் இருக்கிறாங்க. ஆனா எல்லாரும் அப்படி இல்ல, இந்த மாதிரி நல்ல உள்ளங்களும் வாழ்ந்து கொண்டேதான் இருக்கிறாங்க. என்ன
1: கண்டிப்பா
0: அந்த மாதிரியான விடயங்களை எடுத்து வருகின்ற ஒரு நிகழ்ச்சியாக தான் வானம் நமதே இருக்கின்றது. ஆகவே 1 வரையும் நாங்கள் இந்த மாதிரியான சம்பவங்களையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம்.
1: தொடர்ந்து கேளுங்க வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல். இது வானம் நமதே.

0: நேரம் காலை 11:36 வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்இல் வானம் நமதே நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
1: நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் வழங்கும் தகவலை அறிந்துகொள்ளலாம்.
2: இந்த வாரத்துக்கான விற்பனை வழங்கும் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டின் வெளியே டென்ட் அமைக்கப்பட்டு ஒரு தாயகத்து பழங்களுக்கான செயலிடம் பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏராளமான ஃப்ரெஷ்ஷான பழங்களை நீங்க பெற்றுக்கொள்ளலாம். ஃப்ரெஷ்ஷான பச்சைகளை நீரை பெற்றுக்கொள்ள முடியும். 3.99 பத்தை பெறுகின்ற பொழுது 30 ரூபாய்க்கும் பெற்றுக்கொள்ள முடியும். உடனுக்குடன் வெட்டி இருக்கின்றார்கள். செவ்வளையும் விஷயம் விலையை பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல குறிப்பாக நீங்கள் மீன் சந்தையில் இருக்கின்ற பொழுது சூட மீன் பவுன் 3.90, சுவாப்பாறை பவுண்ட் 7.90, திரளி பவுன் 6.90, பாறை 6.90 பவுண்டாக பெற்றுக்கொள்ளலாம். ஊர்கோழி 6.90, மூண்டை பெறுகின்ற பொழுது 19.90, பிராய்லர் சிக்கன் 3.90 பவுண்டாக பெற்றுக்கொள்ளலாம். சிக்கன் ட்ரம்ஸ்டிக் 3.90, சிக்கன் பிரஸ்ட் 6.99, சிக்கன் லேக் 2.49, போக் பவுண்ட் 4.99, ரால் பவுண்ட் 4.99 பவுண்ட்ஸாக பெற்றுக்கொள்ளலாம். கணவாய் பவுன் 9.99, ஃப்ரெஷ்ஷான ஆட்ரஜி பவுன் 10.99 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஃப்ரெஷ் ஸ்லோன் நண்டு ஸ்லோன் கடுவா கிங் ஃபிஷ் ஸ்னாப்பர் கும்பலாப்பார் என்று சொல்லி நீங்கள் பெற்றுக்கலாம். இப்பொழுது கோடை காலம் என்பதால் பாபிக்குக்கு தேவையான அனைத்து மீட் வகைகளும் ரணிட் செய்தும் தருகின்றார்கள். நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டின் மீன் சந்தையில் பசுமையான மிரக்கறிகளை கூட நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். 6 தேசிக்க 1.99, 2 குயிக்கம்ப 99 சென்ட், தக்காளி பழம் 1.49, போஃபீஸ் ஃப்ரெஷ் கோன் பேக்கெட் வந்து 2.99 நீங்கள் பெற்றுக்கலாம். பூசணிக்காய் பவுண்ட் 1.49, வடநட் பவுண்ட் 1.29 நீங்கள் பெற்றுக்கலாம். பாவக்காய் புடவங்காய் கிரீன் பீன்ஸ் பெல் பெப்பர் ஜெஞ்சர் தாமரை கிழங்கு ஒவ்வொன்றும் பவுண்ட் 2.99 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். வாழைக்காய் மரவள்ளி கிழங்கு ஸ்வீட் பொட்டேட்டோ சுக்கினி ஒவ்வொன்றும் பவுண்ட் 1.99 படி பெற்றுக்கலாம். வைட்டங்காய் பவுண்ட் 3.99, முருங்கைக்காய் 6.99, கோவா 99 சென்ட்ஸாக பெற்றுக்கலாம். 10 பவுண்ட்ஸ் ஒயிட் ஓனி 2.99, 10 பவுண்ட்ஸ் உருளைக்கிழங்கு 4.99, வெள்ளாரை பொன்னாங்கணி கட்டை ஒவ்வொன்றும் 3.99 படி பெற்றுக்கொள்ள முடியும். முருங்கை இலக்கட்டு 4.99, வெங்காய பூவை விஷயமாக பெற்றுக்கொள்ள முடியும். அதுபோல நீங்கள் சமபோசா 3.99, டெல்மெக் சோயா 5.99, டென் பிஷ் 3.99, 300 கிராம் கோகனட் மில்க் பவுடர் 4.49, 8 பவுண்ட்ஸ் ரவை 7.99, 4 பவுண்ட்ஸ் கடலை பருப்பு 4.99, 750 மில்லி ஆணைக்கோட்டை நெல்லெண்ணெய் 7.99, 6 பவுண்ட்ஸ் கரும்பு சீனி 7.99, 900 கிராம் மிளகாய்த்தூள் 8.99 பெற்றுக்கொள்ளலாம். 20 பவுண்ட்ஸ் காவிரி சோனா அரிசி வந்து 21.99, எம்டி பிராண்டின் 750 மில்லி நெல்லி மிக்ஸ் ஃப்ரூட் மேங்கோ கோடியல் வந்து 6.99, எம்டி பிராண்டின் மிக்ஸ் ஃப்ரூட் பேஷன் ஃப்ரூட் மேங்கோ பைனாப்பிள் ஸ்ட்ராபெரி ஊட்டாப்பிள் ஜாம் வந்து 500 கிராம் 3.49 படி நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஏராளமான பழங்கள் இப்பொழுது ஒரேஞ்ச் 1.29, ஆப்பிள் 1.99, பப்பா பழம் 1.99, கேண்டலூப் 3.99, ரெட் பிளாக் பிளம் வந்து 2.99 நீங்கள் பெற்றுக்கலாம். ஏசியன் பிஎஸ் 1.99, மாதுளம் பழம் 2.49, 6 பீஸ் அடங்கிய அவக்காடு 4.99, கொய்யாப்பழ பாக்ஸ் 4.99, மண்சான வாழைப்பழம் பவுன் 1.99 படி பெற்றுக்கொள்ள முடியும். ஃப்ரெஷ் டேட் 5.99 நீங்கள் பெற்றுக்கலாம். ஓட்டமரன் 6.99, பலாப்பழம் முழுமையாக பெறுகின்ற பொழுது 1.49 படி நீங்கள் பெற்றுக்கலாம். மாம்பழ பாக்ஸை பெற்றுக்கொள்ளலாம். இன்னும் ஏராளமான பழங்கள்லாம் விற்பனை ஆகி
3: தமிழ் பேசும் மக்களுக்கான விசேட ஸ்பிரிங் ஆஃபர்களை பெற்றுக் கொள்ள தவறாதீர்கள். கனடாவின் நம்பர் 1 PHEV களை 1.49% ரேட்டில் வாராந்தம் $108 பிளஸ் டாக்ஸில் இருந்து பைனான்ஸ் அல்லது லீஸ் செய்யுங்கள். 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸ். ரீடிசைன் 2026 அவுட்லேண்டர் மைல்டு ஹைபிரிட் களை 1.9% ரேட்டில் வாராந்தம் $150 பிளஸ் டாக்ஸில் இருந்து லீஸ் செய்யுங்கள். அனைத்து புதிய வாகன கொள்வனவுகளுக்கும் விசேட பரிசுகளும் காத்திருக்கின்றன. அழையுங்கள் ஆமெட் தம்சீன் 4378607002 4378607002.
4: லட்டிகா புரொடக்ஷன்ஸ் ஆதரவில் சூப்பர் சிங்கர்ஸ் லைவ் இன் டொரண்டோ. உங்கள் மனம் கவர்ந்த சூப்பர் சிங்கர் நட்சத்திரங்கள் நிகில், தவசீலி, மீனாட்சி மற்றும் மேக்னா நேரடியாக மேடையேறும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிக்கு தயாராகுங்கள். கனடா ஈவென்ட் சென்டரில் June 27 சனிக்கிழமை. நுழைவுச் சீட்டுகள் 30, 50, 75, 100 மற்றும் $150. சிறப்பு சலுகைகள் முன்பதிவுகளுக்கு 10% தள்ளுபடி, குழந்தைகளுக்கு இலவச அனுமதி. 3 டிக்கெட்டுகள் வாங்கினால் 1 டிக்கெட் இலவசம். அலையுங்கள் 6479965922 6475490059.
5: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP மோட்கேஜஸ் சிங். மார்னிங் சேரன் ஃபின் சந்திப்பு கண்மையில் 2225 மார்க்கம் ரோட் ஸ்வீட் 408 ஸ்காப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 416-997-3862 4167548881 4167548881.

0: புதிய தங்காத்தியாயம் ஆதவன் உணவகம் கோலாகலமான ஆரம்பம். திறப்பு விழாவை முன்னிட்டு எல்லா உணவுகளும் விசேட விலைகளில். சிக்கன் அல்லது மட்டன் நாசி கோராங் 8.99, சிக்கன் அல்லது மட்டன் ஃபிரைட் ரைஸ் 6.99, மசாலா தோசை கோம்போ $6, மட்டன் அல்லது பட்டர் சிக்கன் ரோல் 5 வாங்கினால் மற்றொன்று ஃப்ரீ. சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் ராம் ரைஸ் ஸ்பெஷல். ஆதவன் உணவகம், 501 பாஸ்மோர் அவென்யூ, யூனிட் 28, 6476565690, 6476565690.
1: ஸ்கார்பரோவில் வார்டன் அண்ட் ஃபின்ச் சந்திப்பில் உங்கள் குடும்பத்திற்காக நம்பிக்கையுடனும் அனுபவத்துடனும் ஒரு புதிய மருத்துவ மையம் திறக்கப்பட்டுள்ளது.
0: டாக்டர் பாலா அவர்களின் மேலாண்மையில் செயற்படும் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் உங்கள் உடல் நலத்திற்கும் பல் நலத்திற்கும் சிறந்த ஒரே இடம்.
1: ஓபன் 7 டேஸ் a week, காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. வாக்கின்ஸ் வெல்கம், அப்பாயின்மெண்ட்ஸ் வெல்கம்.
0: புதிய பேஷண்ட்ஸ் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார்கள்.
1: BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ், 3430 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், சுவீட் 6A, ஸ்கார்பரோ. 416-649-6388.
2: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் FM. ஈஸ்ட் FM.

0: 11:48 கேட்டுக்கிறீங்க வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்இல் வானம் நமதே.
1: இசையமைப்பாளர் வித்யாசாகர் மற்றும் அவரது குழுவோடு கலக்கும் இசை நிகழ்வு ஐக்ளீன் கனடா வழங்கும் அப்படி போடு. இம்மாதம் 20 மாலை 6 கிரேட் கனேடியன் கசினோ ரொசார்ட்டில் இடம்பெறுகின்றது. கார்த்திக், திப்பு, மதுபாலகிருஷ்ணன், புஷ்பவனம் குப்புசாமி, சைந்தவி, ஸ்ரீவர்தினி, பூஜா, அஜய், ஸ்ரீஷா, ஹர்ஷா என பல பாடகர்கள் மற்றும் கலைஞர்கள் கலந்து கொள்கின்றனர். வாருங்கள், இசையோடு மகிழ்ந்திடுங்கள். வித்யாசாகர் லைவ் இன் கான்சர்ட். நிகழ்ச்சி ஏற்பாடு வாண்டமெண்ட் என்டர்டெயின்மெண்ட் மற்றும் வின்ரா ப்ரொடக்ஷன். இந்த சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் டிக்கெட்டுகளை பெற ஏதுவாக நண்பகல் தொடக்கம் மாலை 5 வரை நிகழ்வு அலுவலகம் திறந்திருக்கும். இலக்கம் 2225 மாக்கம் ரோட், யூனிட் 402 என்ற முகவரியில் நேரில் டிக்கெட்டுகளை கொள்வனவு செய்யலாம். மேலதிக விவரங்களுக்கு நீங்கள் அழைக்கலாம் 416-756-1200.
0: ஸ்கூல் படிக்கும் போது ஒரு பெரிய வாசகம் ஒண்ணு பார்த்தேன், ஒரு சின்ன போஸ்டர்ல, என்ன அப்படின்னா, நெவர் நெவர் நெவர் கிவ் அப் அப்படின்ட்டு. அதாவது நெவர் கிவ்னு சிம்பிளா சொல்லிட்டு போயிடலாம். அதுலயும் பாத்தீங்கன்னா தொடர்ந்து 3 முறை சொல்றாங்க அப்படின்னா, அட் நோ பாயிண்ட் இன் டைம் யூ ஷுட் கிவ் அப் அப்படின்றது ரொம்ப தெளிவா சொல்லிருக்காங்க.
1: ஏதோ ஒரு படத்துல வந்து சொல்லிருப்பாரு,
0: விவேகம் படத்துல சொல்லிருப்பாரு. சரி, நீங்க ஒரு தலை ரசிகர் அப்படின்னு அடிக்கடி நிரூபிக்கிறீங்க
1: அப்படின்னா,
0: அந்த மாதிரி நெவர் நெவர் நெவர் கிவ் அப் அப்படின்றத இரண்டு பேர் வந்து நிரூபிச்சு அது மூலமா ஒரு உயிரையே வந்து காப்பாத்திருக்காங்க.
1: அந்த கதையை தான் நாங்க சொல்ல போறோம். ஆனா எங்க இடம் பெற்றிருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெருமையாக சொல்லலாம், கனடாவில் இடம்பெற்ற ஒரு விஷயமாக இருக்கிறது. பிரிட்டிஷ் கொலம்பியாவில் நனைமோவில் அதிகாலை 3 ஒரு சிறுவன் ஒரு பெண்ணின் வீட்டு அழைப்பு மணியை அடித்து தன்னுடைய தந்தை சுகவீனமிற்று இருக்கின்றார், உடனே என்னோடு வாருங்கள் அப்படி என்று அழைத்திருக்கிறார். அந்த பெண்ணும் இந்த சிறுவனுடன் எதை பற்றியும் யோசிக்காமல் உடனே சென்றிருக்கின்றார். அங்கே சென்று பார்க்கும் பொழுது அவருடைய தந்தை வந்து உயிருக்கு கொஞ்சம் போராடி கொண்டிருக்கின்றிருக்கிறார், கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார், நெஞ்சு வலித்திருக்கின்றது. அவர் அப்படியே நெஞ்சை பிடித்தபடி ஒரு இடத்துல வந்து இருந்திருக்கிறார். உடனே இந்த பெண் அங்கே சென்று 10 முதல் உதவி செய்து அந்த தந்தையின் உயிரை வந்து காப்பாற்றியிருக்கிறாராம்.
0: ஆமா, இந்த மாதிரி அவங்க அப்பாவும் பையனும் தனியா இருக்கிறாங்க அந்த வீட்டுல. நைட்டு திடீர்னு ஒரு 12:00 பாத்தீங்கன்னா, அவங்க அப்பா வந்து இன்னும் மூச்சு பேச்சே இல்லாம பாத்ரூம்ல அப்படியே பிளாட்டா இருந்திருக்காரு, முகம் கவிழ்ந்து போயிருக்காரு, ஒரு சலனமும் இல்ல உடம்புல. இந்த 12 பையனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, உடனே வீடு வீடா போயிருக்கிறான். அதான் சொன்னேன் இந்த நெவர் நெவர் கிவ் அப் அப்படின்னா, ஏன்னா 2-3 போயிருக்கிறான், கதவை தட்டி பாத்துக்கிறான். ஏன்னா நைட்டு 3 யாருமே கதவை திறக்கவே இல்லை, பயமா இருக்கும். சில பேருக்கு யார் இந்த டைம்ல கதவை தட்டுறாங்க அப்படின்ட்டு, சில பேர் ஆழ்ந்து நித்திரில் இருந்திருப்பாங்க. இருந்தாலும் விடாம கடைசியா இந்த ஏமியை அவங்க வீட்டை போய் தட்டின பிறகு அவங்களும் கொஞ்சம் கலவரப்பட்டு, யாரா கடையில 3 போன் பண்றாங்கன்னு பாத்துட்டு, அப்புறம் இந்த விடோர் கேமராலே பேசிருக்கிறாங்க. பேசின பிறகுதான் சரி இந்த பையனுக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடியே போயிருக்கிறாங்க. அவங்க வீட்டுக்குள்ள போன பிறகு பாத்தீங்கன்னா, பாத்ரூம்ல அவங்க அப்பா அந்த மாதிரி கடந்து பார்த்தோன்னே இவங்களுக்கு கையும் மூல காலும் மூல. ஆனா இருந்தாலும் அவங்க ஏற்கனவே நேவியில ஒர்க் பண்ணிருக்காங்க, அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, இது மாதிரி ஏதாவது பண்ணனா இப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணணும். முதல்ல 911 போன் பண்ணிட்டு, அங்க 911 அங்க போன்லயே வந்து உங்களுக்கு இன்சூரன்ஸ் கொடுத்துருக்காங்க, நீங்க இப்படி இருக்காரு அப்படின்னா நீங்க இந்த மாதிரி விஷயம் பண்ணுங்க அப்படின்ட்டு அவரை கவுத்தி போட்டு செஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அமுக்கிட்டே இருந்திருக்காங்க. நம்ம ஈஸியா சொல்லலாம், சிவாஜி படத்துல கூட பார்த்திருப்போம், அந்த ரஜினி வந்து மூச்சியா இருப்பாரு, அவன ரகுவரன் வந்து அவருக்கு வந்து உயிர் கொடுக்குற மாதிரி. சோ எக்ஸாக்ட் அதே மாதிரி சீனை வந்து இவங்க 1 இல்ல 2 இல்ல, ஏன்னா 2-3 வந்து ஃபுல்லா இடைவிடாம பண்ணிக்கிட்டே இருக்கணும். 10 அவங்க அந்த மெடிக் வர்ற வரைக்குமே 10-15 தொடர்ந்து பண்ணிட்டே இருந்திருக்காங்க. அது வந்து ஒரு அசாத்தியமான காரியம் தான், நம்ம பாக்குறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும், ஆனா
1: ஒருத்தருக்கு மிகவும் இலகுவாக இருக்கும். ஆனா உண்மையிலே அதுல நின்று செய்யும் பொழுதுதான் அந்த கஷ்டம் என்ன மாதிரி அந்த அனுபவம் வந்து வித்தியாசமாக இருக்கும்.
0: கண்டிப்பா அவங்க உடம்புல இருக்க எல்லா எனர்ஜியும் ஒவ்வொரு அணுமே வந்து உங்ககிட்ட பெக் பண்ண போதும், நிப்பாட்டுக்கு நிப்பாட்டுக்குன்னு அந்த அளவுக்கு வந்து ரொம்பவும் வந்து உங்க உடல் வலிமையெல்லாம் காமிக்க வேண்டிய ஒரு விஷயம் அது. இருந்தாலும் அவங்க இடைவிடாம ஒரு உயிரை காப்பாத்துறதுக்காக 10-15 வந்து பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் மெடிக் வந்த பிறகு, பாராமெடிக் வந்த பிறகுதான் வந்து அவங்க டேக் ஓவர் பண்ணிருக்காங்க. அவங்க கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டலுக்கு சேர்த்த பிறகு கொஞ்சம் திரும்பி உடல்நிலை நல்ல நிலைக்கு வந்துட்டு இருக்காரு. திரும்பி வருது அவருக்கு வந்து ஒரு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு அப்படின்ட்டு. அந்த ஹார்ட் அட்டாக்ல அந்த சமயத்துல அந்த மாதிரி பண்ணல அப்படின்னா அவர் நேரம் நம்மளோட இருந்திருப்பாரா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வியா தான் இருக்கு.
1: சரி, இந்த மாதிரியான நல்ல விடயங்களை எடுத்து வருகின்ற ஒரு நிகழ்ச்சியாக தான் வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் வானம் நமதே இருக்கின்றது. 1 வரை நாங்களும் உங்களோடு பல சம்பவங்களை, எங்களால் முடிந்த அளவு நாங்கள் பல சம்பவங்களை உங்களோடு எடுத்து வர காத்திருக்கின்றோம்.

0: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதி இருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி, அலைட் Community Legal Services, 289-242-5450.
1: கனடா நைனாதீவு நாகம்மாள் கோவில் அலங்கார திருவிழா 2026 ஜூன் 15 தேதி முதல் ஜூலை 3 தேதி வரை நடைபெற திருவருள் கூடியுள்ளது. ஜூன் 27 சனிக்கிழமை சப்பரம், ஜூன் 28 ஞாயிறு காலை தேர் திருவிழா, ஜூன் 29 திங்கள் காலை தீர்த்தம், ஜூன் 30 செவ்வாய் தெப்ப திருவிழா, ஜூலை 3 வெள்ளி வைரவர் மடை. கனடா நைனாதீவு நாகம்மாள் கோவில், 5664 எல்ஜின் மில்ஸ் ரோட், மாக்கம், மாக்கம் ஃபேர் கிரவுண்ட்ஸுக்கு அண்மையில். 416-293-4000.
2: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5 முதல் 5000 பேர் வரையான கேட்ரிங் வசதி, சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன். நந்தா கேட்ரிங், 416-626-8421, 416-626-8421.
0: சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் மாபெரும் சம்மர் கிளியரன்ஸ் சேல், ஜூன் 1 முதல் ஜூலை 15 வரையில் அனைத்து வீட்டு தளவாடங்களும் 50% கழிவு விலைகளில். பவர் ரெக்ளைனர் லெதர் சோஃபாக்கள், பவர் ரெக்ளைனர் செக்ஷனல் சோஃபாக்கள், நீளமான வெல்வெட் சோஃபாக்கள், கெனடியன் மேட் அழகான ஃபேப்ரிக் சோஃபாக்கள், பெட்ரூம் செட்கள், சோஃபா பெட்கள், டைனிங் டேபிள்கள், சுவாமி மாடம் அலுமாரிகள் அனைத்தையும் மிக குறைந்த விலைகளில் பெற்றுக்கொள்ள சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் சம்மர் கிளியரன்ஸ் சேல். 1970 எல்ஸ்மியா ரோட், யூனிட் 6, ஸ்கார்போரோ, 4 3 7 2 6 7 2 3 9 4 4 1 6 2 8 9 9 9 9 3.
3: மெட் ஹெல்த் லேபரட்டரிஸ், பிளட், யூரின் அண்ட் ECG பரிசோதனைகள் ஸ்காப்ரோவில் 3 இடங்களில், 5928 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 226 அல்லது 3443 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 402 அல்லது 3630 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 205. வாக் இன் அல்லது ஆன்லைனில் முன்பதிவு செய்யலாம். மேலதிக விவரங்களுக்கு mhlab.ca என்ற வெப்சைட்டை பாருங்கள்.
4: Astro Productions மற்றும் ஷி ஷாப் என்டர்டெயின்மெண்ட் பெருமையுடன் வழங்கும் அனிருத் XV டூர் இன் டொரண்டோ. டூர் இன் டொரண்டோ. The rock star returns to Toronto. அனிருத்தின் 15 வருட இசை பயணத்தை கொண்டாட செப்டம்பர் 5 தேதி சனிக்கிழமை ஸ்கோஷியா பேங்க் அரீனாவில் அனிருத் XV டூர் இன் டொரண்டோ, மாபெரும் இன்னிசை இரவு. டிக்கெட்களை ticketmaster.com அல்லது 6473250498 என்ற ஹாட்லைனுக்கு அழைத்து பெற்றுக் கொள்ளுங்கள். அனிருத் XV டூர் இன் டொரண்டோ, எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர், ஈஸ்ட் FM 102.7.

0: சாட்டர்டே நூன் ரெட்ரோ ரெட்ரோ டியூன் ஆன் வானம் நமதே வானம் நமதே. நேரம் நண்பகல் 12:06 இருக்கின்றது. வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்மில் வானம் நம்தே நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். டொராண்டோவின் காலநிலையை பொறுத்தவரை இப்பொழுது 27 degrees Celsius ஆக இருக்கின்றது. உணர்நிலையை பார்த்தால் 29 காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. டொராண்டோ மற்றும் ஜிடிஏ பெரும்பாகத்தில் எரிபொருளின் விலை இன்று நள்ளிரவு 2% குறைவடைய போகிறது அப்படி என்றும் தெரிவித்திருக்கின்றார்கள்.
1: ஈஸ்ட் எஃப்எம் தொடர்பு கொள்வதற்கு 416-824-1212 ஈஸ்ட் எஃப்எம் 102.@gmail.com என்ற நம்பருக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம்.
0: Facebook, Instagram, TikTok இல் நீங்கள் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் என்கின்ற எங்களுடைய பக்கத்தில் எங்களை பின்தொடரலாம். அது மட்டுமல்லாமல் யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: பிக்கரிங் நகரில் குறைந்த டவுன் பேமெண்ட்டுடன் பில்டர் வழங்கும் மார்கேஜுடன் புத்தம்புதிய டீடாச் வீட்டை கொள்வனவு செய்வதற்கு வாய்ப்பினை வழங்குகின்றார் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியாலிட்டி இன்கின் ராமணன் சந்திரசேகரமூர்த்தி. 7.5% டவுன் பேமெண்ட்டுடன் வீட்டை கொள்வனவு செய்யும் வாய்ப்பு. போதுமான வருமானம் இருந்தும் வீடொன்றை கொள்வனவு செய்ய முடியாமல் இருப்பவர்களுக்கான அரிய சந்தர்ப்பம். 3 வருடங்களுக்கு பில்டர் வழங்கும் குறைந்த வட்டி வீதத்துடனான அடமான கடன் வசதி, அத்துடன் அரசால் வழங்கப்படும் 13% HST ரீபேட் சலுகையினை பெறுங்கள். அழையுங்கள் ரமணன் சந்திரசேகரமூர்த்தி 416-716-2212.
0: நம்பிக்கை தருகின்ற நல்ல விடயங்களை பயந்து கொண்டே இருக்கின்றோம். ஒவ்வொரு உலகத்தில் வந்து ஆங்காங்கே எத்தனையோ சம்பவங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அவற்றை எடுத்து வருகின்ற ஒரு நிகழ்ச்சியாகத்தான் வானம் நமதே இருக்கின்றது. அந்த வகையில் அடுத்த சம்பவம் எங்கே இடம்பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னால் மிச்சிகனில் தான் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. இந்த சம்பவத்தை பற்றி நாங்களும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். பாடலை தொடர்ந்து அந்த விடயத்தை வந்து நாங்கள் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். என்ன ராஜேஷ்?
1: கண்டிப்பா

0: நேரம் நண்பர்கள் 12:12 ஆகி இருக்கின்றது. வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்மில் வானம் நம்பிய நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நாங்கள் நம்பிக்கை தருகின்ற நல்ல விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தோம், இது மிஷிகனில் இடம்பெற்ற ஒரு சம்பவமாக இருக்கிறது. மிஷிகனைச் சேர்ந்த ஒரு குடும்பம் சமீபத்தில் தங்கள் மகள் எமிலிக்காக பட்டமளிப்பு விழா ஒன்றை கொண்டாடி இருக்கின்றார்களாம். இந்த பட்டமளிப்பு விழாவில் பார்த்தீங்கன்னா எமிலியின் தோழர்களோ ஆசிரியர்களோ யாருமே வரவில்லை. மாறாக எமிலி யார் யாருடைய உயிரை எல்லாம் காப்பாற்றி இந்த உலகத்திலிருந்து விடை பெற்றாரோ அவர்கள் அனைவருமே வந்து அந்த பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். மனநல பிரச்சனையால் பாதிக்கப்பட்ட 16 வயதான எமிலி கடந்த டிசம்பர் மாதம் காலமாகியிருந்தார்.
1: ஆமாம், அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அம்மா அப்பாவுக்கு ஒரு 16 வயசில் தன்னுடைய குழந்தை தம்மை விட்டு பிரியது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய போராட்டமாக இருந்திருக்கும். அதுக்கு மனநலம் நீங்கள் சொன்ன மாதிரி மென்டல் ஹெல்த் கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்திருக்கு. ஒரு சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பிரெயின் டெட் ஆயிருக்கு அவங்க. ஆனால் அவங்க அந்த பொண்ணு வாழ்நாள் முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா எப்பயுமே ஒரு பாசிட்டிவிட்டியோட தன்னை சுற்றிருக்கவங்களை ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்கணும், அவங்கள வந்து இப்படி முன்னேற்றுறதுக்கு ஏதாவது நம்ம வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அவங்க ரெண்டு பேரும் அம்மா அப்பாவும் ஒரு மாதிரி துக்கத்தில் இருக்கும்போது உங்களுக்கு ஒரு நியூஸ் வருது, உங்களுக்கும் தெரியாமையே அவங்க நான் இறந்த பிறகு என்னுடைய உறுப்புகளை வந்து நான் தானம் செய்யறதுக்கு எழுதி கொடுத்துருக்கேன் அப்படின்ற மாதிரி. ஆமாம், ஆர்கன் டோனராக வந்திருக்காங்க அப்படின்ட்டு அதை பார்த்த பிறகு இவங்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி மாதிரி தான் இருந்துச்சு. சரி, இவ்வளோ நல்ல நம்ம விட்டு பிரிஞ்ச பொண்ணு, ஆனால் இதுக்கப்புறம் நம்ம கூட வாழ்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிய வந்திருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கிராஜுவேஷன் அப்படின்றது ஒரு சாதாரண பட்டமளிப்பு கிடையாது. அவங்கள் மூலமா அந்த பெண் மூலமா நிறைய பேர் வந்து உயிர் பெற்றுக்கிறாங்க. அவங்க எல்லாரையும் வந்து அவங்க வீட்டில் கொண்டு வந்து மறுபடியும் ஒரு விழா மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னா அவருடைய அந்த 16 வயது பெண்ணுடைய இதயத்தை பெற்ற ஒரு நபர் அவரும் வந்திருக்காரு. அவங்களுடைய இதில் செஸ்ட்ல ஸ்டெதோஸ்கோப்பை வச்சு பாருங்க, என்னோட பொண்ணோட இதயம் இன்னும் துடிச்சிக்கிட்டு இருக்கு, அவள் இன்னும் போல இங்க கூட தான் இருக்கா, அவள் ஒன்றும் அப்படி ஈஸியாக விட்டு போயிட மாட்டா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 4 வயதான ஒரு சின்ன குழந்தை, அதுக்கு அந்த 16 வயது பெண்ணுடைய சிறுநீரகத்தையும் கொடுத்துருக்குறாங்க. அவங்களுடைய பேரண்ட்ஸ் சொல்லியிருக்கிறாங்க, இந்த பெண்ணுமே என்னுடைய மறைந்த என்னுடைய இந்த பெண்ணுமே வந்து எங்களுடைய குழந்தை மாதிரி தான் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு இவ்வளவு பேருக்கு ஒரு உயிரை கொடுத்து தான் மறைந்த பிறகும் ஒரு மிகப்பெரிய லெகசியை விட்டு போயிருக்காங்க இந்த 16 வயது சிறுமி.
0: நிஜமா, தனது இறுதி கருணை செயலால் மற்றவர்களுக்கு ஒரு எதிர்காலத்தை அளித்த ஒரு இளம் உயிர் அப்படின்னு சொல்ல வேண்டும். அந்த இளம் உயிரை வந்து அவர்கள் கொண்டாடி இருக்கிறார்கள்.
1: கண்டிப்பா,
0: இந்த மாதிரியான நம்பிக்கை தருகின்ற நல்ல விடயங்கள் அங்கங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அவற்றை எடுத்து வருகின்ற ஒரு நிகழ்ச்சியாகத்தான் வானம் நமதே இருக்கின்றது. தங்க நகை உலகின் புரட்சி விஜயா ஜுவல்லரி ஜூன் மாதத்திற்கான தங்க சேமிப்பு திட்டம் ஆரம்பமாகிவிட்டது. மாதம் $200 செலுத்தி 15 மாதங்கள் இடம்பெறும் தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் பொழுது தங்க மோதிரம் அன்பளிப்பு. அதிர்ஷ்டசாலி ஒருவருக்கு $3,000 மதிப்பிலான தங்க நகை பரிசு. தாலிக்குடி ஓடர்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை, அத்துடன் கோல்ட் காயின் அன்பளிப்பு. ஒரு வருடத்திற்கு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ சலுகையில் மாதாந்தம் பணம் செலுத்தி நகை வாங்கலாம். $5,000 மேல் நகை வாங்கும் பொழுது ஆடி 2026 A3 காரை வெல்லும் வாய்ப்பு. மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி. மேலதிக விவரங்களுக்கு நீங்கள் அழைக்கலாம் 416-900-4599.

0: நேரம் நண்பர்கள், 12:20 வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்இல் வானம் நம்ம நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இசையமைப்பாளர் வித்யாசாகர் மற்றும் அவரது குழுவோடு கலக்கும் இசை நிகழ்வு ஐ கிளீன் கனடா வழங்கும் அப்படி போடு இம்மாதம் 20 மாலை 6 கிரேட் கனேடியன் கசினோ ரெசார்ட்டில் இடம்பெறுகின்றது. கார்த்திக், திப்பு, மதுபாலகிருஷ்ணன், புஷ்பவனம் குப்புசாமி, சைந்தவி, ஸ்ரீவர்தினி, பூஜா, அஜய், ஸ்ரீஷா, ஹர்ஷா என பல பாடகர்கள் மற்றும் கலைஞர்கள் கலந்து கொள்கின்றனர். வாருங்கள், இசையோடு மகிழ்ந்திடுங்கள். வித்யாசாகர் லைவ் இன் கான்சர்ட். நிகழ்ச்சி ஏற்பாடு வாண்டமெண்ட் என்டர்டெயின்மெண்ட் மற்றும் வின்ரா ப்ரொடக்ஷன். இந்த சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் டிக்கெட்டுகளை பெற ஏதுவாக நண்பகல் தொடக்கம் மாலை 5 வரை நிகழ்வு அலுவலகம் திறந்திருக்கும். இலக்கம் 2225 மார்க்கம் ரோட், யூனிட் 402 என்ற முகவரியில் நேரில் டிக்கெட்டுகளை கொள்வனவு செய்யலாம். மேலதிக விவரங்களுக்கு நீங்கள் அழைக்கலாம் 416-756-1200.
1: 12:21 நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் வழங்கும் தகவலை அறிந்து கொள்ளலாம்.
2: இந்த வாரத்துக்கான விற்பனை வழங்கும் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில் வருகின்ற பொழுது குறிப்பாக வெளியே டெண்ட் அமைக்கப்பட்ட ஒரு விற்பனை இடம்பெறும் தாயகத்து பழங்களுக்கான ஒரு செயலாக தந்து கொண்டிருக்கிறார்கள். அதுபோல குறிப்பாக நீங்கள் மீன் சந்தையில் இருக்கின்ற பொழுது ஏராளமான ஃப்ரெஷ்ஷான மீன் வேலை பெருக்கலாம். சூடு மீன் பவுன் 3.90, சுவாப்பாறை 7.90, திரளி 6.90 பவுன்ஸாக பெருக்கலாம். பாறை மீன் 6.90, ஊர்கோழி 6.90, 3.90 19.90, ப்ராய்லர் சிக்கன் வந்து 3.90 பவுன்ஸாக பெருக்கலாம். சிக்கன் ட்ரம்ஸ்டிக் 3.90, சிக்கன் பிரஸ்ட் 6.90, சிக்கன் லெக் பவுன் 2.49, போக் பவுன் 4.99, ரால் பவுன் 4.99, கணவாய் பவுன் 9.99, ஆட்டுவச்சி பவுன் 10.99 நீங்கள் பெற்றுக்கலாம். ஃப்ரெஷ் லோன் நண்டு, ஸ்ரோன் கொடு, வாக்கிங் ஃபிஷ், நேப்பர், கும்பலா பாறையை பெற்றுக்கொள்ள முடியும். பாபிக்கு தேவையான அனைத்து மீட் வகைகளையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் மீன் சந்தையில் பசுமையான மரக்கறையில் இப்பொழுது 6 பீஸ்க்கு 1.99, 2 கிரிக்கம்பர் 99 சென்ட், தக்காளிப்பழம் 1.49, 4 பீஸ் ஃப்ரெஷ் கோன் 2.99, பூசணிக்காய் பவுன் 1.49, பட்டர்நட் பவுன் 1.29 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். பாவக்காய், புடலங்காய், கிரீன் பீன்ஸ், பெல் பேப்பர், ஜிஞ்சர், தாமரை கிழங்கு ஒவ்வொன்றும் பவுன் 2.99 படி நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். வாழைக்காய், மரவள்ளி கிழங்கு, ஸ்வீட் பொட்டேட்டோ, சுக்கினி ஒவ்வொன்றும் பவுன் 1.99 படி நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். பயிட்டங்காய் பவுன் 3.99, முருங்கைக்காய் பவுன் 6.99, கோவா 99 சென்ட்ஸாக நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். 10 பவுன்ஸ் ஒயிட் ஓனி 2.99, 10 பவுன்ஸ் உருளைக்கிழங்கு 4.99, வல்லாரை பொன்னாங்கானை கட்டு 3.99, முருங்கைக்காட்டு 4.99 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதுபோலே குறிப்பாக பல நூற்றுக்கணக்கான மளிகைப் பொருட்கள் இந்த வாரம் குறிப்பாக சமபோசா 3.99, டெல்மே சோயா 5.99, 3.99, 300 கிராம் கோக்கர் மில்க் பவுடர் 4.49, 8 பவுன்ஸ் ரவை 7.99, 4 பவுன்ஸ் கடலை பருப்பு 4.99, 750 மில்லி ஆணைக்கோட்டை நெல்லெண்ணெய் 7.99, 6 பவுன்ஸ் கரும்பு சீனி 7.99, 900 கிராம் மிளகாத்தூள் 8.99, 20 பவுன்ஸ் காவிரி சோனா அரிசி 21.99 நீங்கள் பெற்றுக்கலாம். என்டி பிராண்டின் 750 மில்லி நெல்லி மிக்ஸ் ஃப்ரூட் மேங்கோ கோடியல் 6.99 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். எம்டி பிராண்டின் மிக்ஸ் ஃப்ரூட், பேஷன் ஃப்ரூட், மேங்கோ, பைனாப்பிள், ஸ்ட்ராபெரி, பூட் ஆப்பிள் ஜாம் வந்து 500 கிராம் 3.49 நீங்கள் பெற்றுக்கலாம். பல வகையில் இப்பொழுது ஒரேஞ்ச் 1.29, ஆப்பிள் 1.99, பப்பா பழம் 1.99, கேண்டலூப் 3.99, ரெட் பிளாக் பிளம் வந்து 2.99, ஏசியன் பிஎஸ் 1.99, மாதுளம்பழம் 2.99, 6 பீஸ் அவக்காடு 4.99, கொய்யாப்பழ பாக்ஸ் 4.99, மன்சான வாழைப்பழம் 1.99, ட்ரகன் ஃப்ரூட் 3.99, ஃப்ரெஷ் டேட் பேக் வந்து 5.99, அதுபோல ஓட்டமெலன் 6.99, பலாப்பழம் முழுமையாக பெறுகின்ற பொழுது 1.49 படி நீங்கள் பெற்றுக்கலாம். மாம்பழ பாக்ஸை விசேடமாக பெற்றுக்கொள்ள முடியும். ஃப்ரெஷ்ஷான பச்சை இளநீர் 3.99, 10 பீஸ் அடங்கிய பாக்ஸ் எடுக்கின்ற பொழுது 38 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். சவுளநீர் 4.99, அதேபோல 10 பீஸ் அடங்கிய பாக்ஸ் எடுக்கின்ற பொழுது 42 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதுபோல உடனுக்குடன் வெட்டியும் தருகின்றார்கள். நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில் வெளியே டெண்ட் அமைக்கப்பட்டு ஒரு தாயகத்து பழங்களுக்கான ஒரு செயல் கூட இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. சுத்தம் தரம் மலிவுடன் டாப்ஸ்கோடன் பிஞ்சந்தத்தில் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.

0: வீக்கா ஃபீல் பண்றீங்களோ அப்படின்னா கேளுங்க வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 உங்களை உற்சாகப்படுத்தும்.
1: வாவ், அது எப்படி உங்கட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
2: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 8 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அதோட அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லின்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். இப்ப கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
1: அவங்கட ஆபீஸ் அங்க இருக்கு.
3: Sandhurst Family Dental Clinic, 1001 Sandhurst Circle, Unit 207, Finch Vidyal, Mechanicum Middlefield Comedial. இலவசம் ஆலோசனைகளுக்கு 416-299-1020.
4: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி. ஆட்டோ, ஹோம், ஸ்டூடண்ட் ரெண்டல், வேக்கன்ட் ப்ராப்பர்ட்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடோ கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப், பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி. 647-268-2710
5: வித்யாசாகர் லைவ் இன் கான்சர்ட். ஐ கிளீன் கனடா வழங்கும் அப்படி போடு. இசையமைப்பாளர் வித்யாசாகர் மற்றும் அவரது குழுவோடு களமிறங்கி கலக்கும் இசை நிகழ்வு ஜூன் 20 தேதி மாலை 6 மணிக்கு ரீட் கனடியன் கேசினோ ரிசார்ட்டில். கார்த்திக், திப்பு, மதுபால கிருஷ்ணன், புஷ்பவனம் குப்புசாமி, சாய்ந்தவி, ஸ்ரீவர்தினி, பூஜா, அஜய், ஸ்ரீஷா, ஹர்ஷ, இன்னும் பல பாடகர்கள். வாருங்கள், இசையோடு மகிழ்ந்திடுங்கள். ஜூன் 20 தேதி மாலை 6 மணிக்கு ரீட் கனடியன் கேசினோ ரிசார்ட்டில். நிகழ்ச்சி ஏற்பாடு வீந்திரா ப்ரொடக்ஷன், வண்டமன் என்டர்டெயின்மெண்ட். விவரங்களுக்கு 416-756-1200, 416-756-1200.
6: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
7: ராமன் ஹோம் கம்ஃபர்டில் லெனக்ஸ், கேரியர், குட்மேன் ஏர் கண்டிஷனர்ஸ், ஃபர்னஸ், சென்ட்ரல் வைக்கூம் மற்றும் டேங்க்லெஸ் வாட்டர் ஹீரர்ஸ் விசேட விலையில். ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள். 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் ராமன் ஹோம் கம்ஃபர்ட் இப்போது ஹாமில்டன், நேகரா ஃபால்ஸ், பீரபுரோ, கிங்ஸ்டன், விவர்டன் உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், மார்க்கமன் ஸ்ட்ரீட் சந்திப்பில், யாலோ பில்டிங்கில். 416-332-2989, 416-332-2989. Some conditions may apply.
8: முரளி பஸ் வழங்கும் 34th ஆண்டு கோடைக்கால சுற்றுலாக்கள். ஜூன் 25, 26, 27, 28 நான்கு நாட்கள் அமெரிக்க சுற்றுலா. 27 தேதி வாஷிங்டன் DC முருகன் கோவில் தேர் திருவிழா. நியூயார்க் சிட்டி பிட்ஸ்பர்க் டெம்பிள். கிரோவ் சிட்டி ஷாப்பிங். ஜூலை 9, 10, 11, 12 மற்றும் ஜூலை 23, 24, 25, 26 தேதிகளில் அமெரிக்க சுற்றுலா. ஜூலை 18, 19 சனி ஞாயிறு மான்ட்ரியல் சுற்றுலா. August 5 to 11 வரை கனடா ஈஸ்ட் கோஸ்ட் சுற்றுலா. முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் முரளி 416-456-3514, 416-456-3514.
9: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் FM. Log on to eastfm.ca.

0: 12:33 வீக்கெண்ட் ஈஸ்டர் எஃப்எம் இல் வானம் நம்ம கேட்டு இருக்கிறோம்.
1: இந்த நேரத்தில் பிக்கோரிங் சில்ட்ரன் எக்ஸ்போ வழங்குகின்ற தகவல்களை கேட்டறிந்து கொள்ள போகின்றோம்.
2: இன்டர்நேஷனல் சில்ட்ரன்ஸ் எக்ஸ்போ 2026 வந்து இப்போது பிக்கரிங்ல இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. செஸ்ட்னட் ஹில் டெவலப்மெண்ட் ரிக்ரியேஷன் சென்டரில் இது வந்து 1867 வேலி ஃபார்ம் ரோடிலே வெஸ்டர்ன் சலூன் என்ட்ரன்ஸ் ஊடாக நீங்கள் வந்து கொள்ள முடியும். 11 வரைக்கும் இடம்பெற இருக்கின்றது இலவச அனுமதியோடு. இலவசமான பார்க்கிங்கும் இருக்கின்றது. அது மாத்திரமல்ல ஏராளமான பார்க்கிங்ஸும் வந்து இங்கே அவைலபிளாக இருக்கின்றன. நிறைய வெண்டர்ஸ் இங்கே இருக்கின்றார்கள். அதே போன்று இடம்பெற்றுக்கொண்டிருக்கின்றது. நீங்கள் அந்த ஒவ்வொரு என்ட்ரன்ஸ் இருக்கின்றது வெஸ்ட் சலூன் என்ட்ரன்ஸ் ஊடாக நீங்கள் வந்தால் உடனடியாக இலகுவாகவே நீங்கள் அடையாளம் கண்டுகொள்ள முடியும். இலவச அனுமதி, ஏராளமான பார்க்கிங்கும் இருக்கின்றது, ஃப்ரீ பார்க்கிங். உங்களுடைய புத்தம் புதிய ஆடை தெரிவுகள் ஆகட்டும், உடை ஜுவல்லரிஸ், அதே போன்று உணவு என்று சொல்லி ஏராளமான கலெக்ஷன்ஸ் இருக்கின்றது. இது சில்ட்ரன்ஸ் எக்ஸ்போ 2026 செஸ்ட்னட் ஹில் டெவலப்மெண்ட் ரிக்ரியேஷன் சென்டரில் பிக்கரிங்ல இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது.

0: ஏஜாக்ஸ் ஆப்டிமார்ட்டின் நான்காவது ஆண்டு பூர்த்தியை முன்னிட்டு நாளை ஞாயிறு காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை இந்த ஆண்டின் மெகா சேல் பிராண்ட் நேம் சன்கிளாசஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் $120. RX SV பைஃபோக்கல் அல்லது ப்ராக்ரெசிவ் இன் ஹவுஸ் ஃப்ரேம்ஸ் பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ. சிங்கிள் விஷன் சன்கிளாசஸ் அப் டு 50% ஆஃப் ஆல் டிசைனர் ஃப்ரேம் கிரேட் டீலில். ஐ எக்ஸாமுக்கு $60. சீனியர்ஸ் கெட் ஃப்ரீ ஃப்ரேம். கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி கண் பரிசோதனை செய்ய முடியும். நாளை ஞாயிற்றுக்கிழமை ஏஜாக்ஸ் ஆப்டிமார்ட்டில் மட்டுமே இந்த அரிய வாய்ப்பு. 1901 ஹார்வுட் அவென்யூ நார்த் ஏஜாக்ஸில். ஹார்வுட் அண்ட் டாண்டன் சந்திப்பில் 905-428-3131.
1: எவரெஸ்ட் பர்னிச்சர் மாபெரும் ஃப்ளோர் கிளியரன்ஸ் சேலை வழங்குகின்றது. அனைத்து தளபாடங்களும் 50% முதல் கழிவு விலைகளில். அத்துடன் ஒரு வருடத்திற்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளான். புதிய குறைக்கப்பட்ட விலைகளை அறிய காட்சி அறைக்கு செல்லுங்கள். 80 ஃபின்ச்டேன் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டேன் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர்.
2: வீக்கெண்ட் என்றாலே விசேஷம் தானே? வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் 102.7.
3: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள் கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
4: 4 1 6 5 0 8 95 52 4 1 6 5 0 8 95 52.

0: ஸ்ரீலங்கா நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் ஜே கே ஆர் சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899, 6472935899.
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங், 416-779-2323.
2: பாசிக்குடா கார்டன்ஸ், நல்லூர் குமரன் கட்டுமானத்தில் மட்டக்களப்பு பாசிக்குடா பீச்சிற்கு அருகே திருகோணமலை ஹைவேயில் அனைத்து வசதிகளுடன் கூடிய பிரம்மாண்ட வீடமைப்பு திட்டம். 200க்கும் மேற்பட்ட பிரீமியம் விலாஸ் அபார்ட்மெண்ட் மற்றும் லேண்ட் பிளாட், 24 hours ரெஸ்டாரண்ட், ஜிம், பிசினஸ் லான்ச், 24 hours செக்யூரிட்டி, மேலும் அனைத்து வசதிகளுடன் 1 bedroom 600 square feet வீடு ஒன்றின் விலை $32,500 மட்டுமே. மேலும் விவரங்களுக்கு அலையுங்கள் ஆர் ரிஷிகேஷன், 6478182798.
3: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட், மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 Finch Avenue East, ஸ்கார்போரோ.
4: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
3: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
5: இந்த சில்லான டைம்ல அத்தனை விஷயங்களையும் சுட சுட கேளுங்க நம்ம ஈஸ்ட் எஃப்எம்ல.
6: Are you ready?
7: Yeah, ready. Yeah, ready. Yeah, ready. Yeah, ready. Yeah, ready. Yeah, ready. Yeah, ready.

0: நேரம் நண்பர்கள் 12:48 வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்இல் வானம் நம்பிய நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இசையமைப்பாளர் வித்யாசாகர் மற்றும் அவரது குழுவோடு கலக்கும் இசை நிகழ்வு ஐக்ளீன் கனடா வழங்கும் அப்படி போடு இம்மாதம் 20 மாலை 6 கிரேட் கனேடியன் காசினோ ரிசார்ட்டில் இடம்பெற இருக்கின்றது. கார்த்திக், திப்பு, மதுபாலகிருஷ்ணன், புஷ்பவனம் குப்புசாமி, சைந்தவி, ஸ்ரீவர்தினி, பூஜா, அஜய், ஸ்ரீஷா, ஹர்ஷா என பல பாடகர்கள் மற்றும் கலைஞர்கள் கலந்து கொள்கின்றனர். வாருங்கள், இசையோடு மகிழ்ந்திருங்கள். வித்யாசாகர் லைவ் இன் கான்சர்ட் நிகழ்ச்சி ஏற்பாடு வாண்டமெண்ட் என்டர்டெயின்மெண்ட் மற்றும் வின்ரா ப்ரொடக்ஷன். இந்த சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் டிக்கெட்டுகளை பெற ஏதுவாக நண்பகல் தொடக்கம் மாலை 5 வரை நிகழ்வு அலுவலகம் திறந்திருக்கும். இலக்கம் 22-25 மார்க்கம் ரோட், யூனிட் 402 என்ற முகவரியில் நேரில் டிக்கெட்டுகளை கொள்வனவு செய்யலாம். மேலதிக விவரங்களுக்கு நீங்கள் அழைக்கலாம் 416-756-1200.
1: 12:49 நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் வழங்கும் தகவலை அறிந்துகொள்ளலாம்.
2: இந்த வாரத்துக்கான விற்பனை வழங்கும் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் மீன் சந்தையில் வருகின்ற பொழுது ஏராளமான ஃப்ரெஷ்ஷான மீன்களை பெற்றுக்கொள்ளலாம். சூடு மீன் பவுன் 380, சுவா பாறை பவுண்ட் 80, திரளை பவுன் 690, பாறை மீன் 690, ஊர்கோழி 690, 3 19.99, அதே போல சிக்கன் ட்ரம்ஸ்டிக் 3.99, சிக்கன் பிரஸ்ட் 6.99, ப்ரோயிலர் சிக்கன் பவுன் 3.99 நீங்கள் பெற்றுக்கலாம். அதே போல குறிப்பாக சிக்கன் லேக் 2.49, போக் 4.99 ஆக பெருக்குள்ளபடி பவுன்ஸாக ரால் பவுன்ஸ் 4.99, கணவாய் பவுன் 9.99, ஆற்றாச்சி பவுன் 10.99 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இதுபோல ஃப்ரெஷ் ஸ்லோன் நண்டு, ஸ்லோன் கொடுவா, கிங் ஃபிஷ், நேப்பர், கும்பலா பார் என்று சொல்லி பெற்றுக்கலாம். பாபிக்கு தேவையான அனைத்து மீட் வகைகளும் மரினேட் செய்து உடனுக்குடன் தருகின்றார்கள் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டின் மீன் சந்தையில். பசுமையான மரக்கள் இந்த வாரம் 6 தேசிக்கை 1.99, 2 குயிக்கம்பர் 99 சென்ட்ஸுக்கு நீ பெற்றுக்கலாம். அல்லது 12 அடங்கிய பாக்ஸ் வந்து 5.99. தக்காளி பழம் பவுன்ஸ் 1.49, 4 ஃப்ரெஷ் கோன் 2.99 பெற்றுக்கலாம். பூசணிக்காய் பவுன் 1.49, வடநாட்டு பவுண்டு 1.29, பாவக்காய், புடலங்காய், கிரீன் பீன்ஸ், பெல் பெப்பர், ஜிஞ்சர், தாமரை கிழங்கு ஒவ்வொன்றும் 2.99 பவுன்ஸாக பெற்றுக்கொள்ள முடியும். வாழைக்காய், மரவள்ளி கிழங்கு, ஸ்வீட் பொட்டேட்டோ, சுக்கினி ஒவ்வொன்றும் 1.99 படி நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். பாய்ச்சங்காய் பவுன் 3.99, முருங்கைக்காய் பவுன் 6.99, கோவா பவுன் 99 சென்ட்ஸ், 10 வாய் டோனி 2.99, 10 உருளைக்கிழங்கு 4.99 பெற்றுக்கலாம். மல்லாரை பண்ணாங்கண்ணி கட்டு 3.99, முருங்கை இலைக்கட்டு 4.99 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில். அதுபோல பல நூற்றுக்கணக்கான மளிகை பிறகு இந்த வாரம் சமபோசா 3.99, டெல்மே சோயா 5.99 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இதுபோல டென் ஃபிஷ் 3.99, 100 கிராம் கோக்கனட் மில்க் பவுடர் 4.49, 8 ரவை 7.99, 4 கடலை பருப்பு 4.99, 750 மில்லி ஆணைக்கோட்டை நெல்லெண்ணெய் 7.99, 6 கரும்பு சீனி 7.99, 900 கிராம் மிளகாத்தூள் 8.99 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இதுபோல 20 சோனா காவேரி சோனா அரிசி 21.99, MD பிராண்டின் 750 மில்லி நெல்லி மிக்ஸ் ஃப்ரூட் மேங்கோ கோடியல் 6.99, MD பிராண்டின் மிக்ஸ் ஃப்ரூட், பேஷன் ஃப்ரூட், மேங்கோ, பைனாப்பிள், ஸ்ட்ராபெரி, பூட் ஆப்பிள் ஜாம் ஒவ்வொன்றும் 500 கிராம் 3.49 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஏராளமான பழங்கள் எல்லாம் விற்பனை ஆகி கொண்டிருக்கின்ற வழியே டென்ட் அமைக்கப்பட்டு ஒரு டென் சேலாக அந்த பழங்களுக்கான விற்பனை இடம்பெறுகிறது. ஒரேஞ்ச் பவுன் 1.29, ஆப்பிள் 1.99, பப்பா பழம் 1.99, கெண்டலு 3.99, ரெட் பிளாக் பிளம் வந்து 2.99, ஏசியன் பிஎஸ் 1.99 நீங்கள் பெற்றுக்கலாம். மாதுளம்பழம் 2.99, 6 அவக்காடு 4.99 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். கையாப்பழ பாக்ஸ் வந்து 4.99, மன்சானா வாழைப்பழம் 1.99, ட்ரகன் ஃப்ரூட் 3.99, ஃப்ரெஷ் டேட் பவுன் 5.99 பெற்றுக்கலாம். வாட்டர்மெலன் 6.99, பலாப்பழம் முழுமையாக பெறுகின்ற பொழுது பவுன் 1.49 பெற்றுக்கொள்ள முடியும். ஃப்ரெஷ்ஷான பச்சைகளிர் 3.99, 10 அடங்கிய பாக்ஸ் வந்து $30. இது போலவே செவ்வளநீர் 4.99, 10 அடங்கிய பாக்ஸ் வந்து $42 நீங்கள் பெற்றுக்கலாம். விலைகள் அனைத்தும் உடனுக்குடன் பெட்டியும் தருகின்றார்கள் நீ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில். சுத்தம் தரம் மலிவுடன் டப் கடன் பின்சந்திப்பில் நீ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் வாரத்தில் 7 திறந்திருக்கும்.
0: நிறைவடையும் நேரம் நெருங்கிவிட்டது ராஜேஷ். சரி, இந்த நேரத்தில் நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய போன்றோம். இன்று நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து நேர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குவதற்கு கலையத்தில்
1: சஞ்சயன் மற்றும் சுரேகா.
0: மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்றுச் செல்லும் நாங்கள்
1: உங்கள் அன்பன் ராஜேஷ்
0: மற்றும் உங்கள் அன்பின் அபர்ணா ஏஜே. நன்றி, நேர்களை வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்.

0: இரண்டையும் ரசிப்போம் நம்ம ஈஸ்ட் எஃப்எம்இல் மனதை வருடும் பாடல்களோடு.
1: Ajax Nissan and Infinity Savings Event 2026 Nissan Rogue SUV கலையும் 0% ரேட்டில் ஃபைனான்ஸ் செய்யுங்கள். ஆனித்து ட்ரிம் 2026 Nissan Kicksும் 0% ஃபைனான்ஸ் ரேட். 2025 Nissan Leaf எலக்ட்ரிக் வாகனங்களை 0% லீஸ் மற்றும் ஃபைனான்ஸ் ரேட்டில் பெறலாம். 2025 Infinity QX50 கள் 0% ஃபைனான்ஸ் அண்ட் லீஸ் ரேட்டில் காத்திருக்கின்றன. கம்ப்ளீட்லி ரீடிசைன் 2026 Nissan Sentra களையும் வந்து பாருங்கள். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் 4 ஆயில் சேஞ்சஸ் இலவசம். தமிழில் பேச முகமது லெபி 4374777960 4374777960.
2: பிக்கரிங்கில் இன்டர்நேஷனல் சில்ட்ரன்ஸ் எக்ஸ்போ 2026 வர்த்தக சாவடிகள், உணவு சாவடிகள், கலை நிகழ்ச்சிகள், விருதுகள் June 13 திகதி பிக்கரிங் செஸ்னட் ஹில் டெவலப்மெண்ட்ஸ் ரெக்ரியேஷன் காம்ப்ளெக்ஸில் காலை 11 முதல் காண வாருங்கள். தொடர்புகளுக்கு 6473093091. ஃப்ரீ என்ட்ரி, ஃப்ரீ பார்க்கிங்.
3: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
4: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
3: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
4: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி
3: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி
4: 416-293-7287
3: மற்றும் 30 நியூ டெல்லி Drive Unit 67 Markham
4: 416-461-6401.
5: டென்டல் ஆர்ட்ஸ் கிளினிக் தமிழ் பேசும் பல் மருத்துவர்கள் கடமையாற்றுகின்றனர். விஸ்டம் டீத் ரிமூவல் உட்பட சகல விதமான பட் சிகிச்சைகளையும் பெற்றுக் கொள்ளலாம். உங்கள் பட் சிகிச்சைகளுக்கான அரசாங்க உதவி திட்டமான CDCP எதிர்வரும் June 30 காலாவதியாவதற்கு முன்பாக உங்கள் அப்பாயின்மெண்ட்களை மேற்கொள்ள அழையுங்கள். சகல விதமான காப்புறுதிகளும் ஏற்றுக் கொள்ளப்படும். டென்டல் ஆர்ட்ஸ் கிளினிக் 3175 Rutherford Drive யூனிட் 36 கான்கோர்ட் வான் மில்ஸ் மோலுக்கு முன்பாக உள்ள பிளாசாவில். டென்டல் ஆர்ட்ஸ் கிளினிக் 905-761-1181 அல்லது 647-884-9080.
1: ரிச்மண்டில் இந்து ஆலயத்தில் முருகப்பெருமான் திருவிழா June 8 திங்கட்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி June 17 புதன்கிழமை மஞ்சம், June 18 வியாழன் மாம்பழ திருவிழா, June 19 வெள்ளி வேட்டை திருவிழா, June 20 சனி சப்பரம், June 21 ஞாயிறு காலை தேர் திருவிழா, திங்கள் காலை தீர்த்த திருவிழாவை தொடர்ந்து June 23 செவ்வாய்க்கிழமை பூங்காவனம், June 24 புதன் வைரவர் மடையுடன் முருகப்பெருமான் திருவிழாக்கள் நிறைவு பெறும். ஆலய தொலைபேசி இலக்கம் 905-883-9109.
6: ஸ்காபரோவில்
7: அகரம் சில்க்,
6: 10,000 சதுர அடியில் பிரம்மாண்டமான காட்சியகம்,
7: பிரைடல் சாரீஸ் லெஹங்காஸ், அனைவருக்குமான புதிய டிசைன் ஆடைகள்,
6: ஃபேஷன் ஜுவல்லரிஸ், விதவிதமான தெரிவுகளில்
7: அகரம் சில்க், மார்னிங் சைட் அண்ட் 401
6: வால்மார்ட் பிளாசாவில், 787 Milner Avenue, யூனிட் சி, ஸ்காபரோ.
7: அகரம், பட்டுக்களின் சிகரம்.

0: நீங்கள் அவளுடன் பார்த்துக் கொண்டிருக்கும்.
1: வணக்கம்.
2: ஒழுங்கா கண்டினியூ.
3: இயற்கை, அரசியல், சினிமா, பொது அறிவென்று பல்வேறு விதமான 8 கேள்விகளோடு உங்களை சந்திக்கும் கலகலப்பான 2 மணி நேரம்.
4: தாங்க முடியலையே.
3: கேள்விக்கான பதிலை 10 வினாடிகளில் சரியாக சொல்லி உங்கள் விருப்ப பாடலை கேட்டு மகிழலாம். சனிக்கிழமைகளில் மதியம் 1 மணி முதல் 3 மணி வரை ஈஸ்ட் FM காற்றலைகளில் வருகிறது வெற்றி பாட்டு.
1: சூப்பரா இருக்குங்க.
2: நன்றி அபர்ணா மற்றும் ராஜேஷ். இனிமையான வணக்கம் என்பது எங்களை. வணக்கம் சுரேகா.
5: வணக்கம் சஞ்சயன். எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க?
5: நானும் நல்ல சுகமா இருக்கிறேன்.
2: அதே சுகத்தோடு நாங்கள் இணைந்திருக்கிறோம். இன்றைய நாளும் வெற்றி பாட்டு நிகழ்ச்சி உங்களுக்காக வெற்றிகரமாக வந்திருக்கின்றது. மறுபடியும் அதே போலவே 8 கேள்விகள் வளமை போல் உங்களுக்காக நாங்கள் எடுத்து வந்திருக்கின்றோம். அந்த 8 கேள்விகளுக்கு நீங்கள் சொந்தக்காரராகலாம். அதில் ஒரு கேள்விக்கு தான், அதாவது 2 மணி நேரத்தில் யாருனாலும் ஒரு ஆள் தான் ஒரு கேள்வி எடுக்கலாம். அந்த வகையில் நீங்கள் வந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இலக்கத்தை தெரிவு செய்வீங்க, கேள்வியை சொல்வோம். சரியான பதிலை நீங்கள் 10 வினாடிகளுக்குள் சொல்லி அந்த வெற்றி பாட்டை வெற்றி கொள்ளலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம்
5: 416-554-4040.
2: சொல்லுவாங்க அந்த பங்குனி வேல் பல்ல காட்டிட்டு அடிக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் இது பங்குனியா இல்லை. ஆனா இருந்தாலும் எங்களுக்கு ஜூன் மாசம் கிட்டத்தட்ட அப்படித்தான் இருக்கும். அந்த பழமொழி இதுக்கு பொருந்தும். 26 டிகிரி செல்சியஸ் ஆயிருக்கிறது. 29 உணர்கின்றோம். கடந்த நாட்களாக வெக்கையின் கோரதாண்டவம். ஆனா இதோட முடிஞ்சதாண்டு கேட்டா தெரியல, பொறுத்திருந்து
5: பார்க்கணும்.
2: அதே போலவே மதியம் 27 டிகிரி செல்சியஸ் ஆகும். பிற்பகல் வேளை 25 டிகிரி செல்சியஸ் ஆகும் வெப்பநிலை இருக்கும் என்றும், நாளை நாள் ஞாயிற்றுக்கிழமை மழையுடன் கூடிய ஒரு பொழுதாக இருக்கும் என்றும், 25 முதல் 30 மில்லிமீட்டர் வரையான மழை பொழிவு இருக்கும் என்றும், 20 டிகிரி செல்சியஸ் அதிகூடிய வெப்பநிலை, அதிகுறைந்த வெப்பநிலை 10 டிகிரி செல்சியஸ்.
5: வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னர் 2% குறைவடைய இருக்கின்றது.
2: அதே போல நாங்கள் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்ல ஈஸ்ட் FM தமிழ், யூடியூபில் ஈஸ்ட் FM 102.7, உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் ஈஸ்ட் FM.ca மூலமாக நீங்கள் எமது வானொலியினுடைய துல்லிய ஒலி தெளிவோடு அந்த நிகழ்ச்சிகளை கேட்கலாம். அதே போலவே அண்ட்ராய்டு, ஆப்பிள், அண்ட்ராய்டு, iOS இயங்குதளங்களை பயன்படுத்துகின்றவர்கள் ஆப்பையும் இலவசமாக டவுன்லோட் பண்ணி நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
5: அலுவலக தொடர்பு இலக்கம் 416-824-1212. ஈஸ்ட் FM 102.7@gmail.com ஊடாகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம்.

0: நேரம் ஒரு மணி 9 நிமிடம். வெற்றி பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கின்றோம்.
1: எவரெஸ்ட் பர்னிச்சர்ஸ் மாபெரும் ஃப்ளோர் கிளியரன்ஸ் சேல்ஸை வழங்குகின்றது. அனைத்து தளபாடங்களும் 50% முதல் கழிவு விலைகளில். அத்துடன் ஒரு வருடத்திற்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளான். புதிய குறைக்கப்பட்ட விலைகளை அறிய காட்சி அறைக்கு செல்லுங்கள். 80 ஃபின்ச்ட்ரீன் ஸ்கொயர் ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்ட்ரீன் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர்.
0: தங்கநகை உலகின் புரட்சி விஜயா ஜுவல்லரி. ஜூன் மாதத்திற்கான தங்க சேமிப்பு திட்டம் ஆரம்பமாகிவிட்டது. மாதம் $200 செலுத்தி 15 மாதங்கள் இடம்பெறும் தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும்போது தங்க மோதிரம் அன்பளிப்பு. அதிர்ஷ்டசாலி ஒருவருக்கு $3000 மதிப்பிலான தங்கநகை பரிசு. தாலிக்கோடி ஓர்டர்களுக்கு செய்கூலி சேதாரமில்லை. அத்துடன் கோல்ட் கோயின் அன்பளிப்பு. ஒரு வருடத்திற்கு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ சலுகையில் மாதாந்தம் பணம் செலுத்தி நகை வாங்கலாம். $5000 மேல் நகை வாங்கும்போது ஆடி 2026 A3 காரை வெல்லும் வாய்ப்பு. மார்க்மெண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி. 416-900-4599. வெற்றி பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கணும். வெற்றி பாட்டில் நீங்களும் எங்களோடு இணைந்து பாடலை வெற்றி கொள்ளலாம். அதுக்கு டாஸ்க் இருக்கு. டாஸ்க் இல்லாமல் நீங்க வெற்றி கொள்ள முடியாது. அதனால நீங்க என்ன செய்யணும் என்றால் இலக்கத்தை 1-8 உங்களிடம் கேள்விகள் இருக்கின்றது. எனவே இலக்கத்தை தெரிவு செய்யலாம். கேள்வியை சொல்வோம். 10 வினாடிகளுக்குள் சரியான பதிலை நீங்கள் சொல்லி அந்த வெற்றி பாட்டை வெற்றி கொள்ளலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம்
1: 4165544040.
0: நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் வழங்கிக் கொண்டிருக்கிற மலிவு விலை பற்றிய தகவல்களை இப்பொழுது நாங்கள் கேட்கலாம்.
2: இந்த வாரத்துக்கான விற்பனை வழங்கும் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் குறிப்பாக மீன் சந்தையில் வருகின்ற பொழுது சூடு மீன் பவுன் 3.80, சுவாப்பாறை பவுண்ட் 7.80, திரளை பவுன் 6.80, பாறை மீன் 6.80, அதுவிலே ஊர்கோழி 6.80, 3 பெறுகின்ற பொழுது 19.90, அதுவிலே ப்ரோயில் சிக்கன் வந்து 3.80 பவுன்ஸாக பெற்றுக்கலாம். சிக்கன் ட்ரம் ஸ்டிக் 3.80, சிக்கன் பிரஸ்ட் 6.90, சிக்கன் லெக் 2.49, போக் பவுன் 4.90, ரால் பவுன் 4.90, கணவாய் 9.90, ஆட்ரிச் பவுன் 10.90 பெற்றுக்கலாம். ஃப்ரெஷ் நோன் நண்டு கொடுவா கிங்ஃபிஷ் ஸ்னாப்பர் கும்பலாப்பாறையை பெற்றுக்கொள்ள முடியும். பாபிக்கு தேவையான அனைத்து மீட் வகைகளும் மரணம் செய்தும் வழங்குகின்றார்கள் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டின் மீன் சந்தையில். அதுவிலே குறிப்பாக பசுமையான மரக்கறிகளை பெற்றுக்கொள்ளலாம். 6 தேசிக்காய் 1.99, 2 குயிக்கம்பர் 99 சென்ட்ஸ், அதுவரை 12 பீஸ் பாக்ஸ் வந்து 5.99 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். தக்காளி பழம் பவுன்ஸ் 1.49, போ பவுன்ஸ் ஃப்ரெஷ் கோன் பேக்கெட் வந்து 2.99 நீங்க பெற்றுக்கலாம். பூசணிக்காய் பவுண்ட் 1.49, அதுபோல நீங்கள் குறிப்பாக பூசணிக்காய் பவுன் 1.49, பட்டர்நட் 1.29 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். பாவக்காய் புடலங்காய் கிரீன் பீன்ஸ் பெல் பெப்பர் ஜிஞ்சர் தாமரை கிழங்கு ஒவ்வொன்றும் 2.99 நீங்க பெற்றுக்கலாம். வாழைக்காய் மரவள்ளி கிழங்கு ஸ்வீட் பொட்டேட்டோ சுக்குனி ஒவ்வொன்றும் பவுண்ட் 1.99 படி நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். பாயிட்டங்காய் பவுன் 3.99, முருங்கைக்காய் 6.99, கோவா 99 சென்ட்ஸ், 10 பவுண்ட்ஸ் வைட்டோனி 2.99, 10 பவுண்ட்ஸ் உருளைக்கிழங்கு 4.99, வல்லாரை பண்ணாங்கானை கட்டு 3.99, முருங்கை இலை 4.99 நீங்க பெற்றுக்கொள்ளலாம் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில் என்பது குறிப்பிடத்தக்கது. அதுவரை பல நூற்றுக்கணக்கான மளிகைப் பொருட்கள் இந்த வாரம் விசேடமாக சமபோசா 3.49, டெல்மே சோயா 5.99, டென் பிஷ் 3.49, 300 கிராம் கோகனட் மில்க் பவுடர் 4.49, 8 பவுண்ட்ஸ் ரவை 7.99, 4 பவுண்ட்ஸ் கடலை பருப்பு 4.99, 750 மில்லி ஆணைக்கோட்டை நெல்லெண்ணெய் 7.99, 6 பவுண்ட்ஸ் கரும்பு சீனி 7.99, 900 கிராம் மிளகாத்தூள் 8.99, 20 பவுண்ட்ஸ் காவேரி சோனா அரிசி 21.99 பெற்றுக்கொள்ளலாம். எம்டி பிராண்டின் 750 மில்லி நெல்லி மிக்ஸ் ஃப்ரூட் மேங்கோ கோடியல் வந்து 6.99 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். எம்டி பிராண்டின் மிக்ஸ் ஃப்ரூட் பேஷன் ஃப்ரூட் மேங்கோ பைனாப்பிள் ஸ்ட்ராபெரி பூட்டாப்பிள் ஜாம் ஒவ்வொன்றும் 500 கிராம் 3.49 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஏராளமான பழங்கள், அதாவது நீங்கள் வெளியே வருகின்ற பொழுது நியூ ஓஷனுக்கு வெளியே ட்ரெண்ட் அமைக்கப்பட்டு ஏராளமான பழங்கள் விற்பனை ஆகி கொண்டிருக்கின்றன. இப்பொழுது ஓரேஞ்ச் 1.99 பவுண்ட்ஸ், ஆப்பிள் 1.99, பப்பாப்பழம் 1.99, கண்டலூப் 3.99, ரெட் பிளாக் பிளம்ஸ் வந்து 2.99, ஏசியன் பியர்ஸ் 1.99, மாதுளம் பழம் 2.99, 6 பீஸ் அவக்கோட 4.99, கொய்யாப்பழ பாக்ஸ் வந்து 4.99, மென்சான வாழைப்பழம் 1.99, ட்ரகன் ஃப்ரூட் 3.99, ஃப்ரெஷ் டேட் பாக் வந்து 5.99 நீங்க பெற்றுக்கலாம். ஓட்டமலன் 6.99, பலாப்பழம் முழுமையாக பெறுகின்ற பொழுது 1.49 படி பவுன்ஸாக பெற்றுக்கலாம். மாம்பழ பாக்ஸை விஷேட விலையில பெற்றுக்கலாம். ஃப்ரெஷ்ஷான பச்சை இளநீர் 3.99, 10 பீஸ் அடங்கிய பாக்ஸ் வந்து $30 நீங்க பெற்றுக்கலாம். அதேபோல செவ்வள நீர் 4.99, 10 பீஸ் அடங்கிய பாக்ஸ் வந்து $42 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். உடனுக்குடன் வெட்டியும் வழங்குகின்றார்கள் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில். சுத்தம் தர மலிவுடன் டாப்ஸ் கொட்டன் பிஞ்சந்தப்பில் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கிறோம்.

0: நேரம் 1:18 இஸ்டெஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். வெற்றி பாட்டு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.
1: இசையமைப்பாளர் வித்யாசாகர் மற்றும் அவரது குழுவோடு கலக்கும் இசை நிகழ்வு ஐக்கிளின் கனடா வழங்கும் அப்படி போடு இம்மாதம் 20 மாலை 6 கிரேட் கனேடியன் கேசினோ ரிசோர்ட்டில் இடம்பெறுகிறது. கார்த்திக், திப்பு, மதுபாலகிருஷ்ணன், புஷ்பவனம் குப்புசாமி, சைந்தவி, ஸ்ரீவர்தினி, பூஜா, அஜய், ஸ்ரீஷா, ஹர்ஷா என பல பாடல்கள் மற்றும் கலைஞர்கள் கலந்து கொள்கின்றனர். வாருங்கள், இசையோடு மகிழ்ந்திருங்கள். வித்யாசாகர் லைவ் இன் கன்சர்ட் நிகழ்ச்சி ஏற்பாடு ஒன்டமன் என்டர்டைன்மெண்ட் மற்றும் வின்ற ப்ரொடக்ஷன். இந்த சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் டிக்கெட்டுகளை பெற ஏதுவாக நண்பகல் தொடக்கம் மாலை 5 வரை நிகழ்வு அலுவலகம் திறந்திருக்கும். இலக்கம் 2225 மார்க்கம் ரோட், யூனிட் 402 என்ற முகவரியில் நேரில் டிக்கெட்டுகளை கொள்வனவு செய்யலாம். எழுதிய விவரங்களுக்கு 416-756-1200. வெற்றி பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கோம். வெற்றி பாட்டில் இணைந்து கொள்கின்ற நேயர் வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். எப்படி? ஓ, நல்ல சுகமா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நலமா இருக்கின்றோம்.
0: இன்றைக்கு வெற்றி பாட்டை வெற்றி கொள்ள எந்த இலக்கத்தை தெரிவு செய்யலாம்? ஃபீஃபா 2026 உலக கிண்ண கால்பந்தாட்ட போட்டிகளை ஆரம்பித்து வைத்த நாடு எது? ஃபீஃபா 2026 உலக கிண்ண கால்பந்தாட்ட போட்டிகளை ஆரம்பித்து வைத்த நாடு எது?
2: மெக்சிகோ.
1: இது இப்ப ரெண்டுக்கு டைம் போட என்ன சொல்றீங்க?
0: உண்மைதான்.
1: சரி, அதாவது வாழ்த்துக்கள் தேவகுமார்.
0: நேர்கள்
1: உலக உலக விஷயங்கள் எல்லாம் டக் டக்குன்னு வச்சிருக்கிறார்களுக்கு உடனே பதிலை சொல்லிடலாம். சரி தேவகுமார், வாழ்த்துக்கள். என்ன பாட்டு கேப்பாங்க?
2: எனக்கு இன்றைக்கு 29 படத்துல இருந்து கேளு செயலி அந்த பாட்டு.
1: சரி, வருகிறது பாடல். நன்றி இணைந்த உடமைக்கு.
2: நன்றி. ஆண்டு
1: நன்றி. 1:20 வெற்றி பாட்டு கடுக்கொண்டிருக்கணும். மிஸ்டர் எஃப்எம் காற்றலையில்
3: மாணவர்களுக்கு ஈஸ்ட் எஃப்எம் விடுக்கும் அறிவித்தல். நீங்கள் ஒலிபரப்பு துறையில் ஆர்வம் உள்ளவரா? கோடை காலத்தில் பகுதி நேர வேலை ஒன்றை செய்யும் எண்ணத்தில் உள்ளீர்கள் என்றால் உங்கள் ரெசுமேயை eastfm102.7@gmail.com க்கு அனுப்பி வையுங்கள். eastfm102.7@gmail.com.
4: எனக்கு அட்டியல், காப்பு, சங்கிலி.
5: அது சரி.
4: உங்களுக்கு ஆடி கார்.
5: என்னது?
4: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
6: 2 நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள்.
7: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
6: அசத்தலான டிசைன் நகைகளை 1 இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கமென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி
7: 416-900-4599.
8: மனோஸ்வர்ணயா மியூசிக்கல் அகாடமி தனது 20 வருடத்தை கொண்டாட இசை முதுகலை மாமணி மனோராணி துஷித்தரன், மகள் ருதுநயா துஷித்தரன் ஆகியோரின் மாணவர்கள் புகழ்பெற்ற சூப்பர் சிங்க பாடகர் மூக்குத்தி முருகனுடன் இணைந்து வழங்கும் ஆரவாரமான இசை நிகழ்ச்சி June 20 மாலை 4 முதல் கர்நாடக இசை, மாலை 5 முதல் சினிமா இசை நடைபெறும் இடம் தமிழிசை கலாமன்ற அரங்கம். இசை வழங்குவோர் 7 இசைக்குழுவினர். தொடர்புகளுக்கு 647-7701.
9: ஸ்காம்ப்ரோவில் சரவண பவன், மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் ஸ்காம்ப்ரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல், நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
10: ஆர்கேஎஸ் சலூனின் புதிய கிளை ஸ்காப்ரோவில் June 1 மகிழ்ச்சிகரமான திறப்பு விழா அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். ஆர்கேஎஸ் சலூன் அண்ட் பாபர்ஷாப், 5650 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், Unit 5, மார்க்கமன் ஷெப்பர்ட் கரையில், சைனீஸ் கல்ச்சரல் சென்டர் முன்பாக ஸ்காப்ரோவில், கண்ணா 416-303-0881, உதயன் 647
5: இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன் சந்திப்பு தமிழில் உரையாட 416-704-8074.
11: East FM 102.7.

0: நிரம்பரும் 28 நிமிடம் வெற்றி பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். வெற்றி பாட்டில் வெற்றி பெற்ற துவக்குமார் வெற்றி பெற்ற பாடல். இந்த பாடல் ஒலித்து வருகின்றது 29 திரைப்படத்துக்காக இடம்பெற்ற பாடல்.
1: உங்கள் ஊர் ஒன்று கூடல்கள் பாடசாலை ஒன்று கூடல்கள் அடங்கலான சமூகம் சார்ந்த நிகழ்வுகளை இஸ்ட்எஃப்எம்க்கு அனுப்பி வையுங்கள். மின்னஞ்சல் istfmcommunity@gmail.com. நிகழ்வுகளுக்கு முன்னதாக வருகின்ற வியாழன் அல்லது வெள்ளிக்கிழமை 8:30 செய்திகளின் பின்னர் அவை இலவசமாக அறிவிக்கப்படும். istfmcommunity@gmail.com.
0: இப்போது தங்கள் பிக்கரிங் சில்ட்ரன் எக்ஸ்போவிலிருந்து தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம். வெற்றி பாட்டு கேட்டுக்கொண்டு வெற்றி பாட்டில் நீங்களும் எங்களோடு இணைந்து பாடலை வெற்றி கொள்வதற்கு அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம்
1: 416-554-4040. எங்களிடம் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு கேள்வி வந்து போய்விட்டது, 6வது கேள்வி வந்து போய்விட்டது. 1-5 என்று 7 கேள்விகள் வந்து எங்களிடம் மீதம் இருக்கின்றது.
0: இப்பொழுது நாங்கள் மீண்டும் நாங்கள் பிக்கரிங் சில்ட்ரன் எக்ஸ்போ பற்றி தகவல்களை கேட்டறிந்து கொள்ளலாம்.
2: இப்போது பிக்கரிங் இல்லையே, செஸ்டர் ஹில் டெவலப்மெண்ட் ரிக்ரியேஷன் சென்டரிலே இன்டர்நேஷனல் சில்ட்ரன்ஸ் எக்ஸ்போ 2026 இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏராளமான கலை நிகழ்ச்சிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. பாடல்கள், ஆடல்கள் சொல்லி கண்ணு கேட்கறதுக்கு விருந்தான அழகழகான நிகழ்ச்சிகள், அதே போன்று ஏராளமான தெரிவு வரவங்களுக்கு இருக்கின்றன. வெண்டர்ஸ் எல்லாம் நிறைந்திருக்கிறார்கள். அவை உங்களுக்கு தேவையான லேட்டஸ்ட் ஆன கலெக்ஷன் சாரிகள் ஆகட்டும், குர்த்தி டாப்ஸ் அப்படின்னு ஏராளமானவை இருக்கின்றன. ஜுவல்லரிஸ் இருக்கின்றது, கிட்ஸுக்கான டாய்ஸ், புக்ஸ், அதே போன்று உணவுகள் எல்லாம் எக்கச்சக்கமாக இருக்கின்றன. ஸ்நாக்ஸ் வகைகள் ஆகட்டும் அல்லது வந்து மெயின் டிஷஸ் சொல்லி ஏராளமான தெரிவுகள் நிறைந்திருக்கின்றன. நீங்கள் வர வேண்டிய இடம் பிக்கரிங்கிலே செஸ்ட்நட் ஹில் டெவலப்மெண்ட் ரிக்ரியேஷன் சென்டர். இது வந்து 1867 வேலி ஃபார்ம் ரோடிலே அமைந்திருக்கின்றது. ஏராளமான பார்க்கிங்கும் இலவச பார்க்கிங்ஸ் எல்லாம் உங்களுக்கு நிறைந்திருக்கின்றன. ஃப்ரீ என்ட்ரி என்பதும் குறிப்பிடத்தக்கது. இன்டர்நேஷனல் சில்ட்ரன்ஸ் எக்ஸ்போ 2026 11:00 வரைக்கும் இடம்பெறப் போகிறது. கிட்ஸுக்கான டாய்ஸ் ஆகட்டும், புக்ஸுகள், அதே போன்ற ஏராளமான சாரீஸ், ஜுவல்லரிஸ், ஃபேன்சி ஐட்டம்ஸ் சொல்லி எக்கச்சக்க கலெக்ஷன்ஸ் இங்கே இருக்கின்றன. கலை நிகழ்ச்சிகள் தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. வர வேண்டிய இடம் இது வந்து 11:00 வரைக்கும் இடம்பெற இருக்கிற நிகழ்வு பிக்கரிங்கிலே செஸ்ட்நட் ஹில் டெவலப்மெண்ட் ரிக்ரியேஷன் சென்டர், 1867 வேலி ஃபார்ம் ரோடிலே நீங்கள் வரலாம். வெஸ்ட் சலோன் என்ட்ரன்ஸ் ஊடாக வரும்போது நேரடியாக ஹாலுக்குள்ளே நீங்கள் வர முடியும்.
3: இசையெங்கும் கேட்கும் இசை istfm.ca. East FM தமிழ் செய்திகள்.
0: கனடாவிற்கும் அயர்லாந்துக்கும் இடையில் செயற்கை நுண்ணறிவு, மருந்தாக்கவியல், உயிரியல் தொழில்நுட்பம் மற்றும் உணவு பாதுகாப்பு ஆகிய துறைகளில் புதிய ஒப்பந்தம் எட்டப்பட்டுள்ளதாக பிரதமர் மாக்ரானி அறிவித்துள்ளார். உயிரியல் விஞ்ஞானம் சார்ந்த துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையிலான கூட்டுறவு மேலும் விரிவுபடுத்தப்படும் என்றும் கனடிய பிரதமர் கூறியுள்ளார்.
1: தமிழ்நாட்டில் முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைத்ததை எண்ணி மக்கள் வேதனையில் உள்ளதாக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் மீண்டும் தெரிவித்துள்ளார். தாவேகாவுக்கு வாக்களித்தவர்களும் ஏன் வாக்களித்தோம் என்று கவலைப்படுவதாகவும், தாவேகாவிடமிருந்து மக்களை காப்பாற்ற வேண்டிய நிலை உள்ளதாகவும் திமுக மகளிர் அணியின் கூட்டத்தில் அவர் கூறியுள்ளார். இந்நிலையில் முன்னாள் எம்எல்ஏ மு க ஸ்டாலின் பொறாமையில் அழுது கொண்டும் கதறிக்கொண்டும் உள்ளதாக தமிழக வெற்றிக் கழகம் சாடியுள்ளது. மக்கள் பணத்தினை கொள்ளையடித்த திமுக திருட்டு மாடலை தமிழக மக்கள் சுக்கு நூறாக கிழித்து எறிந்துவிட்டதாக அது தெரிவித்துள்ளது.
0: இலங்கையின் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்த விசாரணைகளில் விமல் வீரவன்ச, உதயகம்மன் வில போன்றவர்கள் இடையூறுகளை ஏற்படுத்துவதாக அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் விசனம் வெளியிட்டுள்ளது. தமது அரசியல் வாழ்க்கைக்கு ஆபத்து வந்துவிடும் என்ற பயத்தில் இவர்கள் திடீர் மனிதாபிமானியாக மாறியுள்ளதாக அது தெரிவித்துள்ளது.
3: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
4: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.

0: திசையெங்கும் கேட்கும் இசை உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள். நீரோ குமார், 6479826476. 10க்கு மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார், 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
1: ஏஜாக்ஸ் மிட்சுபிஷியில் கனடாவின் நம்பர் ஒன் PHEV களை 1.49% ரேட்டில் வாராந்தம் $108 பிளஸ் டாக்ஸில் இருந்து பைனான்ஸ் அல்லது லீஸ் செய்யுங்கள். 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸ். மார்க்கெட்டிலேயே சீப்பஸ்ட் SUV-யை பெஸ்ட் வாரண்டியுடன் பெறும் வாய்ப்பாக 2026 RVR களை வாராந்தம் $78 பிளஸ் டாக்ஸில் இருந்து 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸுடன் பெற்றுக் கொள்ளுங்கள். அனைத்து புதிய வாகன கொள்வனவுகளுக்கும் விசேட பரிசுகளும் காத்திருக்கும். ஆமட் தம்சீன்,
2: 437-860-7002. நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். ஆல் மை பிளைண்ட்ஸ், நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைன்ஸ் as low as $49 முதல். Free estimation, free installation, conditions apply. 191 Nagar Avenue, Unit 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
3: ஹாய், எப்படி இருக்கீங்க? பிள்ளைகள் எல்லாம் நல்லா வளர்ந்திருப்பினம் என்ன?
4: ஓமோ, இப்ப வீட்டுல சும்மா இருக்கிறதான் கஷ்டமா இருக்கு. பிரயோசனமா ஏதாவது செய்யலாமன்னு யோசிக்கிறேன்.
3: அதுக்கு என்னட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு. GRS காலேஜ்ல ஃபுட் சர்வீஸ் வர்க்கர் சர்டிபிகேட் கோர்ஸ் செய்யுங்க. ஃபுல்லி ஆன்லைன் கோர்ஸ், 100 hours கேரண்டீட் பிளேஸ்மெண்ட். ஹெல்த் கேர் செக்டர்ல இருக்கிறதால நிறைய வேலை வாய்ப்புகளும் இருக்கு. இப்பவே கால் பண்ணுங்க GRS காலேஜ், 416-292-2455. 416-292-2455.
0: வித்யாசாகர் லைவ் இன் கான்சர்ட். ஐ கிளீன் கனடா வழங்கும் அப்படி போடு. இசையமைப்பாளர் வித்யாசாகர் மற்றும் அவரது குழுவோடு களமிறங்கி கலக்கும் இசை நிகழ்வு June 20 மாலை 6 மணிக்கு கிரேட் கனடியன் கேசினோ ரிசார்ட்டில். கார்த்திக், திப்பு, மதுபாலகிருஷ்ணன், புஷ்பவனம், குப்புசாமி, சாய்ந்தவி, ஸ்ரீவர்தினி, பூஜா, அஜய், ஸ்ரீஷா, ஹர்ஷ, இன்னும் பல பாடகர்கள். வாருங்கள், இசையோடு மகிழ்ந்திடுங்கள். June 20 மாலை 6 மணிக்கு கிரேட் கனடியன் கேசினோ ரிசார்ட்டில். நிகழ்ச்சி ஏற்பாடு வீந்திரா ப்ரொடக்ஷன், வாண்டமன் என்டர்டெயின்மெண்ட். விவரங்களுக்கு 416-756-1200, 416-756-1200.
5: ஆரதி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹங்கா ஷோட் ஷால்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா, பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரதியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ. 4163354653. ஆரதி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும் இடம்.
6: வீக்கெண்ட் ஈஸ்ட் FM 102.7.

0: 1:45 இஸ்டெஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். வெற்றி பாட்டு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.
1: இசையமைப்பாளர் வித்யாசாகர் மற்றும் அவரது குழுவோடு கலக்கும் இசை நிகழ்வு எக்லின் கனடா வழங்கும் அப்படி போடு இம்மாதம் 20 மாலை 6 கிரேட் கெனடியன் கேசினோ ரிசோர்ட்டில் இடம்பெறுகிறது. கார்த்திக், திப்பு, மதுபாலகிருஷ்ணன், புஷ்பவனம் குப்புசாமி, சைந்தவி, ஸ்ரீவர்தினி, பூஜா, அஜய், ஸ்ரீஷா, ஹர்ஷா என பல பாடகர்கள் மற்றும் கலைஞர்கள் கலந்து கொள்கின்றனர். வாருங்கள், இசையோடு மகிழ்ந்திருங்கள். வித்யாசாகர் லைவ் இன் கன்சர்ட். நிகழ்ச்சி ஏற்பாடு வாண்டமன் என்டர்டெயின்மெண்ட் மற்றும் வென்ற ப்ரொடக்ஷன். இந்த சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளை டிக்கெட்டுகளை பெற ஏதுவாக நண்பகல் தொடக்கம் மாலை 5 வரை நிகழ்வு அலுவலகம் திறந்திருக்கும். இலக்கம் 2225 மார்க்கம் ரோட், யூனிட் 402 என்ற முகவரியில் நேரடி டிக்கெட்டுகளை கொள்முதல் செய்யலாம். மேலதிக விவரங்களுக்கு 416-756-1200. வெற்றி பாட்டு கடுகொண்டிருக்கணும். வெற்றி பாட்டில் நீங்களும் வெற்றி பாடலை வெற்றி கொள்வதற்கு இலக்கத்தை தெரிவு செய்ய வேண்டும். இலக்கத்தை தெரிவு செய்யுங்கள், கேள்வியை சொல்வோம். 10 சரியான பதிலை சொல்லி நீங்களும் வெற்றி பாட்டை வெற்றி கொள்ளலாம். அழைக்கலாம், அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம்
0: 416-554-4040.
1: நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் வழங்கிக் கொண்டிருக்கிற மலிவு விலை பற்றிய தகவல்களை கேட்டறிந்து கொள்ளலாம்.
2: இந்த வாரத்துக்கான விற்பனை வழங்கும் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் மீன் சந்தில் வருகின்ற பொழுது, குறிப்பாக சூட மீன் பவுன் 3.99, திரளை பவுன் 6.99, பாறை மீன் 6.99, ஊர்கோழி 6.99 மூன்றை படுகின்ற பொழுது 19.99, அதே போல சிக்கன் ட்ரம்ஸ்டிக் 3.99, சிக்கன் பிரஸ்ட் 6.99, சிக்கன் லெக் 2.49, போக் பவுன் 4.99, பால் பவுன் 4.99, கணவாய் பவுன் 9.99, ஆட்டுச்சி பவுன் 10.99. நீங்க பெற்றுக்கலாம். ஃப்ரெஷ் ரோன், நண்டு, சிரோன், கொடுவா, கிங் பிஷ்ன, கும்பலாப்பாறை என்று சொல்லி நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். பாபிக்கு தேவையான அனைத்து மீட் வகைகளையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதே போல குறிப்பாக பசுமையான மரக்கறி இந்த வாரம் 6 பேசிக்கு 1.99, 2 குயிக்கம்பர் 99 சென்ஸ், 12 பீஸ் அடங்கிய பாக்ஸ் வந்து 5.99 நீங்கள் பெற்றுக்கலாம். தக்காளி பழம் பவுன் 1.49, போபீஸ் ஃப்ரெஷ் கோன் 2.99, பூசணிக்காய் பவுன் 1.49, பட்டர்நாட் பவுன்ஸ் 1.29 நீங்கள் பெற்றுக்கலாம். பாவக்காய், புடலங்காய், கிரீன் பீன்ஸ், பெல் பெப்பர், ஜிஞ்சர், தாமரை கிழங்கு ஒவ்வொன்றும் 2.99 படி நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். வாழைக்காய், மரவள்ளி கிழங்கு, ஸ்வீட் பெட்டோ, சுக்கினி ஒவ்வொன்றும் 1.99 பெற்றுக்கலாம். பாய்த்தங்காய் 3.99 பவுன்ஸாக பெற்றுக்கலாம். முருங்கைக்காய் பவுன் 6.99, கோவா பவுன் 99 சென்ஸ் பெற்றுக்கொள்ள முடியும்.

பெற்றுக்கொள்ளலாம். அதே போல பல வகையில் குறிப்பாக ஆரஞ்சு பழம் 1.99, ஆப்பிள் 1.99, பப்பாப்பழம் 1.99, சண்டலூப் 3.99, ஏசியன் பியர்ஸ் 1.99, மாதுளம்பழம் 2.49, ரெட் பிளாக் பழம் 2.99, கொய்யாப்பழ பாக்ஸ் 4.99, மன்சானா வாழைப்பழம் 1.99, ரகுன் ஃப்ரூட் 3.99, ஃப்ரெஷ் டேட் பேக்கெட் 5.99, வாட்டர்மெலன் 6.99, பலாப்பழம் முழுமையாக பிறகுன்ற பழுது 1.49 படி நீங்க பெற்றுக்கொள்ளலாம். மாம்பழ பாக்ஸை விஷயட விலையில பெற்றுக்கொள்ள முடியும். ஃப்ரெஷ்ஷான பச்சை இளநீர் 3.99, 10 பீஸ் அடங்கிய பாக்ஸ் 30 டாலருக்கு நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். செவ்வளவு நீர் 4.99, 10 பீஸ் அடங்கிய பாக்ஸ் 42 டாலருக்கு நீங்க பெற்றுக்கொள்ளலாம். என்னும் ஏராளமான பொருட்களை கூட நேரடியாக வருகின்ற பொழுது பெற்றுக்கொள்ள முடியும். நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில் ஏராளமான சமையலர் உபகரணங்கள், மட்பாண்டு சமையலர் உபகரணங்கள், பூஜை பொருட்கள், சுவாமி போலங்களை பெற்றுக்கொள்ளலாம். சுத்தம் தரம் மலிவுடன் டாப்ஸ் கோட் அண்ட் பிஜந்தபில் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.

0: and only Weekend Wonder. Weekend East FM. Where are
1: you? Weekend East FM.
0: 102.7. Weekend East FM.
2: The greatest radio station.
3: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. 416-817-5060. You are in good hands with Allstate.
4: கேம்சோனிக்ஸ் செக்யூரிட்டி கேமரா இல்லங்களையும் வியாபார நிறுவனங்களையும் வாகனங்களையும் 24 மணி நேரமும் திருட்டில் இருந்து பாதுகாப்பான முறையில் கண்காணிக்க அதிநவீன AI தொழில்நுட்பத்துடன் கூடிய செக்யூரிட்டி கேமரா, செக்யூரிட்டி கிளாஸ் டோர் ஃபில்ம்ஸ், டூ வே ஆடியோ சிஸ்டம்ஸ், அலாரம் சிஸ்டம், கலர் நைட் விஷன், 24 hours ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங் வசதியுடன் மொபைல் ஆப் ஊடாகவும் பார்வையிடும் வசதி. கேம்சோனிக்ஸ் 18 வருட அனுபவம் கொண்ட நிறுவனம். ப்ரொஃபஷனல் இன்ஸ்டாலேஷனுக்கு ரஜீவ் சிவராசா. 6 4 7 3 0 2 5 7 4 8 6 4 7 3 0 2 5 7 4 8. Camsonics.com.
5: Welcome to New Ocean Supermarket.
6: எல்லாம் நல்ல மலிவா தான் இருக்குது. நீர் அந்த பக்கம் போய் பைத்தங்காய தேடும், நான் இந்த பக்கம் போய் பருப்பு தீர்றேன்.
7: அதெல்லாம் தேவையில்லை, எல்லாம் ஒழுங்கா அடுக்கி வச்சிருப்பி, நம்ம குழப்பம் இல்லாம எடுக்கலாம். வாங்கோ,
6: மரக்கறி எல்லாம் நல்ல புதுசாயும் மலிவாயும் இருக்கு.
7: மீன் எல்லாம் கூட ஃப்ரெஷ்ஷா இருக்கு, விலையும் குறைவு.
6: கன்வீனியன்ஸ் ஸ்டோரும் இருக்கு.
7: இங்க இவ்வளவு சாமான் வாங்கியும் பில் எவ்வளவு குறைவுன்னு பாத்தீங்களா?
8: சுத்தம், தரம், மலிவுடன் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட், டப்ஸ்கோட் அண்ட் பிஞ்ச் ஸ்கார்ப்ரோ. இப்போது ஸ்கிப் ஊடாக ஆன்லைனிலும் ஆர்டர் செய்யலாம்.
9: MNAA Truck and Trailer Parts மற்றும் GKJ Services இன் புதியதோர் பரிமாணம். 5-star tours, Canada, USA கான Paris Wedding Tours போன்ற சகல பயண தேவைகளுக்கும் நாடுங்கள். Luxury Reclining Seats உடன் 11 பேர் பயணிக்கும் வசதி. 16 பேர் பயணிக்க லிமோ சீட், சவுண்ட் சிஸ்டம், லைட் ஸ்கூலர்ஸ் உடன் பார்ட்டி பஸ். குடும்பங்கள் மற்றும் நண்பர்கள் நீண்ட தூரம் பயணிக்க 24 பேருக்கான வாகனங்கள். வெடிங் மற்றும் சுற்றுலா பயணங்களுக்கான பஸ் சேவைகள் அனுபவமிக்க டிரைவர்ஸ் உடன் வழங்கப்படுகின்றன. 5-star Our tours. 416-474-1398. 416-821-6929.
10: ஸ்கார்ப்ரோவில் வார்டன் அண்ட் ஃபின் சந்திப்பில் உங்கள் குடும்பத்திற்காக நம்பிக்கையுடனும் அனுபவத்துடனும் ஒரு புதிய மருத்துவ மையம் திறக்கப்பட்டுள்ளது.
11: டாக்டர் பாலா அவர்களின் மேலாண்மையில் செயற்படும் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் உங்கள் உடல் நலத்திற்கும் பல் நலத்திற்கும் சிறந்த ஒரே இடம்.
10: ஓபன் 7 days a week, காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. வாக்இன்ஸ் வெல்கம், அப்பாயின்மெண்ட்ஸ் வெல்கம்.
11: புதிய பேஷண்ட்ஸ் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார்கள்.
10: BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ், 3430 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், சுவீட் 6A, ஸ்கார்ப்ரோ. 416-649-63
12: ஹைஃபை பார்பர்ஷாப் சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹைஃபை பார்பர்ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹோர்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹைஃபை பார்பர்ஷாப். ரமேஷ், 437-243-1719. 437-243-1719.
13: வானலையில் தமிழ் வாசம், தமிழ் வாசம் ஈஸ்ட் FM 102.7. 102.7.
14: ஒரு மணி 57 நிமிடம். வெற்றி பாட்டு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.
15: அடுத்த நேரம் நாங்கள் நினைத்துக் கொள்ளலாம். சின்ன வணக்கம்.
16: வணக்கம், நலமா? நீங்க இருவரும்
14: நல்ல சுகமா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கீங்க சின்ன?
16: நலமோட இருக்கோம்.
14: இன்னைக்கு எந்த இலக்கத்தை தெரிவு செய்யலாம்? உலகில் அதிக பயணிகள் அல்லது வாடிக்கையாளர்களை கொண்ட ஏர்லைன் எது? உலகில் அதிக பயணிகள் அல்லது வாடிக்கையாளர்களை கொண்ட ஏர்லைன் எது?
16: சரி, மாறிவிடும்.
15: சும்மா அடிச்சு விடுவோம். எனக்கு அந்த அப்ரோச் பிடிச்சிருக்கு நல்லா. ஆனா பதில் தான் போல.
14: அவர் கொஞ்சம் கெதிரா சொல்லி இருந்தாரண்டா, அந்த டைமுக்குள்ள இன்னும் ரெண்டு ஆப்ஷன் நாங்க
15: கொடுத்துருக்கோம். சரி, நன்றி சின்ன, நன்றி இணைந்து கொண்டமைக்கு.
16: நன்றி, வணக்கம்.
15: எல்லாமே ட்ரை தானே நமக்கு. உலகிலே அதிக பயணிகள் அல்லது வாடிக்கையாளர்களை கொண்ட விமான நிறுவனம் எது என்பதுதான் அந்த கேள்வியாக இருந்தது. அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் இது ஆண்டுக்கு சுமார் 275 மில்லியன் பயணிகளுக்கு மேல் சேவையை வழங்குகின்ற ஒரு நிறுவனம் தான் இந்த அமெரிக்கன் ஏர்லைன்ஸ். இதுதான் உலகத்திலே அதிக பயணிகள் அல்லது வாடிக்கையாளர்களை கொண்ட ஒரு ஏர்லைனாக இருக்கின்றது. இதுதான் சரியான பதில். 1:58 ஏஸ்டெஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். வெற்றி பாட்டு ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. சரி, இப்போ 1-6 போயிட்டுது. விஜயம் இருக்கிற நம்பர் எல்லாம் என்ன சுரேகா?
14: 2, 3, 4, 5, 7, 8 அப்படின்னு சொல்லி எங்கள்கிட்ட 6 இலக்கம் வந்து அப்படியே பத்திரமா நாங்க வச்சிருக்கோம்.
15: பத்திரமா வைக்கல, உங்களுக்காக தான்
14: வச்சிருக்கோம்.
15: பத்திரப்படுத்துறது நீங்க பிரயோகப்படுத்துறதும் இன்னொரு மனிதத்தில் இருக்கு. இணைந்து கொள்ளலாம். வணக்கம், தொலைபேசி இலக்கம்
14: 4165544 4040.

0: 2:03 இஸ்ட் எஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். வெற்றி பாட்டு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.
1: காலநிலை என்ன சொல்கிறது? 28 டிகிரி செல்சியஸ் ஆயிருக்கிறது. டொராண்டோ 30 உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். அதே போலவே எரிபொருள் விலையில
0: 2% குறைவடைய இருக்கின்றது. அந்த வார்த்தையை கேட்டாலே ஒரு சந்தோஷம் தான்.
1: சந்தோஷம் சந்தோஷம். சரி, இப்பொழுது நாங்கள் ஷியானை இணைத்துக் கொள்ள போகிறோம். அடுத்து நேராக வணக்கம்.
2: வணக்கம் சஞ்சய், நான் சுரேகா. இருவருக்கும்
0: எப்படி இருக்கிறீங்க ஷியான்?
2: சும்மா இருக்கும், கொஞ்சம் முக்கியம் கிடக்கு, உங்களுக்கு பேசிக்கிறே இருக்கும் வீட்டுக்குள்ள.
1: சரி, எந்த இலக்கத்தை நீங்க தெரிவு செய்ய போறீங்க?
2: இலக்கம் 7.
1: இலக்கம் 7.
0: FIFA 2026 உலக கிண்ண கால்பந்தாட்டத்தில் அதிக போட்டிகள் நடைபெறும் நாடு எது? FIFA 2026 உலக கிண்ண கால்பந்தாட்டத்தில் அதிக போட்டிகள் நடைபெறும் நாடு எது?
1: நம்மட அயலவர். வாழ்த்துகள் ஷான், வாழ்த்துகள்.
2: நன்றி நன்றி.
1: எனக்கு பிடிச்சதையாதான் நம்ம அயலவர். சூப்பர்.
0: என்ன அடிதடி நடந்தாலும் அது நம்ம அயலவர் தானே சஞ்சய்.
1: அது சரி, நான் ஒண்ணுமே சொல்லலையே. சரி ஷான், என்ன பாட்டுக்க போனாங்க இன்றைக்கு?
2: பாட்டு வந்து உங்களோட நம்பர்ல வெரி மென்
1: 10. தொடர்ச்சியாக உங்களை இணைத்துக் கொள்ள ஆவலாக காத்திருக்கின்றோம். இப்ப 7 சுரேகா, ஆனா 7 வெற்றி பெற்றிருக்கு. 7 வெற்றி வெற்றி அதாவது ஃபீஃபான்னு சொல்லி வந்தாலே எங்கட நேர்கள் ரொம்ப அப்டேட்டா தான் இருக்கிறாங்க. நல்லா இருக்கு.
0: நிச்சயமா
1: ஏஜாக்ஸ் ஆப்டிமாட்டின் 4வது ஆண்டு பூர்த்தியை முன்னிட்டு நாளை ஞாயிற்றுக்கிழமை காலை 10 முதல் 5 வரை இந்த ஆண்டின் மெகா சேல். பிராண்ட் நேம் சன்கிளாசஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் $120. RXSV பை ஃபோக்கல் அல்லது ப்ரோக்ரஸிவ் இன்ஹவுஸ் ஃப்ரேம்ஸ் பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ. சிங்கிள் விஷன் சன்கிளாசஸ் அப் டு 50% ஆஃப் ஆல் டிசைன் ஆஃப் ஃப்ரேம் கிரேட் டீலில். ஐ எக்ஸாமுக்கு $60. சீனியர் கெட் ஃப்ரீ ஃப்ரேம். கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி கண் பரிசோதனை செய்ய முடியும். நாளை ஞாயிற்றுக்கிழமை ஏஜாக்ஸ் ஆப்டிமாட்டில் மட்டுமே இந்த அரிய வாய்ப்பு. 1901 Harwood Avenue North ஏஜாக்ஸில் ஹவுட் அண்ட் டாண்டர் சந்திப்பில். 905-428-3131.
0: தங்க நகையுலகின் புரட்சி விஜயா ஜுவல்லரி. ஜூன் மாதத்திற்கான தங்க சேமிப்பு திட்டம் ஆரம்பமாகிவிட்டது. மாதம் $200 செலுத்தி 15 இடம்பெறும் தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும்போது தங்க மோதிரம் அன்பளிப்பு. அதிர்ஷ்டசாலி ஒருவருக்கு $3000 மதிப்பிலான தங்க நகை பரிசு. தாலிக்கொடி ஆர்டர்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை, அத்துடன் கோல்ட் காயின் அன்பளிப்பு. ஒரு வருடத்திற்கு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ. சலுகையில் மாதாந்தம் பணம் செலுத்தி நகை வாங்கலாம். 5000 மேல் நகை வாங்கும் போது ஆடி 2026 A3 காரை வெல்லும் வாய்ப்பு. மாக்கமன் ஸ்டீல் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி. 416-900-4599. 416-900-4599.

0: 2:12 வெற்றி பாட்டோடு இணைந்திருக்கின்றோம். வெற்றி கொள்ளலாம் பாடலை. என்ன செய்யணும்? நீங்க அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம்
1: 416-554-4040.
0: அதே போலவே எங்களிடம் இருக்கின்ற இலக்கங்கள் என்ன என்ன சொல்லி பார்த்தால், 2-3-4-5-8 அவ்வளவுதான் இருக்கு,
1: அவ்வளவுதான்.
0: எனவே நீங்களும் உங்களோடு இணைந்து கொள்ளலாம்.
1: 416-554-4040.
0: இசையமைப்பாளர் வித்யாசாகர் மற்றும் அவரது குழுவோடு கலக்கும் இசை நிகழ்வு ஐக்ளின் கனடா வழங்கும் அப்படி போடு இம்மாதம் 20 மாலை 6 மணிக்கு கிரேட் கெனடியன் கேசன் ரிசோர்ட்டில் இடம்பெறுகிறது. கார்த்திக் திப்பு, மதுபாலகிருஷ்ணன், புஷ்பவன குப்புசாமி, சைந்தவி, ஸ்ரீவர்தினி, பூஜா, அஜய், ஸ்ரீஷா, ஹர்ஷா என பல பாடகர்கள் மற்றும் கலைஞர்கள் கலந்து கொள்கின்றார்கள். வாருங்கள், இசையோடு மகிழ்ந்திருங்கள். வித்யாசாகர் லைவ் இன் கன்சர்ட் நிகழ்ச்சி ஏற்பாடு வாண்டர்மேன் என்டர்டெயின்மெண்ட் மற்றும் வென்ற ப்ரொடக்ஷன். இந்த சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் டிக்கெட்டுகளை பெற ஏதுவாக நண்பர்கள் தொடக்கம் மாலை 5 மணி வரை நிகழ்வு அலுவலகம் திறந்திருக்கும். இலக்கம் 2225 மார்க்கம் ரோட், யூனிட் 402 என்ற முகவரியில் நேரில் டிக்கெட்டுகளை கொள்வனம் செய்யலாம். மேலதிக விவரங்களுக்கு 416-756-1200.
1: எவரெஸ்ட் பர்னிச்சர்ஸ் மாபெரும் ஃப்ளோர் கிளியரன்ஸ் சேலை வழங்குகின்றது. அனைத்து தளபாடங்களும் 50% முதல் கழிவு விலைகளில். அத்துடன் ஒரு வருடத்திற்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளான். புதிய குறைக்கப்பட்ட விலைகளை அறிய காட்சி அறைக்கு செல்லுங்கள். 80 ஃபின்ச் ஸ்ட்ரீட் ஸ்கொயர் ஃபின்ச் அண்ட் ஃபின்ச் ஸ்ட்ரீட் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர்.
0: இப்போ நாங்கள் கரணை இணைத்துக் கொள்கின்றோம். வணக்கம் கரண்.
2: வணக்கம், எப்படி இருவரும்? நலமா?
1: நல்ல சுகமா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கிறீங்க கரண்?
2: நானும் நலமா இருக்கிறேன். நல்லா நிகழ்ச்சிகள் போய்கொண்டிருக்குது.
0: நன்றி, நன்றி. சொல்லுங்க, உங்களுக்கு எந்த இலக்கம் வேணும்?
2: எனக்கு 8.
1: பூ விற்பனை உச்சம் தொடும் தினம் எது? பூ விற்பனை உச்சம் தொடும் தினம் எது?
2: அது பிப்ரவரி.
0: பிப்ரவரி என்ன என்ன தினம்?
2: அது காதல் தினம்.
0: அக்கா எப்படி
1: எப்படி சொன்னாரு?
0: என்ன பாட்டு கேப்பாங்க?
2: எனக்கு பாரதி ராஜா அந்த இது அண்டைக்கு நடந்த இது அவருக்கு நினைவஞ்சலிய தெரிஞ்சு செலுத்திக்கொண்டு அவர் தயாரிச்ச படம் சுவாஜிய வச்சு நடிச்ச
0: முதல் மரியாதை
2: படத்துல இருந்து பூங்காற்று திரும்புமா பாட்டு.
0: பூங்காற்று திரும்புமான்னு நீங்க திரும்பி பாக்குறீங்க.
2: வெயின் பாட்ட விரும்புமா?
0: சரி, பாடல் வரும். நன்றி, இணைந்து கொண்டமைக்கு
2: நன்றி. நன்றி,
0: நன்றி. மீண்டும் வாழ்த்துக்கள். பாருங்க, எங்கட நேர்கள் எல்லாம் எப்படி அடுத்தடுத்து அப்படி வருது,
1: இப்படி வேகமா போய்கொண்டிருக்கு.
0: பிப்ரவரி நான் கொஞ்சம் திடுக்கிட்டுட்டேன், சொல்ல மாட்டாரோ அப்படி. என்ன பொதுப்படியா சொன்னா அப்படி எடுத்துக்கொள்ளல. அதனே என்ன தினம் வந்து ஸ்பெசிபிக்கா சொல்லணும், சொல்ல மாட்டாரோ சொல்லிச்சு. நான்
1: சொல்லிட்டேன்,
0: அங்க இருக்கிறார். சரி, மூணு வாழ்த்துக்களோடு நாங்கள் நீங்களும் தொழிற்சியாக இணைந்து சரியான பதிலை சொல்லி 10 வினாடிகளுக்குள் சரியான பதிலை சொல்லி வெற்றி பாட்டை வெற்றி கொள்ளலாம். அளிக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம்
1: 416-554-4040.
0: நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் வழங்கிக் கொண்டிருக்கிற மலை விற்பனை பற்றிய தகவல்களை கேட்டறிந்து கொள்ளலாம்.
3: இந்த வாரத்துக்கான விற்பனை வழங்கும் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் மீன் சந்தை வருகின்ற பொழுது சூட மீன் பவன் 3.99 திறனி 6.99 பாறை மீன் 6.99 ஊர்கோழி 6.99 மூன்றை பெறுகின்ற பொழுது 19.99 அதே போல சிக்கன் ட்ரம்ஸ்டிக் 3.99 சிக்கன் பிரஸ்ட் 6.99 சிக்கன் லெக் 2.49 போக் பவுன் 4.99 ரால் பவுன் 4.99 கனவாய் 9.99 அதே போல ஆட்டிறைச்சி பவுன் 10.99 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். அதே போல ஃப்ரெஷ் லோன் நண்டு ஸ்ரோன் கொடுவா கிங் ஃபிஷ் கும்பலா பாறை என்று சொல்லி நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். பாபிக்குக்கு தேவையான அனைத்து மீட் வகைகளையும் இப்பொழுது வருகின்ற பொழுது நீங்க பெற்றுக்கொள்ளலாம். பசுமையான மரக்கறிகளை பெற்றுக்கொள்ள முடியும். 6 தேசிக்காய் 1.99 2 குயிக்கம்பர் 99 cents நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். அல்லது 12 பீஸ் அடங்கிய பாக்ஸ் வந்து 5.99 தக்காளி பழம் பவுன் 1.49 போ பீஸ் ஃப்ரெஷ் கோன் பாக்கெட் வந்து 2.99 பூசணிக்காய் பவுன் 1.49 பட்டர் நட் 1.29 நீ பெற்றுக்கலாம். பாவக்காய் புடலங்காய் கிரீன் பீன்ஸ் பெல் பெப்பர் ஜிஞ்சர் தாமரை கிழங்கு ஒவ்வொன்றும் 2.99 படி நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். வாழைக்காய் மரவள்ளி கிழங்கு சுவி பெட்டோ சுத்தினி ஒவ்வொன்றும் 1.99 படி பெற்றுக்கொள்ளலாம். பைட்டங்காய் பவுன் 3.99 முருங்கைக்காய் பவுன் 6.99 கோவா பவுன் 99 cents நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். 10 பவுன்ஸ் ஒயிட் ஓனி 2.99 10 பவுன்ஸ் உருளைக்கிழங்கு 4.99 வல்லாரை பொன்னாங்கனை கட்டு 3.99 முருங்கீரைக்கட்டு 4.99 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். அதுவரை குறிப்பாக மளிகை பொருட்களில் சமப்போசா 3.499 டெல்மே சோயா 5 தொண்ணூற்றி ஒன்பது கொள்ளலாம். டென்பீஸ் மூன்று நான்கு தொண்ணூற்றி ஒன்பது. முன்னூறு கிராம் கோகனமிக் பவுடர் நான்கு நாற்பத்தி ஒன்பது. எட்டு பவுன்ஸ் ரவை ஏழு தொண்ணூற்றி ஒன்பது. நான்கு பவுன்ஸ் கடலைப்பருப்பு நான்கு தொண்ணூற்றி ஒன்பது. முந்நூற்றி ஐம்பது மில்லி ஆனக்கோட்டை நிலையான ஏழு தொண்ணூற்றி ஒன்பது. ஆறு பவுன்ஸ் கரும்பு சீனி ஏழு தொண்ணூற்றி ஒன்பது. நைன் ஹண்ட்ரட் கிராம் மிளகாத்தூர் எட்டு தொண்ணூற்றி ஒன்பது. இருபது பவுன்ஸ் காவேரி சோனாரிசி இருபத்தி ஒன்று தொண்ணூற்றி ஒன்பது. எம்டி பிராண்டின் எழுநூற்றி ஐம்பது மில்லி நெல்லி மிக்ஸ் ஃப்ரூட் மேங்கோ கோடியல் ஆறு தொண்ணூற்றி ஒன்பதும். எம்டி பிராண்டின் மிக்ஸ் ஃப்ரூட் பேஷன் ஃப்ரூட் மேங்கோ பைனாப்பிள் அண்ணம் அந்த ஸ்ட்ராபெரி பூட்டாப்பிள் ஜாம் ஒவ்வொன்றும் அஞ்சூறு கிராம் மூன்று நாற்பத்தி ஒன்பதுக்கு நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இதுவரை குறிப்பாக பல வகையில கூட நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். ஒரேஞ்ச் ஒன்று இருபத்தொன்பது, ஆப்பிள் ஒன்று தொண்ணூற்றி ஒன்பது, பப்பா பழம் ஒன்று தொண்ணூற்றி ஒன்பது, கண்டலூப் மூன்று தொண்ணூற்றி ஒன்பது, ரெட் பிளாக் பிளம் வந்து இரண்டு தொண்ணூற்றி ஒன்பது, எஸ்என்பிஎஸ் ஒன்று தொண்ணூற்றி ஒன்பது, மாதுளம் பழம் இரண்டு நான்கு தொண்ணூற்றி ஒன்பது, ஆறு பீஸ் அவக்காடோ நான்கு தொண்ணூற்றி ஒன்பது, கொய்யாப்பழ பக்ஸ் வந்து நான்கு தொண்ணூற்றி ஒன்பதும், மண்சானா வாழைப்பழம் ஒன்று தொண்ணூற்றி ஒன்பது, அதே போல ட்ரகன் ஃப்ரூட் மூன்று தொண்ணூற்றி ஒன்பதுக்கு பெற்றுக்கொள்ளலாம். ஃப்ரெஷ் டேட் பவுன் ஐந்து பேக்கெட் வந்து ஐந்து தொண்ணூற்றி ஒன்பதும், வாட்டர்மெலன் ஆறு தொண்ணூற்றி ஒன்பது, பலாப்பழம் முழுமையாக பெறுகின்ற பொழுது ஒன்று நாற்பத்தி ஒன்பது படி நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். மாம்பழ பக்ஸ் விஷேட விலையை பெற்றுக்கலாம். ஃப்ரெஷ்ஷான பச்சை இளநீர் மூன்று தொண்ணூற்றி ஒன்பது, பத்து பீஸ் அடங்கிய பாக்ஸ் வந்து முப்பது டாலரும், செவ்வளநீர் நான்கு தொண்ணூற்றி ஒன்பது, பத்து பீஸ் அடங்கிய பாக்ஸ் வந்து நாற்பத்தி ரெண்டு டாலருக்கு நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதுபோல ஏராளமான சுவாமி படங்கள், சுவாமி சிலைகள், பூஜை பொருட்கள், அதுடன் சமையலர் உபகரணங்கள், மட்பாண்ட சமையலர் உபகரணங்கள், பூமரக்கன்றுகள் ஏராளவற்றை கூட நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். நியூஷன் சுபமாக வெளியே டெண்டமைக்கப்பட்டு ஒரு தாயத்து பழங்களுக்கான டென் சேலும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. சுத்தம் தர மலையுடன் டப்ஸ் கொடன் பிஞ்ச் அந்தப்பில் நியூஷன் சுபமாக்கெட் வாரத்தில் ஏழு நாட்களும் திறந்திருக்கும்.
4: இந்த சில்லான டைம்ல அத்தனை விஷயங்களையும் சுட சுட கேளுங்க நம்ம ஈஸ்ட் எஃப்எம்ல.
5: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் பத்து ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது என்பி மோட்கேஜஸ் இங்க். மார்னிங் சேரன் ஃபின் சந்திப்பு கண்மையில் 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்காப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை என்பி மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862
6: உங்கள் இல்லத்து வைபவங்களையும் அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். Scarborough Convention Center, 20 Torham Place, Brighton Convention Center, 2155 Macnicol Avenue, Midlandon, Macnicol.
7: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
6: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன் 416-835-4128, 416-835-4128.
7: Scarborough Convention Center, Brighton Convention Center, எப்பவுமே ஒரு படி மேல.
8: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR Salon தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR Salon. தொடர்புகளுக்கு ரூபன் 6-4-7-2-9-3-5-8-9-9
9: கனடா நைனாதீவு நாகம்மாள் கோவில் அலங்கார திருவிழா 2026 ஜூன் 15 தேதி முதல் ஜூலை 3 தேதி வரை நடைபெற திருவருள் கூடியுள்ளது. ஜூன் 27 சனிக்கிழமை சப்பரம், ஜூன் 28 ஞாயிறு காலை தேர் திருவிழா, ஜூன் 29 திங்கள் காலை தீர்த்தம், ஜூன் 30 செவ்வாய் தெப்ப திருவிழா, ஜூலை 3 வெள்ளி வைரவர் மடை. கனடா நைனாதீவு நாகம்மாள் கோவில் 5664 எல்ஜின் மில்ஸ் ரோட், மாக்கம், மாக்கம் ஃபேர் கிரவுண்ட்ஸுக்கு அண்மையில். 416-293-4000.
10: Bridal Town Dental, Dr. Jayabalan, University of Toronto வில் கல்வி பயின்ற பல வருட அனுபவம் வாய்ந்த பெட் சிகிச்சை நிபுணர். குழந்தைகள் முதல் முதியவர் வரை அனைத்து விதமான பெட் சிகிச்சைகளும் வழங்கப்படும். Bridal Town Dental, Dr. Jayabalan, 2000 ஆண்டிலிருந்து சேவை. 385 Silver Star Boulevard, Unit 217, Midland and Macnicol, Maxim Building in the Rona Plaza, Scarborough. அழையுங்கள் 416-492-3775, 416-492-3775.
11: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5,000 to 5,000 பேர் வரையான கேட்ரிங் வசதி, சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு இரு வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன். நந்தா கேட்ரிங் 416-626-8421
12: East FM 102.7 கேட்டாலே.

0: 12:26 ஈஸ்ட் எஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். வெற்றி பாட்டு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.
1: பிக்கரிங் நகரில் குறைந்த டவுன் பேமெண்டுடன் பில்டர் வழங்கும் மோர்கேஜுடன் புத்தம் புதிய டிட்டாச்ட் வீட்டை கொள்வனவு செய்வதற்கு வாய்ப்பினை வழங்குகின்றார் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியாலிட்டி இங்கின் ரமணன் சந்திரசேகரமூர்த்தி. 7.5% டவுன் பேமெண்டுடன் வீட்டை கொள்வனவு செய்யும் வாய்ப்பு. போதுமான வருமானம் இருந்தும் வீடொன்றை கொள்வனவு செய்ய முடியாமல் இருப்பவர்களுக்கான அரிய சந்தர்ப்பம். 3 வருடங்களுக்கு பில்டர் வழங்கும் குறைந்த வட்டி வீதத்துடனான அடமான கடன் வசதி. அத்துடன் அரசால் வழங்கப்படும் 13% HST ரீபேட் சலுகையினையும் பெறுங்கள். அலைங்கள் ரமணன் சந்திரசேகரமூர்த்தி 416-716-2212.
0: உங்கள் அபிமான அல்பியன் வுட்சைட் சென்ட்ரல் பார்க்வே மற்றும் யோக் சினிமாஸில் இப்போது சூர்யா நடிப்பில் கருப்பு, அர்ஜுன் நடிப்பில் பிளாஸ்ட் மற்றும் பரிமலா அன்கோ ஆகிய திரைப்படங்களை பார்த்து மகிழுங்கள். விவரங்களுக்கு அல்பியன் வுட்சைட் சென்ட்ரல் பார்க்வே மற்றும் யோக் சினிமாஸின் இணையதளங்களுக்கு செல்லுங்கள்.
1: சரி, அடுத்ததாக எங்களோடு இணைந்திருக்கின்ற குருவை இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம் குரு.
2: வணக்கம்.
0: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
2: நல்லா இருக்கும்.
1: சரி, உங்களுக்கு எந்த இலக்கம் வேணும்?
0: 2026 இடம்பெற்ற IPL போட்டியின் இறுதி ஆட்டத்தில் வெற்றி பெற்ற அணி எது? 2026 இடம்பெற்ற IPL போட்டியின் இறுதி ஆட்டத்தில் வெற்றி பெற்ற அணி எது?
2: நாங்க
0: 2 தடவை சொல்லுவோம்.
1: இல்ல பாருங்களா, ஆர்சிபி ரோயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருக்கு பதிலா. சரி குரு, இருந்தாலும் நீங்க ரோயல் சேலஞ்சர்ஸ் பாருங்க, எனக்கே ரோலா ரோயல் சேலஞ்சர்ஸ் சரியான பதிலை சொல்லி வெற்றி பெற்றீங்க. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
2: நன்றி.
1: சரி, உங்களுக்கு என்ன பாட்டு இன்னைக்கு? முஸ்தபா முஸ்தபா சொல்லி முணுமுணுத்தீங்க. தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம்.
3: இன்டர்நேஷனல் சில்ட்ரன்ஸ் எக்ஸ்போ 2026 இப்போது கோலாகலமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இது பிக்கரிங்லே செஸ்னட் ஹில் டெவலப்மெண்ட் ரிக்ரியேஷன் சென்டரில் தான் இடம்பெறுகின்றது. 1867 வேலி ஃபார்ம் ரோடிலே இது அமைந்திருக்கின்றது. இலவச அனுமதியோடு இலவசமான பார்க்கிங்கும் ஏராளமான பார்க்கிங்ஸ் நிறைந்திருக்கின்றது. இந்த ரெக்ரியேஷன் சென்டரை சுற்றி எக்கச்சக்க பார்க்கிங் இருக்கின்றது. ஆகவே பார்க்கிங்கை பற்றி நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை. இலவசமான அனுமதியும் இருக்க போகிறது. இது ஏராளமான கலை நிகழ்ச்சிகள், அதே போன்று வெண்டர்ஸ் நிறைந்திருக்கின்றார்கள். கிட்ஸுக்கான டாய்ஸோடு புக்ஸ் அப்படின்னு சொல்லி, அதே போன்று எக்கச்சக்கமான சாரி கலெக்ஷன்ஸ், குர்த்தி டாப்ஸுகள், அதே போன்று ஷால்வாஸ் என்று சொல்லி ஜுவல்ரிஸ் எல்லாவற்றையும் நீங்கள் இங்கே பெறக்கூடியதாக இருக்கும். ஆகவே இந்த வீக்கெண்டு இன்றைக்கு மாத்திரம்தான் இது இடம்பெறுகின்றது. காலை 11 மணிக்கு ஆரம்பித்தது, இரவு 11 மணி வரை தொடர இருக்கின்றது. இன்டர்நேஷனல் சில்ட்ரன்ஸ் எக்ஸ்போ 2026 தான் இப்போது பிக்கரிங்கில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. செஸ்னட் ஹில் டெவலப்மெண்ட் ரெக்ரியேஷன் சென்டரில் 1867 வேலி ஃபார்ம் ரோடிலே இருக்கின்றது. இலவச அனுமதி, அதே போன்று பார்க்கிங்கும் இலவசம், ஏராளமான பார்க்கிங் நிறைந்திருக்கின்றது. நீங்கள் நேரடியாக வரலாம் இரவு 11 மணி வரைக்கும்.
4: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம், ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
1: ஈரான் போரினை முடிவுக்கு கொண்டு வரும் ஒப்பந்தம் எட்டப்படுவதில் முன்னெப்போதும் இல்லாத வகையில் சாதகமான சூழல் ஏற்பட்டுள்ள நிலையில் ஹோமுஸ் நீரிணையில் ஈரானால் வைக்கப்பட்ட கன்னிவெடிகளை அகற்றும் நடவடிக்கைகள் தொடர்பில் நாளை மறுதினம் ஆரம்பிக்கும் G7 மாநாட்டில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கலந்துரையாடவுள்ளார். இந்த கன்னிவெடி அகற்றும் முயற்சிகளில் உதவும் ஈடுபாட்டினை பிரித்தானியா மற்றும் பிரான்ஸ் ஆகிய G7 நாடுகள் ஏற்கனவே வெளியிட்டிருந்தன.
0: தமிழ்நாட்டில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் விஜயதரணி பாஜகவிலிருந்து விலகி தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்துள்ளார். அதேவேளை அதிமுக முன்னாள் அமைச்சர் பச்சைமால், அமைப்புச் செயலாளர் பாலகங்கா, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வனரோஜா அடங்கலான அதிமுகவினர் பலர் உரிய நாளில் தாவேகாவில் இணைந்துள்ளமை கவனம் பெற்றுள்ளது. மறுபுறத்தில் மதிமுகவை அழிக்க திமுக முயற்சிப்பதாகவும் தம்மால் பெற்ற நன்மைகளை மறந்த திமுக ஒரு நச்சுப்பாம்பு என்றும் மதிமுக நேரடியாக சாடியுள்ளது. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, நாடாளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ ஆகியோர் தாவேக அரசுக்கு ஆதரவினையும் நெருக்கத்தினையும் வெளிப்படுத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.
1: இலங்கையில் இடம்பெற்ற இனவழிப்பை யாழ் செம்மணி புதைக்குழியில் அகலப்படும் மனித எச்சங்கள் உலகுக்கு வெளிச்சம் போட்டு காண்பிப்பதாக சமூக நீதி செயற்பாட்டாளர் அருட்கந்தை மா சக்திவேல் தெரிவித்துள்ளார். செம்மணி புதைக்குழி உண்மைகள் தென்னிலங்கை மக்களின் மனச்சாட்சியை உலுக்க வேண்டுமென அவர் கூறியுள்ளார்.
4: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
1: 4165082 4165582 4165582 அங்குதான் விரும்பி போவினம். இப்ப கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
2: அவங்கட ஆபீஸ் அங்க இருக்கு.
3: Sandhurst Family Dental Clinic, 1001 Sandhurst Circle, Unit 207, Finch Vidyal, Mechanicum Middlefield க்கும் இடையில். இலவச ஆலோசனைகளுக்கு 416-299-1020.
4: Master Productions மற்றும் She Shop Entertainment பெருமையுடன் வழங்கும் அனிருத் XV Tour in Toronto. The rock star returns to Toronto. அனிருத்தின் 15 வருட இசை பயணத்தை கொண்டாட செப்டம்பர் 5 சனிக்கிழமை ஸ்கோஷியா பேங்க் அரீனாவில் அனிருத் XV டூர் இன் டொரண்டோ. மாபெரும் இன்னிசை இரவு. டிக்கெட்களை ticketmaster.com அல்லது 6473250498 என்ற ஹாட்லைனுக்கு அழைத்து பெற்றுக் கொள்ளுங்கள். Anirudh XV, tour in Toronto, exclusive radio partner, East FM 102.7.
5: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்க விடமறிதே. தமிழர் மத்தியில் தங்கம்பள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்ட்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
0: சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் மாபெரும் சமர் கிளியரன்ஸ் சேல். June 1 முதல் July 15 வரையில் அனைத்து வீட்டு தளவாடங்களும் 50% கழிவு விலைகளில். பவர் ரெக்ளைனர் லெதர் சோஃபாக்கள், பவர் ரெக்ளைனர் செக்ஷனல் சோஃபாக்கள், நீளமான வெல்வெட் சோஃபாக்கள், கெனடியன் மேட் அழகான ஃபேப்ரிக் சோஃபாக்கள், பெட்ரூம் செட்கள், சோஃபா பெட்கள், டைனிங் டேபிள்கள், சுவாமி மாடம் அலுமாரிகள் அனைத்தையும் மிக குறைந்த விலைகளில் பெற்றுக்கொள்ள சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் சமர் கிளியரன்ஸ் சேல். 1970 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 6, ஸ்கார்போரோ. 4 3 7 2 6 7 2 3 9 4 4 1 6 2 8 9 9 9 3.
1: உங்கள் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கான ஓர் அவசிய செய்தி, ஆட்டிசம், டைப் 1 டயபெட்டிஸ் உட்பட 36 நோய்களுக்கான கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ் பெற இப்போது சிறந்த வாய்ப்பு. பிறந்து 1 வயதான குழந்தைகளுக்கு மாதம் வெறும் $39 இருந்து குறைந்த பிரீமியத்தில் காப்புறுதி பெற்றுக் கொள்ளலாம். மேலும் நீங்கள் செலுத்தும் தொகையை எந்த நோய்களும் இல்லையெனில் உங்கள் குழந்தைகள் பல்கலைக்கழகம் செல்லும் போது திரும்ப பெற வாய்ப்பும் உள்ளது. மேலும் விவரங்களுக்கு அழையுங்கள் ஜெய் நடராஜா பைனான்சியல் அட்வைசர். 4 1 6 5 5 8 2 5 5 1 4 1 6 5 5 8 2 5 5 1.
6: பாட்டுக்கு ஒரு பண்பலை. 102.7.

0: 2:45 எஸ்டிஎஃப்எம் இணைந்திருக்கின்றோம். வெற்றி பாட்டு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.
1: இசையமைப்பாளர் வித்யாசாகர் மற்றும் அவரது குழுவோடு கலக்கும் இசை நிகழ்வு ஐக்ளீன் கனடா வழங்கும் அப்படி போடு இம்மாதம் 20 மாலை 6 கிரேட் கனடியன் கேசினோ ரிசோர்ட்டில் இடம்பெறுகிறது. கார்த்திக் திப்பு, மதுபாலகிருஷ்ணன், புஷ்பவனம் குப்புசாமி, சைந்தவி, ஸ்ரீவர்தினி, பூஜா, அஜய், ஸ்ரீஷா, ஹர்ஷா என பல பாடகர்கள் மற்றும் கலைஞர்கள் கலந்து கொள்கின்றனர். வாருங்கள், இசையோடு மகிழ்ந்திருங்கள். வித்யாசாகர் லைவ் இன் கன்சர்ட் நிகழ்ச்சி ஏற்பாடு வாண்டமன் என்டர்டெயின்மெண்ட் மற்றும் வென்ட்ரா ப்ரொடக்ஷன். இந்த சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் டிக்கெட்டுகளை பெற ஏதுவாக நண்பகல் தொடக்கம் மாலை 5 வரை நிகழ்வு அலுவலகம் திறந்திருக்கும். இலக்கம் 2225 மார்க்கம் ரோட், யூனிட் 402 என்ற முகவரியில் நேரில் டிக்கெட்டுகளை கொள்வனவு செய்யலாம். எழுதிய விவரங்களுக்கு 416-756-1200 வெற்றி பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நீங்களும் எங்களோடு இணைந்து கொள்ளலாம். இன்னும் சில நிமிடங்கள் மாத்திரமே நிகழ்ச்சி நிறைவடைய இருக்கின்றது. இணைந்து கொண்டு பாடல் வெற்றி பெற்று வெற்றி பாட்டை கேட்பதற்கு அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம்
0: 416-554-4040.
1: இந்த வேளையில் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் வழங்கிக் கொண்டிருக்கின்ற மலை விற்பனை பற்றிய தகவல்களை கேட்டறிந்து கொள்ளலாம்.
2: இந்த வாரத்துக்கான விற்பனை வழங்கும் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டை மீன் சந்தை வருகின்ற பிரதேசோடு மீன் பவுன் 3.99, பாறை 7.99, திரளி பவுன் 6.99, பாறை மீன் 6.99 பவுன்ஸாக பெருக்கலாம். ஒரு கோழி 6.99, 3 19.99, அதுபோல சிக்கன் ட்ரம்ஸ்டிக் 3.99, சிக்கன் பிரஸ்ட் 6.99, சிக்கன் லெக் 2.49, போக் பவுன் 2.99, ரால் பவுன் 4.99, கணவாய் பவுன் 9.99, ஆட்டிறைச்சி 10.99 நீங்க பெற்றுக்கலாம். ஃபிஷ் ரோன் நண்டு ரோன் குடுவாஸ் கிங் ஃபிஷ் கும்பலா பாறை என்று சொல்லி அத்தனையுமே நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். பாவிக்குக்கு தேவையான அனைத்து மீட் வகைகளும் மரணம் செய்து வழங்குகிறார்கள் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டின் மீன் சந்தையில். பசுமையான மரக்கறிகளை பெற்றுக்கொள்ளலாம். 6 பிஎஸ்கே 1.99, 2 குயிக் 99 சென்ட்ஸ், 12 பீஸ் அடங்கி பாக்ஸ் வந்து 5.99, தக்காளி பழம் பவுன் 1.49, போ பீஸ் ஃப்ரெஷ் கோன் பக்கெட் வந்து 2.99, பூசணிக்காய் பவுன் 1.49, பட்டர்நட் வந்து பவுன்ஸ் 1.29 படி நீங்கள் பெற்றுக்கலாம். பாவக்காய், புடலங்காய், கிரீன் பீன்ஸ், பெல் பெப்பர், ஜிஞ்சர், தாமரை கிழங்குன்னு சொல்லி ஒன்றும் நீங்கள் பவுன்ஸ் 2.99 படி பெற்றுக்கொள்ள முடியும். வாழைக்காய், மரவள்ளி கிழங்கு, ஸ்வீட் பொட்டேட்டோ, சுக்கினி ஒன்றும் பவுன் 1.99 படி பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல பைட்டங்காய் பவுன் 3.99, முருங்கைக்காய் 6.99, கோமா பவுன் 99 சென்ட்ஸுக்கு நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். 10 பவுன்ஸ் ஒயிட் ஓனியன் 2.99, 10 பவுன்ஸ் உருளைக்கிழங்கு 4.99, வல்லாரை பொன்னாங்கானை கட்டு ஒவ்வொன்றும் 3.99, முருங்கையில கட்டு 4.99 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல மளிகை பொருட்கள் சமபோசா 3.99, டெல்மே சோயா 5.99 நீங்கள் பெற்றுக்கலாம். அதுபோல டின் பிஷ் 3.99, 300 கிராம் கோக்கனட் மில்க் பவுடர் 4.49, 8 பவுன்ஸ் ரவை 7.99, 4 பவுன்ஸ் கடலை பருப்பு 4.99, 750 மில்லி ஆணக்கூட நெல்லெண்ணெய் 7.99, 6 பவுன்ஸ் கரும்பு சீனி 7.99, 900 கிராம் மிளகாத்தூள் 8.99 நீங்க பெற்றுக்கலாம். 20 பவுன்ஸ் காவிரி சோனா அரிசி வந்து 21.99, MD பிராண்டின் 750 மில்லி

0: நெல்லி மிக்ஸ் ஃப்ரூட் மேங்கோ கோடியல் வந்து 699. அது போலவே எம்டி பிராண்டின் மிக்ஸ் ஃப்ரூட், பேஷன் ஃப்ரூட், மேங்கோ, பைனாப்பிள், ஸ்ட்ராபெரி, பூட் ஆப்பிள் ஜாம் ஒவ்வொன்றும் 500 ரூபாய் 349 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதுபோல தாயத்து பழங்களுக்கான ஒரு டென் சேல் கூட இடம் பெற்றுக் கொண்டிருக்கிறது. நியோஷன் சூப்பர் மார்க்கெட் வெளியே டெண்ட் அமைக்கப்பட்டு தாயத்து பழங்களுக்கான ஒரு டென் சேலும் இடம் பெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது வருகின்ற பொழுது ஒரேஞ்ச் 129, ஆப்பிள் 199, பப்பா பழம் 199, கேண்டலூப் 399, ரெட் பிளாக் பிளம் வந்து 299, ஏசியன் பிஎஸ் 199 பெற்றுக்கலாம், மாதுளம் பழம் 2, 499, ஆறு பீஸ் அவக்காடு 499, கொய்யாப்பழ பாக்ஸ் 499, மண்சான வாழைப்பழம் 199, ட்ரகன் ஃப்ரூட் 399, ஃப்ரெஷ் டேட் பவுன் 5 பேக்கெட் வந்து 599, வாட்டர்மெலன் 699, பலாப்பழம் முழுமையாக பெறுகின்ற பொழுது பவுண்ட் 149 படி நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஃப்ரெஷ்ஷான பச்சை இளநீர் 399, 10 பீஸ் அடங்கியது $30 இருக்கும். செவ்வளநீர் 499, 10 பீஸ் அடங்கிய பாக்ஸ் வந்து $42 இருக்கும். நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இன்னும் ஏராளமான பொருட்களை கூட நேரடியாக வருகின்ற பொழுது பெற்றுக்கொள்ளலாம். சுத்தம் தரம் மலிவுடன் டாப்ஸ் கடன் பின்சந்துக்கில் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் வாரத்திற்கு நாட்கள் வந்து வந்திருக்கு.
1: சரி, சபா எங்களோட இருக்கின்றார். வணக்கம் சபா.
2: உலகளவில் மிகப்பெரிய தீவு எது? உலகளவில் மிகப்பெரிய தீவு எது? திருத்தலாம்.
1: உலகிலேயே மிகப்பெரிய தீவு எது என்று சொல்லி கேட்டால் அதுக்குரிய பதில் கிரீன்லாந்து. கிரீன்லாந்து தான் மிகப்பெரிய தீவாக இருக்கின்றது. அதே போல இதன் பரப்பளவு 2.16 மில்லியன் சதுர கிலோமீட்டர் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது. இது பார்த்தீங்கன்னா டென்மார்க் நாட்டினுடைய தன்னாட்சி பகுதி என்றும் சொல்லப்படுகின்றது. இது கிரீன்லாந்து, இதுதான் மிகப்பெரிய தீவு.

0: நீதானா நீதானா என்று சொல்லிக்கொண்டு இன்றும் பல நேயர்கள் வந்த நேயர்கள் பெரும்பாலானவர்கள் வெற்றி பெற்றீர்கள். எனவே எங்களுக்கு உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். எங்களுக்கும் மன நிறைந்த சந்தோஷம். இப்படிதான் வெற்றி பெற்று வெற்றி பாட்டு கேட்கறது எங்களுக்கு நல்லது தானே?
1: நல்லதான்
0: எங்களுக்கு நல்ல. எத்தனை நாளைக்கு தான் எங்களை விருப்ப பாட்டு போடுறது? எங்களை விருப்ப பாட்டு இல்ல, பொதுவாக எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய பாட்டு எங்களுடைய தெருவில் வர்றதை தவித்து உங்கள் மூலமா வர்ற பாட்டுகளை நாங்க போற நேரம் எங்களுக்கு அது மிகப்பெரிய சந்தோஷம்.
1: இருந்தாலும் எங்கட நேர்கள் வெற்றி பெற்று வெற்றி பாட்டு கேட்கறது அது ஒரு தனி சுகம்,
0: தனி சுகம். எனவே அந்த சுகத்தை நாங்கள் அனுபவித்தோம். அதே போலவே வருகிற வாரமும் அதே சுகத்தை அனுபவிப்போம் என்ற சந்தோஷத்தோடு எட்டு கேள்விகள் வெற்றி பாட்டுக்காக வரும் வருகின்ற வாரமும் இணைந்திருந்தவர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து இருங்க. ரேடியோவெல்லாம் ஓபனப்படாது, இன்னும் இருக்கு. அங்கால ரெண்டு மணித்தாலும் இருக்க போறோம். எனவே இணைந்து கொள்ளலாம் அவளுக்கின விளம்பரம், நேரம் இருந்தால் பாடல் என்று சொல்லி அறிவது கருவில் உங்களுக்காக வர காத்திருக்கிறது இணைந்தவர்களை ஸ்டெஃபன் காற்றலையோடு.
2: இந்த குரல்ல இதமான பாடல்கள் கேட்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7 நம்ம ரேடியோ தான் எப்பவுமே ஹாட்.
3: நீங்கள் கமர்ஷியல் ரெசிடென்ஷியல் இன்வெஸ்ட்மென்ட் ப்ராப்பர்ட்டி அல்லது வேக்கன் லேண்ட் வாங்க விரும்புகிறீர்களா? அதற்குரிய டவுன் பேமெண்ட் முழுமையாக இல்லாவிட்டாலும் செகண்ட் மோர்கேஜுக்குரிய எந்த செலவுகளும் இல்லாமல் உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி அதனை ஒழுங்கு செய்து தருகின்றார் கமர்ஷியல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பைனான்சிங் ஸ்பெஷலிஸ்ட் ஆண்டனி டி பொன்ராஜா. இலவச ஆலோசனைகளுக்கு 416-457-0651. அத்துடன் சகல விதமான ரெசிடென்ஷியல் பர்ச்சேஸ் ரீஃபைனான்சிங் ஹோம் ஈக்விட்டி இப்போது பிரைவேட் செகண்ட் மோர்கேஜை 24 மணி நேரத்தில் பெற்றுத் தருகிறார் Anthony T. Punraja, Commerce Ventures, 416-457-0651.
4: Focus Educational Services, Ontario Certified Teacher, Sabita Selvarajavin Talamiliyangam, Focus Education Services, Ippodhu, Pudhidhaganiyam, Junior Kindergarten Mudal, Grade 8 Variyana Manavarkalukku, Oru Maadha Ilavasa Vaguppai Vazhangukindrargal, June Mudal, August Varai, Indha Ilavasa Vaguppil, English, French, Math Aagiya Paadangalai Kattrukolla Mudiyum, Alaiyungal, 647-534-4509, 647-534-4509, Morning Siren, Shepherd Sandipil, Focus Educational Services.
5: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனையை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
6: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுண்ட் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 carat 1 gram நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22 carat 1 pound நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 carat தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
3: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி. ஓட்டோ, ஹோம், ஸ்டூடண்ட் ரெண்டல், வேக்கன் ப்ராப்பர்ட்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடு கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப், பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி, 647-268-2710, 647-268-2710.
5: லட்டிகா ப்ரொடக்ஷன்ஸ் ஆதரவில் சூப்பர் சிங்கர்ஸ் லைவ் இன் டொரண்டோ. உங்கள் மனம் கவர்ந்த சூப்பர் சிங்கர் நட்சத்திரங்கள் நிகில், தவசீலி, மீனாட்சி மற்றும் மேக்னா நேரடியாக மேடையேறும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிக்கு தயாராகுங்கள். கனடா ஈவென்ட் சென்டரில் June 27 சனிக்கிழமை. நுழைவுச் சீட்டுகள் 30, 50, 75, 100 மற்றும் $150. சிறப்பு சலுகைகள், முன்பதிவுகளுக்கு 10% தள்ளுபடி, குழந்தைகளுக்கு இலவச அனுமதி. 3 டிக்கெட்டுகள் வாங்கினால் 1 டிக்கெட் இலவசம். அலையுங்கள் 6479-96592-6475490059.

0: வணக்கத்தல
1: ஆரம்பிக்கலாங்களா?
2: வேண்டாம்.
0: அப்படின்னா கேட்க போறீங்க, நிறைய சொல்லுங்க.
3: எங்களில் சிலர் அறிந்த அறியாத விடயங்களோடு, நம்மில் பலருக்கு தெரிந்த தெரியாத தடயங்களோடு.
0: நீங்களா யாருடா?
4: How do I tell you?
3: East FM காட்டலிகளில் 60 கரவே.
5: பேரை கேட்ட உடனே சும்மா அதறதில்ல.
3: ஒரு விடயம் 1000 விளக்கங்கள்.
0: இப்பதான் பிரைட்ட ஆரம்பிக்கிறேன்.
3: கலகலப்பான 2 மணி நேரம்.
0: நானே எத்தனையோ பேரை பாத்திருக்கேன்டா, ஆனா உன்ன மாதிரி வெறும் வாயில வடை சுருள பாத்துலடா எங்க அப்பா.
3: உங்கள் இதய வானொலி ஈஸ்ட் FM 102.7 காற்றலையில் ஒவ்வொரு சனிக்கிழமைகளிலும் மாலை 3 மணி முதல் 5 மணி வரை அறிவது கரவேல்.
6: 3:02 இப்பொழுது முதல் 5 மணி வரை நாங்கள் 60 கரவேல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க போகின்றோம். சுரேகா வணக்கம் சொல்ல தேவையில்லை, ஏற்கனவே சொல்லி 2 மணி நேரத்துக்கு முதல் நேரம் நாங்கள் இருக்க போகிறோம் தொடர்ந்து. அதனால் திரும்பி ஒருக்கா வணக்கம் சொல்லி ஆரம்பிக்க தேவையில்லை. 13 ஜூன் மாதம் 2026 வருடம் 60 கரவேல் உங்களுக்காக வருகின்றது. ஒரு தலைப்போடு வருகின்றது. இன்றைக்கும் இருக்கிற தலைப்பு உங்களுக்கெல்லாம் நன்கு நல்லா தெரிஞ்ச தலைப்பு.
7: குழுகுழுன்ற ஒரு தலைப்பு.
6: ஏன் குழுகுழுன்ற நாட்டிலான இருக்கிறீங்க? அப்புறம் என்ன குழுகுழு என்று கேட்டாலும்
7: இப்ப வெயில் கொளுத்துது தானே சஞ்சயன். அப்ப அதுக்கேற்ற மாதிரியான ஒரு குழுகுழு தலைப்போட வரும்போது நேர்களுக்கெல்லாம் பிடித்தமான ஒரு தலைப்பு.
6: என்னதான் குழுகுழுவான ஒரு நாட்டில் இருந்தாலும் சீசனுக்கு அப்படி இருந்தா கூட நாங்க இதை நாங்க அப்படி யோசிக்க மாட்டோம். இதுவும் குழுகுழு என்று நாங்க யோசிக்க மாட்டோம். அதையும் பயன்படுத்துவோம் அந்த காலகட்டத்தில். அப்படியா ஒரு தலைப்பை பற்றி நாங்கள் இன்று கதைக்கப் போகின்றோம். நிச்சயமாக சுவாரஸ்யமாக உங்களுக்கு இருக்கும். சுவாரஸ்யமாக அதை தருவதற்கு நாங்களும் முயற்சி செய்கின்றோம். அதே போலவே இனிமையான பாடல்களும் வலிமை போல் உங்களை அலங்கரிக்கும் என்று சொல்லிக்கொண்டு, டொரண்டோ என்ன சொல்கின்றது என்று பார்த்தால் 27 டிகிரி செல்சியஸ் ஆகிறது. 30 உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். பிற்பகல் வேளை அல்லது நள்ளிரவு வேளை 19 டிகிரி செல்சியஸாக வெப்பநிலை வீழ்ச்சியடையும் என்றும், நாளை நாள் ஞாயிற்றுக்கிழமை மழையுடன் கூடியிருப்பதாக இருக்கும். 25 முதல் 30 மில்லிமீட்டர் வரையான மழை பொழிவு இருக்கும் என்ற எதிர்கூறல் தெரிவிக்கின்றது. 20 டிகிரி செல்சியஸ் அதிக கூடிய வெப்பநிலை, அதி குறைந்த வெப்பநிலை 10 டிகிரி செல்சியஸாக நாளை நாள் இருக்கப் போகின்றது என்ற எதிர்கூறலும் தரப்பட்டிருக்கிறது.
7: வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னர் 2% குறைவடைய இருக்கின்றது.
6: நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் istfm.ca மூலமாக கேட்டறிந்து கொள்ளலாம். அல்லது Android iOS மூலமாக உங்களுடைய தொலைபேசிகளிலே தரவிறக்கம் செய்து இலவசமாக அந்த ஆப்பினை தரவிறக்கம் செய்து நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம். Facebook, Instagram, TikTok, istfm தமிழ், YouTube இல் istfm 102.7.
7: அலுவலக தொடர்பு இலக்கம் 4168241212, istfm 102.7@gmail.com உடாவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம்.
6: அந்த குழு குழு என்ன சொல்லி பார்த்தால் ஐஸ்கிரீம், வேற ஒண்ணுமே இல்லை. ஐஸ்கிரீம் தான். அது கடா பண்ணு கேப்பீங்க.
7: ஒரே வார்த்தையில சொல்லி
6: என்ன சொல்றது, சில விடயங்கள் தான் எல்லோரையும் கவரக்கூடிய விடயங்களாக இருக்கும். அதில் ஒன்று தான் இந்த ஐஸ்கிரீம். இந்த உலகில் உள்ள அனைத்து வயதினராலும் விரும்பி சுவைக்கப்படுகின்ற முக்கியமான ஒரு உணவுப் பொருள் தான் இந்த ஐஸ்கிரீம். அதே போல முக்கியமான இடத்தையும் பிடிச்சிருக்குது.
7: கண்டிப்பா. ஏன்னா குழந்தைகள்ல இருந்து முதியவர்கள் வரைக்கும் யாரை கேட்டாலுமே பிடிக்காது அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க.
6: அதே போல அந்த உலகத்தில் இருக்கிற கோடிக்கணக்கான மக்களுடைய அன்றாட வாழ்க்கையில ஒரு முக்கியமான ஒரு பகுதியாகவும் இந்த ஐஸ்கிரீம் மாறி இருக்கின்றது. அதுக்கு காரணம் வெயில் காரணம். நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தோம், வெயில் காலங்களில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஐஸ்கிரீம் குடிச்சா நல்லா இருக்குமேனு சொல்லி சொன்னாலும் பார்த்தால் இந்த பார்ட்டிகள் அப்படி இப்படி நடக்கிற நேரத்தில் டிசம்பர் காலத்தில் குளிர்காலத்தில், டிசம்பர் குளிர்னு சொல்லி ஜனவரி பிப்ரவரி தான் குளிர் வாட்டுது, ஆனால் அந்த காலங்களிலும் கூட வீடுகளில் எதுவும் பார்ட்டினு சொல்லி சொன்னால் அந்த டெசர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஐஸ்கிரீம் முக்கியமான இடம் வகிக்கும்.
7: கண்டிப்பாக, கண்டிப்பாக.
6: முதலாவது கண்ணமுக்க பார்த்து போய் வாய்க்குல எடுத்து போடுறது இந்த ஐஸ்கிரீம். அது உங்களுக்கு தெரியுமா? இப்ப நான் சொன்னதுக்கிட்ட சிரிப்பாங்க.
7: எத்தனை பேர் ஒளிச்சு தெரியா பிரிட்ஜுக்குல இருந்து எடுத்து இரவில் எல்லாம் படுத்த பிறகு
6: இல்ல ஆச்சரியம் வேணும் என்ன பாப்பாங்க, இவனுக்கு இப்படி தெரியும் பார்த்தானோ.
7: ஏன்னா எல்லா வீடுகளிலயும் வளமையா நடக்கிற விடயம் அப்படின்றதுனால கண்டிப்பா வீட்டுக்குறால் இருக்கு.
6: வீட்டுக்குறாளா
7: பலர்?

0: குளிருது குளிருது குளிருதுன்னு சொல்லி நாங்கள் ஒரு ஒரு சிச்சுவேஷன் ஒரு ஒரு பாட்டை போட்டுட்டோம். அது வெளியில சூடா இருந்தாலும் இப்ப நாங்க சொல்ற விஷயம் குளிருது தானே.
1: இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு எத்தனை பேர் இன்னைக்கு கடையில போய் நிக்க போறாங்கன்னு எனக்கு தெரியல.
0: அதே மாதிரி பானுக்கு ஜாம் ஆன மாதிரி இப்ப
1: ஐஸ்கிரீமும் சோல்ட் அவுட் ஆகும் போது
0: சோல்ட் அவுட் ஆகுமோ? நம்பிக்கைதான் வாழ்க்கை. 3 மணி 10 நிமிடம் 60 கிரவைகள் கிட்டுக்கொண்டிருக்கின்றோம்.
1: தங்க நகை உலகின் புரட்சி விஜயா ஜுவல்லரி. ஜூன் மாதத்திற்கான தங்க சேமிப்பு திட்டம் ஆரம்பமாகிவிட்டது. மாதம் $200 செலுத்தி 15 மாதங்கள் இடம்பெறும் தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும்போது தங்க மோதிரம் அன்பளிப்பு. அதிர்ஷ்டசாலி ஒருவருக்கு $3000 மதிப்பிலான தங்க நகை பரிசு. தாலிக்கொடி ஆர்டர்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. அத்துடன் கோல்ட் காயின் அன்பளிப்பு. 1 வருடத்திற்கு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ சலுகையில் மாதாந்தம் பணம் செலுத்தி நகை வாங்கலாம். 5000க்கு மேல் நகை வாங்கும் போது ஆடி 2026 A3 காரை வெல்லும் வாய்ப்பு. மார்க்கமன் ஸ்டீல் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி. 4169004599.
0: இசையமைப்பாளர் வித்யாசாகர் மற்றும் அவரது குழுவோடு கலக்கும் இசை நிகழ்வு ஐக்ளீன் கனடா வழங்கும் அப்படி போடு இம்மாதம் 20ஆம் தேதி மாலை 6 மணிக்கு கிரேட் கெனடியன் கேசன ரிசோர்ட்டில் இடம்பெறுகிறது. கார்த்திக், திப்பு, மதுபாலகிருஷ்ணன், புஷ்பவனம் குப்புசாமி, சைந்தவி, ஸ்ரீவர்தினி, பூஜா, அஜய், ஸ்ரீஷா, ஹர்ஷா என பல பாடகர்கள் மற்றும் கலைஞர்கள் கலந்து கொள்கின்றார்கள். வாருங்கள், இசையோடு மகிழ்ந்திடுங்கள். வித்யாசாகர் லைவ் இன் கன்சர்ட். நிகழ்ச்சி ஏற்பாடு வானம் என்டர்டைன்மெண்ட் மற்றும் விண்டா ப்ரொடக்ஷன். இந்த சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் டிக்கெட்டுகளை பெற ஏதுவாக நண்பர்கள் தொடக்கம் மாலை 5 மணி வரை நிகழ்வு அலுவலகம் திறந்திருக்கும். இலக்கம் 2225 மார்க்கம் ரோட், யூனிட் 402 முகவரியில் நேரில் டிக்கெட்டுகளை கொள்வனவு செய்யலாம். மேலதிக விவரங்களுக்கு 4167561200 4167561200. பிக்கரிங் சில்ட்ரன் எக்ஸ்போ பற்றி மேலதிகமான தகவல்களை இப்பொழுது நாங்கள் கேட்டறிந்து கொள்ளலாம்.
2: இன்டர்நேஷனல் சில்ட்ரன்ஸ் எக்ஸ்போ 2026 வந்து பிக்கரிங்கிலே இப்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. 11:00 வரை இடம்பெற போகிறது. ஏராளமான கலை நிகழ்ச்சிகளோடு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. சிறுவர்களுடைய இனிய நடனங்கள் ஆகட்டும், அதே போன்ற இனிய பாடங்கள் என்று சொல்லி மிக திறமையான கலை நிகழ்ச்சிகள், அதே போன்று ஏராளமான உடைகள், ஆடை தெரிவுகள் எல்லாம் இருக்கின்றன. மலிவான விலைகளிலே நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். நிறைய இடங்கள்ல வந்து 70% ஆஃபிலே வந்து ஆடைகள் வந்து விற்பனையாகி கொண்டிருக்கின்றன. ஃபேன்சி ஜுவல்லரிஸ் இருக்கின்றன, ஃபுட்ஸ் எல்லாம் இருக்கின்றது, ஏராளமான ஸ்நாக்ஸ் இருக்கின்றன, கிட்ஸ் டாய் புக்ஸ் இப்படி என்று சொல்லி எல்லாவற்றையும் நீங்கள் ஒரு இடத்தில் பெற்றுக்கொள்ளலாம். ஒரு இலவச அனுமதியோடு இலவசமான பார்க்கிங்கோடு ஏராளமான பார்க்கிங் வசதியும் இங்கே நிறைந்திருக்கின்றது. நீங்கள் வர வேண்டிய இடம் பிக்கரிங்கிலே செஸ்ட்நட் ஹில் டெவலப்மெண்ட் ரெக்ரியேஷன் சென்டர், 1867 வேலி ஃபார்ம் ரோடிலே. இதில் நீங்கள் இலகுவாக வருவதற்கு வெஸ்ட் சலான் என்ட்ரன்ஸ் ஊடாக வரும்போது, இல்ல உடனடியாகவே வந்து அந்த என்ட்ரன்ஸ் ஊடாக வரும்போது இந்த ஹாலுக்குள்ளே நீங்கள் வந்து விடுவீர்கள். இல்லாவிட்டால் கூட பரவாயில்ல, எந்த என்ட்ரன்ஸ் ஊடாக வந்தாலும் இந்த இடத்தை வந்து இலகுவாக கண்டறிந்து கொள்ள முடியும். அதற்கேற்ற வாயில் தான் இந்த இடம் அமைந்திருக்கின்றது. பிக்கரிங்கிலே செஸ்ட்நட் ஹில் டெவலப்மெண்ட் ரெக்ரியேஷன் சென்டர், 1867 வேலி ஃபார்ம் ரோடிலே. இது இன்டர்நேஷனல் சில்ட்ரன்ஸ் எக்ஸ்போ 2026 இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இலவச அனுமதி, இலவச பார்க்கிங், 11:00 வரைக்கும் இடம்பெற போகின்றது.

0: இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
1: தமிழ் பேசும் மக்களுக்கான விசேட ஸ்பிரிங் ஆஃபர்களை பெற்றுக் கொள்ள தவறாதீர்கள். கனடாவின் நம்பர் ஒன் PHEV களை 1.49% ரேட்டில் வாராந்தம் $108 பிளஸ் டாக்ஸில் இருந்து பைனான்ஸ் அல்லது லீஸ் செய்யுங்கள். 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸ். ரீடிசைன் 2026 அவுட்லேண்டர் மைல்ட் ஹைபிரிட் களை 1.9% ரேட்டில் வாராந்தம் $150 பிளஸ் டாக்ஸில் இருந்து லீஸ் செய்யுங்கள். அனைத்து புதிய வாகன கொள்வனவுகளுக்கும் விசேட பரிசுகளும் காத்திருக்கின்றன. அழையுங்கள். Ahmed Tamseen 437-860-7002 437-860-7002
2: Supra Mortgage Financial Solutions Residential Commercial Kana First Second Mortgages Refinance Renewal Equity Line of Credit Nay Petrukolvadil Siramangale Sandikkirgala No Problem Pradhana Vangigalil 20 Naatkalil Kadanai Petrutharam Olungugal Bad Credit Consult Proposal Bankruptcy Ullavargalum Petrukollamudiyum Ungal Loan Processing Nay Udanukudan Email Udaga Update Seyyapadum Supra Mortgage Financial Solution Nason 1585 Markham Road Unit 406 416-90
3: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ் லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க் 416-779-2323
1: மெட் ஹெல்த் லேபரட்டரிஸ் பிளட் யூரின் அண்ட் ECG பரிசோதனைகள் ஸ்காப்ரோவில் 3 இடங்களில் 5928 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 226 அல்லது 3443 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 402 அல்லது 3630 லாரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 205 வாக் இன் அல்லது ஆன்லைனில் முன்பதிவு செய்யலாம். மேலதிக விவரங்களுக்கு mhlab.ca என்ற வெப்சைட்டை பாருங்கள்.
4: கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா வழங்கும் உங்கள் நாவிற்கு சுவையூட்டும் சிறப்பு உணவுகள் இப்போது மேலும் சிறப்பாக மாண்டே டு ஃப்ரைடே காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை புஃபே வித் அன்லிமிடெட் தோசை 20-க்கும் மேற்பட்ட வகைகள் $16.99 மட்டுமே ஃபார் கிட்ஸ் $12.99 மட்டுமே தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள் வாழை இலையில் கல்யாண பிரியாணி ஃபிஷ் பொளிச்சது ஃபிஷ் நிர்வனா கிளி பரோட்டா கிளி பிரியாணி தம் பிரியாணி கொத்து பராட்டா மற்றும் நான் பராட்டா மீண்டும் மீண்டும் வர தூண்டும் சுவை கைரளி டேஸ்ட் ஆஃப் Kerala 1210 Kennedy Road Scarborough 416-288-0994 kyralitis.com
5: Vidya Sagar live in concert I Clean Canada வழங்கும் அப்படி போடு இசையமைப்பாளர் வித்யா சாகர் மற்றும் அவரது குழுவோடு களமிறங்கி கலக்கும் இசை நிகழ்வு June 20 திகதி மாலை 6 மணிக்கு Great Canadian Casino Resortil கார்த்திக் திப்பு மதுபால கிருஷ்ணன் புஷ்பவனம் குப்புசாமி சாய்ந்தவி ஸ்ரீவர்தினி பூஜா அஜய் ஸ்ரீஷா ஹர்ஷ இன்னும் பல பாடகர்கள் வாருங்கள் இசையோடு மகிழ்ந்திடுங்கள் June 20 திகதி மாலை 6 மணிக்கு Great Canadian Casino Resortil நிகழ்ச்சி ஏற்பாடு வீண்ட்ரா ப்ரொடக்ஷன் வாண்டமன் என்டர்டெயின்மெண்ட் விவரங்களுக்கு 416-756-1200 416-756-1200
6: சில சிலன்னு காத்து மனசுக்கு இதமான பாட்டு ரெண்டும் போதும் நம்மனால அழகா மாத்த ஈஸ்ட் எஃப்எம் டியூன் பண்ணுங்க என்ஜாய் பண்ணுங்க

0: FM 102.7 East FM தமிழ் செய்திகள்.
1: கனடாவுக்கும் அயர்லாந்துக்கும் இடையில் செயற்கை நுண்ணறிவு, மருந்தாக்கவியல், உயிரியல் தொழில்நுட்பம் மற்றும் உணவு பாதுகாப்பு ஆகிய துறைகளில் புதிய ஒப்பந்தம் எட்டப்பட்டுள்ளதாக பிரதமர் மார்க்கானி அறிவித்துள்ளார். உயிரியல் விஞ்ஞானம் சார்ந்த துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையிலான கூட்டுறவு மேலும் விரிவுபடுத்தப்படும் எனவும் கென்னிய பிரதமர் கூறியுள்ளார்.
2: தமிழ்நாட்டில் முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைத்ததை எண்ணி மக்கள் வேதனையில் உள்ளதாக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் மீண்டும் தெரிவித்துள்ளார். தாவேக்காவுக்கு வாக்களித்தவர்களும் ஏன் வாக்களித்தோம் என்று கவலைப்படுவதாகவும், தாவேக்காவிடமிருந்து மக்களை காப்பாற்ற வேண்டிய நிலை உள்ளதாகவும் திமுக மகளிர் அணியின் கூட்டத்தில் அவர் கூறியுள்ளார். இந்நிலையில் முன்னாள் எம்எல்ஏ மு க ஸ்டாலின் பொறாமையில் அழுது கொண்டும் கதறிக்கொண்டும் உள்ளதாக தமிழக வெற்றிக் கழகம் சாடியுள்ளது. மக்கள் பணத்தினை கொள்ளையடித்த திமுக திருட்டு மாடலை தமிழக மக்கள் சுக்கு நூறாக கிழித்து எறிந்துவிட்டதாக அது தெரிவித்துள்ளது.
1: இலங்கையின் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்த விசாரணைகளில் விமல் வீரவங்ச, உதய கம்மன்வில போன்றவர்கள் இடையூறுகளை ஏற்படுத்துவதாக அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் விசனம் வெளியிட்டுள்ளது. தமது அரசியல் வாழ்க்கைக்கு ஆபத்து வந்துவிடும் என்ற பயத்தில் இவர்கள் திடீர் மனிதாபிமானிகளாக மாறியுள்ளதாக அது தெரிவித்துள்ளது.
0: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
3: இந்த குரல்ல இதமான பாடல்கள் கேட்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7 நம்ம ரேடியோ தான் எப்பவுமே ஹாட்.

0: இசையும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: எதிர்கால வெளியேற்றங்கள் தொடர்பிலான கரிசனைகள் இல்லாமல் உங்களுக்கான தளவாட கொள்வனவுகளை மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தினை எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. மாபெரும் வியர்ஹவுஸ் கிளியரன்ஸ் சேலினை எவரெஸ்ட் பர்னிச்சர் தருகின்றது. அனைத்து தளவாடங்களும் 50% முதல் தள்ளுபடி விலைகளில் உங்களுக்காக வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் 1 இயருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளான் வசதிகளையும் எவரெஸ்ட் பர்னிச்சர் ஏற்படுத்தி தருகின்றது. எனவே பாரிய அளவில் சேமித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பாக எவரெஸ்ட் பர்னிச்சர் தருகின்ற இந்த வியர்ஹவுஸ் கிளியரன்ஸ் சேல் காணப்படுகின்றது. இலக்கம் 9 ஃபின்ச்டீன் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டீன் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர். 1299 விற்கப்படுகின்ற செக்ஷனல் சோஃபா, இது பெட்டுடன் கூடிய செக்ஷனல் சோஃபாவாக இருக்கின்றது. விசேட விலையில் $599 இப்பொழுது வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. $1000 விற்கப்படுகின்ற சோஃபா பெட் இப்பொழுது $499 மாத்திரமே. உடல் ஆரோக்கியத்துக்காக மக்கள் விரும்புகின்ற மெமரி ஃபோம் மெட்ரஸஸ் விசேட விலைக்களவில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. சிங்கிள் மெமரி ஃபோம் மெட்ரஸ் $149, டபுள் மெமரி ஃபோம் மெட்ரஸ் $249, குயின் சைஸ் மெமரி ஃபோம் மெட்ரஸினை நீங்கள் $349 பெற்றுக்கொள்ள முடியும். ஸ்டூடெண்ட் ஸ்பெஷலாக இப்பொழுது அட்ஜஸ்டபிள் கம்ப்யூட்டர் டேபிள்ஸினை $49 பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் புதிதாக வந்திறங்க இருக்கின்ற பவர் அட்ஜஸ்டபிள் கம்ப்யூட்டர் டேபிள்ஸ் $850 விற்கப்படுவது விசேட விலையில் $300 வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. தரமான உறுதியான கெனடியன் மேட் சோஃபா செட் $2500 விற்கப்படுவது, 3 இயர் வாரண்டியோடு இப்பொழுது $999 பெற்றுக்கொள்ள முடியும். அதேவேளையில் $1800 விற்கப்படுகின்ற பெட்ரூம் செட்டினை விசேட விலையில் $950 பெற்றுக்கொள்ள முடியும். மற்றும் ஃபுளோர் கிளியரன்ஸிலும் உங்களுக்கு ஏராளமான தளபாடங்கள் காத்திருக்கின்றன. $1200 விற்கப்படுகின்ற கிங் பெட் ஃபுளோர் கிளியரன்ஸ் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. $1500 விற்கப்படுகின்ற கிங் மெட்ரஸினை விசேட விலையில் $599 பெற்றுக் கொள்ளலாம். அனைத்து தளபாடங்களும் 50% இருந்து தள்ளுபடி விலைகளில் உங்களுக்காக வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறமை குறிப்பிடத்தக்கது. உடனடியாக உங்களிடம் பணமில்லை என்றால் கூட கவலைப்படுத்தவில்லை. 1 இயருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளான் வழங்கப்படுகின்றது. இதனை பயன்படுத்தி நீங்கள் தளபாட கொள்முதலை செய்து கொள்ள முடியும். எவரெஸ்ட் பர்னிச்சர் இப்பொழுது மொன்ட்ரியல், ஆட்டாவா ஆகிய நகரங்களுக்கும் டெலிவரிகளை செய்கின்றது. எனவே நீங்கள் டொரண்டோவில் இருந்து தொலைதூரத்தில் வசிப்பவராக இருந்தால் கூட இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி உங்களுடைய தளபாட குழுவின்களில் பாரிய அளவில் சேமித்துக் கொள்ள முடியும். அதுவேளையில் நீங்கள் ரெண்டல் ப்ராப்பர்ட்டிகளை வைத்திருந்தால் அதற்கான ரெண்டல் ஸ்பெஷல் கமர்ஷியல் வகை தளபாடங்களையும் ஒரு பேக்கேஜாக சிறப்பு விலைகளில் எவரெஸ்ட் பர்னிச்சர் தருகின்றது. உங்கள் ரெண்டல் ப்ராப்பர்ட்டி தூரத்தில் இருந்தால் கூட டெலிவரியை செய்வதோடு தளபாடங்களை பிக்ஸ் பண்ணியும் தருகின்றார்கள். இலக்கம் 9 ஃபின்ச்டீன் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டீன் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர்.
2: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்.

0: பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
1: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
0: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
1: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி
0: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி
1: 416-293-7287
0: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் யூனிட் 67 மார்க்கம்
1: 416-461-6401.
2: பிக்கரிங்கில் இன்டர்நேஷனல் சில்ட்ரன்ஸ் எக்ஸ்போ 2026 வர்த்தக சாவடிகள், உணவு சாவடிகள், கலை நிகழ்ச்சிகள், விருதுகள் June 13 திகதி பிக்கரிங் செஸ்னட் ஹில் டெவலப்மெண்ட்ஸ் ரெக்ரியேஷன் காம்ப்ளெக்ஸில் காலை 11 முதல் காண வாருங்கள். தொடர்புகளுக்கு 6473093091. ஃப்ரீ என்ட்ரி, ஃப்ரீ பார்க்கிங்.
3: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR Salon தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR Salon. தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899.
4: Ajax Nissan and Infiniti Savings Event 2026 Nissan Rogue SUV kalayum 0% rate-il finance cheyungal. Anith trim 2026 Nissan Kicks-um 0% finance rate. 2025 Nissan Leaf electric vahanangalai 0% lease matum finance rate-il peralam. 2025 Infiniti QX 50 kal 0% finance and lease rate-il kaathirukkindrana. Completely redesigned 2026 Nissan Sentra kalayum vandu paarungal. Anith vahana kolvanavugalukkum 4 oil changes ilavasam. Tamilil pesa முகமது லெபி 437-477-7960 437-477-7960.
0: பிருஷா லோ ப்ரொஃபஷனல் கோபரேஷன்.
1: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144.
0: 10 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்
1: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
0: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி LLB பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்
1: 2225 மார்க்கம் Road, Sweet 307-647-478-0144. குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
3: 50,000 ஹோம் இக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
1: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்
3: மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ். கிருபா தனபாலசிங்கம் 416-298-2777 mortgagesolutions.ca.
5: சில்லென்ற காற்று, இதமான இசை இரண்டையும் ரசிப்போம் நம்ம ஈஸ்ட் எஃப்எம்.

0: 3:47 இஸ்டெஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். அறிவது கரவேல் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.
1: இசையமைப்பாளர் வித்யாசாகர் மற்றும் அவரது குழுவோடு கலக்கும் இசை நிகழ்வு ஐக்லின் கனடா வழங்கும் அப்படி போடு இம்மாதம் 20 மாலை 6 மணிக்கு கிரேட் கெனடியன் கேசன் ரிசார்ட்டில் இடம்பெறுகிறது. கார்த்திக் திப்பு, மதுபால கிருஷ்ணன், புஷ்பவனம் குப்புசாமி, சைந்தவி, ஸ்ரீவர்தினி, பூஜா, அஜய், ஸ்ரீஷா, ஹர்ஷா என பல பாடகர்கள் மற்றும் கலைஞர்கள் கலந்து கொள்கின்றார்கள். வாருங்கள், இசையோடு மகிழ்ந்திருங்கள். வித்யாசாகர் லைவின் கன்சர்ட் நிகழ்ச்சி ஏற்பாடு ஒனமன் என்டர்டெயின்மெண்ட் மற்றும் வின்ரா ப்ரொடக்ஷன். இந்த சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் டிக்கெட்டுகளை பெற ஏதுவாக நண்பர்கள் தொடக்கம் மாலை 5 மணி வரை நிகழ்வு அலுவலகம் திறந்திருக்கும். இலக்கம் 2225 மார்க்கம் ரோட், யூனிட் 402 என்ற முகவரியில் நேரில் டிக்கெட்டுகளை கொள்வனவு செய்யலாம். மேலதிக விவரங்களுக்கு 4167561200 4167561200. ஐஸ்கிரீம் என்னடா ஆரம்பிச்சீங்க,
0: தகவலையே காணோம்
1: அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. இந்த வரலாறு என்று சொல்லி நான் பார்க்குறேன்னா ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னமே இதனுடைய வரலாறு ஆரம்பிக்குது. மனிதன் முதன் முதல் பனியை பயன்படுத்தி தானே இந்த இனிப்பான உணவுகளை தயாரிக்க தொடங்கியிருக்கிறாங்க. முக்கியமாக அந்த ஐஸ்கிரீமின் அடிப்படை உருவாக்கம் என்பது இது பனியிலிருந்து ஆரம்பமானது என்று சொல்லி சொன்னால் எங்கள்கிட்ட எக்கச்சக்கமான பனி இருக்குது. அப்போ அதை வச்சு எப்படி தயாரிக்கலாம் அப்படின்னு

0: இனிப்பு வந்து தயாரிச்சிருக்காங்களாம். அதுக்கு பிறகு பாரசீக அரசர்கள் வந்து என்ன செய்திருக்காங்க அப்படின்னா, மலை பகுதியில் இருந்து கொண்டு வரப்பட்ட பனியோட இந்த பழச்சாறுகள், அதாவது ஜூஸையும் தேனையும் கலந்து அதை சாப்பிட்டு இருக்காங்க,
1: கஸ்டமைஸ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி ரோம பேரரசர் நீரோ என்ன செய்தார், தங்களோட வீரர்களை சண்டைக்கு அனுப்புறாரு இல்லையோ, மலை உச்சிக்கு அனுப்பி அந்த பனி எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி அதோட அந்த இப்படி மிக்ஸ் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணி ஒரு ஒரு விதமான சாப்பாடை சாப்பிட்டு,
0: அங்க பனி குறைவா இருந்திருக்கலாம்.
1: அதனால அந்த காலத்துல பனி என்றது மிகவும் ஒரு அரிய பொருளாக இருந்திருக்கின்றது. அந்த இங்க வந்துருந்தாங்கன்னா கொஞ்சம் கூட எடுத்துக்கலாம். சரி, எனவே அந்த அரச குடும்பத்தினருக்கு செல்வந்தர்களுக்கு மட்டுமே இந்த இந்த இப்படியான உணவுகள் என்பது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக அந்த காலத்துல அமைஞ்சிருக்குது.
0: காலப்போக்கில் இந்த குளிர்ச்சியான இனிப்பு வந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு வந்து பரவலா பரவிட்டுதான். குறிப்பாக இந்த இத்தாலி மற்றும் பிரான்ஸ் நாடுகள்ல அரச குடும்பத்தினரின் விருந்துகள்ல வந்து இது வந்து ஒரு முக்கியமான ஒரு உணவாக இடம்பெற்றிருக்கு. உணவா டெசர்ட் அப்படின்னு பார்க்கும்போது அந்த காலத்துல உணவாவே இருந்திருக்கு. அதற்கு பிறகு தொழில் புரட்சி ஏற்பட்ட போது இயந்திரங்கள் இதற்கு கண்டுபிடித்திருக்கிறார்களாம்.
1: அதன் அடிப்படையில் 1843 ஆண்டு நான்சி ஜான்சன் என்ற அமெரிக்க பெண் என்ன செய்யிருக்கிறார், கைமுறைகளை இயங்குகின்ற அந்த ஐஸ்கிரீம் தயாரிப்பு இயந்திரத்துக்கு காப்புரிமை பெற்றிருக்கிறார், பேட்டன்ட் அவ எடுத்திருக்கிறார். இதுவே ஐஸ்கிரீம் தொழில்துறையிலே வளர்ச்சிக்கு மிக மிக அடித்தளமாக அமைந்ததாக வரலாறு தெரிவிக்கின்றது.
0: இந்த வேளையில் நாங்கள் எவரெஸ்ட் பர்னிச்சர்ஸ் தருகின்ற தகவல்களையும் கேட்டறிந்து கொள்ளலாம்.
2: எதிர்கால விலையேற்றங்கள் தொடர்பிலான கரிசனைகள் இல்லாமல் உங்களுக்கான தளபாட கொள்வனவுகளை மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தினை எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. மாபெரும் வியாஹவுஸ் கிளியரன்ஸ் சேலினை எவரெஸ்ட் பர்னிச்சர் தருகின்றது. அனைத்து தளபாடங்களும் 50% முதல் தள்ளுபடி விலைகளில் உங்களுக்காக வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் 1 இயருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளான் வசதிகளையும் எவரெஸ்ட் பர்னிச்சர் ஏற்படுத்தி தருகின்றது. எனவே பாரியளவில் சேமித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பாக எவரெஸ்ட் பர்னிச்சர் தருகின்ற இந்த வியாஹவுஸ் கிளியரன்ஸ் சேல் காணப்படுகின்றது. இலக்கம் 80 ஃபின்ச் ஸ்ட்ரீட் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச் ஸ்ட்ரீட் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர். 1299 விற்கப்படுகின்ற செக்ஷனல் சோஃபா, இது பெட்டுடன் கூடிய செக்ஷனல் சோஃபாவாக இருக்கின்றது. விசிறிட விலையில் $599 இப்பொழுது வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. $1000 விற்கப்படுகின்ற சோஃபா பெட் இப்பொழுது $499 மாத்திரமே. உடல் ஆரோக்கியத்துக்காக மக்கள் விரும்புகின்ற மெமரி ஃபோம் மெட்ரஸஸ் விசிறிட விலைக்களவில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. குறிப்பாக சிங்கிள் மெமரி ஃபோம் மெட்ரஸ் $149, டபுள் மெமரி ஃபோம் மெட்ரஸ் $249, குவீன் சைஸ் மெமரி ஃபோம் மெட்ரஸினை நீங்கள் $349 பெற்றுக்கொள்ள முடியும். ஸ்டூடெண்ட் ஸ்பெஷலாக இப்பொழுது அட்ஜஸ்டபிள் கம்ப்யூட்டர் டேபிள்ஸினை $49 பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் புதிதாக வந்திறங்கியிருக்கின்ற பவர் அட்ஜஸ்டபிள் கம்ப்யூட்டர் டேபிள்ஸ் $850 விற்கப்படுவது விசேட விலையில் $300 வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. தரமான உறுதியான கெனடியன் மேட் சோஃபா செட் $2500 விற்கப்படுவது, 3 இயர் வாரண்டியோடு இப்பொழுது $999 பெற்றுக்கொள்ள முடியும். அதேவேளையில் $1800 விற்கப்படுகின்ற பெட்ரூம் செட்டினை விசேட விலையில் $950 பெற்றுக்கொள்ள முடியும். மற்றும் ஃப்ளோர் கிளியரன்ஸிலும் உங்களுக்கு ஏராளமான தளபாடங்கள் காத்திருக்கின்றன. $1200 விற்கப்படுகின்ற கிங் பெட் விசேட ஃப்ளோர் கிளியரன்ஸ் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அனைத்து தளபாடங்களும் 50% தள்ளுபடி விலைகளில் உங்களுக்காக வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறமை குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமல்லாமல் எவரெஸ்ட் பர்னிச்சர் உற்பத்தியாளராகவும் இருக்கின்ற காரணத்தினால் உங்களுக்கு இன்னும் குறைவான விலைகளில் தளபாடங்களை வழங்கக்கூடியவாறு இருக்கின்றது. நேரடியாக நீங்கள் காட்சி அறிக்கை வருகின்ற பொழுது இந்த புதிய குறைக்கப்பட்ட விலைகளை அறிந்து கொண்டு உங்கள் தளபாட கொள்வனவுகளை நீங்கள் செய்துள்ள முடியும். எவரெஸ்ட் பர்னிச்சர் இப்பொழுது மொன்ட்ரியல், ஆட்டோவா ஆகிய நகரங்களுக்கும் டெலிவரிகளை செய்கின்றது. எனவே நீங்கள் டொரண்டோவில் இருந்து தொலை தூரத்தில் வசிப்பவராக இருந்தால் கூட இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி உங்களுடைய தளபாட குழுவின்களில் பாரியளவில் சேமித்துக் கொள்ள முடியும். அதுவேளையில் நீங்கள் ரெண்டல் ப்ராப்பர்ட்டிகளை வைத்திருந்தால் அதற்கான ரெண்டல் ஸ்பெஷல் கமர்ஷியல் வகை தளபாடங்களையும் ஒரு பேக்கேஜாக சிறப்பு விலைகளில் எவரெஸ்ட் பர்னிச்சர் தருகின்றது. உங்கள் ரெண்டல் ப்ராப்பர்ட்டி தூரத்தில் இருந்தால் கூட டெலிவரியை செய்வதோடு தளபாடங்களை பிக்ஸ் பண்ணியும் தருகின்றார்கள். இலக்கம் 80 ஃபின்ச் ஸ்ட்ரீட் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச் ஸ்ட்ரீட் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர்.
3: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.

0: ஏராளமான அழகழகான சிறுவர்களுடைய நடன நிகழ்ச்சிகளாகட்டும், அதே போன்று பாடல்கள் என்று சொல்லி கலை நிகழ்ச்சிகளோடு களை கட்டி கொண்டிருக்கிறது. மிக திறமையாக தங்களுடைய திறமைகளை சிறுவர்கள் வந்து வழிகாட்டி கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று ஏராளமான வெண்டர்ஸும் நிறைந்திருக்கின்றார்கள். நீங்கள் மலிவாக பொருட்கள் 70% ஓப்பில் எல்லாம் உங்களுக்கான உடைகள் எல்லாம் இருக்கின்றன. ஃபேன்சி ஜுவல்லரிஸ், அதே வழியிலே கிட்ஸுக்கான டாய்ஸ் இருக்கின்றது, புக்ஸ் இருக்கின்றன. அது மாத்திரமல்லாமல் புத்தம்புதிய ட்ரெண்டியான கலெக்ஷன்ஸ், ட்ரெடிஷனல் கலெக்ஷன்ஸ், ஃபேன்சி ஜுவல்லரிஸ், ஆன்டிக் ஜுவல்லரிஸ் சொல்லி எக்கச்சக்கமான தெரிவுகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. அது மாத்திரமல்லாமல் ஃபுட்ஸும் இருக்கின்றது, மெயின் ஃபுட் ஆட்டும் அல்லது வந்து ஸ்நாக்ஸ் அப்படின்னு சொல்லி வேறு வெவ்வேறு வகையான ஸ்நாக்ஸ் எல்லாம் இருக்கின்றன. அதே போன்று கடலை மாங்காய் அப்படின்னு சொல்லி அவற்றை கூட இங்கே கடற்கரை இருக்கும். அனுமதி இலவசம், பார்க்கிங்கும் இலவசம். வர வேண்டிய இடம் பிக்கரிங்கிலே செஸ்னட் ஹில் டெவலப்மெண்ட் ரிக்ரியேஷன் சென்டர், 1867 வேலி ஃபார்ம் ரோடிலே. அதிலும் நீங்கள் இந்த வெஸ்ட் சலூன் என்ட்ரன்ஸ் ஊடாக வரும்போது நேரடியாக அந்த ஹாலுக்குள்ளே நீங்கள் வந்து கொள்ள முடியும். 11:00 வரைக்கும் இடம்பெற போகிறது இன்டர்நேஷனல் சில்ட்ரன்ஸ் எக்ஸ்போ 2026 பிக்கரிங்கில். கோலாகலமாக அனுமதி இலவசம், அதே போன்று பார்க்கிங் இலவசம், எக்கச்சக்கமான பார்க்கிங்கும் அவைலபிளாக இருக்கின்றது. வர வேண்டிய இடம் செஸ்னட் ஹில் டெவலப்மெண்ட் ரிக்ரியேஷன் சென்டர் பிக்கரிங்கில், 1867 வேலி ஃபார்ம் ரோடிலே சில்ட்ரன் எக்ஸ்போ இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது.
1: இசையமைப்பாளர் வித்யாசாகர் மற்றும் அவரது குழுவோடு கலக்கும் இசை நிகழ்வு கனடா ஐக்லின் கனடா வழங்கும் அப்படி போடு மாதம் 20 மாலை 6:00 கிரேட் கெனடியன் கேசன ரிசோர்ட்டில் இடம்பெறுகிறது. கார்த்திக், திப்பு, மதுபாலகிருஷ்ணன், புஷ்பவன குப்புசாமி, சாய்ந்தவி, ஸ்ரீவர்தினி, பூஜா, அஜய், ஸ்ரீஷா, ஹர்ஷா என பல பாடகர்கள் மற்றும் கலைஞர்கள் கலந்து கொள்கின்றார்கள். வாருங்கள், இசையோடு மகிழ்ந்திருங்கள். வித்யாசாகர் லைவ் இன் கன்சர்ட். நிகழ்ச்சி ஏற்பாடு வண்டமன் என்டர்டெயின்மெண்ட் மற்றும் விண்ட்ரா ப்ரொடக்ஷன். இந்த சனி மற்றும் ஞாயிறு தினங்களில் டிக்கெட்டுகளை பெற எதுவாக நண்பர்கள் தொடக்க மாலை 5:00 வரை நிகழ்வு அலுவலகம் திறந்திருக்கும். இலக்கம் 2225 மார்க்கம் ரோட், யூனிட் 402 என்ற முகவரியில் நேரில் டிக்கெட்டுகளை கொள்வனம் செய்யலாம். மேலதிக விவரங்களுக்கு 416-756-1200 416-756-1200.
2: Weekend East FM 102.7. மாணவர்களுக்கு ஈஸ்ட் எஃப் எம் விடுக்கும் அறிவித்தல். நீங்கள் ஒலிபரப்பு துறையில் ஆர்வம் உள்ளவரா? கோடை காலத்தில் பகுதி நேர வேலையொன்றை செய்யும் எண்ணத்தில் உள்ளீர்கள் என்றால் உங்கள் ரெசுமேயை ஈஸ்ட் எஃப் எம் 102.7@gmail.com க்கு அனுப்பி வையுங்கள். ஈஸ்ட் எஃப் எம் 102.7@gmail.com.
3: ரிச்மண்ட் ஹில் இந்து ஆலயத்தில் முருகப்பெருமான் திருவிழா June 8 திங்கட்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி June 17 புதன்கிழமை மஞ்சம், June 18 வியாழன் மாம்பழ திருவிழா, June 19 வெள்ளி வேட்டை திருவிழா, June 20 சனி சப்பரம், June 21 ஞாயிறு காலை தேர் திருவிழா, திங்கள் காலை தீர்த்த திருவிழாவை தொடர்ந்து June 23 செவ்வாய்க்கிழமை பூங்காவனம், June 24 புதன் வைரவர் மடையுடன் முருகப்பெருமான் திருவிழாக்கள் நிறைவு பெறும். ஆலய தொலைபேசி இலக்கம் 905-883-1109.
4: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ.
2: வாரத்தில் 7 நாட்கள் திறந்திருக்கும்.
4: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
5: எனக்கு அட்டியல், காப்பு, சங்கிலி.
6: அது சரி,
5: உங்களுக்கு ஆடி கார்.
6: என்னது,
5: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
7: 2 ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள்.
8: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
7: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி.
8: 416-900-4599. ஆதவன் உணவகம், கோலாகலமான ஆரம்பம். திறப்பு விழாவை முன்னிட்டு எல்லா உணவுகளும் விசேட விலைகளில். சிக்கன் அல்லது மட்டன் நாசி கோராங் 8.99, சிக்கன் அல்லது மட்டன் ஃப்ரைட் ரைஸ் 6.99, மசாலா தோசை கோம்போ $6, மட்டன் அல்லது பட்டர் சிக்கன் ரோல் 5 வாங்கினால் மற்றொன்று ஃப்ரீ. சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் ராம் ரைஸ் ஸ்பெஷல். ஆதவன் உணவகம், 501 பாஸ்மோர் அவென்யூ, Unit 28, 647-656-5690, 647-656-5690.
4: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மாகமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.

0: ஒளியிலே தெரிவது தேவதையான்னு சொல்லி உன்னை மனதிலிருந்து வரணும்னு சொல்லி பாடுன்னு சொல்லி சொன்னா ஒரு எப்படி சொல்றது ஒரு ஒரு கட்டுக்கோப்பா, அதாவது இப்படித்தான் வரணும்னு சொல்லி சில நேரத்தில் விளங்காது. உண்மையில் என்னத்தை எதிர்பார்க்குறாங்க, என்னத்தை சொல்கிறாரு அப்படின்னு இருக்கும். ஆனால் அந்த ஒளியிலே தெரிவது தேவதையாண்டது உன்னை வாயில் வரக்கூடாது மனசார வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு சுச்சுவேஷன் கேட்குற நேரத்தில் அந்த கார்த்திக் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாருன்னு நான் யோசிச்சு பார்த்தேன்.
1: ஆனால் உண்மையிலேயே அது மனசால இருந்து வந்த மாதிரியே அவர் பாடி இருந்தார்.
0: அப்படி பாடியே ஆகணும், இல்லாட்டி வாய்ப்பு இல்லை. அதிகமாக இருக்கிறது அமெரிக்காவிலே ஐஸ்கிரீம் ஒரு கலாச்சாரத்தின் ஒரு பகுதியாக கருதப்படுது. எப்படி இருக்கு கலாச்சாரத்தின் ஒரு பகுதி,
1: இங்கேயும் அமெரிக்கா வந்துட்டு
0: பாருங்களேன். ஒவ்வொரு வருஷமும் ஜூலை மாதத்துல தேசிய ஐஸ்கிரீம் மாதமாக கொண்டாடுறாங்களாம் யூஎஸ்ல.
1: இத்தாலியில் ஜெலட்டோ எனப்படுற ஒரு ஐஸ்கிரீம் வந்து உலக ஃபேமஸ் ஆக இருக்குதாம். அதாவது இந்தியாவில் வந்து குல்ஃபி அப்படின்ற ஒரு பாரம்பரிய ஐஸ்கிரீம் தலைமுறைகளால் மக்களால் விரும்பப்படுது. இந்தியாவில் மட்டுமா,
0: இங்கேதான் ஜப்பானில் பார்த்தீங்கன்னா மச்சா தேநீர் அதுபோல் கருப்புகள் செரிப்பு போன்ற வித்தியாசமான சுவைகளில் இந்த ஐஸ்கிரீம்கள் தயாரிக்கப்படுதான்.
1: துருக்கியில் டொன்டுர்மா எனப்படும் ஒரு இழுக்கிற தன்மை கொண்ட ஒரு ஐஸ்கிரீம் ஒன்று உலகம் முழுவதும் சுற்றுலா பயணிகளை வந்து கவருதான். துருக்கி போனால் ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
0: சரி, அதே போல கனடாவில் பார்த்தீங்கன்னா மேப்பிள் சிரப், இதை பயன்படுத்தப்பட்ட சேர்க்கப்பட்ட ஐஸ்கிரீம்கள் மிக மிக பிரபலம்னு சொல்லி சொல்கிறாங்க. நாங்கள் எந்த அளவுக்கு அதை விரும்பி சாப்பிட்றோம்னு எனக்கு தெரியலை, ஏன்னா அதிகமானவர்கள் விரும்பி சாப்பிடுவார்கள் இருக்குன்னு. ஆனால் கனடாவில் இது ஃபேமஸ். அதே போல இந்த உலகம் முழுவதும் ஆயிரக்கணக்கான வகையான ஐஸ்கிரீம்கள் புழக்கத்தில் இருக்கிறது. வேனிலா, சாக்லேட், ஸ்ட்ராபெரி, அதே போல் மேங்கோ, அப்படி இப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான விஷயம் வருது. இப்போ காணாததுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த துபாய் சாக்லேட்ன்ற ஒரு ட்ரெண்டை கொண்டுட்டாங்க. அது கொண்டதுக்கு பிறகு இப்போ பிஸ்தாஷு போட்ட ஐஸ்கிரீம் எல்லாம் இப்போ ஃபேமஸ். ஆனால் ஒரு அளவுக்கு மீறி சாப்பிட இயலாது, தெரியும் தானே. அதே நேரத்தில் சாஃப்ட் சர்வ் ஐஸ்கிரீம், ஜெலட்டோ, ஃப்ரோசன் யோகட், அப்படி எப்படி எடுத்து சொல்லி இதுவும் எக்கச்சக்கமான வகையான வகையில் உலகளவிலே பிரபலமாக இருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டு நூற்றுக்கணக்கான புதிய சுவைகள் அறிமுகப்படுத்தப்படுதான்.
1: ஐஸ்கிரீம் தயாரிப்பது ஒரு கலையாக மட்டுமில்லாமல் அது ஒரு அறிவியல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. இதை பற்றி இன்னும் நம்ம கதைப்போம்.
0: கதைக்க தானே வேணும்.
1: தங்க நகை உலகின் புரட்சி விஜயா ஜுவல்லரி ஜூன் மாதத்திற்கான தங்க சேமிப்பு திட்டம் ஆரம்பமாகிவிட்டது. மாதம் $200 செலுத்தி 15 மாதங்கள் இடம்பெறும் தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும்போது தங்க மோதிரம் அன்பளிப்பு, அதிர்ஷ்டசாலி ஒருவருக்கு $3,000 மதிப்பிலான தங்க நகை பரிசு, தாலிக்கொடி ஆர்டர்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை, அத்துடன் கோல்ட் காயின் அன்பளிப்பு, ஒரு வருடத்திற்கு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ சலுகையில் மாதாந்தம் பணம் செலுத்தி நகை வாங்கலாம், 5,000 மேல் நகை வாங்கும் போது ஆடி 2026 A3 காரை வெல்லும் வாய்ப்பு. மாக்கமன் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி 416-900-4599.
0: நான்காவது ஆண்டு பூர்த்தியை முன்னிட்டு நாளை ஞாயிற்றுக்கிழமை காலை 10 முதல் மாலை 5 வரை இந்த ஆண்டின் மெகா சேல். பிராண்ட் நேம் சன்கிளாசஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் $120, RXSV பை ஃபோக்கல் அல்லது ப்ரோக்ரஸிவ் இன் ஹவுஸ் ஃப்ரேம்ஸ் பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ, சிங்கிள் விஷன் சன்கிளாசஸ் அப் டு 50% ஆஃப் ஆல் டிசைன் ஆஃப் ஃப்ரேம் கிரேட் டீல், ஐ எக்ஸாமுக்கு $60, சீனியர் கெட் ஃப்ரீ ஃப்ரேம், கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி கண் பரிசோதனை செய்ய முடியும். நாளை ஞாயிற்றுக்கிழமை ஏஜாக்ஸ் ஆப்டிமாட்டில் மட்டுமே இந்த அரிய வாய்ப்பு. 1901 ஹாவுட் அவென்யூ நோர்த் ஏஜாக்ஸில் ஹாவுட் அண்ட் டாண்டன் சந்திப்பில். 905-428-3131 905-428-3131. ஐஸ்கிரீம் தயாரிப்பது என்றது ஒரு கலை மட்டுமல்ல, ஒரு அறிவியல் சார்ந்த ஒரு விஷயம். அப்ப அதில் எப்படி தயாரிக்கிறேன்னு சொல்லி நாங்கள் சொல்ல போறோம். எப்ப சொல்ல போறோம்? ஆஃப்டர் த பிரேக்.
1: என்ன பொருள் சொல்லுவோம், நீங்க அதை வச்சு ஐஸ்கிரீம் செய்து இன்னைக்கு சாப்பிடுங்க.

0: வீக்கா ஃபீல் பண்றீங்களோ அப்படின்னா கேளுங்க வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 உங்களை உற்சாகப்படுத்தும். ஏஜாக்ஸ் மிட்சுபிஷியில் கனடாவின் நம்பர் ஒன் PHEV களை 1.49% ரேட்டில் வாராந்தம் $108 பிளஸ் டாக்ஸில் இருந்து ஃபைனான்ஸ் அல்லது லீஸ் செய்யுங்கள். 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸ். மார்க்கெட்டிலேயே சீப்பஸ்ட் SUV-ஐ பெஸ்ட் வாரண்டியுடன் பெறும் வாய்ப்பாக 2026 RVR-களை வாராந்தம் $78 பிளஸ் டாக்ஸில் இருந்து 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸுடன் பெற்றுக் கொள்ளுங்கள். அனைத்து புதிய வாகன கொள்வனவுகளுக்கும் விசேட பரிசுகளும் காத்திருக்கின்றன. Ahmed Tamzin 437-860-7002 437-860-7002
1: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate, ithuden food handler certificate, smart serve matum PTC license, ivatudan city matum alcohol approval, ivai mattumalla Canadian citizenship and PR pera valikattudal, Sri Lankan dual citizenship pera udavudal. KM Business Solutions 647-522-1775 647-522-1775 KM Business .ca
2: Riverdale Pound Brokers 30 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம் பெற்ற licensed Pound Brokers. குறைந்த வட்டியில் நம்பிக்கையான சேவை. அவசர பண தேவைக்காக உங்கள் மதிப்புமிக்க தங்கத்தை விற்க வேண்டாம். அதற்கு பதிலாக உங்கள் தங்கத்தை அடகு வைத்து தேவையான பணத்தை உடனே பெற்றுக் கொண்டு பின்னர் எளிதாக மீட்டுக் கொள்ளுங்கள். குறுகிய கால நிதியுதவி எதற்காக இருந்தாலும் உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது ரிவர்டேல் அடகு சேவை. 1061 ஜெரார்ட் ஸ்ட்ரீட் ஈஸ்ட் இன்சைட் தி ஸ்மோக்கர்ஸ் மார்ட். அழையுங்கள் 437-984-106 Riverdale Pound Brokers, நம்பிக்கைக்கும் நிதியுதவிக்கும் உங்கள் நெருங்கிய தேர்வு.
3: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் சேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP Mortgages Inc. Morning Sir and Finch சந்திப்பு கண்மையில் 2225 Markham Road, Suite 408, Scarborough. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP Mortgages Inc. ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881 416-754-8881
4: ஸ்கார்பரோவில் வார்டன் அண்ட் ஃபின்ச் சந்திப்பில் உங்கள் குடும்பத்திற்காக நம்பிக்கையுடனும் அனுபவத்துடனும் ஒரு புதிய மருத்துவ மையம் திறக்கப்பட்டுள்ளது.
5: டாக்டர் பாலா அவர்களின் மேலாண்மையில் செயற்படும் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் உங்கள் உடல் நலத்திற்கும் பல் நலத்திற்கும் சிறந்த ஒரே இடம்.
4: ஓபன் 7 days a week, காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. வாக்இன்ஸ் வெல்கம், அப்பாயின்மெண்ட்ஸ் வெல்கம்.
5: புதிய பேஷண்ட்ஸ் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார்கள்.
4: BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் 3430 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் ஸ்வீட் 6A ஸ்கார்பரோ 416-649-63 388
1: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
6: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறேன்னு தெரியல.
1: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
7: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704 8074 416-704-8074
8: Weekend, Weekend, East FM 102.7

0: தேவோட இசைன்னு சொல்லி சொன்னால் இவரை தவிர்த்து ஒரு பாட்டை நீங்கள் பார்க்கல. அந்த அளவுக்கு கிருஷ்ணராஜ் மிகவும் நெருக்கமான ஒரு உறவை கொண்டவர் தேவா அவர்களோட. அந்த பாட்டோட நாங்கள் கேட்டோம் 4:27 நிமிடம். சரி, ஐஸ்கிரீம் எப்படி தயாரிப்பதுன்னு சொல்லி நாங்கள் சொல்லியிருந்தோம். இப்போ ரெடியாக இருக்கீங்களா? இப்போ கிச்சனில் ஓகே, பால் இருக்கு, எடுங்க. அதே போலவே க்ரீம் யூஸ் பண்ணலாம். இன்னும் சிலர் க்ரீம் யூஸ் பண்ணுவாங்க, என்ன மாதிரி தெரியல, எனக்கெல்லாம் அப்படி அனுபவம் இல்லை ஐஸ்கிரீம் தயாரித்து. ஆனால் நாங்கள் சொல்கிறோம், பால், க்ரீம், சர்க்கரை, சென்ன சீனி, அதே போல் வேறு வேறு சுவை ஊட்டிகள் என்ன சரியான அளவில் நீங்கள் கலக்கணும். அதான் முக்கியம். சரியான அளவு எங்களுக்கும் தெரியாது, அதெல்லாம் சரியான அளவில்
1: தெரியாது.
0: அதே போலவே அந்த கலவையை இந்த குறிப்பிட்ட வெப்பநிலையில் குளிரூட்ட வேண்டும். அதனோட காற்று சேர்க்கப்படுவதால் மென்மையான அமைப்பு கிடைக்கும் என்று சொல்கிறாங்க. அந்த சாஃப்டான அந்த ஸ்ட்ரக்சர் கிடைக்கிறதுக்கு அது முக்கியமான காரணம் என்று சொல்லப்படுது. அதனால் சாக்லேட், பழங்கள், அதே போலவே இந்த நட்ஸ், இப்படி பல்வேறு விதமான சுவை ஊட்டிகள் சேர்க்கப்படுகின்றன. இன்று பார்த்தீங்கன்னா தொழிற்சாலைகளில் கம்ப்யூட்டர் கண்ட்ரோல், இதன் மூலமாக செய்யப்படும் இயந்திரங்கள் மூலமாக செய்யப்படுகின்ற ஐஸ்கிரீம் என்றது இப்போ பரவலாக இப்போ வீட்டில் நீங்கள் ஒரு 2-3 பேருக்கு செய்கிறேன்னு சொன்னால் நீங்கள் செய்யலாம். இப்போ ஊருக்கே சப்ளை பண்ணுறேன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் அப்படி செய்ய முடியாது. அப்போ இயந்திரங்கள் முக்கியம். எனவே இப்போ பார்த்தீங்கன்னா ஏஐ மூலமான பல விதமான தொழில்நுட்பம் மூலமாக இப்போது இயந்திரங்களின் வடிவில் இப்போ ஐஸ்கிரீம் தயாரிக்கப்படுது. அப்போ பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் என்ன செய்வாங்க, அதை பேக் பண்ணுற அளவுக்கு இப்போ அந்த ப்ரொடக்ஷன் என்பது விரிவடைஞ்சிருக்குது. இப்படி சொல்லிட்டு இப்போ
1: எவரெஸ்ட் ஃபர்னிச்சர்ஸ் வழங்குகின்ற தகவல்களையும் கேட்க போகிறோம்.
2: கோடை காலத்தை வரவேற்கும் வகையில் நீங்கள் எங்கும் கண்டிராத அதிரடி மலிவு விற்பனைகளை எவரெஸ்ட் ஃபர்னிச்சர் ஆரம்பித்திருக்கிறது. பிரம்மாண்டமான காட்சி அறையில் உங்களை ஆச்சரியப்படுத்தக்கூடிய விலைகளில் அனைத்து வகை தளவாடங்களும் மிக குறைவாக வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. பாரியளவில் சேமித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கப்படுகின்றது. ஏராளமான புதிய தளவாடங்கள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. அனைத்தையும் மிக மிக மலிவு விலைகளில் எவரெஸ்ட் ஃபர்னிச்சர் இந்த அதிரடி விற்பனை கொண்டாட்டத்தில் உங்களுக்கு வழங்க இருக்கின்றது. உடனடியாக பணம் இல்லை என்றால் கூட கவலைப்பட தேவையில்லை. 1 இயருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளானும் தரப்படுகின்றது. அதனை பயன்படுத்தி இலகுவான முறையில் எந்த விதமான பைனான்சியல் பிரஷரும் இல்லாமல் நீங்கள் உங்களுக்கு பிடித்த தளபாடங்களை கொள்வனவு செய்து கொள்ள முடியும். இலக்கம் 80 Finchley Square, Finch & Finchley சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர். 1299 விற்கப்படுகின்ற செக்ஷனல் சோஃபா, இது பெட்டுடன் கூடிய செக்ஷனல் சோஃபாவாக இருக்கின்றது. விசேட விலையில் $599 இப்பொழுது வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. $1000 விற்கப்படுகின்ற சோஃபா பேட் இப்பொழுது $499 மாத்திரமே. உடல் ஆரோக்கியத்துக்காக மக்கள் விரும்புகின்ற மெமரி ஃபோம் மெட்ரஸஸ் விசேட விலைக்களவில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. சிங்கிள் மெமரி ஃபோம் மெட்ரஸ் $149, டபுள் மெமரி ஃபோம் மெட்ரஸ் $249, குயின் சைஸ் மெமரி ஃபோம் மெட்ரஸினை நீங்கள் $349 பெற்றுக்கொள்ள முடியும். ஸ்டூடெண்ட் ஸ்பெஷலாக இப்பொழுது அட்ஜஸ்டபிள் கம்ப்யூட்டர் டேபிள்ஸினை $49 பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் புதிதாக வந்திறங்கியிருக்கின்ற பவர் அட்ஜஸ்டபிள் கம்ப்யூட்டர் டேபிள்ஸ் $850 விற்கப்படுவது விசேட விலையில் $300 வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. தரமான உறுதியான கெனடியன் மேட் சோஃபா செட் $2500 விற்கப்படுவது. 3-year வாரண்டியோடு இப்பொழுது $999 பெற்றுக்கொள்ள முடியும். அதேவேளையில் $1800 விற்கப்படுகின்ற பெட்ரூம் செட்டினை விசேட விலையில் $950 பெற்றுக்கொள்ள முடியும். மற்றும் ஃப்ளோர் கிளியரன்ஸிலும் உங்களுக்கு ஏராளமான தளபாடங்கள் காத்திருக்கின்றன. $1200 விற்கப்படுகின்ற கிங் பெட் ஃப்ளோர் கிளியரன்ஸ் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. $1500 விற்கப்படுகின்ற கிங் மெட்ரஸினை விசேட விலையில் $599 பெற்றுக்கொள்ளலாம். உடனடியாக உங்களிடம் பணம் இல்லை என்றால் கூட கவலைப்பட தேவையில்லை. 1 இயருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளான் வழங்கப்படுகிறது. எவரெஸ்ட் பர்னிச்சர் இப்பொழுது மொன்ட்ரியல், ஆட்டோவா ஆகிய நகரங்களுக்கும் டெலிவரிகளை செய்கின்றது. எனவே நீங்கள் டொரண்டோவிலிருந்து தொலைதூரத்தில் வசிப்பவராக இருந்தால் கூட இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி உங்களுடைய தளபாட குழுவின்களில் பாரிய அளவில் சேமித்துக் கொள்ள முடியும். அதுவழியில் நீங்கள் ரெண்டல் ப்ராப்பர்ட்டிகளை வைத்திருந்தால் அதற்கான ரெண்டல் ஸ்பெஷல் கமர்ஷியல் வகை தளபாடங்களையும் ஒரு பேக்கேஜாக சிறப்பு விலைகளில் எவரெஸ்ட் பர்னிச்சர் தருகின்றது. உங்கள் ரெண்டல் ப்ராப்பர்ட்டி தூரத்தில் இருந்தால் கூட டெலிவரியை செய்வதோடு தளபாடங்களை பிக்ஸ் பண்ணியும் தருகின்றார்கள். இலக்கம் 80 Finchley Square, Finch & Finchley சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர்.
0: ஈரான் போரினை முடிவுக்கு கொண்டு வரும் ஒப்பந்தம் எட்டப்படுவதில் முன் எப்போதும் இல்லாத வகையில் சாதகமான சூழல் ஏற்பட்டுள்ள நிலையில் ஹோமோஸ் நீரணையில் ஈரானினால் வைக்கப்பட்ட கன்னி வீடுகளை அகற்றும் நடவடிக்கைகள் தொடர்பில் நாளை மறுதினம் ஆரம்பிக்கும் G7 மாநாட்டில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கலந்துரையாட உள்ளார். இந்த கன்னிவெடி அகற்றும் முயற்சிகளில் உதவும் ஈடுபாட்டினை பிரித்தானியா மற்றும் பிரான்ஸ் ஆகிய G7 நாடுகள் ஏற்கனவே வெளியிட்டிருந்தன.
1: தமிழ்நாட்டில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் விஜயதரணி பாஜகவில் இருந்து விலகி தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்துள்ளார். அதேவேளை அதிமுக முன்னாள் அமைச்சர் பச்சைமால், அமைப்பு செயலாளர் பாலகங்கா, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வனரோஜா அடங்கலான அதிமுகவினர் பலர் உரிய நாளில் தாவேகாவில் இணைந்துள்ளமை கவனம் பெற்றுள்ளது. மறுபுறத்தில் மதிமுகவை அழிக்க திமுக முயற்சிப்பதாகவும், தம்மால் பெற்ற நன்மைகளை மறந்து திமுக ஒரு நச்சுப்பாம்பு என்றும் மதிமுக நேரடியாக சாடியுள்ளது. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, நாடாளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ ஆகியோர் தாவேக அரசுக்கு ஆதரவினையும் நெருக்கத்தினையும் வெளிப்படுத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.
0: இலங்கையில் இடம்பெற்ற இன வழிப்பை யாழ் செம்மனை புதைகுழிகளில் அகலப்படும் மனித எச்சங்கள் உலகுக்கு வெளிச்சம் போட்டு காண்பிப்பதாக சமூக நீதி செயற்பாட்டாளர் அருட்தந்தை மா சக்திவேல் தெரிவித்துள்ளார். செம்மனை புதைகுழி உண்மைகள் தென்னிலங்கை மக்களின் மனச்சாட்சியை உலுக்க வேண்டுமென அவர் கூறியுள்ளார்.
3: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
4: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம் லாக் ஆன் டு ஈஸ்ட் எஃப்எம் .ca.

0: மனோஸ்வர்ணயா மியூசிக்கல் அகாடமி தனது 20வது வருடத்தை கொண்டாட இசை முதுகலை மாமணி மனோராணி துஷித்தரன், மகள் ருதுநயா துஷித்தரன் ஆகியோரின் மாணவர்கள் புகழ்பெற்ற சூப்பர் சிங்க பாடகர் மூக்குத்தி முருகனுடன் இணைந்து வழங்கும் ஆரவாரமான இசை நிகழ்ச்சி ஜூன் 20 மாலை 4 முதல் கர்நாடக இசை, மாலை 5 முதல் சினிமா இசை நடைபெறும் இடம் தமிழிசை கலாமன்ற அரங்கம். இசை வழங்குவோர் 7 இசைக்குழுவினர். தொடர்புகளுக்கு 6479 7071.
1: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்கும் இடம் அருகே தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்ட்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்மன் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ், 4162936262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
2: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ஷான் சர்வானந்தன், 4167201184. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டெரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ஷான் சர்வானந்தன், 4167201184.
0: முரளி பஸ் வழங்கும் 34வது ஆண்டு கோடை கால சுற்றுலாக்கள் June 25, 26, 27, 28 4 அமெரிக்க சுற்றுலா. 27 வாஷிங்டன் டிசி முருகன் கோவில் தேர் திருவிழா, நியூயார்க் சிட்டி பிட்ஸ்பர்க் டெம்பிள், குரோவ் சிட்டி ஷாப்பிங். July 9, 10, 11, 12 மற்றும் July 23, 24, 25, 26 தேதிகளில் அமெரிக்க சுற்றுலா. July 18, 19 சனி ஞாயிறு மான்ட்ரியல் சுற்றுலா. August 5 to 11 வரை கனடா ஈஸ்ட் கோஸ்ட் சுற்றுலா. முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் முரளி 4164563514 4164563514.
3: அகரம் சில்க் மார்னிங் சைட் அண்ட் 401
0: வால்மார்ட் பிளாசாவில், 787 மில்டன் அவென்யூ, யூனிட் சி, ஸ்காபரோ.
3: அகரம், பட்டுக்களின் சிகரம்.
4: வேலை இழந்து விட்டீர்களா? டெர்மினேஷன் பே சரியாக இல்லையா? செவியரன்ஸ் பேக்கேஜில் பிரச்சனையா? ஒர்க் பிளேஸ் ஹராஸ்மெண்ட், அன்பெய்ட் வேஜஸ், ராங்ஃபுல் டிஸ்மிசல், கன்ஸ்ட்ரக்டிவ் டிஸ்மிசல் போன்ற எம்ப்ளாய்மெண்ட் லோ பிரச்சனைகளா? ட்ரிங்கிங் அண்ட் டிரைவிங், அசால்ட் போன்ற கிரிமினல் வழக்குகளா? லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமாரை தொடர்பு கொள்ளுங்கள். 6477665189. எம்ப்ளாய்மெண்ட் லோ வழக்குகள் தகுதியின் அடிப்படையில் முற்பணம் இல்லாமல் கண்டன்சென்சி முறையில் ஏற்றுக்கொள்ளப்படும். லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமார், 6477665189.
5: The one and only Weekend Wonder, Weekend East FM.
6: Where are you?
5: Weekend East FM 102.7. Weekend East FM.
7: The greatest.

0: நிஷா நிஷா ஓடி வா அன்பே அன்பேன்னு சொல்லி சொன்ன உடனே அப்படியே கரைஞ்சிரும்.
1: ஐஸ்கிரீம் தானே,
0: ஐஸ்கிரீம் தான், ஐஸ்கிரீம் கரையதே உள்ளம் கரை, உள்ளம் உருகுதையாண்ட மாதிரி. சரி, ஐஸ்கிரீமை பற்றி நாங்கள் கதைத்துக் கொண்டிருக்கிறோம். 4:47 நிமிடம். பல நன்மைகளை இந்த ஐஸ்கிரீம் வழங்குது என்றது பலருக்கு தெரியுமா தெரியாது தெரியல, ஆனால் எல்லாரும் அந்த டயபெட்டிஸை பற்றி தான் யோசிப்பாங்க. ஆனால் அந்த பாலின் அடிப்படையில் இந்த ஐஸ்கிரீம் தயாரிக்கப்படுவதால் இந்த கால்சியம் புரதம் இந்த முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களோட உடலுக்கு அது கிடைக்குதா.
1: மன அழுத்தத்தை கூட குறைத்து மகிழ்ச்சியான உணர்வை வந்து உருவாக்கும் திறன் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி பல ஆய்வுகள் வந்து தெரிவிக்கின்றதா.
0: அதே போல குழந்தைகளுக்கு பால் சார்ந்த சத்துக்களை சுவையாக வழங்குகின்ற ஒரு வழியாக இது கருதப்படுவதனால நீங்க தாராளமாக கொடுக்கலாமா என்று கேட்டா கொடுக்கலாம்.
1: கொடுக்க இயலாது. ஐஸ்கிரீம் அளவுக்கு அதிகமாக சாப்பிடுவது பல பாதிப்புகளை கூட ஏற்படுத்துவாங்க சஞ்சய். நீங்க அடுத்ததையும்
0: பார்க்கலாமா அப்படின்னு கேட்டு
1: கொடுக்க இயலாது.
0: அதாவது அதுல அதிகமான இனிப்பு தன்மை கொழுப்பு இருப்பதனால உடல் எடை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதே போலவே நீரிழிவு நோயாளர்கள் கட்டுப்பாட்டுடன் சாப்பிட வேண்டும். மிக முக்கியமான விஷயம் அது.
1: பற்கள் பாதிக்கப்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்றதையும் நீங்க நோட் பண்ணணும் மை லார்ட்.
0: அதனால அளவோடு சாப்பிடுவது மிக முக்கியமாகும். அளவுக்கு முறையால் அமிர்தமும் நஞ்சு. அதனால அளவோடு சாப்பிடுங்க என்பதை நாங்கள் சொல்லலாம். அதே போல் இந்த ஐஸ்கிரீம் உலக சாதனைகளிலும் பலவிதமான சாதனைகள் படைக்கப்பட்டது. மிகப்பெரிய ஐஸ்கிரீம், நீளமான ஐஸ்கிரீம், அதே போலவே இந்த ஸ்கூப் எடுக்கிறதுக்கு பயன்படுத்துகிற ஸ்கூப் இருக்கு தானே, அது கூட மிகப்பெரிய அளவில் கொண்டதெல்லாம் பார்த்தீங்கன்னா உலக சாதனையாக கருதப்படுகிறது. அதே போலவே இந்த சில நிறுவனங்கள் 1000க்கும் மேற்பட்ட சுவைகளை உருவாக்கி உலக சாதனையும் படைத்திருக்குதான்.
1: ஒவ்வொரு ஆண்டுமே உலகின் பல பகுதிகளில் ஐஸ்கிரீம் திருவிழாக்கள் கூட நடத்தப்படுவது மிகப்பெரிய சாதனையாக பார்க்கப்படுகின்றதா.
0: சரி, இதில் மட்டுமல்ல இன்றைய உலகிலே ஐஸ்கிரீம் ஒரு உணவு மாத்திரமல்ல, அது மகிழ்ச்சியினுடைய அடையாளம், குழந்தை பருவநிலைகளில் ஒரு பகுதி, குடும்ப உறவுகளை இணைக்கின்ற ஒரு இனிய அனுபவம் இந்த ஐஸ்கிரீம். பாருங்க, இந்த ஐஸ்கிரீம்ல இவ்வளவோ விஷயம் எல்லாம் உலகம் புதைந்து கிடக்குது.
1: இன்னைக்கு எத்தனை குழந்தைகள் வந்து பெற்றோரை வந்து கஷ்டப்படுத்த போறாங்கன்னு தெரியல. பாருங்க, இவ்வளவு நன்மை இருக்கு இப்படி சொல்லிட்டாங்க. இவங்க ரெண்டு பேரும் எனக்கு வாங்கிட்டாங்க
0: ரேடியோல, இவங்க ரெண்டு பேரும் வந்து சொல்றாங்க, அதனால வாங்கிட்டாங்க.
1: இவங்கதான் காரணம்,
0: இவங்கதான் காரணம். பாருங்க, இதுல இன்னொரு விஷயம் இருக்கு, அது உருவதற்கு முன் அதன் இனிமையை ரசித்து மகிழ வேண்டும். பாருங்க, உருகிறதுக்கு முதல் இனிமையை ரசித்து மகிழ வேண்டுமாம். அதே போல வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணத்தையும் அனுபவித்து மகிழ்வதே உண்மையான சந்தோஷம். பாருங்க, ஐஸ்கிரீமுக்கு இவ்வளவு ஒரு ஒரு டேக் லைன்
1: இருக்கு.
0: எனவே இந்த ஐஸ்கிரீம் என்பது இனிப்பு மாத்திரமல்ல, இதிலேயே பலவிதமான விடயங்கள் எல்லாம் அடங்கியிருக்கு. இனிப்பு என்றாலே சந்தோஷம், சந்தோஷம் என்றாலே ஒரு ஒற்றுமை, அப்படி இப்படியெல்லாம் நிறைய விஷயம் சொல்லலாம். இதெல்லாம் சொல்லி இந்த ஐஸ்கிரீமை ஒரு முடிவுக்கு கொண்டு வரோம்.
1: எப்படி நாங்க முதல் முடிச்சுட்டு பேக்கரிக்கு போனோமோ அதே மாதிரி இப்ப முடிச்சுட்டு நாங்க ஐஸ்கிரீம் கடைக்கு தான் போறோம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு நாங்க எவரெஸ்ட் பர்னிச்சர்ஸ் தருகின்ற தகவல்களையும் கேட்டு அறிந்து கொள்ள போகின்றோம்.
2: உங்களை ஆச்சரிய

0: படுத்துகின்ற விலைகளோடு மிக அதிரடியான மலிவு விற்பனையினை எவரெஸ்ட் பர்னிச்சர் ஆரம்பித்திருக்கின்றது. கோடைகாலம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. கோடைகாலத்தை வரவேற்கும் வகையிலும் நீங்கள் கோடைகாலத்தில் உங்களுடைய தளபாட குழுவினர்களை மேற்கொள்ள எண்ணியிருந்தால் அதற்குரிய பாரிய சேமிப்பு வாய்ப்பினை தருகின்ற நோக்கத்திலும் இந்த மாபெரும் விற்பனை கொண்டாட்டத்தினை எவரெஸ்ட் பர்னிச்சர் ஆரம்பித்திருக்கின்றது. ஏராளமான புதிய தளபாடங்கள் வந்திறங்கியிருக்கின்றன. அனைத்து வகையிலான கெனடியம் மேட் தளபாடங்கள், இன்போர்ட் தளபாடங்களை நீங்கள் பாரிய விலை குறைப்பில் பெற்றுக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமாக இந்த விற்பனை கொண்டாட்டம் அமைந்திருக்கின்றது. நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளானும் வழங்கப்படுகின்றது. அதனை பயன்படுத்தி நீங்கள் இலகுவான முறையிலும் உங்களுடைய தளபாட குழுவினர்களை செய்து கொள்ளலாம். இலக்கம் என்பது ஃபின்ச்டீன் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டீன் சந்திப்பில் ஜிடிவினுடைய ஒரு பிகஸ்ட் தளபாட ஷோரூமோடு எவரெஸ்ட் பர்னிச்சர் வரவேற்கின்றது. 1299 ரூபாய் விற்கப்படுகின்ற செக்ஷனல் சோஃபா, இது பெட்டுடன் கூடிய செக்ஷனல் சோஃபாவாக இருக்கின்றது. விசேட விலையில் 599 டாலர்களுக்கு இப்பொழுது வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. 1000 டாலர்கள் விற்கப்படுகின்ற சோஃபா பெட் இப்பொழுது 499 டாலர்ஸ் மாத்திரமே. உடல் ஆரோக்கியத்துக்காக மக்கள் விரும்புகின்ற மெமரி ஃபோம் மெட்ரஸஸ் விசேட விலைக்களவில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. குறிப்பாக சிங்கிள் மெமரி ஃபோம் மெட்ரஸ் 149 டாலர்ஸ், டபுள் மெமரி ஃபோம் மெட்ரஸ் 249 டாலர்ஸ், குவீன் சைஸ் மெமரி ஃபோம் மெட்ரஸினை நீங்கள் 349 டாலர்ஸுக்கு பெற்றுக்கொள்ள முடியும். ஸ்டூடெண்ட் ஸ்பெஷலாக இப்பொழுது அட்ஜஸ்டபிள் கம்ப்யூட்டர் டேபிள்ஸினை 49 டாலர்ஸிலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் புதிதாக வந்திறங்கியிருக்கின்ற பவர் அட்ஜஸ்டபிள் கம்ப்யூட்டர் டேபிள்ஸ் 850 டாலர்கள் விற்கப்படுவது விசேட விலையில் 300 டாலர்களுக்கு வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. தரமான உறுதியான கெனடியன் மேட் சோஃபா செட் 2500 டாலர்கள் விற்கப்படுவது 3 இயர் வாரண்டியோடு இப்பொழுது 999 டாலர்ஸுக்கு பெற்றுக்கொள்ள முடியும். அதே வேளையில் 1800 டாலர்கள் விற்கப்படுகின்ற பெட்ரூம் செட்டினை விசேட விலையில் 950 டாலர்கள் பெற்றுக்கொள்ள முடியும். மற்றும் ஃப்ளோர் கிளியரன்ஸிலும் உங்களுக்கு ஏராளமான தளபாடங்கள் காத்திருக்கின்றன. 1200 விற்கப்படுகின்ற கிங் பெட் விசேட ஃப்ளோ கிளியரன்ஸ் சேலில் 200 டாலர்களுக்கு இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. நேரடியாக நீங்கள் காட்சி அருகே வருகின்ற பொழுது இந்த புதிய குறைக்கப்பட்ட விலைகளை அறிந்து கொண்டு உங்கள் தளவாட குழுவினர்களை நீங்கள் செய்துள்ள முடியும். எவரெஸ்ட் பர்னிச்சர் இப்பொழுது மொன்ட்ரியல், ஆட்டோவா ஆகிய நகரங்களுக்கும் டெலிவரிகளை செய்கின்றது. எனவே நீங்கள் டொரண்டோவிலிருந்து தொலைதூரத்தில் வசிப்பவராக இருந்தால் கூட இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி உங்களுடைய தளபாட குழுவினர்களில் பாரிய அளவில் சமைத்துக் கொள்ள முடியும். அதுவழியில் நீங்கள் ரெண்டல் ப்ராப்பர்ட்டிகளை வைத்திருந்தால் அதற்கான ரெண்டல் ஸ்பெஷல் கமர்ஷியல் வகை தளபாடங்களையும் ஒரு பேக்கேஜாக சிறப்பு விலைகளில் எவரெஸ்ட் பர்னிச்சர் தருகின்றது. உங்கள் ரெண்டல் ப்ராப்பர்ட்டி தூரத்தில் இருந்தால் கூட டெலிவரியை செய்வதோடு தளபாடங்களை பிக்ஸ் பண்ணியும் தருகின்றார்கள். இலக்கம் என்பது ஃபின்ச்டீன் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டீன் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர்.
1: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: 4:52 நிமிடம் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். இவ்வளவு நேரமும் நாங்கள் ஐஸ்கிரீமை பற்றியதாக நிகழ்ச்சியை இனிப்பாக அமைந்திருந்தது. வருகிற வாரம் இதே போலவே 60 கரவில் இன்னொரு தலைப்பை உங்களுக்காக கொண்டு வரும், சுவாரஸ்யமாக கொண்டு வரும், இனிமையாக கொண்டு வரும் என்று சொல்லிக்கொண்டு உங்களுடைய விருப்ப பாடலை கேட்கலாம். இசை எக்ஸ்பிரஸ் வருகிறது. உஷா நிப்பாஜினி உங்களுடைய பாடல்களை தருவார்கள். நீங்களும் அழைத்து இணைந்து கொண்டு இனிமையான பாடல்களை கேட்டு மகிழலாம் என்று சொல்லிக்கொண்டு மறுபடியும் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை விடைபெறும் நாங்கள்
3: சுரேகா ரூபன்,
2: உங்கள் அன்பின் சஞ்சயன். வணக்கம் நேர்களே.
3: வணக்கம் நேர்களே.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: M&AA Truck and Trailer Parts மற்றும் GKJ Servicesஇன் புதியதோர் பரிமாணம் 5 Star Tours கனடா USA கான பாரிஸ் வெட்டிங் டூர்ஸ் போன்ற சகல பயண தேவைகளுக்கும் நாடுங்கள். லக்ஷரி ரிக்ளைனிங் சீட்ஸுடன் 11 பேர் பயணிக்கும் வசதி, 16 பேர் பயணிக்க லிமோ சீட், சவுண்ட் சிஸ்டம், லைட் ஸ்கூலர்ஸுடன் பார்ட்டி பஸ், குடும்பங்கள் மற்றும் நண்பர்கள் நீண்ட தூரம் பயணிக்க 24 பேருக்கான வாகனங்கள், வெட்டிங் மற்றும் சுற்றுலா பயணங்களுக்கான பஸ் சேவைகள் அனுபவமிக்க டிரைவர்ஸுடன் வழங்கப்படுகின்றன. 5 Star Tours 416-474-1398 416-821-6929.
2: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6973589.
3: வித்யாசாகர் லைவ் இன் கான்சர்ட், ஐ கிளீன் கனடா வழங்கும் அப்படி போடு. இசையமைப்பாளர் வித்யாசாகர் மற்றும் அவரது குழுவோடு களமிறங்கி கலக்கும் இசை நிகழ்வு June 20 தேதி மாலை 6 மணிக்கு கிரேட் கனடியன் கேசினோ ரிசார்ட்டில். கார்த்திக், திப்பு, மதுபாலகிருஷ்ணன், புஷ்பவனம், குப்புசாமி, சாய்ந்தவி, ஸ்ரீவர்தினி, பூஜா, அஜய், ஸ்ரீஷா, ஹர்ஷ, இன்னும் பல பாடகர்கள் வாருங்கள், இசையோடு மகிழ்ந்திடுங்கள். June 20 தேதி மாலை 6 மணிக்கு கிரேட் கனடியன் கேசினோ ரிசார்ட்டில். நிகழ்ச்சி ஏற்பாடு வீந்திரா ப்ரொடக்ஷன், வாண்டமன் என்டர்டெயின்மெண்ட். விவரங்களுக்கு 416-756-1200, 416-756-1200.
4: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
5: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
4: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
6: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS Cargo, Markham Steels Red Building இன் உள்ளே 416-291-3232.
7: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS Cargo.
8: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்க படம். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.
5: கார தூக்குறாங்களப்பா, கார தூக்குறாங்க.
4: வேலையும் போச்சு, காரும் போச்சு, கிரெடிட்டும் போச்சு. கார் இருந்தா தான் வேற வேலையாவது பாக்கலாம். இப்ப எங்க போய் கார் வாங்குறது, கிரெடிட்ட பில் பண்றது?
5: கவலையே விடுங்கோ, மனோ அண்ணன்ட்ட போனா காரோட வீட்டுக்கு வரலாம். கிரெடிட் இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன, நோ ப்ராப்ளம்.
9: மனோ தி லோன் அரேஞ்சர், ஓரோ சேல் அண்ட் ஃபைனான்சிங். 5 இடங்களில் உங்களுக்கு விருப்பமான வாகனங்களை வாங்க அழையுங்கள். மனோ 6479804779, Kingston and Galloway Sandipal, 4251 Kingston Road, Scarborough, 6479804779.

0: நன்றி சஞ்சயன் மற்றும் சுரேகா. வணக்கம் நேர்களே. வணக்கம் நிபாஜினி.
1: வணக்கம் உஷா, எப்படி இருக்கீங்க?
0: நாங்க நிலமா இருக்கிறோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நானும் நல்ல சுகமா இருக்கிறேன்,
0: சந்தோஷம். நாங்களும் 7 மணி வரை எங்கள் நேர்களுக்காக பாடல் கொடுக்க காத்திருக்கிறோம் இல்லையா?
1: நிச்சயமா, நாங்களும் அந்த சந்தோஷத்தை நேர்களோடும் பகிர்ந்து கொள்ள போறோம். அதே மாதிரி அவர்கள் விரும்பி கேட்கிற பாடலை கொடுக்கறதுக்கும் நாங்க தயாரா இருக்கிறோம். எனவே நீங்களும் அழைக்கலாம். 416-554-4040 வாயிலாக உங்கள் விருப்ப பாடலை தர்றதுக்கு நாங்களும் ரெடியா இருக்கிறோம்.
0: டொரண்டோவில் இப்பொழுது 29 டிகிரி செல்சியஸ் ஆக இருக்கிறது. 31 உணர்ந்திருக்கிறோம். அதில் நீங்கள் உலகில் எங்கிருந்தாலும் நமது நிகழ்ச்சிகளை eastfm.ca ஊடாக கேட்டு மகள முடியும். பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் eastfm தமிழ், யூடியூபில் eastfm 102.7.
1: அது மட்டும் இல்லாமல் உங்கள் மொபைலிலும் கூட eastfm ஆப்பினை டவுன்லோட் செய்வதன் ஊடாக நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம். அலுவலக தொடர்பு இலக்கம் 416-824-1212 மற்றும் eastfm102.7@gmail.com எனும் மின்னஞ்சல் ஊடாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களை தொடர்ந்து 7 மணி வரை கேட்டு மகள முடியும். அழைக்கலாம் 416-554-4040.

0: எனக்கு என்ன ஒரு பேர் இருக்கு,
1: அது உங்களுக்கு சொல்லவே இல்லையே.
0: இந்த படத்தை சொன்ன இந்த பாட்டு படுத்து
1: தத்துவத்தோட ஆரம்பிச்சிருக்கீங்க.
0: சரி, நீங்களும் உங்கள் விப்ப படங்களை அழைக்கலாம். 4565440 அடுத்த நேர் யார் என்று பாக்கலாம். மணிபாஜினி
1: பாத்திரலாம், வணக்கம்.
2: இனிய மாலை வணக்கம் இருவருக்கும். அப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும்?
1: நாங்க நல்ல சுகமா இருக்கிறோம், நீங்க எப்படி இருக்கீங்க திரு?
2: நல்ல சுகமா இருக்கிறோம், பரவாயில்லை,
0: சந்தோஷம் திரு. என்ன மார்க்கத்துல இருக்கீங்களா?
1: என்ன பாடல் கேக்கலாம்
2: இன்னைக்கு? கேக்க போற பாடல் வந்து படம் தாய் பிறந்தாச்சு, அதுல இருந்து சிரிப்ப கொஞ்சம் கரங்கூட அந்த பாட்டு கேட்போம்.
0: எல்லாரும் காசுதான் கேட்பாங்க, நீங்க சிரிப்ப கேக்குறீங்க, சந்தோஷம்.
1: எரிபொருள் விலையும் பார்த்து மட்டும் சொன்னால் இன்று நள்ளிரவு 12 மணி முதல் 2% குறைவடைய போகிறது டொரண்டோ மற்றும் ஜிடிஏ பெரும்பாகத்தில். திருவு கேட்ட பாடலுக்கு முன்னதாக நாங்கள் எவரெஸ்ட் ஃபர்னிச்சர் தரும் தகவல்களை கண்டறிய போகிறோம்.
3: கோடை காலத்தை வரவேற்கும் வகையில் நீங்கள் எங்கும் கண்டிராத அதிரடி மளிகை விற்பனைகளை எவரெஸ்ட் பர்னிச்சர் ஆரம்பித்திருக்கிறது. பிரம்மாண்டமான காட்சி அறையில் உங்களை ஆச்சரியப்படுத்தக்கூடிய விலைகளில் அனைத்து வகை தளவாடங்களும் மிக குறைவாக வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. பாரியளவில் சேமித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கப்படுகின்றது. ஏராளமான புதிய தளவாடங்கள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. அனைத்தையும் மிக மிக மலிவு விலைகளில் எவரெஸ்ட் பர்னிச்சர் இந்த அதிரடி விற்பனை கொண்டாட்டத்தில் உங்களுக்கு வழங்க இருக்கின்றது. உடனடியாக பணம் இல்லை என்றால் கூட கவலைப்படுத்த வேலை. 1 இயருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளானும் தரப்படுகின்றது. அதனை பயன்படுத்தி இலகுவான முறையில் எந்த விதமான பைனான்சியல் பிரஷரும் இல்லாமல் நீங்கள் உங்களுக்கு பிடித்த தளபாடங்களை கொள்வனவு செய்து கொள்ள முடியும். இலக்கம் 80 ஃபின்ச்டின் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டின் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர். 1299 ரூபாய் விற்கப்படுகின்ற செக்ஷனல் சோஃபா, இது பெட்டுடன் கூடிய செக்ஷனல் சோஃபாவாக இருக்கின்றது. விசேட விலையில் $599 இப்பொழுது வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. $1000 விற்கப்படுகின்ற சோஃபா பெட் இப்பொழுது $499 மாத்திரமே. உடல் ஆரோக்கியத்துக்காக மக்கள் விரும்புகின்ற மெமரி ஃபோம் மெட்ரஸஸ் விசேட விலைக்களவில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. சிங்கிள் மெமரி ஃபோம் மெட்ரஸ் $149, டபுள் மெமரி ஃபோம் மெட்ரஸ் $249, குயின் சைஸ் மெமரி ஃபோம் மெட்ரஸினை நீங்கள் $349 பெற்றுக்கொள்ள முடியும். ஸ்டூடெண்ட் ஸ்பெஷலாக இப்பொழுது அட்ஜஸ்டபிள் கம்ப்யூட்டர் டேபிள்ஸினை $49 பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் புதிதாக வந்திறங்கியிருக்கின்ற பவர் அட்ஜஸ்டபிள் கம்ப்யூட்டர் டேபிள்ஸ் $850 விற்கப்படுவது விசேட விலையில் $300 வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. தரமான உறுதியான கனேடியன் மேட் சோஃபா செட் $2500 விற்கப்படுவது 3 இயர் வாரண்டியோடு இப்பொழுது $999 பெற்றுக்கொள்ள முடியும். அதேவேளையில் $1800 விற்கப்படுகின்ற பெட்ரூம் செட்டினை விசேட விலையில் $950 பெற்றுக்கொள்ள முடியும். மற்றும் ஃப்ளோர் கிளியரன்ஸிலும் உங்களுக்கு ஏராளமான தளபாடங்கள் காத்திருக்கின்றன. $1200 விற்கப்படுகின்ற கிங் பெட் ஃப்ளோர் கிளியரன்ஸ் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. $1500 விற்கப்படுகின்ற கிங் மெட்ரஸினை விசேட விலையில் $599 பெற்றுக் கொள்ளலாம். உடனடியாக உங்களிடம் பணமில்லை என்றால் கூட கவலைப்படுத்தவில்லை. 1 இயருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளான் வழங்கப்படுகின்றது. எவரெஸ்ட் பர்னிச்சர் இப்பொழுது மொன்ட்ரியல், ஆட்டோவா ஆகிய நகரங்களுக்கும் டெலிவரிகளை செய்கின்றது. எனவே நீங்கள் டொரண்டோவில் இருந்து தொலைதூரத்தில் வசிப்பவராக இருந்தால் கூட இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி உங்களுடைய தளபாட குடும்பங்களில் பாரிய அளவில் சேமித்துக் கொள்ள முடியும். அதுவேளையில் நீங்கள் ரெண்டல் ப்ராப்பர்ட்டிகளை வைத்திருந்தால் அதற்கான ரெண்டல் ஸ்பெஷல் கமர்ஷியல் வகை தளபாடங்களையும் ஒரு பேக்கேஜாக சிறப்பு விலைகளில் எவரெஸ்ட் பர்னிச்சர் தருகின்றது. உங்கள் ரெண்டல் ப்ராப்பர்ட்டி தூரத்தில் இருந்தால் கூட டெலிவரியை செய்வதோடு தளபாடங்களை பிக்ஸ் பண்ணியும் தருகின்றார்கள். இலக்கம் 80 ஃபின்ச்டின் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டின் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர்.

0: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும். ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.
1: All My Blinds சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது Zebra Blinds மிக குறைவாக $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது Zebra Blinds as low as $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
2: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரவ் குமார். 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கண்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரவ் குமார். 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
3: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸ் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105. 416-834-2266.
1: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக் கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ராஜா தர்மலிங்கம். 6478334998. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ராஜா தர்மலிங்கம். 6478334998. 6478334998.
4: Focus Educational Services, Ontario Certified Teacher Sabita Selvarajavin Talamil Yengam. Focus Education Services Ippodhu Pudhidhaag Iniyum Junior Kindergarten Mudal Grade 8 Variyana Manavargalukku Oru Maadha Ilavasa Vaguppai Vazhangukindrargal. June Mudal August Varai Indha Ilavasa Vaguppil English, French, Math Aagiya Paadangalai Kattrukolla Mudiyum. Alaiyungal 647-534-4509. 647-534-4509. Morning Siren Shepherd Sandipal. Focus Educational Services.
0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் East FM. Log on to eastfm.ca.
5: 5:19 இஸ்ட் எஃப்எம் வானொலியில் இசை எக்ஸ்பிரஸ் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். உங்கள் விருப்ப பாடலை கேட்பதற்கு நீங்களும் அழைக்கலாம். 4164-4040.
6: அடுத்த நேயர் யார் என்று பார்க்கலாம். வணக்கம்.
7: வணக்கம் சார்.
5: வணக்கம் செல்வகுமார், எப்படி இருக்கிறீங்க?
7: நிச்சயமாக
6: யாருக்காக இந்த பாடல்?
7: பெறுகின்றது
6: செல்வகுமார். நன்றி இணைந்து கொண்டமைக்கு.
7: நன்றி. வணக்கம்.
6: நன்றி. வணக்கம். நீங்களும் அழைக்கலாம். 4164-5504-0400.

0: சுகுமாரின் விருமாக பெட்டி திரைப்படத்தில் தொழில் தோய்ந்தது அந்த பாடல் நேரம் 5:24 நிமிடம் கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் இசை எக்ஸ்பிரஸ். நீங்களும் உங்கள் விருப்ப பாடலுக்கு கலைக்கலாம். 4565444040.
1: அடுத்த நேரம் முடித்துக் கொள்ளலாம். வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம். யார் பேசுறீங்க?
2: திருமதி செல்வா செல்வி.
1: செல்வா செல்வி, எப்படி இருக்கிறீங்க?
2: நலமாக இருக்கிறேன். நீங்கள் எப்படி குஞ்சு இருக்கிறீங்க?
1: நாங்களும் நல்ல சுகமா இருக்கிறோம். சரி சொல்லுங்க, எப்படி வீக்கெண்ட் எல்லாம் எப்படி போய் கொண்டு இருக்கு?
2: நல்லா போகுது.
0: நான் நினைச்சேன் நிபாஜினி ஜோசிகராஜ் யார் அந்த குஞ்சுண்டு அப்படித்தான். சரி சார்,
2: என்ன
0: சந்தோஷம் சந்தோஷம். என்ன பாடல் என்று?
2: இது கல்யாணத்தேனிலா.
1: சரி, நல்ல நல்ல பாடலன்னு கேட்டிருக்கீங்க செல்வா செல்வி. நன்றி நன்றி இணைந்து கொண்டமைக்கு.
2: நன்றி வணக்கம்.
0: நீங்களும் அழைக்கலாம். 4165444040. பிக்கரன் நகரில் மிக குறைந்த டவுன் பேமெண்ட்டுடன் பில்டர்ஸ் வழங்கும் மோர்கேஜுடன் புத்தம் புதிய டிட்டாச் வீடு ஒன்றை கொள்வனர் செய்வதற்கு வாய்ப்பினை வழங்குகின்றார் ரீமெக்ஸ் கம்யூனிட்டி ரியாலிட்டியின் ரமணன் சந்திரசேகரமூர்த்தி. 7.5% டவுன் பேமெண்ட்டுடன் வீட்டை கொள்வனவு செய்யும் வாய்ப்பு, போதுமான வருமானம் இருந்தும் வீடு ஒன்றை கொள்வனவு செய்ய முடியாமல் இருப்பவர்களுக்கான அரிய சந்தர்ப்பம். 3 வருடங்களுக்கு பில்டர்ஸ் வழங்கும் குறைந்த வட்டி வீதத்துடனான அடமான கடன் வசதி, அத்துடன் அரசால் வழங்கப்படும் 13% HST ரிபேட் சலுகையினை பெறுங்கள். அழையுங்கள் ரமணன் சந்திரசேகரமூர்த்தி. 4167162212. 4167162212.
1: தங்க நகை உலகின் புரட்சி விஜயா ஜுவல்லரி ஜூன் மாதத்திற்கான தங்க சமிப்பு திட்டம் ஆரம்பமாகிவிட்டது. மாதம் $200 செலுத்தி 15 மாதங்கள் இடம்பெறும் தங்க சமிப்பு திட்டத்தில் சேரும் பொழுது தங்க மோதிரம் அன்பளிப்பு, அதிர்ஷ்டசாலி ஒருவருக்கு $3,000 மதிப்பிலான தங்க நகை பரிசு, தாலிக்கொடி ஆர்டர்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை, அத்துடன் கோல்ட் காயின் அன்பளிப்பு. ஒரு வருடத்துக்கு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ சலுகையில் மாதாந்தம் பணம் செலுத்தி நகை வாங்கலாம். 5,000 மேல் நகை வாங்கும் பொழுது ஆடி 2026 A3 காரை வெல்லும் வாய்ப்பு. மாக்கமன் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி. தொடர்புகளுக்கு 4169004599.
0: கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் இசை எக்ஸ்பிரஸ். நீங்களும் உங்கள் விருப்ப பாடலுக்கு கலைக்கலாம். 4165444040.

0: காய்ச்சாத பானினா.
1: வானலையில் தமிழ் வாசம், தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7, 102.7
2: ஈஸ்ட் எஃப்எம் தமிழின் இந்த மலையாளத்தின் செய்திகளுக்கான பிரதான அனுசரணை.
3: Supra Mortgage Financial Solutions. Residential, commercial, kana. First, second mortgages, refinance, renewal, equity line of credit. பெற்றுக்கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? No problem. பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள். Bad credit, consult proposal. Bankruptcy உள்ளவர்களும் பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். Supra Mortgage Financial Solution. Nason, 1585 Markham Road, Unit 406, 416-906-9086-56-56-416-906-9086-56-56.
1: East FM Tamil Seedigal.
4: கனடாவுக்கும் அயர்லாந்துக்கும் இடையில் செயற்கை நுண்ணறிவு, மருந்தாக்கவியல், உயிரியல் தொழில்நுட்பம் மற்றும் உணவு பாதுகாப்பு ஆகிய துறைகளில் புதிய ஒப்பந்தம் எட்டப்பட்டுள்ளதாக பிரதமர் மாக் கானி அறிவித்துள்ளார். உயிரியல் விஞ்ஞானம் சார்ந்த துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையிலான கூட்டுறவு மேலும் விரிவுபடுத்தப்படும் எனவும் கனடிய பிரதமர் கூறியுள்ளார்.
5: தமிழ்நாட்டில் முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைப்பதை எண்ணி மக்கள் வேதனையில் உள்ளதாக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் மீண்டும் தெரிவித்துள்ளார். தாய்வேக்காவுக்கும் வாக்களித்தவர்களுக்கும் ஏன் வாக்களித்தோம் என்று கவலைப்படுவதாகவும், தாய்வேக்காவிடமிருந்து மக்களை காப்பாற்ற வேண்டிய நிலை உள்ளதாகவும் திமுக மகளிர் அணியின் கூட்டத்தில் அவர் கூறியுள்ளார். இந்நிலையில் முன்னாள் எம்எல்ஏ மு க ஸ்டாலின் பொறாமையில் அழுது கொண்டும் கதறிக்கொண்டும் உள்ளதாக தமிழக வெற்றி கழகம் சாடியுள்ளது. மக்கள் பணத்தினை கொள்ளையடித்த திமுக திருட்டு மாடலை தமிழக மக்கள் சுக்குநூறாக கிழித்து எறிந்துவிட்டதாக அது தெரிவித்துள்ளது.
4: இலங்கையின் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்த விசாரணைகளில் விமல் வீரவம்ச, உதயன் கம்பன் பிள போன்றவர்கள் இடையூறுகளை ஏற்படுத்துவதாக அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் விசனம் வெளியிட்டுள்ளது. தமது அரசியல் வாழ்க்கைக்கு ஆபத்து வந்துவிடும் என்ற பயத்தில் இவர்கள் திடீர் மனிதாபிமானிகளாக மாறியுள்ளதாக அது தெரிவித்துள்ளது.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
6: Weekend Wonder. Weekend East FM. Where are you?
7: Weekend East FM.
6: 102.7. Weekend East FM.
1: The greatest radio station.
5: நேரம் 5:34 நிமிடம். கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் இசை எக்ஸ்பிரஸ். நீங்களும் உங்கள் விருப்ப பாடலை கேட்டு மகள் அழைக்கலாம். 4165544400.
4: இணைந்திருக்கும் அடுத்த நேரம் இணைத்துக் கொள்ளப் போகிறோம். வணக்கம்.
8: வணக்கம் அக்கா, சகோதரிகளை எப்படி நலமா இருக்கிறீர்களா?
4: நல்ல சுகமா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கீங்க? யார் பேசுறீங்க?
8: நான் நல்ல சுகம். நான் ஏகே குணா.
5: அது என்ன ஏகே?
8: ஏகே என்பது என்னுடைய இன்கோர்பரேஷன், லேண்ட்ஸ்கேப்பிங் ரெனோவேஷன் கம்பெனி.
5: ஓ, அதால ஏகே. நான் அஜித் குமார் நினைச்சேன். அஜித் குமார் என்ன சொன்னீங்க?
8: அப்படியும் சொல்லலாம், இப்படியும் சொல்லலாம். நான் அவருடைய ஃபேன்.
5: பூ என்றால் என்ன, புஷ்பம் என்றால் என்ன?
4: அதுதானே.
8: பூவை நீங்க புஷ்பமாய் சொல்லலாம், புஷ்பத்தை பூவாய்.
4: அதேதான், அதே மாதிரி. சரி, அஜித் குமார் குணா சொல்லுங்க, என்ன பாடல்?
8: என்ன பாடல் சொன்னால், ஒருவன் முதலாளி பாடலை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். என்ன காரணம் சொன்னால், மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசை, மனிதன் மீது மண்ணுக்கு ஆசை, ஆனா கடைசியில ஜெயிக்கிறது மண் தான். இந்த முதலாளிகள் இந்த கனடாவில நிறைய மண்ணை வேண்டி வேண்டி செய்து கொண்டிருக்காங்க. இன்றைக்கு இன்னொரு முதலாளி வச்சு வெயிலுக்கு வாங்குவாங்க. அந்த முதலாளி இந்த பாடலை கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறாரு. அவரு சொல்லிப்படுதான் வந்தனா இந்த பாட்டை வழியா கேளுங்கன்னு சொல்லி ரவி என்று சொல்ற அண்ணாவுக்கும், பக்கத்துல நிக்கிற சுதனுக்கும், அதுல நிக்கிற நண்பர்களுக்கும், பேஸ்மெண்ட்ல மாங்கு மாங்கண்டு ஓடி ஓடிக்கொண்டிருக்க பாலா அண்ணன் மற்றும் பெரியங்கன் ரஞ்சிக்குட்டி இவர்களுக்குமாக இந்த பாட்டு தான் கடைசியில ஜெயிக்கும்.
5: சந்தோஷம் குணா. இத்தனை பேர் நீங்க நிகழ்ச்சியில் கேட்கிறாங்களே நிவாஜினி, அந்த பாடல் எல்லோருக்காக விருது. நன்றி, வணக்கம். நீங்கள் மலைக்கலாம். 4165544400.

0: நீங்கள் ஒன்டாரியோ ஹெல்த் கேர் துறையில் ஒரு நம்பகரமான வேலையை தேடுகின்றீர்களா? இதோ உங்களுக்கான ஓர் அரிய சந்தர்ப்பம். JRS காலேஜ் வழங்கும் ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கர் சர்டிபிகேட் கோர்ஸ். நீங்கள் ஒரு குவாலிஃபைட் டயட்டரி எய்ட் அல்லது ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கராக இன்றே அழையுங்கள். 416-292-2455. ஃபுல்லி ஆன்லைன் கோர்ஸ், 100 அவர்ஸ் கேரண்டீட் பிளேஸ்மெண்ட். ஹெல்த் கேர் துறையில் உங்களுக்கான ஜாப் செக்யூரிட்டியுடன் கூடிய புதிய வேலை வாய்ப்பினை பெற்றுக்கொள்ள அழையுங்கள். JRS காலேஜ், 416-292-2455.
1: தம்பி பிரபா கடந்த 25 ஆண்டுகளாக ஒரே முகவரி, 1317 டவுன் மில்ஸ் ரோட். தம்பி பிரபா கடந்த 25 ஆண்டுகளாக ஒரே வாட்ஸ்அப் தொலைபேசி இலக்கம், 416-645-3027. பிசினஸ் டாக்ஸ், பிசினஸ் HST பிரச்சனைகள், கார்பரேட் டாக்ஸ், ஆடிட் போன்றவற்றிற்கும், அத்தோடு உங்கள் நிறுவன பேரோல் டாக்ஸ் விடயங்களுக்கும் உதவி செய்ய தம்பி பிரபாவின் டீம் மெம்பர்ஸ் காத்திருக்கிறார்கள். வாட்ஸ்அப் வாயிலாகவும் அழையுங்கள். 416-645-3027. நம்பி வாங்க தம்பி பிரபாவிடம், திரும்பி சந்தோஷமாய் போங்க. 416-645-3027. தம்பி பிரபா.
2: ஏஜாக்ஸ் மிட்சுபிஷியில் தமிழ் பேசும் மக்களுக்கான விசேட ஸ்பிரிங் ஆஃபர்களை பெற்றுக் கொள்ள தவறாதீர்கள். கனடாவின் நம்பர் 1 PHEV களை 1.49% ரேட்டில் வாராந்தம் $108 பிளஸ் டாக்ஸில் இருந்து பைனான்ஸ் அல்லது லீஸ் செய்யுங்கள். 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸ். ரீடிசைன் 2026 அவுட்லேண்டர் மைல்ட் ஹைபிரிட் களை 1.9% ரேட்டில் வாராந்தம் $150 பிளஸ் டாக்ஸில் இருந்து லீஸ் செய்யுங்கள். அனைத்து புதிய வாகன கொள்வனவுகளுக்கும் விசேட பரிசுகளும் காத்திருக்கின்றன. அழையுங்கள். Ahmed Tamseen, 437-860-7002, 437-860-7002.
3: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி. ஓட்டோ, ஹோம், ஸ்டூடண்ட் ரெண்டல், வேக்கன் ப்ராப்பர்ட்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடோ, கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும், கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப், பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி. 647-268-2710.
4: லட்டிகா ப்ரொடக்ஷன்ஸ் ஆதரவில் சூப்பர் சிங்கர்ஸ் லைவ் இன் டொரண்டோ. உங்கள் மனம் கவர்ந்த சூப்பர் சிங்கர் நட்சத்திரங்கள் நிகில், தவசீலி, மீனாட்சி மற்றும் மேக்னா நேரடியாக மேடையேறும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிக்கு தயாராகுங்கள். கனடா ஈவென்ட் சென்டரில் June 27 சனிக்கிழமை. நுழைவுச் சீட்டுகள் $30, $50, $75, $100 மற்றும் $150. சிறப்பு சலுகைகள், முன்பதிவுகளுக்கு 10% தள்ளுபடி, குழந்தைகளுக்கு இலவச அனுமதி. 3 டிக்கெட்டுகள் வாங்கினால் 1 டிக்கெட் இலவசம். அழையுங்கள்.
5: 5:44 ஈஸ்ட் எஃப்எம் வானொலியில் இசை எக்ஸ்பிரஸ் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள்.
6: நீங்களும் உங்கள் விருப்ப பாடல்களை தொடர்ந்து 7 மணி வரை கேட்டு மகிழ முடியும். அழைக்கலாம் 416-554-4040. அடுத்த நேர் யார் என்று பார்க்கலாம். நிபாஜினி,
5: வணக்கம்.
7: வணக்கம் சகோதரிகள், இருவரும் நலமா? நான் கரன் காய்கிறேன்.
5: கரன், நாங்கள் ரெண்டு பேரும் நல்ல சுகமா இருக்கிறோம்.

0: அந்த பாடலை கேட்போம்.
1: நிச்சயமாக உங்களுக்காக அந்த பாடல் வருகின்றத சொல்லுங்க.
0: அதுல இன்னொரு அந்த ஆறு வரிசையில வந்து எல்லா கதாநாயகிகளையும் அறிமுகப்படுத்தினதா வர்றாங்க. ராதிகா, ரேவதி, ரஞ்சனி,
1: ராதா,
0: ரேகா, ராதா, அப்படியா? அவர் அதோட டைரக்டர் மாறும் மணிவண்ணனும்
1: மணிவண்ணன் சீமான் என்று கனவே இருக்காங்க.
0: ஓ, கனவே அவற்ற இழப்பு நல்ல இது. ஓகே, அவருக்கு ஒரு
2: நீங்க கேட்ட பாடலும் வரப்போகிறது. நன்றி கரன் இணைந்து கொண்டமைக்கு.
0: நன்றி சகோதரிகள், ரெண்டு பேருக்கு நன்றி.
1: நன்றி, வணக்கம். நீங்கள் மலைக்கலாம். 4165544040.
2: பாடலுக்கு முன்னதாக நாங்கள் எவரெஸ்ட் பர்னிச்சர் தரும் தகவல்களை கேட்டறிய போகிறோம்.
3: உங்களை ஆச்சரியப்படுத்துகின்ற விலைகளோடு மிக அதிரடியான மலை விற்பனையினை எவரெஸ்ட் பர்னிச்சர் ஆரம்பித்திருக்கின்றது. கோடைகாலம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. கோடைகாலத்தை வரவேற்கும் வகையிலும் நீங்கள் கோடைகாலத்தில் உங்களுடைய தளபாட குழுவினர்களை மேற்கொள்ள எண்ணியிருந்தால் அதற்குரிய பாரிய சேமிப்பு வாய்ப்பினை தருகின்ற நோக்கத்திலும் இந்த மாபெரும் விற்பனை கொண்டாட்டத்தினை எவரெஸ்ட் பர்னிச்சர் ஆரம்பித்திருக்கின்றது. ஏராளமான புதிய தளபாடங்கள் வந்திறங்கி இருக்கின்றன. அனைத்து வகையிலான கனேடியம் மேட் தளபாடங்கள், இன்போர்ட் தளபாடங்களை நீங்கள் பாரிய விலை குறைப்பில் பெற்றுக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமாக இந்த விற்பனை கொண்டாட்டம் அமைந்திருக்கின்றது. வணியருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளானும் வழங்கப்படுகின்றது. அதனை பயன்படுத்தி நீங்கள் இலகுவான முறையிலும் உங்களுடைய தளபாட குழுவினர்களை செய்து கொள்ளலாம். இலக்கம் என்பது ஃபின்ச்டின் ஸ்கொயர். ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டின் சந்திப்பில் ஜிடிவினுடைய ஒரு பிகஸ்ட் தளபாட ஷோரூமோடு எவரெஸ்ட் பர்னிச்சர் வரவேற்கின்றது. 1299 விற்கப்படுகின்ற செக்ஷனல் சோஃபா, இது பெட்டுடன் கூடிய சோபாவாக இருக்கின்றது. விசேட விலையில் 599 இப்பொழுது வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. 1000 விற்கப்படுகின்ற சோபா பெட் இப்பொழுது $499 மாத்திரமே. உடல் ஆரோக்கியத்துக்காக மக்கள் விரும்புகின்ற மெமரி ஃபோம் மெட்ரஸஸ் விசேட விலைக்களவில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. குறிப்பாக சிங்கிள் மெமரி ஃபோம் மெட்ரஸ் $149, டபுள் மெமரி ஃபோம் மெட்ரஸ் $249, குவீன் சைஸ் மெமரி ஃபோம் மெட்ரஸினை நீங்கள் $349 பெற்றுக் கொள்ள முடியும். ஸ்டூடெண்ட் ஸ்பெஷலாக இப்பொழுது அட்ஜஸ்டபிள் கம்ப்யூட்டர் டேபிள்ஸினை $49 இருந்து பெற்றுக் கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் புதிதாக வந்திறங்கி இருக்கின்ற பவர் அட்ஜஸ்டபிள் கம்ப்யூட்டர் டேபிள்ஸ் $850 விற்கப்படுவது விசேட விலையில் $300 வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. தரமான உறுதியான கனேடியன் மேட் சோஃபா செட் $2,500 விற்கப்படுவது. 3-year வாரண்டியோடு இப்பொழுது $999 பெற்றுக் கொள்ள முடியும். அதே வேளையில் $1,800 விற்கப்படுகின்ற பெட்ரூம் செட்டினை விசேட விலையில் $950 பெற்றுக் கொள்ள முடியும். மற்றும் ஃபுளோர் கிளியரன்ஸிலும் உங்களுக்கு ஏராளமான தளபாடங்கள் காத்திருக்கின்றன. $1,200 விற்கப்படுகின்ற கிங் பெட் விசேட ஃப்ளோ கிளியரன்ஸ் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. நேரடியாக நீங்கள் காட்சி அறிக்கை வருகின்ற பொழுது இந்த புதிய குறைக்கப்பட்ட விலைகளை அறிந்து கொண்டு உங்கள் தளவாட குழுவினர்களை நீங்கள் செய்துள்ள முடியும். எவரெஸ்ட் பர்னிச்சர் இப்பொழுது மொன்ட்ரியல், ஆட்டோவா ஆகிய நகரங்களுக்கும் டெலிவரிகளை செய்கின்றது. எனவே நீங்கள் டொரண்டோவிலிருந்து தொலைதூரத்தில் வசிப்பவராக இருந்தால் கூட இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி உங்களுடைய தளவாட குழுவினர்களில் பாரிய அளவில் சமைத்துக் கொள்ள முடியும். அதுவேளையில் நீங்கள் ரெண்டல் ப்ராப்பர்ட்டிகளை வைத்திருந்தால் அதற்கான ரெண்டல் ஸ்பெஷல் கமர்ஷியல் வகை தளவாடங்களையும் ஒரு பேக்கேஜாக சிறப்பு விலைகளில் எவரெஸ்ட் பர்னிச்சர் தருகின்றது. உங்கள் ரெண்டல் ப்ராப்பர்ட்டி தூரத்தில் இருந்தால் கூட டெலிவரியை செய்வதோடு தளவாடங்களை பிக்ஸ் பண்ணியும் தருகின்றார்கள். இலக்கம் என்பது ஃபின்ச்டின் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டின் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர்.

0: இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
1: மாணவர்களுக்கு ஈஸ்ட் எஃப்எம் விடுக்கும் அறிவித்தல். நீங்கள் ஒலிபரப்பு துறையில் ஆர்வம் உள்ளவரா? கோடை காலத்தில் பகுதி நேர வேலை ஒன்றை செய்யும் எண்ணத்தில் உள்ளீர்கள் என்றால் உங்கள் ரெசுமேயை eastfm102.7@gmail.com அனுப்பி வையுங்கள். eastfm102.7@gmail.com.
2: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும் 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552.
3: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
4: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
3: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128.
4: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
5: 11 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899. 6472935899.
2: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
1: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
2: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
1: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
2: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
1: 416-293-7287
2: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ், Unit 67, Markham.
1: 416-461-6401.
6: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலியில எல்லாரோட சுமையிலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
7: எப்படி ஏண்டா, எங்களோட ஹோல் ஃபேமிலிக்கு 8 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அதோட அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லின்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். இப்ப கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
6: அவங்களோட ஆபீஸ் அங்க இருக்கு.
8: Sandhurst Family Dental Clinic, 1001 Sandhurst Circle, Unit 207, Finch Vidhiyal, Mechanicum Middlefield Comedial. இலவச ஆலோசனைகளுக்கு 416-299-1020.

0: நேரம் 6:02 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்டி ஸ்டெஃபமெல் இசை எக்ஸ்பிரஸ். நீங்களும் உங்கள் விருப்ப பாடல்களை தொடர்ந்து 7 வரை கேட்டு மகளெல்லாம் அழைக்கலாம். 4565440 டொரண்டோல் இப்பொழுது 29 டிகிரி செல்சியஸ் ஆக இருக்கிறது. உடனே 32 ஆக உணர்ந்து கொண்டிருக்கிறோம்.
1: அப்படியே ஒரு பிரகாசமான ஒரு மாலை பொழுது. அது வீக்கெண்ட்ல இப்படி ஒரு வெதர் வந்துச்சுன்னா உஷா, அதை விட வேற என்ன தேவை?
0: அதான்
1: இன்னொரு ஒரு விஷயம் தான் தேவை, ஒரு நல்ல பாடல்.
0: நல்லதான்
1: நாங்க வந்திருக்கோம் உங்களுக்கு பாடல் தர்றதுக்கு.
0: அதுக்கு நீங்க அழைக்கணும் கேட்கணும், நாங்களும் உங்களுக்காக
1: மற்றும் மின்னஞ்சல் ஊடாக தொடர்பு கொள்ள @gmail.com.

0: ஹே ராம் திரைப்படத்திலிருந்து ஒளித்தோ இந்த பாடல் நேரம் 6:08 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் இசை எக்ஸ்பிரஸ். நீங்களும் உங்கள் விருப்ப பாடல்களை தொடர்ந்து 7 வரை கேட்டு மகளலாம் அழைக்கலாம்.
1: 4164 வாயிலாக அழைத்து உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்கலாம். அதோடு அது மட்டும் இல்லாமல் இந்த என்ன சொல்றது, சுவாரஸ்யமா பேசி சந்தோஷமா இந்த மாலையையும் நீங்க
0: $60 சீனியர்ஸ் கெட் ஃப்ரீ ஃப்ரேம். கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி கண் பரிசோதனை செய்ய முடியும். நாளை ஞாயிற்றுக்கிழமை ஏஜெக்ஸ் ஆப்டிமாட்டில் மட்டுமே இந்த அரிய வாய்ப்பு. 1901 ஹாவுட் அவென்யூ நோர்த் ஏஜெக்ஸில் ஹாவுட் அண்ட் தாண்டன் சந்திப்பில் 9054283131.
1: உங்கள் ஊர் ஒன்று கூடல்கள், பாடசாலை ஒன்று கூடல்கள் அடங்கலான சமூகம் சார்ந்த நிகழ்வுகளை ஈஸ்ட் எஃப்எம்க்கு அனுப்பி வையுங்கள். மின்னஞ்சல் eastfmcommunity@gmail.com. நிகழ்வுகளுக்கு முன்னதாக வருகின்ற வியாழன் அல்லது வெள்ளிக்கிழமை 8:30 செய்திகளின் பின்னர் அவை இலவசமாக அறிவிக்கப்படும். eastfmcommunity@gmail.com.

0: சாமின் இசையில் வந்த பாடலை கேட்டீர்கள். நேரம் 6:15 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் இசை எக்ஸ்பிரஸ்.
1: இணைந்திருக்கும் அடுத்த நேரம் இணைத்து கேட்க போறோம் என்ன பாடலன்னு சொல்லி. வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம். யார் பேசுறீங்க?
2: ஜோனி.
1: ஜோனி, அப்படியே எக்கோவோடய வந்திருக்கிறீங்களே ஜோனி. கொஞ்சம் கூட வானொலி சத்தத்தை குறைச்சிங்கண்டா எங்கட வாய்ஸ் எங்களுக்கே கேட்காது,
0: கேட்க முடியாது. சரி, சந்தோஷம் ஜோனி. எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கோம், நீங்க இருக்கோம்?
1: நாங்களும் நல்லா இருக்கிறோம். சரி சொல்லுங்க, என்ன பாடல்? இன்னொரு பேர் இருக்கலாம்.
0: அப்படியா? சரி சரி, உங்களுக்காக அந்த பாடல் வருகிறது ஜோனி. நன்றி இணைந்தோண்டமைக்கு.
2: நன்றி,
0: நன்றி, வணக்கம். நீங்களும் அழைக்கலாம் 4564544400.
1: பாடலுக்கு முன்னதாக எவ்வளவு பர்னிச்சர் தரும் தகவல்களை கட்டறிய போகிறோம்.
3: கோடை காலத்தை வரவேற்கும் வகையில் நீங்கள் எங்கும் கண்டிராத அதிரடி மளிகை விற்பனைகளை எவரெஸ்ட் பர்னிச்சர் ஆரம்பித்திருக்கின்றது. பிரம்மாண்டமான காட்சி அறையில் உங்களை ஆச்சரியப்படுத்தக்கூடிய விலைகளில் அனைத்து வகை தளபாடங்களும் மிக குறைவாக வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. பாரியளவில் சேமித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கப்படுகின்றது. ஏராளமான புதிய தளபாடங்கள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. அனைத்தையும் மிக மிக மலிவு விலைகளில் எவரெஸ்ட் பர்னிச்சர் இந்த அதிரடி விற்பனை கொண்டாட்டத்தில் உங்களுக்கு வழங்க இருக்கின்றது. உடனடியாக பணமில்லை என்றால் கூட கவலைப்பட தேவையில்லை. 1 இயருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளானும் தரப்படுகின்றது. அதனை பயன்படுத்தி இலகுவான முறையில் எந்த விதமான பைனான்சியல் பிரஷரும் இல்லாமல் நீங்கள் உங்களுக்கு பிடித்த தளபாடங்களை கொள்வனவு செய்து கொள்ள முடியும். இலக்கம் 80 ஃபின்ச்லின் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்லின் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர். 1299 விற்கப்படுகின்ற செக்ஷனல் சோஃபா, இது பெட்டுடன் கூடிய செக்ஷனல் சோஃபாவாக இருக்கின்றது. விசேட விலையில் $599 இப்பொழுது வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. $1000 விற்கப்படுகின்ற சோஃபா பேட் இப்பொழுது $499 பாத்திரமே. உடல் ஆரோக்கியத்துக்காக மக்கள் விரும்புகின்ற மெமரி ஃபோம் புதிதாக வந்திறங்கியிருக்கின்ற 2500 விற்கப்படுவது. 3 இயர் வாரண்டியோடு இப்பொழுது $999 பெற்றுக்கொள்ள முடியும். அதேவேளையில் $1800 விற்கப்படுகின்ற பெட்ரூம் செட்டினை விசேட விலையில் $950 பெற்றுக்கொள்ள முடியும். மற்றும் ஃப்ளோர் கிளியரன்ஸிலும் உங்களுக்கு ஏராளமான தளபாடங்கள் காத்திருக்கின்றன. $1200 விற்கப்படுகின்ற கிங் பெட் ஃப்ளோர் கிளியரன்ஸ் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. $1500 விற்கப்படுகின்ற கிங் மெட்ரஸினை விசேட விலையில் $599 பெற்றுக் கொள்ளலாம். உடனடியாக உங்களிடம் பணம் இல்லை என்றால் கூட கவலைப்பட தேவையில்லை. 1 இயருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளான் வழங்கப்படுகிறது. எவரெஸ்ட் பர்னிச்சர் இப்பொழுது மொன்ட்ரியல், ஆட்டோவா ஆகிய நகரங்களுக்கும் டெலிவரிகளை செய்கின்றது. எனவே நீங்கள் டொரண்டோவில் இருந்து தொலை தூரத்தில் வசிப்பவராக இருந்தால் கூட இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி உங்களுடைய தளபாட குழுமங்களில் பாரிய அளவில் சேமித்துக் கொள்ள முடியும். அதுவழியில் நீங்கள் ரெண்டல் ப்ராப்பர்ட்டிகளை வைத்திருந்தால் அதற்கான ரெண்டல் ஸ்பெஷல் கமர்ஷியல் வகை தளபாடங்களையும் ஒரு பேக்கேஜாக சிறப்பு விலைகளில் எவரெஸ்ட் பர்னிச்சர் தருகின்றது. உங்கள் ரெண்டல் ப்ராப்பர்ட்டி தூரத்தில் இருந்தால் கூட டெலிவரியை செய்வதோடு தளபாடங்களை பிக்ஸ் பண்ணியும் தருகின்றார்கள். இலக்கம் 80 ஃபின்ச்லின் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்லின் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர்.

0: இந்த சில்லான டைம்ல அத்தனை விஷயங்களையும் சுட சுட கேளுங்க நம்ம ஈஸ்ட் எஃப்எம்ல.
1: Ajax Nissan and Infiniti Servings Event 2026 Nissan Rogue SUV கலையும் 0% ரேட்டில் ஃபைனான்ஸ் செய்யுங்கள். ஆனித் ட்ரிம் 2026 Nissan Kicks 0% ஃபைனான்ஸ் ரேட். 2025 Nissan Leaf எலக்ட்ரிக் வாகனங்களை 0% லீஸ் மற்றும் ஃபைனான்ஸ் ரேட்டில் பெறலாம். 2025 Infiniti QX50 கல் 0% ஃபைனான்ஸ் அண்ட் லீஸ் ரேட்டில் காத்திருக்கின்றன. கம்ப்ளீட்லி ரீடிசைன் 2026 Nissan Sentra களையும் வந்து பாருங்கள். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் 4 oil changes இலவசம். தமிழில் பேச முகமது லெபி 4374777960 4374777960.
2: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323
3: Hi Five Barbershop. சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூபோர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹை ஃபை பார்பர்ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹோர்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹை ஃபை பார்பர்ஷாப். ரமேஷ் 437-243-1719 437-243-1719
4: மாஸ்டர் ப்ரொடக்ஷன்ஸ் மற்றும் ஷி ஷாப் என்டர்டெயின்மென்ட் பெருமையுடன் வழங்கும் அனிருத் XV டூர் இன் டொரண்டோ. The rock star returns to Toronto. அனிருத்தின் 15 வருட இசை பயணத்தை கொண்டாட செப்டம்பர் 5 சனிக்கிழமை ஸ்கோஷியா பேங்க் அரீனாவில் அனிருத் XV டூர் இன் டொரண்டோ மாபெரும் இன்னிசை இரவு. டிக்கெட்களை ticketmaster.com அல்லது 6473250498 என்ற ஹாட்லைனுக்கு அழைத்து பெற்றுக் கொள்ளுங்கள். Anirudh XV Tour in Toronto exclusive radio partner East FM 102.7
5: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
6: அது சரி.
5: உங்களுக்கு ஆடி கார்.
6: என்னது?
5: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
7: 2 ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள்.
8: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
7: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி
8: 416-900-4599.
9: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
10: நேரம் 6:27 கேட்டுக்கொண்டிருப்பது இசை எக்ஸ்பிரஸ். அடுத்த நீங்க யார் என்று பார்க்கலாம். வணக்கம்.
11: வணக்கம் உஷா கோவிலன், ரோமி சந்திரன், எப்படி
10: இருக்கீங்க? நல்ல சுகமா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
11: நீங்க
10: பாட்டு
11: கேட்டீங்கன்னா
10: தெரியாத கேள்வியெல்லாம் கேட்டீங்கன்னா வராது படங்கள் தாண்டி வருவாயா? நிச்சயமாக உங்களுக்காக அந்த பாடல் வருகின்றது. செய்தியின் பின்னர் நன்றி கலந்து கொண்டமைக்கு. நன்றி. நீங்களும் அழைக்கலாம் 416-554-4000.
6: தங்க நகை உலகின் புரட்சி விஜயா ஜுவல்லரி. ஜூன் மாதத்திற்கான தங்க சேமிப்பு திட்டம் ஆரம்பமாகிவிட்டது. மாதம் $200 செலுத்தி 15 மாதங்கள் இடம்பெறும் தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் பொழுது தங்க மோதிரம் அன்பளிப்பு, அதிர்ஷ்டசாலி ஒருவருக்கு $3000 மதிப்பிலான தங்க நகை பரிசு, தாலிக்கொடி ஆர்டர்களுக்கு செய்கொலி சேதாரம் இல்லை, அத்துடன் கோல்ட் காயின் அன்பளிப்பு. ஒரு வருடத்துக்கு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ சலுகையில் மாதாந்தம் பணம் செலுத்தி நகை வாங்கலாம். 5000 மேல் நகை வாங்கும் பொழுது ஆடி 2026 A3 காரை வெல்லும் வாய்ப்பு. மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி. தொடர்புகளுக்கு 416-900-4599.
10: கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்இல் இசை எக்ஸ்பிரஸ். நீங்களும் உங்கள் விருப்ப பாடல்களை தொடர்ந்து 7 மணி வரை கேட்டு மகிழலாம். அழைக்கலாம் 416-554-4000.
12: Weekend East FM 102.7. Weekend East FM,
13: the greatest radio station.
14: East FM Tamil Seidhigal.
6: ஈரான் போரினை முடிவுக்கு கொண்டுவரும் ஒப்பந்தம் எட்டப்படுவதில் முன்னெப்போதும் இல்லாத வகையில் சாதகமான சூழல் ஏற்பட்டுள்ள நிலையில் ஹோமஸ் நீரிணையில் ஈரானால் வைக்கப்பட்ட கண்ணிவடிகளை அகற்றும் நடவடிக்கைகள் தொடர்பில் நாளை மறுதினம் ஆரம்பிக்கும் G7 மாநாட்டில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கலந்துரையாடவுள்ளார். இந்த கண்ணிவடி அகற்றும் முயற்சிகளில் உதவும் ஈடுபாட்டினை பிரித்தானியா மற்றும் பிரான்ஸ் ஆகிய G7 நாடுகள் ஏற்கனவே வெளியிட்டிருந்தன.
10: தமிழ்நாட்டில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் விஜயதரணி பாஜகவிலிருந்து விலகி தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்துள்ளார். அதேவேளை அதிமுக முன்னாள் அமைச்சர் பச்சைமால், அமைப்பு செயலாளர் பாலகங்கா, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வெனரோஜா அடங்கலான அதிமுகவினர் பலர் ஒரே நாளில் தாவைக்காவில் இணைந்துள்ளமை கவனம் பெற்றுள்ளது. மறுபுறத்தில் மதிமுகவை அழிக்க திமுக முயற்சிப்பதாகவும் தம்மால் பெற்ற நன்மைகளை மறந்த திமுக ஒரு நச்சுப்பாம்பு என்றும் மதிமுக நேரடியாக சாடியுள்ளது. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, நாடாளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ ஆகியோர் தாவேக அரசுக்கு ஆதரவினையும் நெருக்கத்தையும் வெளிப்படுத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.
6: இலங்கையில் இடம்பெற்ற இனவழிப்பை யாழ் செம்மணி புதைக்குழிகளில் அகழப்படும் மனித எச்சங்கள் உலகுக்கு வெளிச்சம் போட்டு காண்பிப்பதாக சமூக நீதி செயற்பாட்டாளர் அருத்தந்தை மா சக்திவேல் தெரிவித்துள்ளார். செம்மணி புதைக்குழி உண்மைகள் தென்னிலங்கை மக்களின் மனசாட்சியை உலுக்க வேண்டும் என அவர் கூறியுள்ளார்.
14: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
15: Weekend East FM 102.7.

0: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம்.
1: கனடா நைனாதீவு நாகம்மாள் கோவில் அலங்கார திருவிழா 2026 ஜூன் 15 தேதி முதல் ஜூலை 3 தேதி வரை நடைபெற திருவருள் கூடியுள்ளது. ஜூன் 27 சனிக்கிழமை சப்பரம், ஜூன் 28 ஞாயிறு காலை தேர் திருவிழா, ஜூன் 29 திங்கள் காலை தீர்த்தம், ஜூன் 30 செவ்வாய் தெப்ப திருவிழா, ஜூலை 3 வெள்ளி வைரவர்மடை. கனடா நைனாதீவு நாகம்மாள் கோவில் 5664 எல்ஜின் மில்ஸ் ரோட், மாக்கம், மாக்கம் ஃபேர் கிரவுண்ட்ஸுக்கு அண்மையில். 416-293-4000.
2: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்க விடமறுது. தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்ட்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
3: உங்கள் சகலவிதமான மோட்கேஜ் தேவைகளுக்கும் ஆண்டனி டி பொன்ராஜா.
4: ரெசிடென்ஷியல் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோட்கேஜை குறைவான வட்டி வீதத்தில் பெற்று தருகின்றார். கிரெடிட் சிக்கல்கள் இருந்தாலும் மோட்கேஜ் பெற முடியும்.
3: உங்களுக்கு நிதி தேவைகள் ஏற்படும் போது ஃபர்ஸ்ட் மோட்கேஜை பிரேக் பண்ணாமல் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் ஊடாக தேவையான பணத்தை பெற்று தருகின்றார்.
4: அத்துடன் கிரெடிட் கார்டு அடங்கலான உங்கள் அனைத்து கடன்களையும் ஒன்றாக்கி ஒரே பேமெண்ட் ஆக குறைந்த மாதாந்த கட்டணத்தில் வங்கிக்கு மாற்றி தருகின்றார்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு அழையுங்கள் ஆண்டனி டி பொன்ராஜா. கமர்ஸ் வெஞ்சர்ஸ்,
1: 6456106511 6456106511. மேலும் விவரங்களுக்கு அழையுங்கள் ஆர் ரிஷிகேஷன், 6478182798, 6478182798.
5: கேம்சோனிக்ஸ் செக்யூரிட்டி கேமரா இல்லங்களையும் வியாபார நிறுவனங்களையும் வாகனங்களையும் 24 மணி நேரமும் திருட்டில் இருந்து பாதுகாப்பான முறையில் கண்காணிக்க அதிநவீன AI தொழில்நுட்பத்துடன் கூடிய செக்யூரிட்டி கேமரா, செக்யூரிட்டி கிளாஸ் டோர் ஃபில்ம்ஸ், டூ வே ஆடியோ சிஸ்டம்ஸ், அலாரம் சிஸ்டம், கலர் நைட் விஷன், 24 hours ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங் வசதியுடன் மொபைல் ஆப் ஊடாகவும் பார்வையிடும் வசதி. கேம்சோனிக்ஸ் 18 வருட அனுபவம் கொண்ட நிறுவனம். ப்ரொஃபஷனல் இன்ஸ்டாலேஷனுக்கு ரஜீவ் சிவராசா, 6473025748, 6473025748. கேம்சோனிக்ஸ்.com.
6: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே, ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.
7: நேரம் 6:41 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் எல் இசை எக்ஸ்பிரஸ். நீங்களும் உங்கள் விருப்ப பாடல்களை தொடர்ந்து 7 வரை கேட்டு மகளாம். அடுத்த நேயர் யார் என்று பார்க்கலாம். நிபாஜினி
8: பார்த்துடலாம். வணக்கம்.
9: வணக்கம் நிபாஜினி. வணக்கம் உஷா. பபி கதைக்கிறன்.
8: பபி எப்படி இருக்கிறீங்க?
9: நல்ல சுகமா இருக்கிறோம். நீங்க எதுவும்? அப்படி
8: நாங்களும் நிலமா இருக்கிறோம். பபி என்ன செய்துட்டு இருக்கீங்க?
9: மரங்கள் எல்லாம்
8: கொஞ்சம் பிழையான வெயிலா தான் இருக்கு. சரி, என்ன பாடல்?
9: படம் வந்து கவிதை பாடும் அலைகள். அதுல மெனோ சித்ரா பாடின கண்ணியின் கண்மணியே.
8: ஒரு அழகான பாடல் பபி. உங்களுக்காக அந்த பாடல் வருகின்றது. நன்றி இணைந்து கொண்டு.
9: நன்றி இருவருக்கும்.
8: நன்றி நன்றி.
9: வணக்கம்.
8: நன்றி வணக்கம்.
10: பாடலுக்கு முன்னதாக எவரெஸ்ட் பர்னிச்சர் தரும் தகவல்களை கேட்டறிய போகிறோம்.
11: உங்களை ஆச்சரியப்படுத்துகின்ற விலைகளோடு மிக அதிரடியான மலை விற்பனையினை எவரெஸ்ட் பர்னிச்சர் ஆரம்பித்திருக்கின்றது. கோடைகாலம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. கோடைகாலத்தை வரவேற்கும் வகையிலும் நீங்கள் கோடைகாலத்தில் உங்களுடைய தளபாட குழுவினர்களை மேற்கொள்ள எண்ணியிருந்தால் அதற்குரிய பாரிய சேமிப்பு வாய்ப்பினை தருகின்ற நோக்கத்திலும் இந்த மாபெரும் விற்பனை கொண்டாட்டத்தினை எவரெஸ்ட் பர்னிச்சர் ஆரம்பித்திருக்கின்றது. ஏராளமான புதிய தளபாடங்கள் வந்திறங்கியிருக்கின்றன. அனைத்து வகையிலான கெனடிய மேட் தளபாடங்கள், இன்போர்ட் தளபாடங்களை நீங்கள் பாரிய விலை குறைப்பில் பெற்றுக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமாக இந்த விற்பனை கொண்டாட்டம் அமைந்திருக்கின்றது. வன்னியருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளானும் வழங்கப்படுகின்றது. அதனை பயன்படுத்தி நீங்கள் இலகுவான முறையிலும் உங்களுடைய தளபாட குழுமல்களை செய்து கொள்ளலாம். இலக்கம் என்பது ஃபின்ச்டின் ஸ்கொயர். ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டின் சந்திப்பில் ஜிடிவினுடைய ஒரு பிகஸ்ட் தளபாட ஷோரூமோடு எவரெஸ்ட் ஃபர்னிச்சர் வரவேற்கின்றது. 1299 ரூபாய் விற்கப்படுகின்ற செக்ஷனல் சோஃபா, இது பெட்டுடன் கூடிய செக்ஷனல் சோஃபாவாக இருக்கின்றது. விசேட விலையில் 599 டாலர்களுக்கு இப்பொழுது வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. 1000 டாலர்கள் விற்கப்படுகின்ற சோஃபா பெட் இப்பொழுது 499 டாலர்ஸ் மாத்திரமே. உடல் ஆரோக்கியத்துக்காக மக்கள் விரும்புகின்ற மெமரி ஃபோம் மெட்ரஸஸ் விசேட விலைக்களவில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. குறிப்பாக சிங்கிள் மெமரி ஃபோம் மெட்ரஸ் 149 டாலர்ஸ், டபுள் மெமரி ஃபோம் மெட்ரஸ் 249 டாலர்ஸ், குவீன் சைஸ் மெமரி ஃபோம் மெட்ரஸினை நீங்கள் 349 டாலர்ஸுக்கு பெற்றுக்கொள்ள முடியும். ஸ்டூடெண்ட் ஸ்பெஷலாக இப்பொழுது அட்ஜஸ்டபிள் கம்ப்யூட்டர் டேபிள்ஸினை 49 டாலர்ஸிலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் புதிதாக வந்திறங்கியிருக்கின்ற பவர் அட்ஜஸ்டபிள் கம்ப்யூட்டர் டேபிள்ஸ் 850 டாலர்கள் விற்கப்படுவது விசேட விலையில் 300 டாலர்களுக்கு வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. தரமான உறுதியான கெனடியன் மேட் சோஃபா செட் 2500 டாலர்கள் விற்கப்படுவது 3 இயர் வாரண்டியோடு இப்பொழுது 999 டாலர்ஸுக்கு பெற்றுக்கொள்ள முடியும். அதே வேளையில் 1800 டாலர்கள் விற்கப்படுகின்ற பெட்ரூம் செட்டினை விசேட விலையில் 950 டாலர்கள் பெற்றுக்கொள்ள முடியும். மற்றும் ஃப்ளோர் கிளியரன்ஸிலும் உங்களுக்கு ஏராளமான தளபாடங்கள் காத்திருக்கின்றன. 1200 விற்கப்படுகின்ற கிங் பெட் விசேட ஃப்ளோ கிளியரன்ஸ் சேலில் 200 டாலர்களுக்கு இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. நேரடியாக நீங்கள் காட்சி அருகே வருகின்ற பொழுது இந்த புதிய குறைக்கப்பட்ட விலைகளை அறிந்து கொண்டு உங்கள் தளவாட குழுவினர்களை நீங்கள் செய்து கொள்ள முடியும். எவரெஸ்ட் பர்னிச்சர் இப்பொழுது மொன்ட்ரியல், ஆட்டோவா ஆகிய நகரங்களுக்கும் டெலிவரிகளை செய்கின்றது. எனவே நீங்கள் டொரண்டோவிலிருந்து தொலைதூரத்தில் வசிப்பவராக இருந்தால் கூட இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி உங்களுடைய தளவாட குழுவினர்களில் பாரிய அளவில் சமைத்துக் கொள்ள முடியும். அதுவேளையில் நீங்கள் ரெண்டல் ப்ராப்பர்ட்டிகளை வைத்திருந்தால் அதற்கான ரெண்டல் ஸ்பெஷல் கமர்ஷியல் வகை தளவாடங்களையும் ஒரு பேக்கேஜாக சிறப்பு விலைகளில் எவரெஸ்ட் பர்னிச்சர் தருகின்றது. உங்கள் ரெண்டல் ப்ராப்பர்ட்டி தூரத்தில் இருந்தால் கூட டெலிவரியை செய்வதோடு தளவாடங்களை பிக்ஸ் பண்ணியும் தருகின்றார்கள். இலக்கம் என்பது ஃபின்ச்டின் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டின் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர்.

0: பபியின் விருப்பமாக கவிதை பாடம் அலைகள் திருப்பதந்தோழி தோய்ந்தது. அந்த பாடல் நேரம் 6:49 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் இசை எக்ஸ்பிரஸ். இசை எக்ஸ்பிரஸை நிறைவு செய்யும் நேயர் யார் என்று பார்க்கலாம். அனிபாஜினி
1: பார்க்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் இருவருக்கும்.
1: வணக்கம். யார் பேசுறீங்க?
2: கமல் பேசுறேன், பிரம்பில இருந்து.
1: கமல்,
0: எப்படி இருக்கிறீங்க?
2: ஓ, நல்ல சுகமா இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க?
1: நாங்களும் நல்ல சுகமா இருக்கிறோம் கமல். சரி, சொல்லுங்க.
2: பழைய பாடல் என்று கேட்போம். பழைய பாடல் என்று தேடும் கண் பார்வை மெல்ல திறந்த கதவு படத்திலிருந்து.
1: கமல்னு சொல்ல கமல்ஹாசன் பாடல் கேப்பீங்கன்னு நாங்க எதிர்பார்த்தோம்.
0: நானும் அதே தான் எதிர்பார்த்தேன். இது பார்த்தா மோகன்ட பாட்டு கேக்குறாரு. என்ன
2: மோகன்ட பாட்டு? ஓ,
1: சரி சரி.
2: நீங்க சுகமா இருக்கீங்களா? ரெண்டு பேரும்
0: நல்லமா இருக்கிறோம். பிரம்ப்டன் எல்லாம் எப்படி வெதர்?
2: ஓ, நல்ல வெதர். இன்றைக்கு மழையிட்டவே மழை வேண்டும் இல்லை, நல்லா இருக்குது.
0: சரி சரி, நாளைக்கு மழையை நீங்க எதிர்பார்க்கலாம்னு நாங்க நினைக்கிறோம்.
2: நல்லது, இல்லாம இருந்தா நல்லது.
0: சரி, உங்களுக்காக பாடல் வருகின்றது. நன்றி இணைந்து கொண்டமைக்கு.
2: ஓ, நன்றி நன்றி
1: நன்றி.
0: இதுவரை நேரமும் நீங்கள் கேட்டது இசை எக்ஸ்பிரஸ். மீண்டும் நாளை 5 to 7 வரை இசை எக்ஸ்பிரஸ் யூனியனுடன் நீங்கள் உங்கள் விருப்ப பாடல்களுடன் இணைந்திருக்கலாம். அதாவது 16 வயதுக்குட்பட்டவர்கள் உங்கள் விருப்ப பாடலை நாளை மீண்டும் 5 to 7 வரை கேட்டு மகளலாம். தொடர்ந்து மங்களுடன் இணைந்திருங்கள்.
1: ஸ்டார் நைட்டோடாக நாங்கள் இங்கே தான் இருக்க போகிறோம். நீங்களும் எங்களோடு இணைந்திருக்கலாம் 9 வரை ஸ்டார் நைட் நிகழ்ச்சியோடு.
3: கண் பார்வை தவிக்க

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7
1: ராமன் ஹோம் கம்ஃபர்டில் லெனக்ஸ் கேரியர் குட்மேன் ஏர் கண்டிஷனர்ஸ் ஃபர்னஸ் சென்ட்ரல் வைக்கும் மற்றும் டேங்க்லெஸ் ஓட ஹீரர்ஸ் விசேட விலையில் ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள் 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் ராமன் ஹோம் கம்ஃபர்ட் இப்போது ஹாமில்டன் நேகரா ஃபால்ஸ் பீரபரோ கிங்ஸ்டன் பிவர்டன் உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள் ராமன் ஹோம் கம்ஃபர்ட் மாக்கமன் ஸ்ட்ரீட் சந்திப்பில் யாலோ பில்டிங்கில் 416-332-2989 Some conditions may apply.
2: Riverdale Pound Brokers 30 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம் பெற்ற licensed Pound Brokers குறைந்த வட்டியில் நம்பிக்கையான சேவை அவசர பண தேவைக்காக உங்கள் மதிப்பு மிக்க தங்கத்தை விற்க வேண்டாம் அதற்கு பதிலாக உங்கள் தங்கத்தை அடகு வைத்து தேவையான பணத்தை உடனே பெற்றுக் கொண்டு பின்னர் எளிதாக மீட்டுக் கொள்ளுங்கள் குறுகிய கால நிதி உதவி எதற்காக இருந்தாலும் உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது ரிவர்டேல் அடகு சேவை 1061 ஜெரார்ட் ஸ்ட்ரீட் ஈஸ்ட் இன்சைட் தி ஸ்மோக்கர்ஸ் மார்ட் அழையுங்கள் 437-984-106 Riverdale Pound Brokers நம்பிக்கைக்கும் நிதியுதவிக்கும் உங்கள் நெருங்கிய தேர்வு
3: வித்யாசாகர் லைவ் இன் கான்சர்ட் ஐ கிளீன் கனடா வழங்கும் அப்படி போடு இசையமைப்பாளர் வித்யாசாகர் மற்றும் அவரது குழுவோடு களமிறங்கி கலக்கும் இசை நிகழ்வு ஜூன் 20 தேதி மாலை 6 மணிக்கு கிரேட் கனடியன் கேசினோ ரிசார்ட்டில் கார்த்திக் திப்பு மதுபால கிருஷ்ணன் புஷ்பவனம் குப்புசாமி சாய்ந்தவி ஸ்ரீவர்தினி பூஜா அஜய் ஸ்ரீஷா ஹர்ஷ இன்னும் பல பாடகர்கள் வாருங்கள் இசையோடு மகிழ்ந்திடுங்கள் ஜூன் 20 தேதி மாலை 6 மணிக்கு கிரேட் கனடியன் கேசினோ ரிசார்ட்டில் நிகழ்ச்சி ஏற்பாடு வீண்ட்ரா ப்ரொடக்ஷன் வாண்டவன் என்டர்டெயின்மெண்ட் விவரங்களுக்கு 416-756-1200 416-756-1200
4: உங்கள் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கான ஓர் அவசிய செய்தி ஆட்டிசம் டைப் 1 டயபிட்டிஸ் உட்பட 36 நோய்களுக்கான கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ் பெற இப்போது சிறந்த வாய்ப்பு பிறந்து ஒரு வயதான குழந்தைகளுக்கு மாதம் வெறும் $39 இருந்து குறைந்த பிரீமியத்தில் காப்புறுதி பெற்றுக் கொள்ளலாம் மேலும் நீங்கள் செலுத்தும் தொகையை எந்த நோய்களும் இல்லையெனில் உங்கள் குழந்தைகள் பல்கலைக்கழகம் செல்லும் போது திரும்ப பெற வாய்ப்பும் உள்ளது மேலும் விவரங்களுக்கு அழையுங்கள் ஜெய் நடராஜா பைனான்சியல் அட்வைசர் 416-558-2551
1: சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் மாபெரும் சமர் கிளியரன்ஸ் சேல் ஜூன் 1 முதல் ஜூலை 15 வரையில் அனைத்து வீட்டு தளபாடங்களும் 50% கழிவு விலைகளில் பவர் ரெக்ளைனர் லெதர் சோஃபாக்கள் பவர் ரெக்ளைனர் செக்ஷனல் சோஃபாக்கள் நீளமான வெல்வெட் சோஃபாக்கள் கெனடியன் மேட் அழகான ஃபேப்ரிக் சோஃபாக்கள் பெட்ரூம் செட்கள் சோஃபா பெட்கள் டைனிங் டேபிள்கள் சுவாமி மாடம் அலுமாரிகள் அனைத்தையும் மிக குறைந்த விலைகளில் பெற்றுக்கொள்ள சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் சமர் கிளியரன்ஸ் சேல் 1970 எல்ஸ்மியர் ரோட் யூனிட் 6 ஸ்கார்போரோ 4 3 7 2 6 7 2 3 9 4 4 1 6 2 8 9 9 9 3
5: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் 416-666-7770 கிளிப் போடுதல் பல் கட்டுதல் கிரௌன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மாக்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும் ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பெட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும் Dr. Sabisan Dental Office 416-666-7770

0: நேரம் இரவு 7 மணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம். நிகழ்ச்சியில் தொடர்வது ஸ்டார் நைட்.
1: தொடர்ந்து நீங்கள் eastfm.co.hum நிகழ்ச்சிகளை கேட்க முடியும். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
0: ஈஸ்ட் எஃப்எம் தொடர்புகளுக்கு 416-824-1212 அல்லது ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com.
1: வெளியே காலநிலையும் பார்த்தோம்னா பிரகாசமான ஒரு மாலை பொழுதாக இருக்கிறது. 28 டிகிரி செல்சியஸ் உணநிலை, 31 உணரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது.
0: நாளை மழைக்குரிய அறிகுறி இருக்கின்றது என்று சுற்றுச்சூழல் கனடா சொல்லி இருக்குது. பார்த்து புறத்திருந்து தான் பார்க்கணும், சரியா?
1: வருமா வராதன்னு நாளைக்கு தான் பார்க்கணும்.
0: ஆனா வராது.
1: டொரண்டோ மற்றும் ஜிடிஏ பிரபாத்தில் வாகன எரிபொருளின் விலை இன்று நள்ளிரவு 12 மணி முதல் 2% குறைவடைய இருக்கின்றது.
0: ஸ்டார் நைட்டில் நம் நாட்டு கலைஞர்கள் தயாரித்த பாடல்களை உங்களுக்காக, அதாவது பாடிய பாடல்கள், தயாரித்த பாடல்கள், படங்களில் ஏதாவது ஒரு பாடல் உங்களுக்காக அலங்கரிப்பது வழக்கம். அந்த வகையில் இன்று உங்களுக்காக அஜய் சிவகுமார் பாடிய பாடல் வருகின்றது.

0: அருண் கோபிநாத் பாடிய பாடலை கேட்டீர்கள். நேரம் 7:09 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் ஸ்டார் நைட்.
1: தங்கநகை உலகின் புரட்சி விஜயா ஜுவல்லரி ஜூன் மாதத்திற்கான தங்க சமீப திட்டம் ஆரம்பமாகிவிட்டது. மாதம் $200 செலுத்தி 15 மாதங்கள் இடம்பெறும் தங்க சமீப்பு திட்டத்தில் சேரும்போது தங்க மோதிரம் அன்பளிப்பு. அதிர்ஷ்டசாலி ஒருவருக்கு $3,000 மதிப்பிலான தங்க நகை பரிசு. தாலிக்கொடி ஆர்டர்களுக்கு செய்குலி சேதாரம் இல்லை, அத்துடன் கோல்ட் காயின் அன்பளிப்பு. ஒரு வருடத்துக்கு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ சலுகையில் மாதாந்தம் பணம் செலுத்தி நகை வாங்கலாம். 5,000 மேல் நகை வாங்கும் பொழுது ஆடி 2026 A3 காரை வெல்லும் வாய்ப்பு. மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி. தொடர்புகளுக்கு 4169004599.
0: நேரம் 7:10 கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டார் நைட். வெறும் பாடலுடன் வாய்ஸ் அண்ட் ராசையா அட்பிக் உதயகுமார்.

0: நீ ஒரு
1: ஆர்டிஸ்ட் மனுஷத்தான் மனுஷத்தை நான் தோல்ல வச்சு.

0: 17 நிமிடம் மிஸ் எஃப்எம் வானொலியில் ஸ்டார் நைட் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். நம் நாட்டு கலைஞர்களின் படைப்புகளை எடுத்து வரும் ஒரு நிகழ்ச்சி. இந்த பொழுதில் நாங்கள் எவரெஸ்ட் பர்னிச்சர் தரும் தகவல்களை கேட்டறிய போகிறோம்.
1: கோடை காலத்தை வரவேற்கும் வகையில் நீங்கள் எங்கும் கண்டிராத அதிரடி மலிவு விற்பனைகளை எவரெஸ்ட் பர்னிச்சர் ஆரம்பித்திருக்கின்றது. பிரம்மாண்டமான காட்சி அறையில் உங்களை ஆச்சரியப்படுத்தக்கூடிய விலைகளில் அனைத்து வகை தளபாடங்களும் மிக குறைவாக வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. பாரியளவில் சேமித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கப்படுகின்றது. ஏராளமான புதிய தளபாடங்கள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. அனைத்தையும் மிக மிக மலிவு விலைகளில் எவரெஸ்ட் பர்னிச்சர் இந்த அதிரடி விற்பனை கொண்டாட்டத்தில் உங்களுக்கு வழங்க இருக்கின்றது. உடனடியாக பணமில்லை என்றால் கூட கவலைப்பட தேவையில்லை. 1 இயருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளானும் தரப்படுகின்றது. அதனை பயன்படுத்தி இலகுவான முறையில் எந்த விதமான பைனான்சியல் பிரஷரும் இல்லாமல் நீங்கள் உங்களுக்கு பிடித்த தளபாடங்களை கொள்வனவு செய்து கொள்ள முடியும். இலக்கம் 80 ஃபின்ச்டின் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டின் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர். 1299 ரூபாய் விற்கப்படுகின்ற செக்ஷனல் சோஃபா, இது பெட்டுடன் கூடிய செக்ஷனல் சோஃபாவாக இருக்கின்றது. விசேட விலையில் $599 இப்பொழுது வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. $1000 விற்கப்படுகின்ற சோஃபா பேட் இப்பொழுது $499 பாத்திரமே. உடல் ஆரோக்கியத்துக்காக மக்கள் விரும்புகின்ற மெமரி ஃபோம் மெட்ரஸஸ் விசேட விலைக்களவில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. சிங்கிள் மெமரி ஃபோம் மெட்ரஸ் $149, டபுள் மெமரி ஃபோம் மெட்ரஸ் $249, குயின் சைஸ் மெமரி ஃபோம் மெட்ரஸினை நீங்கள் $349 பெற்றுக்கொள்ள முடியும். ஸ்டூடெண்ட் ஸ்பெஷலாக இப்பொழுது அட்ஜஸ்டபிள் கம்ப்யூட்டர் டேபிள்ஸினை $49 பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் புதிதாக வந்திறங்கியிருக்கின்ற பவர் அட்ஜஸ்டபிள் கம்ப்யூட்டர் டேபிள்ஸ் $850 விற்கப்படுவது விசேட விலையில் $300 வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. தரமான உறுதியான கனேடியன் மேட் சோஃபா செட் $2500 விற்கப்படுவது 3 இயர் வாரண்டியோடு இப்பொழுது $999 பெற்றுக்கொள்ள முடியும். அதேவேளையில் $1800 விற்கப்படுகின்ற பெட்ரூம் செட்டினை விசேட விலையில் $950 பெற்றுக்கொள்ள முடியும். மற்றும் ஃப்ளோர் கிளியரன்ஸிலும் உங்களுக்கு ஏராளமான தளபாடங்கள் காத்திருக்கின்றன. $1200 விற்கப்படுகின்ற கிங் பெட் ஃப்ளோர் கிளியரன்ஸ் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. $1500 விற்கப்படுகின்ற கிங் மெட்ரஸினை விசேட விலையில் $599 இலக்கம் 80 ஃபின்ச்டின் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டின் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர்.
2: இன்னும் ஒரு மைல் நடந்தால் என் கண் முன்னே நீ இருப்ப, உன் பக்கம்

0: பதினாறு வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகி அலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6 4 7 2 9 3 5 8 9 6 4 7 2 9 3 5 8 9 9.
1: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவுக்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரெனியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும், லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4 3 7 9 9 4 4 5 0. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம். வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4 3 7 9 9 4 4 5 0. info@canadapilotprogram.com.
2: Prisha Law Professional Corporation.
3: வாகன விபத்துக்கோ, வழக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6 4 7 4 7 8 0 1 4 4.
4: 10 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
3: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
4: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி, LLB, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்,
3: 2225 மார்க்கம் Road, Suite 307, 647-478-0144.
0: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. 416-817-5060. You are in good hands with Allstate.
5: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமார்ட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமார்ட் மார்க்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மார்க்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
6: டென்டல் ஆர்ட்ஸ் கிளினிக். தமிழ் பேசும் பல் மருத்துவர்கள் கடமையாற்றுகின்றனர். விஸ்டம் டீத் ரிமூவல் உட்பட சகல விதமான பட் சிகிச்சைகளையும் பெற்றுக் கொள்ளலாம். உங்கள் பட் சிகிச்சைகளுக்கான அரசாங்க உதவி திட்டமான CDCP எதிர்வரும் June 30 காலாவதியாவதற்கு முன்பாக உங்கள் அப்பாயின்மெண்ட்களை மேற்கொள்ள அழையுங்கள். சகல விதமான காப்புறுதிகளும் ஏற்றுக் கொள்ளப்படும். டென்டல் ஆர்ட்ஸ் கிளினிக், 3175 ரதர்ஃபோர்ட் டிரைவ், யூனிட் 36, கான்கோர்ட், வான் மில்ஸ் மோலுக்கு முன்பாக உள்ள பிளாசாவில். டென்டல் ஆர்ட்ஸ் கிளினிக், 905-761-1181 அல்லது 647-884-9080.
7: பாட்டுக்கரு பண்பலை இஸ்தம் 102.7.
8: நிமிடம் ஈஸ்ட் எஃப்எம் வானொலியில் ஸ்டார் நைட் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். ஸ்டார் நைட்டில் வழக்கம் போலவே வழமையாக நாங்கள் 7:30 செய்திக்கு முன்னர் ஒரு புதிய பாடலை அறிமுக பாடலாக அறிமுகப்படுத்தும் ஒரு வேலையாகத்தான் இருக்கிறது.
9: அந்த வகையில் அதாவது போன மாதம் வெளிவந்த ஒரு இசைத்தட்டிலிருந்து உங்களுக்காக ஒரு பாடலை தர காத்திருக்கின்றோம். இந்த பாடலுக்கு வரி அமைத்திருக்கின்றார் மாவிலி மைந்தன். இதோ உங்களுக்காக அந்த பாடல்.

0: இசையெங்கும் கேட்கும் இசை ஈஸ்ட் எஃப்எம் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
1: கனடாவுக்கும் அயர்லாந்துக்கும் இடையில் செயற்கை நுண்ணறிவு, மருந்தாக்கவியல், உயிரியல் தொழில்நுட்பம் மற்றும் உணவு பாதுகாப்பு ஆகிய துறைகளில் புதிய ஒப்பந்தம் எட்டப்பட்டுள்ளதாக பிரதமர் மார்க் கானி அறிவித்துள்ளார். உயிரியல் விஞ்ஞானம் சார்ந்த துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையிலான கூட்டுறவு மேலும் விரிவுபடுத்தப்படும் எனவும் கனடிய பிரதமர் கூறியுள்ளார்.
2: தமிழ்நாட்டில் முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக்கழகம் ஆட்சி அமைத்ததை எண்ணி மக்கள் வேதனையில் உள்ளதாக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் மீண்டும் தெரிவித்துள்ளார். தாவேக்காவுக்கு வாக்களித்தவர்களும் ஏன் வாக்களித்தோம் என்று கவலைப்படுவதாகவும், தாவேக்காவிடம் மக்களை காப்பாற்ற வேண்டிய நிலை உள்ளதாகவும் திமுக மகளிர் அணியில் கூட்டத்தில் அவர் கூறியுள்ளார். இந்நிலையில் முன்னாள் எம்எல்ஏ மு க ஸ்டாலின் பொறாமையில் அழுது கொண்டும் கதறிக்கொண்டும் உள்ளதாக தமிழக வெற்றிக்கழகம் சாடியுள்ளது. மக்கள் பணத்தினை கொள்ளையடித்த திமுக திருட்டு மாடலை தமிழக மக்கள் சுக்குநூறாக கிழித்து எறியவிட்டதாக அது தெரிவித்துள்ளது.
1: இலங்கையின் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்த விசாரணைகளில் விமல் வீரவன்ச, உதயகமன்பில போன்றவர்கள் இடையூறுகளை ஏற்படுத்துவதாக அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் விசனம் வெளியிட்டுள்ளது. தமது அரசியல் வாழ்க்கைக்கு ஆபத்து வந்துவிடும் என்ற பயத்தில் இவர்கள் திடீர் மனிதாபிமானிகளாக மாறியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார்.
0: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
3: The one and only Weekend Wonder. Weekend East FM.
4: Weekend East FM
3: 102.7. Weekend East FM,
5: the greatest radio station.

0: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும். ஏன்னா இது ஈஸ்டர் ஃபேம்.
1: Ajax Mitsubishi-யில் கனடாவின் நம்பர் ஒன் PHEV களை 1.49% ரேட்டில் வாராந்தம் $108 பிளஸ் டாக்ஸில் இருந்து ஃபைனான்ஸ் அல்லது லீஸ் செய்யுங்கள். 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸ். மார்க்கெட்டிலேயே சீப்பஸ்ட் SUV-யை பெஸ்ட் வாரண்டியுடன் பெறும் வாய்ப்பாக 2026 RVR-களை வாராந்தம் $78 பிளஸ் டாக்ஸில் இருந்து 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸுடன் பெற்றுக் கொள்ளுங்கள். அனைத்து புதிய வாகன கொள்வனவுகளுக்கும் விசேட பரிசுகளும் காத்திருக்கும். ஆமட் தம்சீன்
2: 3780702 4378602 4378602. அங்குதான் விரும்பி போவினம். இப்ப கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
3: அவங்களோட ஆபீஸ் அங்க இருக்கு.
4: Sandhurst Family Dental Clinic, 1001 Sandhurst Circle, Unit 207, Finch Vidyal, Mechanicum Middlefieldicum Idale. இலவச ஆலோசனைகளுக்கு 416-299-1020.
5: All My Blinds சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரைஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301.
6: அரசாங்கீகாரம் பெற்ற பவுண்ட் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 carat 1 gram நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 carat 1 pound நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 carat தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். Jiva Jewelers, Middlefield and Finch, Sandipil, GTA Square Mall, Unit 105, 416-834-2266.
7: விவாஹா டொரண்டோ கல்யாண பட்டு சேலைகள் கண்கவரும் தெரிவுகளில் வாங்க. விவாஹா டொரண்டோ எப்பொழுதும் வித்தியாசமான டிசைன்ஸ், வித்தியாசமான ஸ்டைல். ஸ்பெஷலைஸ்ட் இன் காஞ்சிபுரம் கஸ்டமைசேஷன், பியோர் காஞ்சிபுரம் சில்க் சாரீஸ், மென்ஸ் வேஷ்டிஸ், இன்னும் பல. கல்யாண பட்டு சேலைகளுக்கு கைராசியான இடம் விவாஹா டொரண்டோ. மாக்கமேன் ஸ்டீல்ஸ் பிளாசாவில் ப்ளூ பில்டிங்கில் உங்களை அழைக்கின்றது விவாஹா டொரண்டோ. அழகு அழகு. 6477873784.
8: மனோஸ்வர்ணயா மியூசிக்கல் அகாடமி தனது 20வது வருடத்தை கொண்டாட இசை முதுகலை மாமணி மனோராணி துஷித்தரன், மகள் ருதுநயா துஷித்தரன் ஆகியோரின் மாணவர்கள் புகழ்பெற்ற சூப்பர் சிங்க பாடகர் மூக்குத்தி முருகனுடன் இணைந்து வழங்கும் ஆரவாரமான இசை நிகழ்ச்சி June 20 மாலை 4 முதல் கர்நாடக இசை, மாலை 5 முதல் சினிமா இசை நடைபெறும் இடம் தமிழிசை கலாமன்ற அரங்கம். இசை வழங்குவோர் 7 Notes இசைக்குழுவினர். தொடர்புகளுக்கு 6479-7071.
9: என்றும் இசையுடன் ஈஸ்ட் FM உங்களுடன். 102.7.

0: கேட்ட அந்த பாடல் விவேக் ரவியின் வரிகளில் லக்ஷ்மி பாடிய பாடலை கேட்டீர்கள். கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் ஸ்டார் நைட்.
1: நம் நாட்டு கலைஞர்களின் படைப்புகளை எடுத்து வரும் ஒரு நிகழ்ச்சியாக இருக்கிறது. நாங்கள் இந்த பொழுதில் எவரெஸ்ட் பர்னிச்சர் தரும் தகவல்களை கேட்டறிய போகிறோம்.
2: உங்களை ஆச்சரியப்படுத்துகின்ற விலைகளோடு மிக அதிரடியான மலை விற்பனையினை எவரெஸ்ட் பர்னிச்சர் ஆரம்பித்திருக்கின்றது. கோடைகாலம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. கோடைகாலத்தை வரவேற்கும் வகையிலும் நீங்கள் கோடைகாலத்தில் உங்களுடைய தளபாட குழுவினர்களை மேற்கொள்ள எண்ணியிருந்தால் அதற்குரிய பாரிய சேமிப்பு வாய்ப்பினை தருகின்ற நோக்கத்திலும் இந்த மாபெரும் விற்பனை கொண்டாட்டத்தினை எவரெஸ்ட் பர்னிச்சர் ஆரம்பித்திருக்கின்றது. ஏராளமான புதிய தளபாடங்கள் வந்திறங்கியிருக்கின்றன. அனைத்து வகையிலான கெனடி விற்கப்படுகின்றது வழங்கப்பட்டு அது மட்டுமல்லாமல் புதிதாக வந்திறங்கியிருக்கின்ற பவர் அட்ஜஸ்டபிள் கம்ப்யூட்டர் டேபிள்ஸ் 850 டாலர்களுக்கு விற்கப்படுவது விசேட விலையில் 300 டாலர்களுக்கு வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. தரமான உறுதியான கெனடியன் மேட் சோஃபா செட் 2500 டாலர்களுக்கு விற்கப்படுவது 3 இயர் வாரண்டியோடு இப்பொழுது 999 டாலர்ஸுக்கு பெற்றுக்கொள்ள முடியும். அதே வேளையில் 1800 டாலர்கள் விற்கப்படுகின்ற பெட்ரூம் செட்டினை விசேட விலையில் 950 டாலர்களுக்கு பெற்றுக்கொள்ள முடியும். மற்றும் ஃப்ளோர் கிளியரன்ஸிலும் உங்களுக்கு ஏராளமான தளபாடங்கள் காத்திருக்கின்றன. 1200 விற்கப்படுகின்ற கிங் பெட் ஃபிசர்ட் ஃப்ளோ கிளியரன்ஸ் சேலில் 200 டாலர்களுக்கு இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. நேரடியாக நீங்கள் காட்சி அறிக்கை வருகின்ற பொழுது இந்த புதிய குறைக்கப்பட்ட விலைகளை அறிந்து கொண்டு உங்கள் தளவாட குழுவினர்களை நீங்கள் செய்துள்ள முடியும். எவரெஸ்ட் பர்னிச்சர் இப்பொழுது மொன்ட்ரியல், ஆட்டாவா ஆகிய நகரங்களுக்கும் டெலிவரிகளை செய்கின்றது. எனவே நீங்கள் டொரண்டோவிலிருந்து தொலைதூரத்தில் வசிப்பவராக இருந்தால் கூட இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி உங்களுடைய தளவாட குழுவினர்களில் பாரிய அளவில் சேமித்துக் கொள்ள முடியும். அதே வழியில் நீங்கள் ரெண்டல் ப்ராப்பர்ட்டிகளை வைத்திருந்தால் அதற்கான ரெண்டல் ஸ்பெஷல் கமர்ஷியல் வகை தளவாடங்களையும் ஒரு பேக்கேஜாக சிறப்பு விலைகளில் எவரெஸ்ட் பர்னிச்சர் தருகின்றது. உங்கள் ரெண்டல் ப்ராப்பர்ட்டி தூரத்தில் இருந்தால் கூட டெலிவரியை செய்வதோடு தளவாடங்களை பிக்ஸ் பண்ணியும் தருகின்றார்கள். இலக்கம் 80 ஃபின்ச் ஸ்ட்ரீட் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச் ஸ்ட்ரீட் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர்.

0: எம்சிஇசாயின் பாடல் கேட்டோம். நேரம் 7:49.
1: கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் ஸ்டார் நைட். பிக்ரி நகரில் குறைந்த டவுன் பேமெண்டுடன் பில்டர்ஸ் வழங்கும் மோர்கேஜ் உடன் புத்தம் புதிய டிட்டாச் வீடு ஒன்றை கொள்வன செய்வதற்கான வாய்ப்பினை வழங்குகின்ற ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியாலிட்டியின் ரமணன் சந்திரசேகரமூர்த்தி. 7.5% டவுன் பேமெண்டுடன் வீட்டை கொள்வனவு செய்யும் வாய்ப்பு, போதுமான வருமானம் இருந்தும் வீடு ஒன்றை கொள்வனவு செய்ய முடியாமல் இருப்பவர்களுக்கான அரிய சந்தர்ப்பம். 3 வருடங்களுக்கு பில்டர்ஸ் வழங்கும் குறைந்த வட்டி வீதத்துடனான அடமான கடன் வசதி, அத்துடன் அரசால் வழங்கப்படும் 13% HST ரீபேட் சலுகையினை பெறுங்கள். அழையுங்கள் ரமணன் சந்திரசேகரமூர்த்தி. 416-716-2212 416-716-2212.
0: 7:50 ஸ்டார் நைட் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த பொழுதில் நாங்கள் நப்ஸ் 47 இயக்கிய ஒரு பாடலை கேட்கப் போகிறோம்.

0: பாட்டு நாலு விஷயம் எஃப்எம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம் .ca
1: பிக்கரிங்கில் இன்டர்நேஷனல் சில்ட்ரன்ஸ் எக்ஸ்போ 2026 வர்த்தக சாவடிகள், உணவு சாவடிகள், கலை நிகழ்ச்சிகள், விருதுகள் ஜூன் 13 திகதி பிக்கரிங் செஸ்னட் ஹில் டெவலப்மெண்ட்ஸ் ரெக்ரியேஷன் காம்ப்ளெக்ஸில் காலை 11 முதல் காண வாருங்கள். தொடர்புகளுக்கு 6473093091. ஃப்ரீ என்ட்ரி, ஃப்ரீ பார்க்கிங்.
2: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹங்கா ஷோட் ஷல்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ, 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகுமிடம்.
3: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன்ஸ், ரெசிடென்ஷியல், கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட், செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டினை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சால்ட் ப்ரொபோசல், பேங்க் கிரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406-416-908-5656.
4: பிரைடல் டவுன் டென்டல், டாக்டர் ஜெயபாலன், யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோவில் கல்வி பயின்ற பல வருட அனுபவம் வாய்ந்த பெட் சிகிச்சை நிபுணர். குழந்தைகள் முதல் முதியவர் வரை அனைத்து விதமான பெட் சிகிச்சைகளும் வழங்கப்படும். பிரைடல் டவுன் டென்டல், டாக்டர் ஜெயபாலன், 2000 சேவை. 385 சில்வர் ஸ்டார் ப்ளோவா, யூனிட் 217 மிட்லண்ட் அண்ட் மெக்னிக்கல், மேக்ஸம் பில்டிங் இன் த ரோனா பிளாசா, ஸ்காபரோ. அலையுங்கள் 416-492-3775.
2: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate, இத்துடன் food handler certificate, smart surf மற்றும் PTC license, இவற்றுடன் city மற்றும் alcohol approval. இவை மட்டுமல்ல, Canadian citizenship and PR பெற வழிகாட்டுதல், Sri Lankan dual citizenship பெற உதவுதல். KM Business Solutions, 6475221775, 6472211775. KM Business .ca.
5: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 Finch Avenue East, Scarborough.
6: வாரத்தில் 7 திறந்திருக்கும்.
5: 416-284-7000 Cash Point.
7: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம். லாக் ஆன் டு ஈஸ்ட் எஃப்எம் .ca.